செவியோரம் பாய்ந்து வரும் தேனான காலத்துக்கு தேடி வந்து தருகின்றேன் மற்றும் ஓர் கவிதை ஒன்று. பூவெடுத்த பூரிப்பால் பொன்மானை தேடி வந்தேன். பூவெடுத்த பூரிப்பால் பொன்மானை தேடி வந்தேன். நான் எடுத்த பூவிங்கே நலிந்தே வாடுவதேன். நான் எடுத்த பூவிங்கே நலிந்தே வாடுவதேன். நீ எங்கே சென்றாய் என் இனிய பொன்மானே, நீ எங்கே சென்றாய் என் இனிய பொன்மானே. பாட்டோடு வந்தேனே அது காற்றோடு போகலாமோ, பாட்டோடு வந்தேனே அது காற்றோடு போகலாமோ. பூவெடுத்த பூரிப்பால் பொன்மானை தேடி வந்தேன். நான் எடுத்த பூவிங்கே நலிந்தே வாடுவதேன். நீ எங்கே சென்றாய் என் இனிய பொன்மானே, பாட்டோடு வந்தேனே அது காற்றோடு போகலாமோ.

அன்போடு நான் தந்த அருமை கவி என்று எண்ணி வந்து நான் படைத்தேன். கூட வந்த காணமும் சேர்ந்து வந்து கூட்டியது இந்நமுதை. அடுத்து ஒரு கவிதனை அடியேன் புனைந்து வந்தேன். அதற்கேற்ற பாடலையும் கவியின் பின் தருகின்றேன். ஆயிரம் ஆலயங்கள் தேடியே நீ சென்று, ஆயிரம் ஆலயங்கள் தேடியே நீ சென்று, பாயிரம் பல பாடி பூஜைகள் செய்வதை விட, பாயிரம் பல பாடி பூஜைகள் செய்வதை விட, தாயிடம் தலை வணங்கி பாதம் வணங்கினாலே, தாயிடம் தலை வணங்கி பாதம் வணங்கினாலே ஆயிரம் ஆசிகளும் அன்றே கிடைத்துவிடும், ஆயிரம் ஆசிகளும் அன்றே கிடைத்துவிடும். ஆயிரம் ஆலயங்கள் தேடியே நீ சென்று, பாயிரம் பல பாடி பூசைகள் செய்வதை விட, தாயிடம் தலை வணங்கி பாதம் வணங்கினாலே ஆயிரம் ஆசிகளும் அன்றே கிடைத்துவிடும்.

0: அம்மா அம்மா என்னமா இதெல்லாம்?
1: ஏண்டா தட்டி விட்ட?
0: என்னால பார்க்க முடியலம்மா, உன் கையில தீயறியறத என்னால தாங்கிக்க முடியலம்மா.
1: அட பைத்தியக்கார பயல, சாமிக்கு சூடம் கொளுத்துறப்ப அது தீ இல்ல ஜோதி, சுடாதுப்பா.
0: நீ என்ன வேணாலும் சொல்லுமா, சாமி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உன்னைய வர்த்திக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது.
1: எதுக்கே இப்படி பயந்துகிட்டியே? ஒரு நாள் செத்துட்டா இந்த கட்ட கொழுந்து விட்டு எரிய போகுதே, அப்ப என்னப்பா செய்ய போற?
0: அம்மா அப்படியெல்லாம் நடக்காது, அப்படி நடந்தா அதை பார்க்க சக்தி எனக்கு இருக்காது.

நற்றமிழில் நான் படைத்த நற்கவிதை தந்தது ஓர் பாடல், தொடர்ந்து வரும் மறுபாடல் தந்துவிடும் ஓர் இனிய காணம். ஒளி வீசும் காலை கதிரவன், உருமாறும் மாலை மயங்கும் வேளை. ஒளி வீசும் காலை கதிரவன், உருமாறும் மாலை மயக்கும் வேளை. தாவி வரும் கடல் அலை, வீசி வரும் மெல்லிளம் காற்று. தாவி வரும் கடல் அலை, வீசி வரும் மெல்லிளம் காற்று. ஓசையிடும் கோவில் மணி, யாவும் உன்னை நினைவூட்டவே. ஓசையிடும் கோவில் மணி, யாவும் உன்னை நினைவூட்டவே. ஓடோடி வந்தேன் இங்கே, நீ தேடி வந்து என்னோடு ஆடி மகிழ்ந்தாய், மனதை நிறைத்தாய், இனிதே மகிழ்ந்தோம். ஒளி வீசும் காலை கதிரவன், உருவாறும் மாலை மயங்கும் வேளை. தாவி வரும் கடல் அலை, வீசி வரும் மெல்லிளம் காற்று. ஓசையிடும் கோவில் மணி, யாவும் உன்னை நினைவூட்ட ஓடோடி வந்தேன் இங்கே. நீ தேடி வந்து என்னோடு ஆடி மகிழ்ந்தாய், மனதை நிறைத்தாய், இனிதே மகிழ்ந்தோம்.

முன்வரும் கவிதைக்கு பின்வரும் காணமும் வழிகாட்டி செல்லும் வேளை தருகின்றேன் மறுகவிதை. மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று, மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று, தாக்கிய துயர் சேர்த்த காதல். மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று, தாக்கிய துயர் சேர்ந்த காதல். கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயருற்று வாழும் ஏற்ற தாழ்வு என்னும் கூற்றுவனின் கொடுமையதால் தாக்கியதோ காதலது. காதலரை ஏற்ற தாழ்வுகளும் கூற்றுவனின் கொடுமையதால் தாக்கியதோ காதலரை. மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று தூக்கிய துயர் சேர்ந்த காதல். கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயரத்தையில் வாழும் கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயருற்று வாழும் ஏற்ற தாழ்வு எனும் கூற்றுவனின் கொடுமையினால் தாக்கியதோ காதலரை. மீண்டும், மூக்குத்தி ஒன்று முன்னாலே நின்று தூக்கிய துயர் சேர்ந்த காதல். கண்ணில் தூக்கமின்றி நாளும் மண்ணில் துயருற்று வாழும் ஏற்ற தாழ்வு எனும் கூற்றுவனின் கொடுமையினால் தாக்கியதோ காதலரை.

தேடிவரும் காணமொன்று ஓடிவர கேணுமென்று காற்றலையில் கவிதுவும் கவிஞன் அல்ல நான், தெரிந்ததை கூறுகின்றேன் புரிந்திட்டால் நலமிங்கே. வருகின்ற காணத்துக்கு தருகின்றேன் கவியொன்று. நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நலம்தானா எனக் கேட்டாய் நளினமாய் வந்தவளே. நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நலம்தானா எனக் கேட்டாய் நளினமாய் வந்தவளே. நலமே நான் இங்கே என்றேன், நலமே நான் உள்ளேன் என்றே, நாதசுரத்தால் நவின்றேன் இங்கே என் நாட்டிய பேரொழிக்கு. நயன விழி காட்டி நர்த்தனம் ஆடி வந்து, நலம்தானா எனக் கேட்டாய் நளினமாய் வந்தவளே. நலமே நான் உள்ளேன் என்றோ, நாதசுரத்தால் நவின்றேன் இங்கே என் நாட்டிய பேரொழிக்கு.

எட்டு திக்கும் பார்த்திருக்க பட்டு தளிர்மேனி பாவையினை. எட்டு திக்கும் பார்த்திருக்க பட்டு தளிர்மேனி பாவையினை, முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து இன்னும் எங்கே காணோம் என்று. முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து இன்னும் எங்கே காணோம் என்று ஏங்கி தவித்து பாடி வரும், ஏங்கி தவித்து பாடி வரும் காதலர் கொள்ளும் பாட்டு இது வருகின்றது தேடி என்னை. எட்டு திக்கும் பார்த்திருக்க பட்டு தனி தளிர் மீனி பாவையினை, முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து இன்னும் எங்கே காணோம் என்று ஏங்கி தவித்து பாடி வரும் காதல் கொள்ளும் பாட்டு இது.

பாடி பறந்து விட்டதன் சோடி கருங்குயிலை தேடி வந்து மாலை கருக்களில் பாடி பாடி அழைக்கிறதே, நாடி வந்துடுமோ அந்த நல்ல சோடி குயில், சேர்ந்து கழித்திடுமோ இந்த சோடி குயில்கள். பாடி பறந்து விட்ட தன் சோலை கருங்குயிலை தேடி வந்து மாலை கருக்களில் பாடி பாடி அழைக்கிறதே, நாடி வந்துடுமோ அந்த நல்ல சோடி கருங்குயில், கூடி கழித்திடுமோ பார்த்திடுவோம் பாடலிலே.

கண்ணகியின் காற்றிலம்பு தந்த கணீர் என்ற ஓசை கேட்டே காவியம் படைத்த இளங்கோ எங்கே. கண்ணகியின் காற்றிலம்பு தந்த கணீர் என்ற ஓசை கேட்டு காவியம் படைத்த இளங்கோ எங்கே. காளியையே கரம் ஆட்டி சிரம் அசைத்து சிங்கார நாட்டியம் சீராக ஆட வைத்த கவி காளிதாசன் எங்கே. காளியையே கரம் ஆட்டி சிரம் அசைத்து சிங்கார நாட்டியம் சீராக ஆட வைத்த கவி காளிதாசன் எங்கே. ராமகாவியத்தை இலக்கிய சுவைபட தந்து கம்ப ராமாயணம் என பெயர் கொண்ட கம்பன் எங்கே. ராமகாவியத்தை இலக்கிய சுவைபட தந்து கம்ப ராமாயணம் என்னும் பெயர் கொண்ட கம்பன் எங்கே. காலத்தால் அழியாத கவிகளை பாடலாக்கிய அரசவை கவிஞன் காலத்தால் அழியாத கவிகளை பாடலாக்கிய அரசவை கவிஞன் காவியமாகி அழியா புகழ் கொண்ட எங்கள் அண்ணல் கண்ணதாசன் ஐயா எங்கே. அவர்களைப் போல் கவி பாட அவர்களைப் போல் கவி பாட இங்கே நான் சாதாரண சிந்தனை செல்வன் என்றோ. அவர்களைப் போல் கவி பாட இங்கே நான் சாதாரண சிந்தனை செல்வன் என்றோ. நன்றியும் வணக்கமும் நான் பகன்று நயமுடன் விடைபெற்றேன் அவை அடக்கமுடன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள சிவபெருமானது பெயர் சந்திரமௌலீஸ்வரர். அவர் மும்முகலிங்கமாக தரிசனம் அளிக்கிறார். அதில் கிழக்கு முகம் தத்புருஷ லிங்கமாகவும், வடக்கு முகம் வாமதேவ முகமாகவும், தெற்கு முகம் அகோரமூர்த்தியாகவும் வணங்கப்படுகின்றனர். ஆலாகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சயனித்திருக்கும் அரிய காட்சியை காசியில் உள்ள அனுமான் காட்டில் காமகோட்டீஸ்வரர் கோவிலில் காணலாம். ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியிலும் பள்ளிகொண்டீஸ்வரர் தரிசனம் கிடைக்கிறது. தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் உள்ள ராஜ கம்பீர மண்டபத்தில் மூன்று தலையுடன் கூடிய அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். பெங்களூருக்கு அருகில் சிவகங்கா என்ற இடத்தில் சிவலிங்கத்தின் மேல் நெய்யை வைத்தால் வெண்ணெயாக மாறுகிறதாம். இந்த வெண்ணெயை வீட்டுக்கு கொண்டு வரலாம். எத்தனை நாள் ஆனாலும் வெண்ணெய் உருகுவது இல்லை. ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் ஏழு தலங்களில் அருள் புரிகிறார். காசி, நேபாளம், காளஹஸ்தி, திருவானைக்காவல், சித்தேஸ்வர் மகாதேவ், ராசிபுரம், காஞ்சி கைலாநாதர் கோவில். மயிலாடுதுறை அருகில் திருவிற்குடியில் உள்ள உற்சவமூர்த்தியான சிவபெருமான் திருக்கரத்தில் சக்கரம் ஏந்தி நிற்கும் காட்சியை காணலாம். வலது மேல்கரத்தில் மழுவும், இடது மேல்கரத்தில் மானும் வைத்திருக்கின்றனர். இங்கு சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா குகைகளுக்கு அடுத்த குஸ்மேசம் என்னும் ஊரில் உள்ள சிவலிங்கம் குங்குமத்தால் ஆனது. இனி பாடலில் தொடரலாம்.

இனி நாம் கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு சொற்பொழிவாளர் இயேசுவின் மகிமை பற்றி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். சொற்பொழிவாளரின் பேச்சில் இலக்கண பிழைகள் அதிகமாக இருந்தாலும் அவரது கருத்துக்கள் நன்றாக இருந்ததால் மக்கள் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் இலக்கண பிழையுடன் பேசும் சொற்பொழிவாளர் மீது பேராசிரியருக்கு கோபம் வந்தது. வேகமாக எழுந்தார். பேச்சாளரை நோக்கி கையை நீட்டி, நீர் பேசுவது ஒன்றும் சரியில்லை, இனிமேல் பேசக்கூடாது என்றார். பேச்சாளர் அமைதியாக, ஐயா, உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன். இலக்கணம் தெரியாதவனாக இருந்தாலும் கூட கடவுளின் கிருபையை பேசுகிறேன். உங்களை போன்ற படித்தவர்கள் என்றாவது இது பற்றி பேசியிருக்கிறீர்களா? நீங்களெல்லாம் கடவுளுக்கு சேவை செய்வதில் இருந்து ஒதுங்கியிருப்பதால் தானே என்னை போன்ற அறிவிலிகள் மேடையேற வேண்டிய நிலை வந்தது என்றார். இதை கேட்ட பேராசிரியர் சொற்பொழிவாளரை தவறாக பேசியதற்காக வருத்தப்பட்டார். பிறர் கண்ணிலுள்ள தூசியை பாராதே, உன் கண்ணிலுள்ள உத்திரத்தை பார் என்கிறது பைபிள்.

பரிசுத்த எண்ணமில்லாத காரணத்தால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாக ஆகிவிடுகின்றன. அதே நேரம் பரிசுத்த நினைவுடன் செய்யப்படும் சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகின்றன என்கிறார் நபிகள் நாயகம். மேலும் செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. உறுதியாக அல்லாஹ் உங்களின் உருவங்களையும் கோலங்களையும் உங்கள் சொத்து சுகங்களையும் பார்ப்பதே இல்லை. அவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்த்தே தீர்ப்பளிக்கின்றான் என்றார் நபிகள். எண்ணம் மட்டுமல்ல, சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார் அவர். இஸ்லாம் சுத்தமுடையதாகும். ஆகவே நீங்கள் சுத்தமுடையவர்களாக இருங்கள். ஏனென்றால் சுத்தம் உடையவனே சொர்க்கத்தில் நுழைவான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தையே இறைவன் விரும்புகிறான். அல்லாஹ் மனமுள்ளவன், நறுமணத்தையே விரும்புகிறான். எனவே உங்கள் இல்லங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்களின் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலை மோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள், ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்கு பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன, அது எவ்வாறு பரவுகிறது, அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா, இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்த போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்த போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுதல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக் கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: வீணா, ஜம்முன்னு துள்ளி துள்ளி துள்ளி ஆனா உழுந்துற போறேன் சார், கொஞ்சம் எழுந்துருங்க.
2: ஏன்
1: சோபா புடிச்சு அப்படி போடுவோம், கொஞ்சம் புடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்றுப் புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்திக்கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலைசுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினாக்கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரக கோளாறு, களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோச்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்கு சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்து விடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல், அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீகன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கி விட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும், சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீகனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீகன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும், என் தாயும் தந்தையும் உறங்கிய பின்தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீகன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்துச் செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் விட்டல நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும்.
இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள். பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன்.

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டு விட்டாள். காலையில் கண்விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய்க் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யான் யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கே இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்லத் தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

அந்த பொருளை கொண்ட நேதா.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு, இதய ராகங்களோடு வந்து பேச இருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து கருடாச்சேரி காளிதாஸ். இதோ முதல் பாடல்.

இதய ரகங்களில் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டீங்களா? ஆமாம், இந்த படம் பேருன்னு சொல்லாமே உங்களுக்கு குரல் கொடுத்தது யார்? விஜய். ஆமாம், இளைய தளபதி என்று இளைஞர்களால் இன்று தமிழகத்தில், ஏன் உலகத்தில் உள்ள இளைஞர்களால் அழைக்கப்படும் ஒரு சினிமா ஸ்டார், இன்று வசூலிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் ஒரு நாயகன் விஜய். விஜய் அவருடைய பிறந்தநாள் ஜூன் 22 நடக்கிறது. அவர் ரசிகர்கள் அவர் பாடலை வேதவாக்காக நினைக்கிறார்கள் அல்லவா? ஆகவே இந்த வாரம் விஜய் நடித்த படத்திலிருந்து பாடல்கள், பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் அவர் இசையமைத்து இசையில் பாடிய பாடல்களும் கலந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதோடு சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் குட்டி ஸ்டோரி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. அதில் விஜயை குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தரோடு. இசை அனிருத் ரவிச்சந்தர் தான் அந்த படத்திற்கு. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஆளப்போறான் தமிழன். ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், விவேகா அவர்களுடைய

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளே, விஜய் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதய ராகத்தில். அடுத்து வரும் பாடலுக்கு முன் இப்பொழுது கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படம் ஆளப்போறான் தமிழன் பாடல். அந்த பாடல் ஒரு 140,000 மில்லியன் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு யூடியூப்பில் வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பல அரசியல்வாதிகள் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பயந்துதான் இருந்தார்கள். விஜய் கண்ணசைந்தால் அசைவதற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் போல இன்றும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் 1974 June 22 சென்னையில் பிறந்தார். தந்தையார் சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர். அவருடைய தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர், அவரும் பாடகர், அவர் அம்மாவும் பாடகர். ஆகவேதான் அவரும் பாடல் பாடி கலக்கியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் சச்சின் என்ற திரைப்படத்தில் வாவாயின் தலைவா தேவி பிரசாத் சங்கா மகாதேவனுடைய குரலில் தேவி பிரசாத் இசையில்

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் விஜய் தன்னுடைய படத்தில் டைட்டில் சாங்காக வைத்திருக்கும் பாடல்களை தன்னுடைய ரசிகர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அறிவுரை சொல்வது போலவே இருந்திருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் அப்படித்தான். நாளை நாளை என்று இன்று இழக்கக்கூடாது என்று, இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் என்பதை நீ மறக்காதே போன்ற வரிகளை கொடுத்து நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தையும் விட்டுவிடாதே என்று பல விழிப்புணர்வு வார்த்தைகளை கொடுத்து ஒரு பாடல். இது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் எல்லா புகழும் என்ற பாடல்

எம்டிஆர்எஃப் மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தமிழ் இசை உங்களோடு. அடுத்து விஜய் பாடல்களில் வருவது தில்லி என்ற திரைப்படத்தில் சூரத்தேங்காய் என்று தொடங்குகின்ற வித்யாசாகர் இசையில் அமைந்த பாடல்.

தளபதி விஜய் அவர்கள் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுந்தரலிங்கம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் படம் நாளை தீர்ப்பு, அவரது தந்தையார் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படமாகும். அவர் பாடல்களில் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்திருப்பார், அனைத்து கவிஞர்களும் எழுதியிருப்பார். அடுத்து கூட ஒரு வைரம் தவறுகள் எழுதிய பாடல், என்ன பாடல் என்று இந்நேரம் வகித்திருப்பீர்கள். விண்ணிலவை தேடி மேகம் வந்ததை வைரமுத்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். காதல் அறிவானதா சுகமானதா, காதல் அழகானதா சுமையானதா, கேள்வி கேட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஆமாம், இது துள்ளாத மனமே துள்ளும் என்ற திரைப்படத்தில் மேகமாய் தூது போகிறேன் என்ற பாடல். இந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்களில் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதய ராகங்கள் பாடல் இப்பொழுது எம்டிஆர் மூலம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், அவர் படம் வந்தாலே அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு தீபாவளி தான். தீபாவளி என்றாலே வெடி, அந்த வெடி தயாராகும் சிவகாசி என்ற திரைப்படத்தில் தான் அடுத்து வரும் பாடல். அதுக்கு இசையமைத்திருப்பவர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் இந்த பாடல் வாடா வாடா என் தோழா.

விஜய் தன்னுடைய ரசிகர்களை இந்த அளவுக்கு கட்டிப்போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார். அவர் பாடலில் வருகின்ற அந்த டைட்டில் சாங் வேகம்தான் எல்லா பாடல்களிலும் அப்படி ஒரு சிறு கருத்தையும் வைத்திருப்பார். வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா என்று தன் நண்பர்களை கூப்பிடுவது போல் தன் ரசிகர்களை கூப்பிடுகிறார். அப்பன் சொத்து தாத்தா சொத்து வேண்டாம், சொந்தக்காலில் வாழ்ந்து பார்ப்போம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆயுளை பார்த்து வாழ வேண்டாம், ஆயுள் ரேகை தேயும் வரை உழப்போம், ஆயுளை நீட்டிப்போம் என்று கூட அதில் தன்னம்பிக்கையான வரிகளை போட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக அதிலுள்ள ஆட்டம் விஜயைப் போல கதாநாயகர்கள் இப்போ உள்ள கதாநாயகர்கள் ஆடுவது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் அவர் இயற்கையிலே ஒரு நாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஜயோடு ஆடுவதற்கு அனைத்து கதாநாயகர்களும் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் பயமாகவும் இருக்குமாம், ஏனென்றால் விஜயின் ஸ்டெப்புக்கு ஈடுகொடுத்து ஆடுவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கும் என்று கருத்து இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், ஆமாம், சுறுசுறுப்பான பாடல்தான். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிதான் என்ற ஒரு கருத்தை கொடுத்த பாடல். திப்பு இசை, தினா அவர்கள் இசையில் திப்பு அவர்கள் பாடியது. திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நீ எந்த ஊர் என்ற பாடல்.

0: ராம அண்ணன் தம்பிட.
1: ஆல் இஸ் வெல். ஆமாம், எதுவும் நன்மைக்கு என்று நாம் சொல்வது போல் மனதை தேற்றிக்கொள்ள ஆல் இஸ் வெல் இந்த வரியை பிரபலமாக்கிய படம் நண்பன். நண்பன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அது வெற்றுமொழி படத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டது என்றாலும் கூட அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கும் அவர் நடித்திருக்கும் காட்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஒரு மாணவனுக்கு அவன் பிடித்த கலையில் அவன் பிடித்த துறையில்தான் அவன் படிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அவர் அதில் கொடுத்திருப்பார். அப்பொழுதுதான் அவனை எண்ணங்களும் சிந்தனைகளும் வெற்றி பெறும் என்ற அந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் நண்பன் திரைப்படம். நண்பன் திரைப்படத்தில் அவருக்காக நண்பர்கள் பாடுவது போல அவரை நினைத்த பாடல் தான் இந்த பாடல். இது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் விவேகா அவர்களுடைய பாடல். ஹரிஷ் ஜெயராஜ் என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் நண்பன் படத்தில்

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரிதான் நானும். என் அப்பா அம்மா இருந்தா கூட விட மாட்டேன். என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டா மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?

நீங்கள் கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் தென்றல் வரும் என்று தொடங்குகிற பாடல். இது இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் அவர்களும் பவதாரிணியும் பாடிய பாடல். நல்லது அன்பவர்களே, இதுவரை இதே ராகங்கள் கேட்டு சித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் என்று கூறி உங்களுக்கு விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து கிருடா செரிகாளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக இவள் ஒரு சீதை என்ற படத்திலிருந்து பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்திலிருந்து திருமுருகன் அருகினிலே வள்ளி கூரத்தி என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நந்தா என் நிலா என்ற படத்திலிருந்து நந்தா நீ என் நிலா நிலா நாயகன் வடிவில் காண்பது சுகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு காவியம் என்ற படத்திலிருந்து நானோ உன் அடிமை எனக்கோ தனி பெருமை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக லலிதா என்ற படத்திலிருந்து சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் ஓர் இரவு என்ற படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ ஒரு மகாராணி என்ற படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SV பாலசுப்ரமணியம், P. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்தான முத்தல்லவோ என்ற படத்திலிருந்து மாறுகழி பணியில் மயங்கிய நிலையில் ஊர்வசி வந்தால் என்னை தேடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது எப்படி இருக்கு என்ற படத்திலிருந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலை சூடவா என்ற படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முடிசூடா மன்னன் என்ற படத்திலிருந்து தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏன் என்ற படத்திலிருந்து இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக மழை மேகம் என்ற படத்திலிருந்து ஆகாய கங்கை இன்று மண்ணில் வந்தது, ஆனந்த தீர்த்தம் என்னை ஆட சொன்னது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: சர்வதேச நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒரு பாடல், கொம்பு சீவி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். அந்த பாடல் உன்ன நாம் பார்க்கிறேன் என்ற பாடல்தான் ஒலிக்கின்றது.
1: டேய் மதுரை மல்லிகை தானா ஃபேமஸ்
2: சார்? மதுரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் சார், எல்லாத்துக்கும் ஃபேமஸ்.

0: பச்சல்ல இருக்குமா?
1: இன்னும் விளையலப்பா.
2: இங்க கிடைக்கும்ல
0: ஐயா? இருக்கா?
3: இல்ல சாமி, வந்துடாது இந்த பக்கம்.
0: ஐயா ஜடோ, ஒண்ணும் இல்ல, பொருள் இருக்கா?
4: கோழி ஜோடு வந்த பொருள் எப்படி கிடைக்கும்?

அவரை தொடர்ந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலிருந்து அன்புடனே டிரான்சி மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்ற ஒரு பாடல் நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது.

அவர் செய்து தெரிவு செய்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். ஏ பாடல் ஒன்று என்று வரி எடுத்து பிரியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்கள் கேட்டு பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் ஏகன் என்ற அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல இன்றும் கனடாவிலிருந்து மொன்றியால் தனுஷன் கேட்டிருக்கின்றார். ஆத்தாடி ஆத்தாடி என்று வரி எடுத்து அந்த பாடல் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற நேர் நேரத்து பாடல்களுள் தொடரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒரு பாடல், மீண்டும் பிறந்தேனோ என்று கேட்கும் லவ் மேரேஜ் என்ற திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தங்கள் பாடலை. உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற ஒரு பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து வளமை போல இன்றும் நீண்ட கால உறவு. கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமையாக ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஓ நெஞ்சமே என்று பாட வைக்கின்றார்கள் எனக்காக காத்திரு திரைப்படத்தில் இருந்து.

இவர்களோடுதான் வளமை போல மீண்டும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்த பாடலை ஹே ஆத்தா ஆத்தோரமா வாரியா என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர்கிட்ட பாடல்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த புள்ளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் சிங்காரபூமி சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம். சின்னத்தாய் திரைப்படுத்த பாடலை தான் தந்திருக்கின்றார். நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற வரியை முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்னையின் நினைவாக ஒலிக்க வைக்கின்றார். சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்ற வரி எடுத்து பாடும்படி அன்பு நிரேஷன் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து.

ஐரோப்பிய மன்னன்றவுடன் ஈழமணி சில நாடுகளில் ஓய்விலே இருக்கின்ற என்னவள் அங்கிருந்து எங்களை மறவாமல் ஒரு பாடல் தருகின்றார். ராஜா தி ரோஜா கிளி என்ற ஒரு திரைப்படத்து பாடல், நீண்ட நாள் காற்றலைக்கு வராத ஒரு அற்புதமான பாடல். ஓடைன்னா நல்லோடை என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை எங்களையும் கேட்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை திட்டிக்கும் தீனான பாடலை கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் நினைவாலே சிலை செய்து என்ற வரி தாங்கிய அந்தமான் காதலி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தருபவர் வளமை போல இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தந்தவர் கா வை சேனா ஆசான் அவர்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் கனடாவில் இருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகள வைத்து செல்லும் வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று காற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை பொறு என்றும் நேர் நிறத்தை அலங்கரிக்கும் முதற் பாடல் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வரசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாடு. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு. அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை

போதே வாசம் தெரியுது, வளரும் போதே பாசம் புரியுது. தாய் தந்தை செய்த பூஜை வீணாகவில்லை. கந்தன் நன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் நன்று கீதை சொன்னான், மகன் சொன்ன வேதம்.

பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அற்புதமான ஒரு பாடல். பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் வளமை போல என்றும். தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவரது உறவுகளாக இன்று மீண்டும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான் ஷாகில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடல் பணத்தோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது நேயர் நேரத்திலே. அந்த பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி எழுதி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தன்னோடு ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான்

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அன்புடன் கேட்கின்றார். அருணாச்சலம் திரைப்படத்து பாடலாக மாத்தாடு மாத்தாடு மல்லிகை என்று வரியெடுத்து பாடுகின்றது அவருக்கான பாடல்.

இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் வழமை போல நீண்டகால உறவு என்று கேட்கும் வேளையில் நாசார் நஜீமா ஜமான் தௌபி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் சாந்து பொட்டு சந்தன பொட்டு என்ற வரியெடுத்து தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்து.

பாத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டுமா பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையில் தினமும் ஒலிக்கும் நேயர் விருப்பத்திற்கான நேயர் நேர பாடல்கள்.

நேர் நிறத்தை அலங்கரித்து காற்றலையில் வலம் வரும் அடுத்த பாடல் குங்கும பொட்டின் மங்களம். குடியிருந்த கோயில் திரைப்படுத்து பாடல் அல்லவா? இந்த பாடலை விரும்பி கேட்கின்ற தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன். அவர் கேட்கும் இந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் கேட்கின்றார்கள்.

பூங்காத்தே தீண்டாதே என்ற ஒரு அற்புதமான பாடல் குங்குமச் சிமிழ் திரைப்படத்தில் ஒலித்தது. இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் விருப்பத்தில் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா அவர்களோடு மதுஸ்ரீ சிவசங்கரன், மேலும் நற்பவி நர்மகியாள், தமிழினியாள் இவர்களும்.

அடுத்து வரும் பாடல் வழக்கமாக வளமை பொறு என்றும் வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் அன்பு உறவு. உபய வேதாந்தபுரம் திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர் கேட்ட அந்த பாடல் செவ்வரளி தோட்டத்திலே என்று பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து செவிமடுக்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலை தந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வந்து நேயர் நேரத்திலே பஞ்சபூதம் திரைப்படத்து பாடல் ஒன்றும் ஒலிக்க இருக்கின்றது. ராஜா தீ ஒரு ரோஜா பூ என்ற பாடல். இந்த பாடல் நெய்வேலி அறத்தடிக்குப்பம் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர் விரும்பும் பாடலாகும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் இனிமையான பாடலை தந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து நீங்கள் கேட்க விரும்பும் பாடலாக என்னடா பார்வை என்று சம்பவக்காரி சம்பவக்காரி என்ற வரியோடு வந்து பாடும் பாடல் காட்டா குஸ்தி 2 என்ற திரைப்படத்து பாடலாக புதிய திரைப்படம் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து ஒரு பாடல் இனிக்க இனிக்க ஒலிக்க வைக்கின்றார். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் என்ற ஒரு கலகலப்பான பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு, எங்கள் அன்பு உறவு ஜோர்ஜ். உங்கள் பாடல் காற்றலை நிரம்பலை உங்களோடு நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.

அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் அன்பு உறவு பண்டிகை சிறுவை சந்தனராஜ் அவர்கள். அவர் தந்த பாடல் தனியே தன்னன் தனியே என்ற ரிதம் திரைப்படுத்த பாடல்.

இந்த பாடல்களை நேர் நேரத்தில் கேட்டு மகளும் வேளையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் இனிமையான பாடல் குங்கும பொட்டுக்காரா என்று முதலாளி திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். இனிமையான

24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். அன்பு உறவுகளே, வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை உங்களிடம் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வாரம் ஒரு நாள் நிகழும் சொல்லோடு பாடல் நிகழ்வில் அன்புடனே வந்து இணைந்து அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு தங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை பதிவு செய்து சென்ற நேயர்கள் விரும்பும் பாடல்களாக இப்பொழுது முதல் காற்றலையில் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் என்ற தலைப்பில் அவர்கள் தந்த பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன.

இந்த நிகழ்வில் முதல் பாடலாக ஒலிக்கும் பாகப் பிரிவினை திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்ற முதல் வரியை கொண்ட பாடல் விருத்தத்துடன் பாடுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று கிருஷ்ணகிரியிலிருந்து கேட்ட பாடலாக.

குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்ட

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் தாயிற் சிறந்த கோவிலுமில்லை என்ற வரியெடுத்து அகத்தியர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில். தேவா, நீங்கள் கேட்ட பாடல் தானே இதுவோ அந்த பாடல்.

தொடரும் பாடல் இங்கிலாந்து நாடு லண்டனில் இருந்து அன்பு கஸ்தூரி நீங்கள் கேட்ட பாடல் அற்புதமாக வந்து உரையாடி நிகழ்ச்சியை அலங்கரித்த வேளையிலே உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து என்ன சமையலோ என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காற்றலையில் ஒலிக்கும் காதுக்கினிய கீதங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து சென்ற பங்களித்து சென்ற நேயர்கள் வந்து கேட்ட பாடல்கள். அந்த பாடல்கள் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி வந்து அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை தந்தார். அவர் கேட்ட அந்த பாடல் இருவர் உள்ளம் என்ற மிகவும் பழைய திரைப்படுத்து பாடல், ஆனால் சிறப்பாக பாடுகின்றது கண்ணே கண்ணே உறங்காதே என்ற வரியெடுத்து.

மீண்டும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்கு பயமே என்று நாங்கள் அழைக்கும் அன்பு சரவணன், நீங்கள் வந்து பேசி மகிழ்ந்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக அதுக்குரிய கதையையும் கூறி சென்றீர்கள். சுவாரஸ்யமாக இருந்த வேளையிலே நீங்கள் கேட்ட பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து வங்காள கடலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபுரி ராஜராஜன். நீங்கள் பேசி மகிழ்ந்து சுவாரஸ்யமாக பல கருத்துக்களை தந்துவிட்டு கேட்ட பாடல் பச்சை நிறமே பச்சை நிறமே என்று அலைப்பாயுது திரைப்படத்திலிருந்து தெளிவாகி பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோமா? படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் என்ற வரி கொண்ட படிக்காத மேதை திரைப்படுத்த பாடல். அழகாக பேசி மகிழ்ந்து சிறப்பித்து விட்டு இறுதி நேயராக வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து முடிவுக்கும் கொண்டு வந்தார் தர்மபுரி சாந்தி. அவர்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இதோ அந்த பாடலும் கேட்டு மகிழும் வண்ணம் வானலையில்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தேனான பாடல்களாக எங்கள் காதோரம் ஒலித்து சென்றதல்லவா? இன்றைய கதம்பத்தை அலங்கரித்து சிறப்பித்து சென்ற உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடலாக கேட்டாலும் நாங்களும் விரும்பும் பாடலாக ஒலித்து ஓய்ந்தன. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன். என்றும் உங்கள்

0: அந்த அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இன்றும் முதல் படலை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறைபாண்டியன் காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்பார். இன்றும் அப்படி கேட்கும் வேளையிலே கருந்தேள் கண்ணாயிரம் என்ற திரைப்படத்திலிருந்து நேற்று வரை வெண்ணில் இருந்தாளோ என்ற பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல், எந்த ஊர் என்றவனி இருந்த ஊரை சொல்லவா என்ற அந்த பாடல் காட்டு ரோஜா என்ற திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு அன்பு நேயர் நாகூர் நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர் கேட்ட வேளையிலே எனது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நானாக நான்லே தாயே என்று பாடுகின்றது. அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருப்பவர் வேறு யாருமல்ல, மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் வேளையிலே அந்த பாடலை கண்ணன், சங்கரே, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் தூங்காதே தம்பி திரைப்படத்திலிருந்து, நானாக நான் இல்லை தாயே என்ற அற்புதமான பாடலை.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை பூ விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். நீ பொட்டு வச்ச சங்கக்குடம் பூமிக்கு நீ மகுடம் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் பொன்மன செல்வன் திரைப்படுத்து பாடல்.

முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

குங்குமம், மங்கள மங்கையர் குங்குமம், அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் குங்குமம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த வேளை அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பவி இவர்களோடு நரமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல். குங்குமச் சிமிழ் திரைப்படத்திலிருந்து கை வலிக்குது கை.

நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் மாணவியின் காற்றலையில் தான் பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படுத்து பாடல் சக்கர கட்டி என்ற வரி தாங்கி பாட வருகின்றது. அந்த பாடலை அன்போடு எழுதி அனுப்பி கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன். சரவணன் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளை நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அன்புடன் வந்து அடுத்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அன்னை வாழும் திருநகராம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பக்தி பாடலை இன்று அவரோடு இணைந்து நாங்களும் பக்தியோடு கேட்டு மகிழ்வோம்.

குரல்கள் தரும் இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் அந்த பாடல் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்காக இது யாருக்காக என்று கேட்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன் உங்களுக்காக என்று அந்த பாடலை ஒலிபரப்புகிறது. மூன்று தமிழ் வானொலி உலக தமிழரோடு கேட்க ஆவலாக இருக்கும் நீங்கள் ஒலிக்கின்றது பாடல். இணைந்து விடுவோம் அனைவரும் கேட்டு மகிழலாம்.

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக என்றால், அது கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷுக்காக ஒலிக்கின்றது. நான் தேடிய கவிதை என்ற ஒரு பாடல், எங்கே எனது கவிதை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

ஜனவரி நிலவே என்ற பாடல் கேட்போமா? என்னுயிர் நீதானே திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வளைகுடாமன் கோயத்திலிருந்து அன்பு ஜோஜ் நீண்ட கால உறவு கேட்டுக்கொள்கிறார். ஒலிக்கின்றது பாடல்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் எல்லாமே என் ராசாதான் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அழகான மஞ்சப்புறா என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் சொர்க்கத்தின் வாசல்படி என்ற வரி கொண்டு உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிரான்சி அனுப்பி வைத்த வேளை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஒரு பாடல். ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயவாணி அனுப்பிய பாடல் கேட்க இருக்கின்றோம். மஞ்சள் நிலா திரைப்படத்து பாடல் பூந்தென்றல் காத்தே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது. செவிமடப்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கோபாலா சைத்தடிச்சா என்ற ஒரு பாடல். உனக்காக மட்டும் என்ற திரைப்படத்திலிருந்து மூன்றியல் தனுஷன் கனடாவிலிருந்து கேட்கின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி. வெளியில் உறவாடிய என்ற முதல் வரி பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பிய பாடல்கள். முதல் பாடலை ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்க இருக்கின்றார் பாஸ்கரன் மாலா. அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தினமும் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் வேளையில் இன்றும் பொன்மனம் என்ற திரைப்படத்து பாடல், பட்டாம் பூச்சி சிறகடித்து என்ற பாடல்தான் அவர்கள் தந்த பாடல். இதுவோ அந்த பாடல்.

0: நான் பிறந்தது தனியா என்று கூறும் ஒரு பாடல் உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார்.
1: நான் பிறந்தது தனியா

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து மீண்டும் கேரிஸ் அவர்கள் நீண்டகால உறவு. எங்களோடு இசைப்பயணம் செய்யும் வேளையில் வானம் நமது பூமி நமது என்ற பாஸ் மார்க் திரைப்படத்தில் பாடலை கேட்டவேளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்கின்றோம். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் வரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூர். மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் என்றும் என்றும் உதவும் பாடல். அற்புதமான கருத்தை தாங்கிய ஒரு பாடல். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: தம்பி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிருக்கான்.
1: ஊரை விட்டே போயிட்டான். எங்கயா போன?
0: எங்க போயிருக்கோம்? ஏதாவது வேலை வெட்டி பாக்கலாம்னு பட்டணத்துக்கு போயிருக்கோம். வேற எங்க போக முடியும்?
2: இந்த போலேயே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு அன்புடன் அனுப்பி வைத்தவர் யாரென்றால் நிவேஷன். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா பெருநகரிலிருந்து தருகின்றார். வெள்ளைக்காரன் ஊரை விட்டு என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

0: அச்சே,
1: ஐரோப்பா மன்னன்றால் என்னவள் அங்கிருக்கின்றார். ஆனால் இன்று அவர் இளமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் சிந்து பைரவி பாடல் ஒன்றை கேட்க விரும்புகிறார். அந்த பாடல் பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடுகின்றது.

இவர்களோடு தான் இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டவர உங்களில் ஒரு தீ என்ற ஒரு திரைப்படுத்து பாடல், சாமத்தில் பூத்தமல்லி என்று வரியெடுத்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பியதோடு எங்கள் இதயத்தை நிரப்பியது என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தரும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி 2026 ஆண்டின் 26வது நாளில் கால் வைக்கின்றது. இந்த நிகழ்வு கதம்பம். கதம்பத்துக்கு உங்களை நான் 647-8746-1515 என்ற இலக்கத்தோடு வரவேற்கின்றேன். அந்த வேளையை நாங்களும் நீங்களும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்கள் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று ஓம் நம சிவாய என்று கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி உங்களுக்கும் முகம் தெரியாத உறவுகளாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் 23 பாகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். இது வெப்பத்தை அதிகம் உணர முடியாத அளவு வெப்பம். இனி நாங்கள் வெப்பத்தை பெரிதாக உணர முடியும் காலமல்ல, குளிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்கின்றோம். நல்ல காலநிலை இது. படிப்படியாக 26 பாகையை தொட்டாலும் வெப்பம் எங்களை தாக்காது. ஓரிரு மணி நேரம் வெப்பமாக இருக்கலாம். இனி எங்களுக்கு குளிர்காலம் தானே, மழைக்காலத்தை தொட்டு அதன் பின்பு இலையுதிர் காலம் இப்படியே சென்று கொண்டிருக்கும். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் என்பது ஆசிய நாடுகளை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் என்று தெரியும். இருப்பினும் ஏனைய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் அப்படி இருக்கும், குளிராகத்தான் இருக்கும். ஆஸ்திரேலிய நாடுகள் குளிரும் மழையும் வெப்பமுமாக இருக்கும் என்று எல்லோரும் தெரியும். இந்த வேளையில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது நேரம் சரியாக 11:34 கனடாவில் காட்டும் முற்பகலாக இருக்கும் வேளையில் உங்களுக்கு நேரம் 9:04 என்று ஈழமணி திருநாடு தென்னகத்தில் காட்டும் வேளையில் இங்கிலாந்து நாட்டில் 4:34 என்று காட்டுகின்றது என்று எண்ணுகின்றேன். இப்படி படிப்படியாக மாறிக்கொண்டு செல்லுகின்றது. பருவ காலத்துக்கு ஏற்ப நேரங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றது சூரிய பகவானை பூமி சுற்றும் பாங்கினை வைத்து. ஆனால் வானமும் பூமியும் ஒன்றுதானே என்றுதான் நாங்கள் கருதி கொள்கின்றோம். இந்த பூமியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் பூமி ஒன்றுதான் உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியம் உள்ள ஒரு கோளம். இந்த பூகோளத்தில் நாங்கள் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த பூகோளம் தான் எங்களுக்கு சுவர்க்கம். ஏனென்றால் நாங்கள் நினைத்ததை அடைவதற்கும் நினைத்தபடி வாழ்வதற்கும் ஏற்ற அமைப்பில் அமைந்துள்ளது தானே இந்த பூமி. அந்த இயற்கை சாதனங்கள், இயற்கை படைப்புகள், இயற்கை வளங்களை வைத்து வாழ வேண்டும். வாழ்ந்தால் சுவர்க்கம், தெரியாமல் வாழ்ந்தால் அது சுவர்க்கம் அல்ல என்று கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் சுவர்க்கம் என்பது கண்ணால் கண்டால் தானே அது சுவர்க்கம் என்று கூற முடியும், உணர்ந்தால் தானே அதை சுவர்க்கம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நாங்கள் நேரில் பார்த்து இந்த பிரவியிலே சுவைக்கக்கூடிய, உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடியது இந்த பூமி ஒன்று தான். அதனால் இந்த பூமி தான் எங்களுக்கு சுவர்க்கம். இங்கே என்ன இல்லை, எது இல்லை, அத்தனையும் இருக்கின்றது என்று தெரிந்த பின்பும் இன்னும் இருக்கின்றது என்று தேடிக்கொண்டு தானே இருக்கின்றார்கள். தேட தேட கிடைத்து கொண்டிருக்கின்ற பொக்கிஷமாக இந்த பூமி இருக்கும் வேளையில் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கதம்பம் வாரம் தோறும் வரும் வேளையிலே வாரத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு அம்சத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் இணைய இருக்கின்றோம் பொக்கிஷம். பொக்கிஷம் என்றவுடன் அங்கே 20 பெட்டிகள் ஆயத்தமாக உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 20 பெட்டிகளுக்கும் எண்கள் 1-20 வரைக்கும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் பொருட்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதன் எந்த என்ன இருக்கின்றது என்ற பதத்தை நீங்கள் கூறினால் திறந்து பார்த்து உங்களுக்கு 2 புள்ளி உடனே கிடைக்கின்றது. மொத்தம் 40 புள்ளிகளை எத்தனை பேர் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள், யார் அதிகமான புள்ளிகளை பெறப்போகின்றீர்கள், எங்கே பார்க்கத்தானே இருக்கின்றோம். வளையங்கள் 647-8746-1515 என்ற எண்களோடு இந்த பொக்கிஷத்தில் வந்து நீங்கள் இணையும் வேளையிலே ஒருவர் ஒரு பெட்டியை திறந்தால் அதை கண்டுபிடித்தால் அதற்கான நகைச்சுவையோடு கலந்த போட்டிகள் இருக்கும்.
அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அந்த பெட்டிக்குள் உள்ள பதத்தை கண்டுபிடித்தவுடன் சுளையாக இரண்டு புள்ளிகள் சுட சுட கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு பெட்டியை திறந்து மீண்டும் இரண்டு புள்ளிகள் பெறும் வாய்ப்பினை பெறுவீர்கள். அந்த பெட்டியை திறந்து உங்களால் கூற முடியாதுவிட்டால் நீங்கள் சென்று மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் வந்து அதே பெட்டியின் பதிலைத்தான் தர வேண்டும். வேறு பெட்டி திறக்க உங்களுக்கு விலங்கிடப்பட்டுவிடும். யாராவது அந்த பெட்டியை திறந்து வேறு இன்னொருவர் கூறிவிட்டால் அவருக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த பெட்டியை திறந்து விட்டவருடைய விலங்கு உடைக்கப்பட்டவர் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம். இப்படியான நகைச்சுவையோடு கலந்த நல்ல உணர்வுகள் தருகின்றது. காரணம், நாங்கள் அன்னை தமிழுக்கு செய்யும் தொண்டிலே ஒரு சிறு துண்டாக இதை எண்ணி செய்து கொண்டிருக்கோம். எங்கள் நாவில் அமர்ந்திருந்த அன்னை தேன் தமிழ் பிற சகோதர மொழிகளினால் உந்தி தள்ளப்பட்டு அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டு எங்களை இறுதி வரைக்கும் அதை உச்சரிக்க வைக்கின்றார்கள். அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விடுபட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அன்னை தமிழுக்கு சிறு தொண்டு செய்வோம். வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான தொலைபேசி எண்ணோடு அந்த எண்களை நீங்கள் சுழற்றி வரும் பொழுது ஒருவர் அழைப்பில் இருந்தால் இன்னொருவர் இணைந்து நுழைய முயற்படுவர். என்னால் உங்களை தவிர்த்தோ அல்லது விலக்கியோ எடுத்துக்கொள்ள முடியாது. கிடைப்பதைத்தான் நான் நினைத்து கொள்ள வேண்டும். கிடைப்பவரைத்தான் நான் நினைத்து கொள்ள முடியும். பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் செய்வதற்கு எனக்கும் ஒரு மனநீதி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நீதியை நான் கடைபிடித்து வருவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருக்கும் என்பதை எண்ணிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்கும் நிகழ்வுகளில் இன்றைய பொக்கிஷத்தில் இணைவதற்காக எங்கள் கோவை மாநகரம் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார். எங்கே அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். அவர் சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் இங்கே எனக்கு வரவேற்பு போட்டு இந்த நிகழ்ச்சியை ஆதரித்து பலர் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். வருக வருக. இந்த வேளையிலே எங்களுடைய ராஜ்குமார் அவர்களுடைய மருமகனார் மருமகன் ராஜராஜன் அன்பு நேயர் 2-3 நாட்கள் தொடர்ந்து வந்து தன்னையும் எங்களோடு குடும்பத்தில் இணைத்து கொள்ள சொல்கிறாரே, எவ்வளவு ஆர்வம் அவருக்கு என்கிறது. அன்போடு அவரை வரவேற்றுக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இணைந்த உறவுகளில் நாகப்பன் அவர்கள் இணைந்து சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் வருவார் என்றேன். அதற்கிடையிலே கிருஷ்ணன் அழைக்கின்றார். அவரிடம் செல்வோமா? வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டீங்க. பேசுகின்றீர்களோ? இருங்கள், அப்படியே இருங்கள். உங்களோட ஒலி எனக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய தொடர்பு ஏதும் பழையதற்கே ஒரு பழையது. நீங்கள் தானே முதல் நேர்? இப்பொழுது கேட்கின்றதா? நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை போல் தெரிகின்றது. இல்லை இல்லை, அப்படியே இருங்கள். ஒன்றும் தவறு இல்லை, அப்படியே இருங்கள். எங்களுடைய ஒலியை நான் ஒலி வலியத்து பார்க்கின்றேன். பேசுங்க. உங்களுடைய சத்தம் எனக்கு சரியாக கேட்கவில்லை. அப்படி இருங்கள், அவசரமில்லை அவசரமில்லை. உங்களுடைய ஒலி எனக்கு வருவது குறைவாக இருக்கிறது. இப்பொழுது நான் பேசுவது கேட்கின்றதா? உங்களுடைய ஒலி எனக்கு கேட்கவில்லை. ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் அழைக்கின்றீர்களா? என்னையா நீங்கள் கூறுவதை எனக்கு கேட்கவில்லை. இல்லை, ஏதோ ஒரு சத்தம் இருக்கிறது. உங்களுடைய ஒலி எனக்கு துல்லியமாக விளங்க புரியவில்லை. பாருங்கள், உங்கள் வலைத்தளத்தில் ஏதாவது ஆளிகளை அமர்த்தி விட்டீர்களோ? நீங்கள் பேசுவது எனக்கு மெதுவாகத்தான் கேட்கிறது.
நீங்கள் பேசுவது எனக்கு குறைவாகத்தான் சத்தம் வருகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லையே. அப்படியே இருங்கள் பார்ப்போம். இப்பொழுது பேசுங்கள், கேட்கிறதா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தெரிகின்றது, கேட்கின்றது. ஆனால் எனக்கு என் காதுக்கு மட்டும்தான் வருகின்றது, ஏனையோருக்கு செல்லுகின்றதோ தெரியவில்லை. இந்த என்ன குறைபாடு ஏற்பட்டதோ நீங்கள் ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் அழைத்து பாருங்கள், பார்ப்போம். அழையுங்கள். இப்பொழுது வணக்கம். ஓம் நமச்சிவாய. உங்களுடைய சத்தம் எனக்கு வருகிறது இல்லையே. அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குதியா? கேக்குதுயா? எனக்கு நல்லா கேக்குதுயா?
1: வணக்கம் நாகப்பன். வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களை இணைத்து விட்டேனே.
2: இணைத்து நான் இணைப்பில் இருக்கிறேன் ஐயா, கேட்கிறது.

0: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வெளியில வரல நீமா? இல்ல சத்தம் கேட்கல. இப்ப கேக்குது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கேக்குது கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: அப்பாடா இப்பதான் சொல்றது, ஏதோ ஒரு சிறு கோளாறு நடைபெற்று விட்டது பாத்தீர்களா? அது நீங்கள் முதலில் வந்து இணைந்து கொண்டிருந்தீர்கள், தொடர்ந்து இணைப்புகள் வந்தது. நீங்கள் பேசுவதை எனக்கு கேட்டுதான் அந்த ஒலி வந்து துல்லியமாக எனக்கு ஏதோ ஒரு சத்தம் தான் கேட்டதே தவிர விளங்கவில்லை. இப்பொழுது சரியாக புரிகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: கோவை என்ற நலம் தானே, இன்னொரு பேர் வைப்போம், நலம், நல்ல நாடு, நல்ல நலமுள்ள நாடு. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். காலநிலை இப்பொழுது எண்ணளவில் தான் அது 22 பாகை 23 பாகை ஆயிருக்கும். ஆனால் வெப்பம் அந்த அளவுக்கு இருக்காது எங்களுக்கு. சிறப்பு இப்பொழுது அங்கே நீங்கள்
0: இன்றைய தினம் வந்து திருவோணம்.
1: ஆமாம், நீங்கள் கேரளா
0: ஓணம் பண்டிகை கொண்டாடங்கள்லாம் நல்லா சிறப்பா இருந்தது எங்க பகுதியில்.
1: இங்கேயும் ஓணம் கொண்டாடுகிறார்களா உங்கள் பகுதி? அது கேரளாவிலே தானே ஓணம் பண்டிகை?
0: கேரளாவை ஒட்டி தான் நாங்க இருக்கிறோம். எங்க கோயம்புத்தூர்ல ஒரு 50% மலையாளிஸ் தான் இருக்கோம்.
1: மலையாளிஸ் தான் இருக்கு. ஆனா நீங்கள் மலையாளி இல்லை. அப்ப மலையாள உறவுகளுக்கு ஓணம் பண்டிகை உங்களோடு இணைந்து நானும் தெரிவித்துக் கொண்டு கோவையில் வாழுகின்ற ஓணம் கொண்டாடும் உறவுகளுக்கும் இந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். திருபோணம்
0: கோவை பொள்ளாச்சி பழனி வரைக்குமே மலையாளிஸ் வந்து நிறைய இருப்பாங்க.
1: ஓ, வந்து ஆட்கொண்டு விட்டார்கள், ஆட்சி வைத்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் கலந்து இருக்கட்டும். அவர்கள் பாதை தமிழ் தானே பேசுவார்கள், என்ன பாதை தமிழ் ஒரு இது வார்த்தை?
0: மலையாளமும் தமிழும் கிட்டத்தட்ட சமமா தான் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி.
1: கன்னடம் மலையாளம் கவி தெலுங்கு என்றெல்லாம் கூறுவார்கள் பாரதியார் கூறுகிறார். சிறப்பு சிறப்பு. அப்ப இந்த ஓணம் பண்டிகை நாளில் உங்களுக்கு விடுமுறை நாளா?
0: ஆமா ஐயா, அரசு விடுமுறை.
1: அரசு விடுமுறையும் கிடைத்திருக்கின்றது.
0: உள்ளபடியே என்னன்னா இன்னைக்கு மிலாடி நபி வேற.
1: ஓ, அவங்களது பெரு நாளும் இங்கே எழுதியிருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுவோம்.
0: மிலாடி, ஆமாம், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. மிலாடி நபி திருநாள் வாழ்த்துக்கள்.
1: சிறப்பு.
0: அது என்னன்னா ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துருச்சு.
1: அது
0: இரண்டுமே அரசு விடுமுறை தினம்தான்.
1: அப்படி என்றால் ரெண்டு அரசு விடுமுறை தரும் பொழுது ரெண்டு மதத்தவர்களுக்கும் இனத்தவர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம் தானே ஒரே நாளையில்?
0: ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு திண்டாட்டம் தானே ஐயா, இன்னொரு விடுமுறை போச்சே.
1: மக்களும் அப்படித்தானே இரண்டு. ஏனென்றால் இந்து மக்களுக்கு வருகின்ற விடுமுறை மற்ற மக்களுக்கும் சேர்த்து தான் அதை கொண்டாடுவது. இஸ்லாமிய மக்களுக்கு வருகிற விடுமுறை எல்லோருக்கும் சேர்த்து, கிறிஸ்தவ மக்களுக்கு விடுகிற விடுமுறை எல்லோருக்கும் சேர்த்து, இது இரண்டும் சேர்ந்து ஒரு நாளில்
0: படிக்கிற பையன் என்ன நினைப்பாங்க ஐயா?
1: அதுதான்
0: ஒரே நாள் முடிச்சு போச்சே நினைப்பாங்க.
1: அப்ப அரசாங்கம் அதுக்கு மாறி இன்னொரு நாள் கொடுக்க மாட்டாதா? மறுநாளை எல்லாரும் ஒரே நாளில கொண்டாடுங்கள். ஒரு அப்ப அரசாங்கத்துக்கு தான் லாபம் இல்லையா? இரண்டு நாள் கொடுக்க வேண்டியதை ஒரு நாளிலேயே சேர்த்து கொடுத்து விட்டாச்சு. அதனால்தான்
0: சுதந்திர தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்ன பண்றது?
1: அது திங்கள் விடுமுறை கொடுப்பார்கள். உலக நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து எங்களுக்கு ஞாயிறு ஒரு பகிரங்க விடுமுறை நாளாக இருந்தால், அது ஞாயிறா இருந்தால் அறுநாள் திங்கட்கிழமையும் எங்களுக்கு விடுமுறை கொடுப்பார்கள்.
0: இங்க அப்படி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை இருந்தா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான்.
1: சரி, வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளும். அதனால்தான் நாங்களும் இன்று பொக்கிஷத்திலே கொண்டாடுவோம் இல்லையா? நீங்கள் விடுமுறை நாள் அல்லவா, அதனால் ஓடி வந்து விட்டீர்கள் பொக்கிசத்தில். சரி,
0: வாழ்த்துக்கள்
1: வர வேண்டும் பெற வேண்டும். நீங்கள் வந்து அழைக்கும் பொழுது நீங்கள் அழைத்தது கேட்டது, கிருஷ்ணன் அழைத்தது கேட்டது, ஆனால் குரல் எனக்கு சரியாக புரியவும் இல்லை, வரவில்லை, ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்ததே தவிர என்னவோ தகராறு நடந்து விட்டது. பிறகு நான் தடுமாறி கொண்டிருந்த வேலை அதிபர் வந்து அதிபர் அதை சரி செய்து விட்டு செல்கின்றார். இந்த அதற்கு அந்த அந்த அந்த இலத்திரனியல் பொறிமுறைகள் எல்லாம் அவர்கள் தான் அது பூராக புரியும். அவங்க தான் தொழில்நுட்பவியலாளர். அதில் அவர்களுக்கு ஒரு ஓ போடுவோம். ஓமி சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்துக்கும் செல்ல வேண்டும். முதல் முதலில் வந்து போலி வண்ண போகின்றீர்கள், அதாவது அந்த அச்சவாரமாக வந்து நீங்கள் முதல் முதல் அதிர்ஷ்டத்தோடு வந்து கை விசுவாசமாக வியாபாரத்தை கவனிக்க இருக்கின்றீர்கள். நுகர்வோர் வந்தால் வியாபாரி என்ன செய்வார்? மிகவும்
0: உற்சாகமாக
1: இருப்பார். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒன்று தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், அற்புதம் அற்புதம். அங்கே உங்கள் பெயரிலே கொண்டு வந்து வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய கடவுச்சு சொல்லை மந்திரத்தை கூறுங்கள். ஆகா ஆகா, அழகாக முதல் பெட்டி திறந்து விட்டது. 20 எண் கொண்ட பெட்டியிலே முதலாவது பெட்டி, முதலாவது எண் 1 எண் திறந்து விட்டது. நாகப்பன் மந்திரத்தை கூறியவுடன் இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு உங்களுடைய கெட்டித்தனத்தை பார்ப்போம். ஊகித்து பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கலாம்?
0: 1, 3.
1: 1, 3, 4, 5 என்று இருக்கின்றது. தரலாமா?
0: 5
1: பார்க்கலாம். 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது அழகான ஒரு மலர் கொத்து. மலர்களை அழகாக நாங்கள் பார்த்து கொத்தாக பார்ப்போம். ஒரு இடத்தில் எல்லா விதமான மலர்கள், நறுமணம் உள்ள மலர்கள், வண்ணங்கள் உள்ள மலர்களை எல்லாம் சேர்த்து வரவேற்பு மண்டபங்களில் அதை உபயோகிப்போம். அப்ப மலர்களை வரவேற்பு மண்டபங்கள், திருமண மண்டபங்கள் ஒருவரை வரவேற்கும் போதெல்லாம் அப்படியே கொடுப்போம். அந்த கொடுக்கும் போது அப்பொழுது அந்த பூக்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன பெயர் இருக்கும்? புரிகிறதா நான் கூறுவது? ஒருவரை வரவேற்கும் பொழுது ஒரு மலர் கொடுப்பது வேறு, ஒரு மலர் கொடுப்பது மலர்களை சேர்த்து அப்படியே கொடுப்பது. முன்பும் ஒரு தடவை இதிலே எங்களுடைய பொக்கிஷத்திலே பல வாரங்களுக்கு முன்பு வந்தது இந்த பதம். ஒரு
0: ரெண்டும் சொல்லலாம், நான் ரெண்டும் சொல்லி பாக்குறேன், ரெண்டுல எது வேணா எடுத்துக்கிறேன்.
1: எங்க பார்ப்போம்?
0: ஒன்னு வந்து பூங்கொத்து, அது வராதுன்னு நினைக்கிறேன்.
1: இரண்டு பகிரங்க விடுமுறைக்கும் ஒரே சம்பளம் மாதிரி நீங்கள் ரெண்டு சரியான பதிலை தந்தபடியாலும் ஒரே புள்ளி, இரண்டு புள்ளி தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள். பூச்செண்டு என்பது சரி, பூங்கொத்து சரிதான், ஆனால் அதை வரவேற்பறையில கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் பூச்செண்டு கொடுத்து வரவேற்போம். பூச்செண்டு,
0: பூச்செண்டுங்கிறது வந்து மன திருமணத்துக்கு பயன்படுத்துவது பூச்செண்டு, மற்ற இடங்கள்ல கொடுக்கறது பூங்கொத்துன்னு சொல்லுவோம் நாங்க.
1: ஆமா, பூங்கொத்து அதே இல்லை, வந்தவரை பூஞ்செட்டு பூச்செண்டு கொடுத்து வரவேற்போம். அது திருமணத்துக்கும் கொடுக்கறது பிரபலமான மேலதிகாரிகள் வரும்போது நீங்கள் வரவேற்புகளை கொடுப்பீர்கள், எங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு பூச்செண்டு.
0: ஒரு
1: மலர்கொத்து அது கொஞ்சம் குறைவாக இருக்கும், பூச்செண்டு என்பது கொஞ்சம் மேன்மையான பதமாக இருக்கும். உங்களுக்கு சிறப்பான இரண்டு புள்ளிகள் முதல் முதல் வந்து
0: எடுத்துக்கிட்டேன்.
1: நான் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரெண்டு புள்ளியே தருகின்றேன் உங்களுக்கு. மலிவாக மலிவாக முதல் நேயர் முதல் முதல் சிறப்பு. முதலாவது நேயராக வந்து முதலாவது நேராக வருவதற்கு இங்கே பலர் போட்டியிட்டார்கள். கிருஷ்ணன் அழைத்திருந்தார், கஸ்தூரி அழைத்திருந்தார், அவர்கள் மீண்டும் வருவார்கள். ஆனால் நீங்களா முதல் முதலில் வந்தீர்கள், வந்து விட்டீர்கள். இரண்டு புள்ளியை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடிகாரன் கடிகாரன். சரி, அப்படி என்றால் அடுத்தது எந்த பட்டியை நாங்கள் எடுப்போம்?
0: எண் 9
1: செல்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் கொண்டு வாருங்கள். உங்கள்
0: அதையும்
1: விடக்கூடாது, லக்கி 9 அல்லவா? அங்கே சரி, உங்கள் பெயரில் அந்த பட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டால் அங்கே இப்ப கடவுச்சொல்லை கேட்கின்றது. கூறுங்கள்.
0: அந்த கலகசம் அபு காக்கும் திறந்துடு சீசே.
1: ஆஹா ஆஹா, தலகாக திறக்கின்றது. இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: நான்கு.
1: முதலில் வந்தது ஐந்து, இப்பொழுது நீங்கள் நான்கு. இரண்டையும் சேர்த்து ஒன்பதுல இருந்தால் எப்படி இருக்கும்?
0: ஒன்பதுக்கு ஒன்பது,
1: ஒன்பதுக்கு ஒன்பதே வந்திருக்க. நீண்ட பதம், இது ஒரு சிறப்பான பதம். உங்களுடைய ஊகம் அஞ்சு ரெண்டு பட்டிக்கும் சேர்த்து இலக்கத்தை ரெண்டு பட்டியின் எண்களையும் சேர்த்து ஒன்பது எண்கள்லேயே வந்துருக்கு.
0: ஒன்பதுக்கும் நான் நினைக்கவே இல்லை.
1: ஆமா, வரவே இல்லை, ஆனா வந்து விட்டது. இதுதான் எதிர்பாராமல் நடைபெறுவதான நீங்கள் கூறுவீர்கள். அதற்குள்ளே இருப்பது ஒரு பழம், ஒரு பழத்தின் பெயர் தான் அது. இந்த பழம் சாதாரணமாக அங்காடியில் இங்கு பார்த்தாலும் எல்லா வியாபாரிகளிடையும் குவித்து வைத்திருப்பார்கள் பழக்கடையிலே. அதை விட இது வந்து காய்கறி காய் எங்களுடைய கத்தரி காய்கறி மரக்கறி மரக்கறி கடை வகைகள்லேயும் போட்டிருப்பார்கள் வச்சிருப்பார்கள். ஆனால் இதை அந்த கடைக்கு மேலேயும் தொங்க விட்டும் இருப்பார்கள். நாங்கள் வீட்டிலேயும் உபயோகிப்போம். சுவை கூட்டியாக இருக்கும் இது. தாகத்துக்கெல்லாம்
0: கண்டுபிடிச்சு
1: விட்டீர்கள். எலுமிச்சம் பழம் என்பது அற்புதமான ஒரு பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். எலுமிச்சம் பழம் என்ற சொல்லி மீண்டும் முதலாவதா வந்த
0: சொன்ன உடனே தெரிஞ்சிருச்சு இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, நாயில் உள்ள அதாவது மஞ்சள் ரத்தம் பச்சனது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கு இன்னும் ஒரு சிலையடையான ஒரு நகைச்சுவை உண்டு. இரண்டு கருத்து வரும். எலுமிச்சம்பழம் அது லூ என்றுதான் வரும். எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் என்று கூறுவார்கள். அதை நாங்கள் பிரித்து பிரித்து படித்தால் எலி மிச்சம் பழம் கவனம். நாங்கள் வைக்கும் போது இந்த வீட்டில் எலி எலிகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, கடித்து விடும். அதற்காக எலி மிச்சம் பழம் கவனம், எலுமிச்சம்பழம் கவனம் என்றும் கூறலாம். எலி மிச்சம் பழம் கவனம் என்றும் கூறலாம். நகைச்சுவைக்கான வார்த்தை. வாழ்த்துக்கள். சிறப்பாக ரெண்டு பதங்களை தந்து கண்டுபிடித்து விட்டீர்கள். உங்களுக்கான பாடல் எதுவாக இருக்கும்?
0: பாடல் வந்து ஐயா, படம் வந்து கோபுர தீபம்.
1: ஆஹா,
0: பாடல் வந்து உள்ளமே உனக்குத்தான்.
1: உள்ளமே கொடுத்து விட்டீர்களா? உள்ளமே உனக்கு தான்
0: கொடுக்கும்
1: போது உள்ளத்தையே கொடுத்து விட்டீர்கள் முழுமையாக. சிறப்பு சிறப்பு. இது வந்து கோபுர தீபம் திரைப்படுத்த பாடல் அன்று ஒருவரை ஒலிபரப்பி
0: ராமராஜன் நடித்த.
1: ஆமா, கோபுர தீபம். வாழ்த்துக்கள். சிறப்பான பாதத்தை கண்டுபிடிச்சு நான்கு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டு இப்பொழுது செல்லுகிறீர்கள் மன திருப்தியோடு. இந்த கடை நல்ல கடை, மீண்டும் வந்து கொள்வனம் செய்யலாம் என்று மீண்டும் வரலாம். நன்றி
0: நன்றி ஐயா. நேரம் கிடைத்தால் சேர்ந்து கொள்கிறேன், மற்றவர்களுக்கு வழிவிடுவோம்.
1: நன்றி நன்றி.
0: அனைவரும் அனைவரும் பங்கு
1: நன்றி நன்றி. நாகப்பன் அவர்களே வாழ்த்து. நேரம் தெரியாக 12 மணிக்கு உதிக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். ஓடி வந்து மெதுவாக பேசி, கடுமையாக பேசி, நலமாக நயமாக பேசி எனக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் விட்டு சென்று மீண்டும் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாக எங்களுடைய கிருஷ்ணா. சிரமங்களுக்கு பொறுமை காத்ததுக்கு நன்றி. இப்பொழுது நலமாக இருக்கின்றீர்களா? கிருஷ்ணகிரியில இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்றீர்கள்? ஓ, இன்னும் எத்தனை நாளைக்கு அங்கே? எத்தனை நாளைக்கு இங்கே? நல்லது. பயணம் எப்படி இருந்தது?
2: கொஞ்சம் சிரமமாக
1: இருந்தது. என்ன இரவு நேரம்
2: பாலம், அந்த தொப்பூர்னு ஒரு ஊர்ல பாலம் கட்டிட்டு
1: இருக்காங்க.
2: ஒரு மணி நேரம்
1: அந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது இரவு எத்தனை மணி இருக்கும்?
2: வரும்போது 11 மணி இருக்கும்
1: இரவு.
2: ஆமா,
1: தூக்கத்துக்கு போற நேரம், அசதியான நேரம், அப்படி நின்று போறேன் மேலும் சோம்பலாய ஒரு வெறுப்பாயம் இருந்திருக்கும். என்ன என்னடா இது? இந்த யாரை திட்டினீர்களா? அந்த நொந்தீர்கள், அரசாங்கத்தை நொந்தீர்களா? பணியாளர்களை நொந்தீர்களா?
2: யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது.
1: நடக்க வேண்டிய நடக்க. ஆமா ஆமா ஆமா, சிறப்பு. சரி, அங்க எப்படி உணர்வதாக இல்லை. அப்படித்தான் இப்பொழுது காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் தானே முன்னுமே பாடிவிட்டார்கள், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, இல்லையா?
2: ஆமாப்பா, உண்மைதானே.
1: சாரி, உண்மை. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்வாக சிரமமின்றி இருப்பதற்காக பொக்கிஷத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சரி, பொக்கிஷத்திலே எங்களுக்கு முதலாவது பெட்டியும் ஒன்பதாவது பெட்டியும் சென்று விட்டது. உங்களுடைய ஐந்தாவது பெட்டி அப்படியே இருக்கின்றது. எப்படி, என்ன செய்வோம்?

0: இருந்தது.
1: இருப்பினாலும் ஒன்று குறைத்து கட்டிக்கார் சரி வாழ்த்துக்கள். அது வந்து எங்களுடைய தாவரங்கள் செடிகள் கொடிகளிலிருந்து பறிக்கப்படுகின்ற ஒரு எங்கள் நாங்கள் சமையலுக்கு உபயோகித்து கொள்ளுகின்ற ஒரு மரக்கறி ஒரு காய். ஆனால் அது பழமாக பாவிக்கின்றோம், காயாகவும் பாவிக்கின்றோம். அதிகமாக எல்லா உணவுகளுக்கும் அதை சேர்த்துக் கொள்வார்கள் பெண்கள் சமையலிலே, ஆண்களும் சமையலிலே சேர்த்துக் கொள்வார்கள். அது பச்சையாக இருக்கும் பொழுதும் காரம்தான், அது பழமாக வந்த பிறகும் காயம் காரம்தான், காய வைத்து செத்தலாக்கின பிறகும் அது காரம்தான். மூன்று விதமாகவும் உபயோகிக்கின்றார்கள். இது எங்கள் நாட்டு பரம்பரை அல்ல, இது சீனா நாட்டிலிருந்து இலங்கை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இன்று அது பெரிய விமர்சையாக இருக்கின்றது. அது எதுவாக இருக்கு?
2: மிளகாய்.
1: வாழ்த்துக்கள், சரியானவர். இந்த மிளகாயை பற்றி முந்தைய ஒரு வகுப்பே நடத்தி இருக்கிறேன், நான் அதை ஞாபகத்தில் வைத்திருந்தமே கட்டிக்காரன். மிளகாய், மிளகு தான் நாங்கள் முந்தி உரைப்புக்காக பாவித்திருந்தோம். அது மிகவும் கிடைப்பது அரிது, குறைவாகத்தான் விளைவித்து எடுப்பார்கள். எல்லா நாட்டுக்கும் பற்றாக்குறை இருந்தது. அந்த மிளகின் உரைப்பை போக்குவதற்காக மிளகை போல ஒரு காயை உற்பத்தியாகி சீன நாட்டுக்காரர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அதை நாங்கள் பாவித்தோம், மிளகாக எண்ணி பாவித்தபடியால் மிளகாய் என்ற பெயர் வந்தது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்பட்டு விட்டது, வாழ்த்துக்களும் தரப்பட்டிருக்கின்றது. சரி, அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் இரண்டாவதாக ஒரு பெட்டியை திறக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அது எந்த பெட்டியாக இருக்கும்?
2: இரண்டே தருங்களையா?
1: இரண்டை தருகின்றேன். கொண்டு வந்து வைத்து விட்டேன், சொன்ன உடனே கொண்டு வந்து வைத்து விட்டேன். அவ்வளோ விவேகம், விரைவாக வியாபாரத்தை செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அந்த பெட்டியை, இரண்டாவது எண் பெட்டியை திறப்பதற்கான மந்திரம் வேண்டும். எங்கே குறுங்கள்?
2: அண்டகாதசம் அபுகாபுகும் திறந்து விடு சிசே.
1: ஆஹா, உங்கள் மந்திரத்துக்கு வேறு பதில் இல்லையா? திறந்தே விட்டது கிருஷ்ணா, திறந்து விட்டது. சரி, அதுக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐந்து.
1: என்றவுடன் ஐந்து உங்களுக்கு அது ராசியான நீங்க கொட்டிக்காரன் என்றபடியும் அதிக சிரமம் கொடுக்காமல் இரண்டை குறைத்து மூன்று எழுத்தில் எதிர்கின்றோம். மூன்று எழுத்து, மூன்று எழுத்தில் என் மூச்சிறக்கம். வாழ்த்துக்கள். இந்த மூன்று எழுத்தை கொண்ட அந்த பதம் கிருஷ்ணா, இது வந்து இசையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு இசை சரியான முறையிலே இயங்க வேண்டும் என்றால் இந்த இசைக்கருவி வேண்டும். எல்லா இசைஞர்களும் இது இல்லாமல் போக மாட்டார்கள், அடுத்து அடிய வைக்க மாட்டார்கள். மூன்று எழுத்து, அது இரண்டு கைகளாலும் உபயோகிக்கின்றது.
2: அது இரண்டு கைகளால் தாளம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தாளம், இந்த தாளம் இல்லாமல் ஐயா என்ன செய்தாலும் இசை போகாது, அடுத்த அடி எடுத்து வைக்க இயலாது. தாளம் தப்பிவிட்டது, தாளம் தப்பிவிட்டு, தாளம் போட வேண்டும் என்று கூறுவார். ரெண்டு கையாலையும் போடுவார் தாளம் என்று. வாழ்த்துக்கள். தாளம் இல்லாமல் பாடல்கள் செல்வது கடினம். என்ன பாடல், விருப்பமான பாடல் உங்களுக்கு என்று?
2: மாறாத சோகம் தானோ
1: அந்த பாடல் அங்கே எழுதி, இந்த பாடல் தளத்தில் எழுதி இருக்கின்றீர்களா?
2: மாறாத
1: சோகம் வந்து விட்டதா? ஏனையா, அப்படி என்ன தீராத கவலை மாறாத சோகம் வருவதற்கு?
2: என்ன பண்றது, சில பாடல்கள் இப்படியா
1: அப்படியா இருக்காது, பொருத்தமாயும் இருக்குது சில சமயங்கள்ல. அனுஷா எப்படி இருக்கின்றார்கள்?
2: பேர குழந்தையோட விளையாடிட்டு
1: இருக்கேன். மகளுக்கு இப்பொழுது பேர குழந்தையோட விளையாடுற எண்ணம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். எனது அன்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடல் மாறாத சோகம் தானா கேட்டு நாங்கள் அந்த சோகத்திலிருந்து விடுபடுவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன், மீண்டும் பாருங்கள் அடுத்தவருடன் சொல்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி கிருஷ்ணா. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவரமாக அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் அழைக்கின்றீர்கள், உங்களை இணைக்கின்றேன். எங்கே மீண்டும் பாருங்கள், கஸ்தூரி வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: இரண்டு தடவை வணக்கத்தை கூறியவளை நான் ஒரு வணக்கம் தான் தந்தேன், சரி இன்னும் ஒரு வணக்கத்தை நானும் தருகின்றேன். நாங்கள் நலமாக ஆரம்பத்தில்

0: ஆரம்பத்தில் சற்று குளறுபடியாக விட்டது, எங்களோட கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, அழைத்தவர்களோட குரல் எனக்கு எட்டவில்லை. அதன் பின்பு அதிபர் வந்து அதையெல்லாம் சரி செய்து விட்டு சென்று விட்டார்.
1: என்ன சொல்லுங்க ஐயா, அதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த பெருமாளுக்குரிய நாள் தானே
0: ஓணம்.
1: பெருமாளுக்கு பிடிச்சவர் மீராலோ.
0: ஓ, அதனால அவரை அழைத்து இதுல ஒரு தடவை கை வைக்க
1: வந்தோருக்கா, இல்ல அவ வந்தோருக்கா கைய வச்சுட்டு பார்த்துட்டு போனா அது அவருக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான்.
0: எப்படி கண்டுபிடித்தீர்கள் மகளே, சிறப்பு சிறப்பு. என் மகளுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது மீராதான்.
0: மீராவுக்குன்னு ரொம்ப பிடிச்சது கண்ணன் தான். அதனால தான் அவர்கள் கண்ணன் ஆலயம், அவர்களுடைய குலதெய்வம் கண்ணன் ஆலயம் தான். அங்கே யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியும் தானே, யாழ்ப்பாணத்துல ராசவீதியா? அடுத்தது இங்கே கோப்பாயிலே ராசவீதி, அச்சுவேலிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே செல்கின்ற ராசவீதியிலே உரும்புராய் சந்தி, உரும்புராய் கோப்பாய் சந்தி, கோப்பாய் சந்தி அந்த முறையில் இருக்கின்ற சக்கர ஆழ்வார் ஆலயம்
1: இவர்களுடையதுதான்.
0: இப்ப பிரசித்தி பெற்றிருக்கின்ற அந்த ஆலயம் நீண்ட காலமாக இருக்கின்றது சக்கரை. இவர் எப்போதும் ஆழ்வார் கிருஷ்ணர் தான் அதிகமாக விரும்புவார், வீட்டிலும் வைத்திருப்பார். அவர்கள் கிடைக்கின்ற விருதுகள் கூட கிருஷ்ணனுடைய படத்தில் கொடுப்பார்கள். இங்கே நாங்கள் இருக்கும் பகுதியிலே ஒரு ஆலயம் இருக்கின்றது, லக்ஷ்மி நாராயணர் அங்கே குடிகொண்டிருக்கின்றார், அங்கு செல்வார்கள். அருகிலே அமெரிக்காவிலே இங்கிருந்து ஒரு 11 மணி நேரம் நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய இடத்தில் திருப்பதி இருக்கின்றது, வெங்கடாச்சலபதி. அவர் விரும்பி செல்வார் அங்கே. அதனால்தான் நீங்கள் கூறியது போல காலையில வந்து ஒரு தடவை அவர் கை, அவர் அதிகமா இதுலே தான், அவர் தான் இந்த இயக்குனர், அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போவார், அவருக்கு தான் புரியும். நான் அதிகம் கண்டபாடில எல்லாம் கை வைக்க மாட்டேன். என்னடா இது சத்தம் வருதில்லை வருதில்லைன்னு நான் சத்தம் உங்களோட பேசுவதை கேட்டுவிட்டு அவர் உறக்கத்திலிருந்து ஒளிஞ்சி ஓடி வந்து விட்டார். வந்து அவர் செய்து வந்து விட்டு சென்றார். நன்றி அவருக்கு, உங்களுடைய பொறுமைகளுக்கு நன்றி. சரி, அங்கே ஓணம் அப்படி லண்டன்லயும் ஓணம் கொண்டாடுகிறார்களா?
1: இங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா. நான் இருக்கிற இடத்துல கோவன்ட்ரியில நிறைய கேரள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓ, அப்ப சந்தோஷம்தான். எங்களுக்கும் கேரளாவில் இருந்து நண்பர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு அறிவிப்பாளர் ரதீஷ் என்று வருவார், பாடல் கேட்பார் அடிக்கடி. சர்வதேச நேயர், இல்லை எங்கள் நேயர் விருப்பத்துக்களே பாடலை கேட்பார். அவர் ஒரு அறிவிப்பாளர் அமைந்தவர். வரும்போது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி அறியும் என்று வந்தவர். இப்ப தமிழிலே ஒளிபரப்பு செய்கிறார். அவர் கேரள நாடு பாலக்காடு. அவருக்கு எங்களுடைய ஓணம். அடுத்து அங்குதான் இருக்கின்றார், பாலக்காட்டிலே பிரபு இருக்கிறார், மயில்சாமி இருக்கின்றார், ரங்கராஜ் இருக்கின்றார். இவர்கள் எல்லாரும் எங்களுடைய உறவுகள். அவர்களுக்கெல்லாம் ஓணம் பண்டிகை சிறப்பு. அங்கே உள்ள ஓணம் பண்டிகை மக்களோடு
1: உண்மையான சிறப்பு என்னன்னா, இந்த பெருமாளின் 10 அவதாரத்துல வாமன அவதாரம் வந்து உருவாகி, அந்த வாமன அவதாரம் எடுத்து அவர் அந்த மகாபலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்துக்கு அனுப்பின நாள் தானாம் திருவோணத்திற்கு.
0: திருவோண நட்சத்திரம், அது இந்த மாதத்திலே வருகின்ற திருவோணம்.
1: ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோணம்,
0: ஆவணி திருவோணம் தான் அவர் அப்படி செய்தவர். குள்ளனாக வந்து அவருடைய மமதையை அடக்குவதற்கு ஈரடியால் மூவுலகளந்தது என்ற அந்த புராணத்திலே கூறப்படுகிறது. ஓணம் பண்டிகை நாள், ஓணம் பண்டிகை கேரள நாடு முழுவதும் அவர்கள் வாழுகின்ற இடமெல்லாம் கொண்டாடுவார்கள்.
1: 10 நாள் விரதம், அதாவது அஸ்த நட்சத்திரத்துல தொடங்கி திருவோண நட்சத்திரத்துல முடியும் 10 நாள் கொண்டாட்டமா இருந்து, அந்த மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துக்கு போயிக்கல பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் ஒரு நாள் வந்த எல்லா மக்களையும் பார்க்கணும், அந்த மக்களை வரவேற்க, அவரை மகாபலி சக்கரவர்த்திய வரவேற்கிற விதமா தான் அவங்க அந்த பூக்கோலம் விளக்கு வச்சு
0: போட்டு
1: வாசல்ல
0: வரவேற்கிறதும் வண்ண வண்ண கோலம், வண்ண வண்ண நிறவுள்ள பூக்களை வட்டமாக வட்டமாக வட்டமாக அமைத்து சக்கரம் போல் இருக்கும் அதிலே அவரை மகாபலி சக்கரவர்த்தி வருவார் என்ற அந்த வரவேற்பை கொடுப்பதுதான் ஓணம். சிறப்பான பதில் வீரமாக தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் நன்றிகள். அது ஒரு புறம் இருக்கு. என்னுடைய வியாபாரம் என்ன மாதிரி, நான் இங்கே பொட்டிகளை கொண்டு வைத்து படைத்து வைத்துக் கொண்டிருக்கேன் வியாபாரத்துக்கு. அது வேண்டுமா? அவருக்கு 8வது வாழ்த்துக்கள். 8வது என் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் மகளே. இப்பொழுது அது திறந்து கொள்வதற்கு உங்களுடைய மந்திரத்தை கேட்கின்றது. ஊகம் பார்ப்போம், உங்களோட கட்டித்தனம் விவேகத்தை. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று ஊகிக்கின்றீர்கள்?
1: லக்ஷ்மி அம்மா 4.
0: அப்படியா? ஒன்றை குறைத்து உங்களுக்கு மூன்று எழுத்துக்களே
1: தருகின்றன.
0: சரி, இந்த மூன்று எழுத்துக்கள் கூறப்படுவது மகளே உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம்தான். எங்கள் நாட்டிலே சைவ மக்கள் வந்து செய்வார்கள் யாகங்கள், பூசைகள், அபிஷேகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு இது ஒரு வேண்டுதலாகவும் முறையாகவும் கடமையாகவும் செய்வார்கள். வீடுகளில் செய்வார்கள், ஆலயங்களில் செய்வார்கள். அந்த காலங்களிலே அரசர்கள் எல்லாம் இதை பெரிய யாகமாக செய்வார்கள். அப்படி செய்கிற ஒன்றில் அசுரர்கள் எல்லாம் வந்து துன்பம் செய்கிறார் என்றுதான் விஸ்வாமித்திரர் வந்து ராமலக்மணர் அழைத்து கொண்டு சென்றவர்கள் அதை காப்பது, அதை காத்து கொள்வதற்காக. இது எங்கள் நாடுகளிலேயும் சின்ன சின்ன இடங்களிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை அதை மூன்று எழுத்திலே கூறுவார்கள். அது எதுவாக இருக்கும்? வதம் செய்வது அல்ல, அல்ல, இவர்கள் புண்ணியம் நோக்கி இந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகணும், நன்மைகள் சேர வேண்டும் என்று யாகங்கள் செய்வார்கள். அதற்கு அந்த நெய் ஊத்தி ஆகுதி எல்லாம் கொடுத்து செய்வதை கூறுவது. அது முனிவர்கள் பெரிய பெரிய பெரிய பெரிய அந்த யாகத்துக்கு இன்னும் ஒரு பெயர்
1: என்ன
0: சொல்ற, வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டால் மகள், கட்டிக்காரி கட்டிக்காரி வேள்வி என்று கூறுவார்கள். வேள்வி காத்தவர்கள் அன்றைய வீரர்கள் அரசர்கள் எல்லோரும் அதை வேள்வியை செய்பவர்கள் ஞானிகள் யோகிகள் புராண புறவர்கள் அவர்கள் எல்லாம் செய்வார்கள். இப்பொழுதும் அது எங்கள் ஊர்களில் சின்ன சின்ன கோவில்களிலே வேள்வி என்று கூறுவார்கள். பலவிதமாக அதை செய்வார்கள். யாகம் தான் அதுக்கு முக்கியம். வாழ்த்துக்கள். வேள்வி என்று கூறுவது சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்து இரண்டாவது நீங்கள் லக்ஷ்மியை இணைத்து விட்டீர்கள். அப்ப செல்வம் வரத்தான் வேணும். இரண்டு புள்ளிகள் பெற்று விட்டீர்கள். கட்டி காரை. சரி, இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாக உங்களை குறித்தாகிறீர்கள். இன்னும் ஒரு பெட்டி திறப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடைச்சிருக்கின்றது. எங்கே
1: கூட்டி வரும்? ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எட்டு வரும். 17 கூட்டினா எட்டு வருமா?
0: அது உங்களுக்கு தான் தெரியும்.
1: ஆமா
0: சரி.
1: ஓமையா 17 தாங்க ஐயா. 17 கூட்டினா எட்டு.
0: 17 ஒன்று மூலம் எட்டு. 17
1: நானாச்சு ஆறாயிரம் ஆச்சு.
0: அப்படியா? பட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள் எனக்கு காயத்ரி. கஸ்தூரி
1: காயத்ரிட்டது.
0: காத்து கொண்டிருக்கின்ற. அப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் அதனுள்ளே? வாழ்த்துக்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி ஐந்தே ஐந்து தான் அதுக்குள்ளே இருக்கு. ஐந்து
1: அவருக்கு பிள்ளையார ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, ஐந்து எண்களை கொண்ட அந்த எழுத்து எழுத்துக்களை கொண்ட எழுத்து எதுவாக இருக்கும் என்றால், இந்த ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒன்றாவது, ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர்ந்து ஒன்றாவது. அது கடல்கள் நதிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. என்ன பெயர்? வாழ்த்துக்கள். சரியான பதில். இரண்டாவது கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சங்கமம் என்பது சரியான பதில். மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு சேரும். இந்த வேளையில உங்களுக்கு
1: விருப்பம் நாராயணனுக்கு ஒரு நன்றி.
0: ஓணம் ஓணம் வாழ்த்துக்கள். பொதுவா
1: இஸ்லாமிய உறவுகள் அத்தனை உறவுகளுக்கும் இன்னைக்கு அல்லாஹ்வின் ஆசீர்வாதமும் கிடைக்கணும். இந்த மீலாடி நபிக்கும் வாழ்த்து சொல்றேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள்
1: மூலம் அதோட இந்த நாராயணனுக்கும் நன்றி. நாராயணா பாதி கொடுத்தது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதான் உங்களுக்கு பொக்கிஷம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கின்றது. என்ன பாடல் விருப்பமான பாடல இருக்கும் கஸ்தூரி உங்களுக்கு?
1: இன்னைக்கு அந்த திருவோண திருநாளில் வந்தலன்னா சுந்தர ஞானம் சேர்ந்திடும் நாள் திருவோணம்.
0: மச்சன்
1: மகன காமராஜன் பாடல்.
0: ஆமாம், சுந்தரன் ஞானம் சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் அப்படியான பாடல்.
1: சுந்தரி ஞானம் சேர்ந்திடும்
0: சுந்தரன் ஞானம். அது நல்ல பாடல். மைக்கேல்
1: கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். மெய்யில் கைனம் தெக்கண்ணில் இன்னைக்கு எங்களோட தெல்லிப்பட துர்காதேவி அம்பாள் வந்து தீர்த்தம்
0: இன்னைக்கு. தானா தீர்த்தம்?
1: அவ திருவோணத்துக்கு தீர்த்தம் அம்பாளோ.
0: ஓ, ஒரு பெரிய ஒரு பக்தி நிறைந்த பிரபல்யம் வாய்ந்த ஆலயம் துர்காதேவி அம்மன் ஆலயம். அங்கே தெல்லிப்பளை துர்கை தேவிக்கு நாடு முழுவதும் இருந்து வருவார்கள். சிறப்பான ஒரு
1: என்னோட சிறிய தந்தையார் வந்து அங்கதான் ரொம்ப காலம் பணியாற்றி இப்ப 2018 உலக விட்டு மறைஞ்சவர் உடல்நல கோளாறு காரணமா.
0: தங்கம்மா அப்பா
1: வருடங்களுக்கு மேலாக
0: பெருந்தகை தங்கம்மா அப்பா குட்டி அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே?
1: என்ன ஐயா, அவோடு நான் பழகப்பட்டு தேவாரம் எல்லாம் அழகா படிப்பேன். அங்கதான் நான் அந்த திருப்புகள் முத முதல் அந்த இன்னைக்கு வரைக்குமே நான் மாறாம படிக்கிற ஒரே பட்டு திருப்புகள் உம்பரதிர தேனுமணி. அங்க உள்ள மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கிறதே.
0: ஒரு சைவ சமய உபவாசம் இல்லையாம்மா,
1: அழகா இருக்கும் அது. அந்த அங்க உள்ள அம்பாள் இந்த பாண்டுகள் எல்லாமே வாழ்வு மாணவர் துர்கா படிப்பி நம்ம அவ்வளவு சுபத என்ன சொல்றது, அது நெஞ்சுக்கு நீதியும் அதோட பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் கேக்கு கேக்கு கேட்டுட்டே இருக்கலாம்.
0: என்னுடைய ஒரு மகள் திருமணம் புரிந்தது அவருடைய ஊருக்குள்ளே. அவரோடு சேர்ந்து எனக்கு அவர்கள் உறவு முறைகள் ஒன்றும் தெரியாது. இங்கே கனடாவில் நீண்ட காலம் அந்த பையன் கனடாவில் தான் பிறந்தவரும். நீண்ட காலம் அவர்களை எனக்கு அவருடைய இது கூற முடியாது. அவருடைய இதுக்குள்ளே தான் அமைந்தது அந்த திருமணம். வாழ்த்துக்கள். அப்போ ஒரு சைவ சமய உபபாஷகர் இல்லம்மா அவனுடைய பேச்சுக்களை சிவத்தமிழ் செல்வி அவனுடைய. நான் ஆசிரிய கலாசாலையில் இருக்கும் பொழுது சைவ சமய விசேஷ பயிற்சிகள் அந்த நேரங்களில் இவர்கள் வருவார்கள் சொற்பொழிவுக்கெல்லாம். அங்கே அவருடைய சொற்பொழிவு நண்பர்கள் தங்கம்மா அப்பா
1: குருக்களா ரொம்ப காலமா இருந்தாங்க. 2018 நான் என்னோட சிறிய தந்தையார் இழந்தாங்க உடல்நல கோளாறு காரணமா.
0: அவர் ஒரு ஹோண்டா மோட்டர் பைக் வைத்திருந்தவரா?
1: எனக்கு ஞாபகம் இல்லை.
0: இருக்கலாம், நான் ஆலயத்துக்கு செல்லும் போலையில அவரை நான் பார்த்த ஞாபகம் இருக்குன்னு.
1: சின்ன வயசுல இருந்து கோயிலோட இருந்து 2018 அவர் இல்ல. கடைசி அவர் செய்தது இந்த தை மாசத்துல வந்து 2018 தை மாசத்துல நடந்த ஏதோ ஒரு வாசல் கிழக்கு வாசல் கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று கடைசியா அவர் நடத்தி வச்சது குருக்களா.
0: அது பெரிய ஆலயமா கொண்டு வருவதற்கும் திகழ்வதற்கும்
1: நாலு வாசல் நாலு கோபுரம் ஐயா, மீனாட்சி அம்மன் மாதிரியே.
0: வாழ்த்துக்கள். நான் இருக்கும் காலத்துல ஒரு கோபுரம்
1: இதெல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டதே பெரிய ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. அதோட இன்னைக்கு நாலு உள்ளி என்ற நாராயணன் காப்பாத்தி விட்டது.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பெறலாம், வந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுடன் செல்லலாம் என்று நினைக்கிறேன்.
1: நன்றி
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பொக்கிஷம் பொக்கிஷம் ரேவதி கண்ணை காட்டிவிட்டு செல்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ரேவதி பொக்கிஷம் உங்களுடைய நிகழ்ச்சி ஓடி வந்து விட்டார். இணைவதற்கு மீண்டும் வந்து விட்டார். அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் மிகவும் நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: இல்லை, கூறுவதை பார்த்தால் ஏதோ ஒரு நலக்குறவு இருப்பது போல் தெரியாது குரல். என்னம்மா?
2: இல்லப்பா, ஏதோ தொண்டை கரகரப்பா இருக்கு.
0: தொண்டை கரகரப்பா இருக்கிறதா? சரி சரி.
2: இல்லை, இப்ப பேசும்போது அப்படி இருந்துப்பா, அதனால.
0: அது இந்த காலநிலை அம்மா. என்னென்ன வறட்சி குளிர்ச்சி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? காலநிலை மாறும்போது உங்கள் உடல்நிலையில் சில அடையாளங்கள் தெரியும், கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த நல்ல மகிழ்வான வேளையிலே நீங்கள் வந்துவிட்டீர்கள். இங்கே பெட்டிகள் இருக்கின்றது. 1, 2, 5, 8, 9, 17 சென்று விட்டது. இப்பொழுது உங்களுக்கு
2: 7
0: வாழ்த்து. 7 தானே? 7 எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். சரி, மந்திரத்தை கூறுங்களேன் பார்ப்போம். கேட்போம். திறந்து விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே? ஒரு பெண்ணின் பெயராக காணப்படுகின்றது. இந்த பெண் ராமாயணத்திலே வருகின்றாள். ஆனால் பெரும்பாலும் அவள் தோற்றப்படவில்லை. அவன் கணவன் தான் தோற்றப்பட்டு ராமரோடு யுத்தம் செய்து, அதாவது வந்து அவருடைய கணவர் தன்னுடைய தம்பியின் மனைவியை கவர்ந்து வந்து வைத்ததால் ஒரு போர் நடந்து அதில் ராமரால் அவர் கொல்லப்படுகிறார். கணவர் அவருடைய மனைவியின் பெயர், அதாவது வாலி, வாலியினுடைய மனைவியின் பெயர் வாழ்த்துக்கள். எங்கேயோ சுற்றி வளைத்து கொண்டு குழந்தைக்கு தந்து விட்டேன், உடனே பிடித்து விட்டார். கெட்டிக்காரி மகள், வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேருகின்றன. தாரை என்பது அவனுடைய பெயர், அந்த அம்மையின் பெயர். அவன் வந்து ராமாயணத்தில் வெளிப்படவில்லை, ஆனால் வெளிப்படாமல் வெளிப்படுத்தி இருக்கார் கம்பர், இல்லையாம்மா? ஆமா, சிறப்பு. சரி, அடுத்து வருகின்ற வெளிப்பட்டவர் சாதாரணமாக தான். சரி, அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? வாழ்த்துக்கள், அதுவும் சிறப்பாகத்தான் நீங்கள் கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். அதற்காக மந்திரத்தை கூறுங்கள், பார்ப்போம் என்ன இருக்குது என்று.
2: அந்த காக்கசும் அபு காக்கசும்
0: திறந்து விட்டதம்மா, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது பார்ப்போம் எத்தனை எழுத்துக்கள் அதுக்களை காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்.
2: ஐந்து.
0: எங்கே பார்ப்போம்? அடங்க அப்பா, இரண்டு குறைத்து மூன்று தான் தந்திருக்கின்றார்கள். கட்டிக்காரி என்பதை அப்படி தந்து விட்டார்கள். அது ஒரு ஆணின் பெயர். உங்களுக்கு இதிகாசங்கள் தான் பெறுகின்றது. அங்கே ராமாயணத்தில் இருந்தோம், இப்பொழுது நீங்கள் பாரதத்துக்கு வந்து விட்டீர்கள். பாரதத்தை, பாரத போர் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்து தொழிற்பட்டவர், அதாவது வந்து இவர் வந்து தர்மத்தின் வழி நிற்கவில்லை, ஆனால் நல்ல தர்மவாதி தான், ஆனால் அதர்மத்தின் வழி நின்று செயல்பட்டு இந்த பாரத போரை நிகழ்த்தி தர்மத்தை அழித்து அதர்மத்தை, அதர்மத்தை அழித்து தர்மத்தை கொண்டு வர வழிவகையாக்கி மூல காரணமாக இருந்தவர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவருக்கு இன்னொரு அடையாளம் கூறுனா, ஒரு கால் கொஞ்சம் கூலேன்னு சவுனிக்கு, இல்லையா? அதை சொன்னாலும் பிடித்து விடுவீர்கள், சொல்வதற்கு முந்தி பிடித்து விட்டீர்கள். கட்டி காரி, கட்டி காரி. மீண்டும் இரண்டு புள்ளியை உங்கள் பெட்டியிலே நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது உங்களுடைய விருப்ப பாடல் கூற முடியுமா? கௌரவத்துக்கு வந்து விட்டீர்கள், கௌரவம்.
2: அதுல நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா
0: அப்படின்னு.
2: மூன்றடி மண் கேட்க வாமனன் உலகிலே
0: நாளை நினைவுபடுத்துகிறது. மூன்றடி மண் கேட்டு பூமியையும் வானத்தை வளர்ந்து மூன்றாவது அடியை மகாபலியின் தலையில வைத்து அகம்பாவத்தை அழித்தவர். வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. அவனு சிறந்த மன்னன், கொஞ்சம் அகம்பாவம் வந்து விட்டது, அதுதான் அந்த ஆணவம். சிறந்த மன்னன். வாழ்த்துக்கள், நீயும் நானுமா என்ற பாடலை தந்து ஓணத்தை ஞாபகப்படுத்தி ஓணம் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு ஓணம் வாழ்த்துக்களை மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். இங்கே நாகப்பன், அதைத் தொடர்ந்து கஸ்தூரி, நீங்கள் எல்லோரும் வந்து வரலாறுகளையும் கூறி கொண்டதுக்கு என்னுடைய வாழ்த்து. உங்கள் வளர்ச்சிகளை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். உங்களை எல்லாம் நான் என்னுடைய உறவுகளாக, பிள்ளைகளாக பெற்றதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் பாருங்கள் அம்மா. நன்றி, நன்றி. அடுத்த வீரன் வருகின்றார் இப்பொழுது, எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன். நாகப்பன், ஓ, இவர் வருகின்றார். எங்களுடைய யாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன், வணக்கம்.
3: வணக்கம்,
0: எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாக, மகிழ்வாக,
0: நல்லவனாக, வல்லவனாக, எல்லாம் வல்லவனாக இருக்கின்றீர்கள். நன்றி, நன்றி. நாங்களும் அவ்வண்ணம் இருக்கிறோம். நாங்கள் 23 பாகையில் இருக்க, நீங்கள் எத்தனை இருக்கின்றீர்கள்? 34 33?
3: நான் இன்னைக்கு 33 தான். நீங்க சொல்வது போல இன்னைக்கு வெயில் அப்படிதான் இருந்தது, கொஞ்சம்
0: ஆனா கொஞ்சம் மப்பாக இருக்கும். வெயில், வெயிலுடைய வேகம் குறைந்து கொண்டு போகும் இனி வரும் காலங்களில். அத்தோடு அங்கே உங்கள் அயலில் ஓணம் பண்டிகையை பற்றி அறிந்தவர்கள் இருக்கின்றார்களா? ஓணம்,
3: ஓணம் இன்னைக்கு இன்னைக்கு விடுமுறைன்னு சொன்னாங்க. என்ன விடுமுறையா இருக்குன்னு பார்க்கும்போது ஓணம் பண்டிகை.
0: அதுங்க அப்பா, ஓணம் என்ற விடுமுறை என்றது உங்களுக்கு என்ன விடுமுறை என்றே தெரியா போய்விடுதா? சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
3: இந்த ஓணம் இந்த ஓணம் பண்டிகை உங்களுக்கு எப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு வந்து விலை ஏற்ற, ஓணம் பண்டிகை முடிந்த உடனே விலையை குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க.
0: அப்படியா?
3: ஓணம் பண்டிகைகள் வந்து
0: ஓணத்துக்கு முன்பு அதிகமா
3: விலையை ஏற்றமாக இருக்கும். அப்ப அது முடிஞ்ச கூட கொஞ்சம் குறையணும் அப்படின்னு எங்களுக்கு காலகாலமா சொல்லிட்டு வருவாங்க.
0: ஓ,
3: அந்த ஓணம் பண்டிகை நிறைய அந்த கேரளாவில் வந்து முந்திரி பயிர் பருப்பு வந்து அதிகமாக விற்பனையாகும்,
0: அதிகமாக உண்பார், உணவுகளை சேர்த்து அதாவது முந்திரி விதையில இணைந்த உணவுகளை தயாரிப்பார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு.
3: ஆமாம்,
0: நன்றி. இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை ஒரு தடவை கவனிப்போம். சரவணனுக்கு எந்த எண் பட்டி விருப்பமான பட்டி? அது உங்களுடைய பட்டி இருக்கின்றது,
3: 16 திறக்கப்படாமலே இருக்கு,
0: அதனால் அதை திறந்து விடுவோம் இல்லையா. சரி, 16 கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் சரவணா.
3: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சீசே.
0: சபாஷ் சபாஷ், திறந்து விட்டது, அழகாக திறந்து விட்டது. ஆனால் அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: சரியாக பார்க்க போனால் 4 எழுத்து இருக்கிறது.
0: இது உள்மனது சொன்னதா வெளிமனது
3: சொன்னதா? அது ஆழ்மனது சொன்ன
0: முடிவுதான். ஒரு வாழ்த்துக்களை கூறுவோம், சரியான பதத்தை தந்திருக்கீர்கள். 4 எழுத்து. இந்த 4 எழுத்து ஒரு சங்கடமானது அல்ல, சிறப்பான ஒரு பதம். இதற்கு பல உதாரணங்கள் கூறலாம். இது எங்களுடைய உடலிலே இருக்கின்ற ஒரு உறுப்பு, அது பெண்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும், அதை பார்த்து மற்றவர்கள் ரசிப்பார்கள். அடுத்தது இந்த வாரங்களிலே ஒரு நாள் அந்த பெயரில் இருக்கின்றது. இந்த வாரங்கள் 7 நாட்களில் ஒரு நாள் அப்படி இருக்கின்றது. கண்டுபிடிக்க முடியுமா? கேள்வி கேட்கலாம் நீங்கள்.
3: 4
0: அந்த எங்கள் உடலில் இருக்கின்றது, அந்த உறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது, நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இந்த வாரத்திலே ஒரு நாள் அந்த பெயரை சொல்லும். அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயரை அது குறிப்பிட்டால் பெண்களை என்ற நினைவு உடனே எங்களுக்கு வரும். பாடல்கள் இருக்கின்றது, இந்த உறுப்பு முகத்திலே இருக்கின்றது. அந்த வாரத்தில் அந்த கிழமையில அப்படியே சொல்லுகிறது. அது
3: 4 எழுத்துனா திங்கள் தான். திங்கள்,
0: 4 எழுத்து தான், திங்கள் மட்டும்தான் இருக்கு இன்றைக்கு. அடுத்த திங்களை, திங்களுக்கு அடுத்தது என்ன?
3: செவ்வாய். ஓ ஐயா
0: ஐயா ஐயா ஐயா, பார்த்திருக்கா? செவ்வாய், சிவந்த வாய் இல்லையா? செவ்வாய்,
3: உண்மைதான்,
0: உண்மைதான். அதனால் என்றாலும் உண்மைதான் என்றாலும் ஐயோ என்றாலும் 2 புள்ளிதான்
3: கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாத்தீங்களா? செவ்வாய்ங்கிறது இந்த கிழமையில வருது, நம்மளுடைய உறுப்புகளே ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம சாதாரணமா ஒரு நம்ம ஊர், இதை பார்த்து நாளைக்கு கேட்பா, எங்க ஊர்ல 4 பேர்த்து கேட்டு பாப்பா, அது விடையே தெரியாது, யாருக்கும் தெரியாது.
0: செவ்வாய், சிவந்த வாய், அதை இப்பொழுது எங்கள் பெண்கள் அதை விரும்பி சாயத்தை பூசுவார்கள். சிவந்த வாய் ஒரு பாடல் இருக்கிறதா? செவ்வாயும் ஒரு பாடல் இருக்குதானே, ஒரு பாடல் இருக்கின்றது செவ்வாய் என்ற பாடல், 2-3 பாடல்கள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், 2 புள்ளிகள் உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொண்டேன். அப்படி என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு, 2 பெட்டியும் திறந்து விட்டீர்கள் என்ன? இல்லை, இப்பொழுதுதான் 16 விளையாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
3: அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 திறந்தாச்சு, 7 திறக்காமல் இருக்கு.
0: இல்ல, 7 திறந்தாச்சு. தாரை, பாலியினுடைய மனைவியின் பெயர் தாரை.
3: என்னுடைய
0: மகள் ரேவதி குருண. இங்க இருக்கிறது 3, 4, 10, 11, 12, 13, 14, 15. அதனால 18, 19, 20.
3: அப்ப 15 திறந்து விடுவோம்.
0: ஓ, 15 போகிறீங்களா? சரி, எங்க மந்திரம்?
3: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சீசே.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் ஆழ்மனதில் இருந்து சொல்லுங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று?
3: 3 எழுத்து.
0: கெட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன், 5 எழுத்துல இருக்கிறது ஐயா. ஐந்து இடத்துல இருக்கு சிரிப்பு என்ன சிரிப்பு ஐந்து எழுத்திலே கிடைத்தாலும் நீங்கள் கட்டிக்காரன் தான். இந்த ஐந்து எழுத்துல இருக்கின்றது ஒரு திரவியம் என்று கூறலாம். அதாவது வந்து மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது, அழகுக்கு உபயோகிக்கப்படுவது, ஆனால் புனிதமானது, மருந்து தன்மை உள்ளது. இந்த இது வந்து நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இது அரைத்து தூளாக எடுத்து கொடுக்கப்படுவது ஒரு மருந்து. அது என்னவாக இருக்கும் என்று மிகவும் விலை உயர்ந்ததாயிருக்கும், சிறந்த மருந்து, அநேகமான நோய்களுக்கு இதை சேர்த்து கொள்ளுவார்கள். இதுவாக சிவந்த நிறம் இதில் இருக்கும் ஐயா, சிவப்புன்றதுல இருக்கும்.
3: குங்குமப்பூ
0: அது பூ இல்லவா? இல்லை ஐந்து இடத்துல வர வேண்டும். குங்குமம் அரைத்து விட்டால் எப்படி வருமோ அதுலேயே ஒரு ஒரு அதுலேருந்து வராது, வேறு பொருள்களை தான் எடுப்பார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக இருக்கும். எங்களுடைய பாடல்களும் இருக்கின்றது. இந்த பாடல்கள் போகன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இடவெறியில் வருகின்றது. இந்த சூரன் போர் வந்து அதிவிசேஷமாக நடக்கின்றது. இங்கே அந்த கோவிலின் பெயருக்குள்ளே இருக்கின்றது. சீர்காழி கோவிந்தராய நகர்
3: பாடல்கள்
0: செந்தூரம். வாழ்த்துக்கள்.
3: செந்தூரம் பாத்தீங்கன்னா
0: இந்த
3: ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துல கொடுப்பாங்க.
0: மகாலட்சுமி ஆலயத்துல கொடுப்பாருங்களா?
3: நெற்றியில் செந்தூர திலகமிட்டு
0: பாடல் வேட்டிக்காரன். உங்களுக்கு செந்தூரம் என்ற அதிமருந்தை கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் சரவணா, அதை கூறுங்களேன்.
3: இந்த செந்தூரம் சொல்லிட்டு சொல்லும் போது அந்த சிந்தூர பூவை சிந்தூர பதினாறு வயது இல்லை, சிந்தூர பூவே சிந்தூர
0: பூவே
3: காட்டி. இதே இதே பாடல் தெலுங்குல அப்படியே சிறுமல்லி பூவா சிறுமல்லி பூவான் அழகா தெலுங்குலயும் ரீமிக் பண்ணிருப்பாங்க. அது
0: பாடல்கள் இருந்தாலும் பதினாறு வயதுலேயே தானே உங்களுக்கு சரியாக இருந்த நீங்கள் வந்து அற்புதமாக ரெண்டு செவ்வாய் செந்தூரம் என்ற பதங்களை கண்டுபிடித்து மொத்தம் நான்கு புள்ளிகளை பெற்று பையிலே போட்டு பாடல் செந்தூர பூவே என்ற பாடல் பதினாறு வயதிலே கேட்டிருக்கின்றீர்கள். ஓணத்தை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எல்லோருக்கும் ஓணம் வாழ்த்துக்களும் எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் வந்து இணையுங்கள், புள்ளிகளை பெறுங்கள். நன்றி சரவணா. ஏதாவது கூற வேண்டுமா? இல்லை, சென்று விட்டார். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் போய் வந்து விட்டார். எங்களுடைய சிறப்பு விருந்தாளியாக என் மகள் சியாமலா. மகளே சியாமலா வாருங்கள். அப்படி
4: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கப்பா.
0: எங்க ஊரில் இல்லை போல் இருக்கின்றது.
4: ஊருக்கு போறதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு.
0: வேலை பார்த்து அப்படி மழை பொழிந்ததா?
4: இல்லப்பா, வேர்வை மழைதான்ப்பா பொழியுது.
0: அது அளவோடு தான் தந்திருக்கிறது. அளவுக்கு மிஞ்சி தந்தால் நீங்கள் பயணங்கள் எல்லாம் செய்ய இல்லாது சென்று வந்து வருத்தங்கள் வந்துவிடும். அதனால் தான் அடுத்த ஆனால் சென்ற இடங்களில் பொழியும் பயப்படாதீர்கள். சரி, நாங்கள் இன்று ஓணம் பற்றி உங்களுடைய அதில் ஓணம் மக்கள் இல்லையா? வணக்கம்.
4: ஓணம் வந்து என் மருமக மலையாளி தான்ப்பா.
0: அப்ப நீங்க லட்சுமி சாராவுக்கு ஓணம் வாழ்த்துக்கள் கூறி விட்டீர்களா?
4: சொல்லிட்டேன்.
0: சரி, இந்த வேளையில் வந்து விட்டோம். வியாபாரத்தை ஒரு தடவை கவனிப்போம். எந்த எண் பட்டி உங்களுக்கு வேணும்? எல்லோரும் வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நீங்கள் எது வேண்டும் என்று கூறுங்க. வாழ்த்துக்கள். பெண் மூன்று, ஷியாமலாவின் பெயரில் இங்கே வந்து பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது.
4: அண்டகாகசம் அபுகாகுக்கும் திறந்திருசிசே.
0: சுத்தமான மந்திரம் அழகாக பட்டி திறந்து விட்டது. அடுத்த கேள்வி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று உங்கள் ஆழ்மனது சொல்லுகிறது?
4: நாலு எழுத்துப்பா.
0: கட்டிக்காரை தான்
4: ஆனா சொல்ல மாட்டேங்கப்பா.
0: இரண்டு எழுத்து சேர்க்க வேண்டும், அப்பதான் ஆறு வரும். இது வந்து ஆறு எழுத்திலே இருக்கின்றது மகளே. இது ஒரு பொருள். எங்கள் இல்லங்களில் நாங்கள் உணவு அன்று எங்கள் மூதாதையர்கள் இன்று அதெல்லாம் மாறிவிடும், உருவம் மாறிவிடும். சமைக்கும் பொழுது, உணவு சமைக்கும் பொழுது இது இல்லாமல் சமைக்க மாட்டார்கள். அந்த அஞ்சரப்பட்டிகள் இருப்பது அத்தனையும் கொண்டு வந்து அதை தயாரிப்பது இதிலே தான். இரண்டு பொருள்கள் சேர்ந்திருக்கும் எங்கள் வீடுகளில், அடுக்கலைகளே இருக்கும் அல்லது அடுக்கலைக்கு வெளியே ஒரு தனியான இடத்திலே இருப்பார், இருந்த இடத்திலே இருக்கும், அதிலே தான் இதை கொண்டு செய்வார்கள். இரண்டு பொருள்கள் சேர்ந்திருக்கும், அது எது? நான் சொன்னது புரிந்ததா மகளே?
4: புரியுதுங்கள்.
0: கை வலிக்குது, கால்
4: வலிக்குது,
0: அம்மி குழவி, இரண்டு பொருள்கள் கொண்டு கூறு. அம்மியும் அம்மி குழவி இரண்டும் சேர்ந்து அந்த கை வலிக்குது கால் வலிக்குது பாடலை கேட்டா வறுமை அந்த பாடல் உடனே வந்துவிடும். கை வலி சிறப்பான போயிடும். அம்மி குழவி இன்று எல்லாம் கிரைண்டர்கள் மிக்சிகள் என்று வந்துவிட்டது.
4: நான் அரைக்கிறேன், அதில்தான் பார்க்கிறேன்.
0: அம்மி குழவியில் இருந்து அரைக்கும் பொழுது இருந்து அழகாக அரைத்து கை காலை அம்பது மூளையில் அம்பது
4: ஆட்டுக்கல் தான் பார்ப்பேன்.
0: ஆட்டுக்கல் சிறப்பு. அதிலே செய்கிற உணவிலே உண்பவர்களுக்கு வருத்தங்கள் வராது. இந்த கிரைண்டர்கள் போட்டு அடிச்சு நறுக்கி போட்டு போடுவாங்களே,
4: போட்டு
0: விடுவாரு. இது இழுத்து அரைத்து தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி அரைத்து ஐயோ பவுடர் ஆக்குறாலும் அதுலே தான் என்ன வேணும், ரெண்டு தட்டு அம்மியில ரெண்டு தட்டு தட்டி போட்டு ரசம் வைத்தா எப்படி இருக்கும்? அப்படி
4: நல்லா இருக்கும்.
0: அம்மி அம்மி குழவி இந்த ரெண்டும் இல்லாமல் எங்கள் சமையல் அறை இயங்காது. சிறப்பு, சிறப்பான பதிலை தந்திரு. இது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகித்த பதம். இன்று கிரைண்டர் என்று வந்துவிட்டது இல்லையா, மிக்சி என்று வந்துவிட்டது. அதனால் அம்மி குழவியை நாங்கள் மறக்கக்கூடாது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் சேர்த்து ரெண்டாவது பட்டியே கட்டிக்காரை சொல்லி முடித்து முதலாவது பட்டி தானே இப்போ திறந்தீர்கள். அப்படி என்ன ரெண்டாவது பட்டி? ஓ, நாலாவது நாலாவது பட்டியை விட்டு வேறு ஒரு பட்டிக்கு வாருங்கள். நாலாவது பட்டி அவ்வளவு விளக்கமாக இல்லை, ஒரு பட்டிக்கு வாருங்கள்.
4: பன்னிரண்டு
0: அற்புதமான பட்டியாக இருக்கும், அதை உங்களுக்கு தருகின்றேன் பாருங்கள். எங்கே மந்திரத்தை கொண்டு வாருங்கள். ஓ, அழகாக அற்புதம் அற்புதம். எத்தனை எழுத்து இருக்கும்? ஒரு ரெண்டை குறைத்து மூன்று என்று சொல்லி இருந்தால் கடிகாரி என்று பாதி கடிகாரி. இப்பொழுது பாதி கடிகாரி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இந்த எழுத்து கூறுவது இந்த பூகோளத்தில் இந்த இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்றை கூறுகின்றது. அது பிரபஞ்சத்தில் வெப்பத்தை தருவதும் இருக்கின்றது, குளிரை தருவதும் இருக்கின்றது, பெரிய வாயுவை தருகின்ற எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இது எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதொன்று குளிர்மையை
4: தரக்கூடியது.
0: மூன்று எழுத்து குளிர்மையை தரக்கூடிய பல பாடல்கள் கவிஞர்கள் உபயோகித்திருக்கின்றார்கள். இந்த இல்லை கண்ணால் பார்க்கக்கூடியது அம்மா. காற்றை பார்க்க முடியாது, அசைவை கொண்டுதான்
4: என்ன
0: கண்ணால பார்க்கலாம். ஆனால் சில வேளைகள் இருக்கும், சில வேளைகளில் இருக்காது, முற்றாக இருக்காது. சில வேளை பிரியூசாக இருக்கும். அப்படி அல்ல, நீனாவதான் ஆரம்பிக்கும். எத்தனை பாட்டு இருக்கின்றது?
4: நிலவு.
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரை கட்டிக்காரை கண்டுபிடித்து விட்டால் நிலவு என்பது. இது குளிர்மையாக இருக்கும், பார்க்கலாம் நாங்கள். சில போல இல்லாமல் இருக்கும், சில போல இருக்கும் இல்லையா? சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். கட்டிக்காரை நிலவு. இது வந்து உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை தந்துவிட்டு செல்லும் பிள்ளைகள். உங்களுக்கான பாடலை
4: கூறுங்களேன்.
0: அற்புதமான பாடல், நல்ல பாடல். அந்த பாடல் ஜி ஆர் மாளிகம் ஐயா குரல். ஆசை கொண்டே நமுதமே என்ற பாடல். வாழ்த்துக்கள்.
4: நன்றிப்பா.
0: சிறந்த சிறப்பாக விளைந்தீர்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி
0: நன்றி. இப்பொழுது அடுத்த உறவு ஓடி வந்து விட்டார். வியாபாரத்தை விரைவாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். அடுத்த உறவு எங்கே அலையுங்கள் வேண்டும் அழைத்து விட்டார். வணக்கம் வணக்கம் நாகப்பனவர்களே வணக்கம்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. இரண்டாவது சுற்று இனிதே ஆரம்பம்.
0: ஆரம்பம் அழகாக விட்டு கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் வந்து போக விட்டு ஒரு ஒரு சுற்று வர விட்டு வந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது சுற்றிலே என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கான பெட்டியை தரலாம். நீங்கள் கேளுங்கள்.
5: பெட்டி எண் எத்தனை இருக்குது ஐயா?
0: அதே போ என்னென்ன இருக்குன்னு இங்கே வந்து 4, 10, 11, 13, 14, 18 பத்தொன்பது இருபது. அடே அப்பா எத்தனை பெட்டிகள்? உங்களுக்கு ரெண்டு பெட்டி தானே தேவை? எங்கே கூறுங்கள். இருபது இறுதி பெட்டிக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். கடைசியில் இருந்து கீழே இருந்து மேலே போக போறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப மந்திரத்தை சாருங்களே நாகப்பன். அழகாக திறந்து விட்டது. சரி, உங்களோட ஆள் மனதில் பதிந்திருக்கும் எத்தனை எழுத்துக்கள் என்று குறிப்பாக கூறுங்கள் பார்ப்போம்.
5: ஐந்து.
0: கிட்டிக்காரன் என்று எண்ணினேன் சொல்லுவதற்கு ஒன்று உரைத்து நாலு எழுத்திலே இருக்கிறது. நாலு ஒன்று உரைத்து கிட்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த நாலு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கட்டிக்காரன். இப்பொழுது அது ஒரு தாவரத்தின் பெயர். ஒரு மரமோ செடி என்றும் கூறலாம். அதை செடி என்றும் தான் கூறுவார்கள் அதிகமாக. ஆனால் அது மரம்போன்று உயர்ந்து வளர்ந்து பறந்து போகும். இது அழகாக பூர்த்து காய்த்து எங்களுக்கு பயன்படுகிறது. ஆனால் பழமாக அல்ல. இது இல்லை, இது உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கின்றது. இதனுடைய பயன் குறிப்பாக நாங்கள் அணிவது போர்ப்பது எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. அதை செய்வதற்கு மூலாதாரமாக இருக்கின்றது. இந்தியாவிலே பெருந்தொகையாக காணப்படுகின்றது. விவசாயிகள் அதை செய்கின்றார்கள். இது உலர்ந்து விட்டால் தூக்குவதற்கு இலகுவாக இருக்கும். பாரமே இருக்காது.
5: அது வந்து
0: அந்த செடி அது செடியோ
5: எழுத்து
0: செடிதான் அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கு சிவகுமாரம். பருத்தி எடுக்கையில் என்ன பாடு சிவகுமாரம் ஸ்ரீபிரியாமா அந்த பாருங்களேன். ரோடுன்னு சொன்னா கோடு போட்டா ரோடு போட்டு விடுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் சேர்கின்றது மீண்டும். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
5: அடுத்து பக்கத்திலே போயிடலாம். பத்தொன்பது.
0: பத்தொன்பது போட போகின்றீர்கள். ஒன்று ஒன்பதும் பத்து இல்லை. ஆனா ஒன்றை ஒன்பதை இணைத்தால் பத்தொன்பது. சிறப்பு கொண்டு பாருங்கள் உங்கள் மந்திரத்தை. சரி, இப்பொழுது உங்களுடைய ஆழ்மனது எத்தனை எழுத்துக்கள் என்று கூற சரியாக சொல்லுங்கள்.
5: மூன்று.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். நானும் மூன்று தரம் சொல்லிவிட்டேன். மூன்று தான். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வர்றீங்களா? அப்படி போடுறீங்களா கத்திய? சரி, இவ்வளவு தூரம் நாங்கள் கூறி தீர்ப்பளித்தபடியால் அது என்ன பொருளாக இருக்க வேண்டும் அறிய வேண்டும். இது வந்து ஒரு இடம். ஒரு இடம் என்றால் உங்கள் வீடு, அலுவலகங்கள், ஆலயங்கள், பெரிய பெரிய மாளிகைகளுக்கு கூட இது இல்லாமல் இருக்காது. அது எது? இதன் வழியே தான் நாங்கள் போவோம் வருவோம்.
5: ஆமா, வந்து வாயில்.
0: வாயில் சரியான பதம், சரியான பதம், சரியான பதம். நான் மூன்று தடவை குறிப்பிட்டேன். ஆனா இரண்டு புள்ளி தான் தர முடியும்.
5: நீங்க
0: கல்லாப்பட்டியிலே கை வைக்கின்றீர்கள். எங்களை கல்லாப்பட்டியிலே கை வைக்கின்றீர்கள்.
5: ஒன்பது எழுத்து வந்து ஒன்பது புள்ளி வந்துடும்.
0: முடிஞ்சு அதோட முடிஞ்சு 40 புள்ளி. ஒரு மூன்று தரம் கேட்டால் போயிரும் ஐயா. நாலதரம் கேட்டார். வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். நகைச்சுவையோடு எங்களை பொக்கிஷத்தை நகர்த்தி கொண்டு போகின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. பெருந்தன்மையோடு
5: வரட்டும்.
0: நன்றி, நன்றி பெருந்தன்மை. இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்காக கஸ்தூரி அழைக்கின்றார்கள். இணைத்துவிடும். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி, இணைந்து விட்டார். வணக்கம். இல்லை, இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணன், கிருஷ்ணா முகுந்தா முராரே, கிருஷ்ணா வாருங்கள். வணக்கம்
5: ஐயா.
0: வணக்கம். எண் பத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் உங்களுடைய மந்திரத்தை.
5: அந்த காகசம் அபு காக்குவும் திறந்துவிடு சிசி.
0: எவ்வளவு அழகாக அம்சமாக இருக்குது ஐயா உங்கள் மந்திரம். அழகாக திறந்து அதுக்கு அம்சமாக காட்சி அளிக்கின்றது ஒரு உருவம். ஒரு உருவத்தினுடைய பெயர் தான் அது. சரி, இப்பொழுது இன்னொரு பரீட்சை, உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இதன் உள்ளே காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
5: நான்கு.
0: கெட்டிக்காரன் அல்ல. சரியா? இது ஆறு. ரெண்டு எழுத்து கூடி விட்டது. ஆறு எழுத்து இருக்கின்றது. ஆறு மனமே ஆறு. சரி, வாழ்த்துக்கள் ஐயா. இது ஒரு ஆண், ஒரு சாமி. இந்த சாமி வந்து ஒரு விதிய உருவம். இது வந்து எங்கள் கிராமங்களிலே அதிகமாக இவருக்கு ஆலயங்கள் வைத்து வழிபடுகிறார்கள். ஒரு ஒரு ஊரின் எல்லையிலே இருப்பார் இவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் யார் உங்களுக்கு தெரிந்தவர் தான்.
5: எல்லை சாமி.
0: வாழ்த்துக்கள். அவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
5: இருக்க.
0: எப்படி இருப்பார் அவர் உருவம்?
5: கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் விகாரமா இருப்பார்.
0: உயரமா இருப்பாரா?
5: உயரமாக.
0: கையில என்ன வைத்திருப்பார்? தோளிலே கத்தி வைத்திருப்பாரா அல்லது தண்டாயுதம் வைத்திருப்பாரா?
5: அருவா.
0: அருவா வச்ச எல்லை சாமி. யாரும் அதை எல்லை தாண்டும்போது அவரை வணங்கி அவரோட அனுமதி பெற்றுத்தான் போகணும். வெளியே போவதென்றான, உள்ளே வருவதென்றான் இல்லையா? எல்லை சாமி. இது இன்றும் நிலவி வருகின்றது எங்கள் நாட்டிலே, எல்லை சாமியை. வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்புகள், வாழ்த்துக்கள், நன்றி. அப்படி என்றால் அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? பெட்டி
5: பதிமூன்று.
0: பதிமூன்று. இந்த பதிமூன்றை நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்வது குறைவு. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த மேலை நாட்டவர்கள் பதிமூன்று பயப்படுவார்கள். சரி, எங்கே மந்திரம்?
5: அண்டகாகசம் அபூகாக்கும் திறந்துவிடு சிசி.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்துக்கு ஈடாக ஒரு மந்திரம் இல்லை என்றால் இங்கே இந்த முறை உங்களுடைய அனுமானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள்?
5: கண்டிப்பா எதுவும் வரப்போறது கிடையாது. ஐந்து.
0: அடே, ஐந்துண்டா கூறினீர்கள்? அப்படி இல்லையா, ஏழில இருக்கு ஐயா. ஆச்சரியப்பட வைத்து விட்டேன். சரி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் மிகவும் இரகசியமானது. இந்த இரகசியமாக இருப்பதை இப்படி கூறுகின்றது. மிகவும் இரகசியமானது. அதுக்கு இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. மற்றவர்கள் கூற மாட்டார்கள். எங்களுடைய உடல் உறுப்புகளில் கூட அப்படியான உறுப்பு இருக்கின்றது. நாங்கள் அதை வெளியே காட்ட மாட்டோம். அரசியல் சாசனங்கள் எத்தனையோ இருக்கும். ரகசியமாக பாதுகாக்கப்படும். அதை எப்படி கூறுவது? பாடல் இருக்கின்றது, திரைப்படம் வந்தது. கேளுங்கள், நான் என்னுடைய தரவை தந்து விட்டேன்.
5: ஒரு பாடல், படம்,
0: திரைப்படம் வந்திருக்கு. திரைப்படம் வந்திருக்கின்றது. திரைப்படத்தில் முதல் பழைய புதிய திரைப்படங்கள், இடைக்கால திரைப்படங்கள், அதில் முதல் சேர்ந்து வந்திருக்கிறது சில எழுத்துக்களோடு, சில சொற்களோடு அப்படி இருக்கின்றது. பாடல் இருக்கின்றது. நல்ல, உங்களுக்கு விருப்பமான பாடலாம் இருக்கின்றது. இதில் திரை உலகத்து நடிக நடிகர்களுக்கு எல்லாம் இத்தனை உபடியங்கள் அப்படி ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். அதை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். கொண்டு வர எத்தனை துணிக்கின்றார்கள்? நல்ல பதம், சிறந்த பதம், எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், உடனே வரமாட்டேன்னு என்னது
6: ஐயா,
0: கொஞ்சம் சிந்தியுங்கள் வரும். அப்படி என்றால் நீங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டும். காலம் தாழ்த்தி கொண்டு போகின்றது. மீண்டும் பாருங்கள். நன்றி கிருஷ்ணன், நன்றி ஐயா. மீண்டும் பாருங்கள், வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொண்டு மீண்டும் பாருங்கள். இப்பொழுது யார் வருவது? எங்களுடைய கஸ்தூரி அணைப்பில் இருக்கின்றார். ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
7: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டி திறந்திருந்தார், இலக்கம் 13. அவர் கூறவில்லை, நீங்க சொல்லுங்க.
7: பரம
0: ரகசியம் எட்டு வருது, பொருந்தவில்லையே. பொருந்தவில்லை அம்மா, எட்டு எழுத்துக்கள். பரம
7: சரி, நீங்க எண்ணினாலே அது தவறுன்னு ஆயிடுது.
0: ஊகித்து பிடித்து விட்டார் கட்டிக்காரு. சரி, இப்பொழுது நீங்க பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? நீங்க இருக்கின்ற பெட்டிகள் மகளே 11 இருக்கின்றது, 14 இருக்கிறது, 18 இருக்கின்றது. பதினொன்றுக்கு போவோம் இப்பொழுது. சரி, 11 போவோம். மந்திரத்தை தாருங்கள்.
7: அந்த காக்கசும் அபு காக்கசும் திறந்தது.
0: சிறப்பு பெண் குரல் அழகாக பவ்யமாக திறக்கின்றது. மந்திரம் இல்லாமல் பெட்டிகள் திறக்காதம்மா இந்த பொக்கிசத்தில். ஏன்னா இது பொக்கிசம், பொக்கிசம். சரி, இந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
7: 6 எழுத்துக்கள்.
0: 6 சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்கார் என்று சொல்ல எண்ணினேன், கொஞ்சம் கெட்டிக்காரி நீங்கள். 6 5 இருக்கிறது, கிட்ட இருக்க பக்கத்திலே கிட்டத்தட்ட கெட்டிக்காரி என்று சொல்லலாம். கட்டிக்காரிக்கு மேல் கட்டிக்காரியா வந்துட்டு 6 என்று கூறிவிட்டீர்கள். இது 5 இருக்கின்றது, 5 இடத்திலே இருக்கின்றது. அந்த 5 இடத்திலே இருக்கின்ற பதம் மகளே, நாங்கள் ஒருவரோடு பேசும் பொழுது நயமாக பேசுகின்றோம், கோபமாக பேசுகின்றோம், நையாண்டியாக பேசுகின்றோம், அவர் வெட்கப்படும்படி நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் கூட்டமாக சேர்ந்து, அதில் நீங்கள் பெண் குழந்தை, நீங்கள் பாடசாலை பிள்ளைகளாக இருக்கீங்க, பெண் கூட்டங்கள் சேர்ந்து இதை செய்வீர்கள் மற்றவர்களை பார்த்து. இந்த பதம் என்ன பதம்? நீங்கள் அந்த பாடசாலை விடுப்போடு நின்று எல்லாம் 2-3 பெண் பிள்ளைகள் சேர்ந்து விட்டால் இதை விடுவீர்கள் இந்த விடுகையெல்லாம். ஆண்களை விட பெண்கள் தான் இதை கூடுதலாக செய்வார்கள். ஒருவரை பார்த்து நல்லாக பேசலாம், நையாண்டியாக பேசலாம், அவர் வெட்கப்படும்படி பேசலாம். அந்த வெட்கப்படும்படி, அவரை மனம் நோகும்படி எல்லாம் பேசுவதை எப்படி கூறுவது? சாதுரியம் வேறு மகளே. சாதுரியமே என் புத்திசாலித்தனம் இல்லை, புத்திசாலித்தனத்தை தான் அதி புத்திசாலித்தனத்தை சாதுரியம் என்று கூறுவோம்.
7: இது வந்து பேசுறதாப்பா, பல விதங்களில் பேசுறதா?
0: ஆமா, பல விதங்களில். கையாலும் காட்டலாம், பாயாலும் காட்டலாம்.
7: கையாலும் காட்டலாம்,
0: வாயாலும் காட்டலாம், கையாலும் செய்வார்கள், வாயாலும் செய்வார்கள், வாயாலும் செய்வார்கள், நடித்தும் செய்வார்கள்.
7: அபிநயம்.
0: அது அபிநயம் எல்லாவற்றுக்கும் பொருந்தம் தானே மகளே. இவர் ஒருவரை புண்படுத்தும்படி அவரை நாங்கள் இழித்து குறைப்பதென்று இழித்து கூறுவதும் அல்ல, ஆனால் இப்படி சொல்லும் பொழுது அவரை நாங்கள் அவரை மகிழ்ச்சியற்றவர் ஆக்கிவிடுவோம், அவர்கள் வேதனைப்படுவார். வாழ்த்துக்கள். நீங்க பாடசால வாழ்க்கையில செய்தீர்கள் தானே இல்லையா? பரிகாசம் பண்ணுவது, பரிகாசம் என்ற சரியான பதத்தை மகளே தந்து உங்களுக்கு 2 புள்ளிகள் மேலும் கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் 2வது பெட்டிக்கு ஆளாகின்றீர்கள். அந்த வகையிலே 2வது பெட்டியை நீங்கள் தொடுவதற்காக 14, 18 இரண்டும் தான் இருக்கின்றது. பதினான்குக்கு வந்து விட்டீர்கள். மந்திரம் வாழ்த்துக்கள், சிறந்து விட்டது அந்த பெட்டி அழகாக. சரி, இப்பொழுது நீங்கள் ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குமெண்டு. இப்பவும் அப்படியா சொல்லுகிறீர்கள்? கெட்டிக்கார், இது ஆழ்மனதிலிருந்து வந்ததா வெளிமனதிலிருந்து வந்ததா? அதனாலதான் இது ஐந்து எழுத்துல இருக்கின்றது. எங்களுக்கு காலை மாலை மழை வெப்பம் பனி என்றெல்லாம் இருக்கின்றது. அந்த வேளைகளை குறிக்கின்ற காலங்களே ஒன்று குளிர்காலம் வேனிற்காலம் என்றெல்லாம் கூறுகிறோம் இல்லப்பா. அந்த கால நிலையிலே ஒரு நிலையை பார்த்த பொழுது இப்படி இருக்கும். இது வாழ்க்கை பயணத்திலும் எங்கள் நடைமுறைகள் சில விட சமயங்களிலே எங்களுக்கு இப்படி சூழ்ந்து விட்டது என்று கூறுவார்கள். இதை உபமானமாக வைத்து காலம் என்று வரும் பாடலும். ஆமாம் ஆமாம், இணைக்கக்கூடும். இப்படி நல்ல மாதிரி தெளிவாக சிறப்பாக இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு காலம் என்று கூறும்போது ஒரு கவலையாக இருக்கும் அது. ஆனால் நாங்கள் இந்த காலம் சில வழி எங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம், காலநிலை விருப்பமாக இருக்கலாம், விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். பாடல்கள் இருக்கின்றது என்று
7: எண்ணுகிறேன்.
0: அப்படி என்ற ஆறு காலத்தில் காலங்கள் பல, ஆறு காலம் அது பிரதானமான காலங்கள். அந்த ஆறு காலத்திலே ஒரு காலத்துக்குள்ளே இப்படி இருக்கும். அந்த ஆறு காலத்துக்குள்ளே ஒரு காலத்து இது குறுங்கள்.
7: இது வந்து நல்லா இருந்தது, நாங்க இந்த காலத்துக்கு வந்துட்டோம்னா
0: அப்படி. அது ஒரு உதாரணம், ஒரு உதாரணத்துக்கு கூறுவது. அது மகிழ்ச்சி ஏற்றதாக கூறுவாது, மகிழ்ச்சி இல்லாததாக கூறுவதற்காக கூறுகின்றது. உன்னித்து பாரு, கட்டி காரே துளாவி துளாவி கேள்வி கேட்டு எடுக்கிறாள். பாலைவனம் இல்ல மகளே, பாலைவனம் அப்படி வருமாடா? பாலைவனம் அல்ல அல்ல அல்ல,
7: பரட்சியோ அப்படின்னு சொல்லிட்ட பரட்சி.
0: பாலைவனம் அல்ல அல்ல. மீண்டும் சந்தர்ப்பம் இருந்தால் கூறலாம் நீங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், அடுத்த உறவுக்கு வழிபடுங்கள். ஓ அழைக்கின்றார் அடுத்தவர், இணைத்து விடுவோம். வர வேண்டும், வர வேண்டும். அழைத்த உறவு யார்? இல்லை, உங்களுடைய இணைப்பு துண்டிக்க இப்பொழுதும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த உறவு கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க முடியும். எங்கே வர வேண்டும்? வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். எங்கே? கிருஷ்ணன், கிருஷ்ணன் அழைப்பிலேயே இருக்கின்றீர்கள். பாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வந்தீர்களா பதில்?
6: வணக்கம் ஐயா. விடை அந்தரங்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், எப்படி கண்டுபிடிச்சீர்கள் அதை?
6: ரகசியம் அந்த பாடலாம் சொன்னீங்க,
0: இந்த ஞாயிறு ஒளி உங்களுக்கு அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது.
6: நன்றி
0: நன்றி. அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. முதல் வந்து கூறினீர்கள் தானே, ஒன்றுதானே கூறிவிட்டு போனீர்கள். முதல் வந்து என்ன கூறினீர்கள்? இதை முயற்சி செய்து விட்டு சென்றீர்களா, பதில் தந்து விட்டு சென்றீர்களா? ஒன்று
6: பதில் தந்து, இரண்டாவது பெட்டி தான்
0: உங்களுக்கு தடை வந்து விலங்கு உடைத்து, அது கூட நீங்களே உடைத்து விட்டீர்கள் உங்களுக்கு கெட்டிக்காரன். இப்பொழுது எங்களுடைய ரேவதி ஒரு பெட்டி திறந்தார், அதற்கு பதில் கூறாமல் போகணும்னா முடியுமா உங்களுக்கு? விருப்பம் இல்லாத ஒரு காலம். அது என்ன காலம்? இந்த ஆறு காலங்களுக்குள்ளேயும் வருகிறது தான், அதுக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. என்ன காலமாக இருக்கும்? கொஞ்சம் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லாத காலமா இருக்கும். குறுங்கள்,
6: கடந்த காலம்.
0: கடந்த காலம் பொருந்தவில்லை. நீங்கள் இப்பொழுது பதினெட்டாவது எண் மட்டும்தான் இருக்கின்றது ஒரு பெட்டி, முடிந்தால் திறவுங்கள்.
6: தாருங்கள் ஐயா.
0: தந்துவிட்டேன், மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள்.
6: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசி.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. இது ஒரு பெண்ணின் பெயர், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? பெண்ணின் பெயர் என்றால் எத்தனை எழுத்துக்கள் வரும்?
6: ஐந்து ஆறு.
0: இல்லையா, நல்ல குறுகிய சின்ன பெண்ணாக மூன்று எழுத்துல தர, மூன்று எழுத்திலே இருக்கின்றது. அந்த மூன்று எழுத்தின் இது வந்தால் கிருஷ்ணனுடைய தாயாருடைய பெயர் என்ன? பெயர்
6: கிருஷ்ணனுடைய தாயார்.
0: உங்களோட தாயாருடைய பெயர்

0: தேவகி
1: வாழ்த்துக்கள். யார் கூறியது? மகள் இல்லையா? வாத்தியார் அப்படிப்பட்டாரு பாத்தீர்களா? கெட்டிக்காரி மகளை பேட்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு தேவகி என்பது பாடல்கள் எல்லாம் இருக்குது ஐயா. கண்ணன் பிறந்த வேளையிலே அந்த பாடலை பாடுங்கள். இல்லை, கண்ணன் பிறந்த வேளையிலே அங்கே தேவகி இருந்தால் காவலிலே, இல்லையா? தேவகி, சரியான பதிலை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன், முடிந்தால் அந்த நீங்கள் சொல்லாமல் இருக்கின்ற காலம் அதை கூற முடியுமா? ஆறு காலங்களுக்கு ஒரு காலம்தான் விவசாயிகளுக்கு மிகவும் விருப்பமான காலம் இந்த காலம்.
0: பொற்காலம்
1: இல்லை, பொருந்தவில்லை. மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் யார் இருக்கின்றீர்கள்? வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்
1: வணக்கம். அது மலைக்காலம் ஐயா.
0: பொருந்தவில்லை, நன்றி, மீண்டும் வருக. அடுத்தவருடைய பட்டி வாழ்த்துக்கள். அடுத்தவரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அடுத்தவரு யார்? கஸ்தூரி அழைத்திருந்தார். அவங்க இறைவதி வரங்கள் என்னவாக இருக்கலாம்? சரியான பதில் கார் காலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. எங்கே கண்டுபிடித்தீர்கள்?
2: அப்பா நீங்க விவசாயிகளுக்கு
0: மகிழ்ச்சியாக இருக்கின்ற சில பேருக்கு கார்காலம் எல்லோருக்கும் விருப்பம் இல்லை தானே? மழை பெய்து கொண்டிருந்தால் ஒரு இடையூறு வருவது தானே மகளே? இடையூறு தானே, இடையூறு. கார்காலம் என்றுதான் கூறப்பட்டதை விட பெரும் மழை தூறல் சாரல் எல்லாம் நிறைய இருக்கும், வரும், வராமல் விடும், எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அதற்கு வாழ்க்கையிலும் இடையூறுகள்.

0: பல உண்டு. சிறப்புகள் எவ்வளவுதான் இருந்தாலும் குறைந்து கொண்டு போனது கார்காலம். மழை கோடை காலம் வசந்த காலத்தில் இருக்கிற சந்தோஷம் மழை காலம் வந்தால் இருக்காது தானே மகளே, இடையூறு வந்து அதுக்கு ஒப்பாக கூட கார்காலம் பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. கிருஷ்ணா வந்து மழை காலம் என்றுதான் கூறினார், கார்காலம் என்றால் தெரியலையா? கார்காலம். வாழ்த்துக்கள். பெட்டிகளை அழகாக முடித்து கொண்டோம். எல்லோரும் சிறப்பாக இன்றைய வியாபாரத்தை கவனித்தபடியால் நாங்கள் தொடர்ந்து பாடல்களை ஒரு பதம் இருக்கு, ஒரு பெட்டி இருக்கின்றது அம்மா, நான்காவது இலக்க பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி எத்தனை எழுத்திருக்கும் என்று நீங்க எண்ணுகிறீர்கள்?
1: நான்குனால நான்குனே சொல்றேன்.
0: ஒன்றை கூட்டி ஐந்தாபத்தால் எப்படி இருக்கும்?
1: ஐந்து
0: கட்டிக்காரி ஐந்து எழுத்து. இது வந்து வாழ்க்கையிலே நீங்கள் யாரும் விரும்பாத ஒரு பதம் என்று நான் கூற முடியாது. எல்லோரும் விரும்புவது அதைத்தான், ஆனால் அது கிடைப்பதில்லை. எல்லோரும் விரும்பு, பெண்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு பதம், அது ஒரு நிலை. அந்த நிலை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, சிலருக்கு கிடைப்பது உண்டு. கிடைத்தவர்களை இப்படி அழைத்துக் கொள்ளுங்கள். ஆ, கூறுங்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள், சரியான பதம் கட்டிக்காரி என்ற பெயரோடு உங்களுக்கு மேலும் உங்கள் பெட்டியிலே இரண்டு புள்ளிகளை சேர்த்து கொள்ளுகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது எல்லா பெட்டிகளும் நிறைந்து விட்டது, எல்லா பெட்டிகளும் கூறப்பட்டு விட்டது, கூறாத பதங்களும் கூறப்பட்டு அவரவரே வந்து தங்கள் பெட்டியை திறந்து கூறிவிட்டு சென்று விட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. காயத்ரி பலதுரை அடைத்தார், அவருக்கிடம் கிடைக்கவில்லை. நாகப்பன் பலதுரை அடைத்தீர்கள், உங்களுக்கும் கிடைக்கவில்லை, இவர்களுக்கு தான் கிடைத்தது. வெற்றிகரமாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி.

நாங்கள் இப்பொழுது பாடல் வரிசைக்கு செல்வோம். பாடல் வரிசை வந்த ஒவ்வொருவரும் நீங்கள் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே முதல் 2, 3, 4 இரண்டாவது பாடலிருந்து ஆரம்பிக்கின்றேன். கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம், மாறாத சோகம் தானா. இங்கே அந்த பாடலை கேட்போம். இதற்காக அந்த பாடலை கேட்டீர்கள், இதோ அந்த பாடல்.

சிறப்பான வரிகளோடு அமைந்த மஞ்சள் மகிமை திரைப்படுத்து பாடல் கிருஷ்ணா நீங்கள் கேட்ட பாடலாக ஒலித்துச் சென்றவளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கலாம் அன்பு மகளே? கஸ்தூரி, இன்றைய ஓணம் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை எல்லாம் கூறிவிட்டு நல்ல மனதோடு வந்து விளையாடி இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். மைக்கேல் மதனகாமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது சுந்தரி நீயும் சுந்தரன் நானும். கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

0: அடுத்து வரும் பாடல் கஸ்தூரியின் பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் மகாபலியினுடைய ஞாபகத்தை ஊட்டு ஓணம் பண்டிகைக்குரிய ஆக்கியம் கொண்டு வருகின்றது என்று கண்ணா நீயும் நானுமா என்ற பாடலை தந்திருந்தீர்கள் அல்லவா? அந்த பாடல் கௌரவம் திரைப்படத்தின் திரைபதி உங்களுக்கான பாடல்.
1: நீயும் நானும்

0: My name is Dishan Ranajothi.
1: அடுத்து வரும் பாடலையும் கேட்போமா? அந்த பாடல் சரவணா, நீங்கள் கேட்ட 16 வயது நிலை திரைப்படத்து பாடல் கேட்டீர்கள். செந்தூர பூவே என்ற பாடல், செந்தூரம் என்ற பதில் தந்துவிட்டு.

பிறந்த நேரத்தை எட்டினாலும் ஒரு இரு பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடலோட நிகழ்ச்சிக்கு முடிவு வரும் என்று எண்ணும் வேளையில் அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் தந்த ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஆசை கொண்டேன் அமுதே கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய பொக்கிஷம் நிகழ்வை அலங்கரிக்க வந்த 20 பதங்கள் இதுவென்று ஒரு தடவை பார்த்து விடுவோமா? பூச்செண்டு, தாளம், அம்மி குளவி, சுமங்கலி, மிளகாய், சகுனி, தாமரை, மன்னிக்க வேண்டும், தாரை, வேள்வி, எலுமிச்சம் பழம், எல்லைச்சாமி, பரிகாசம், நிலவு, அந்தரங்கம், கார்காலம், செந்தூரம், செவ்வாய், சங்கமம், தேவகி, வாயில், பருத்தி ஆகிய பதங்கள் இன்று காற்றில் வந்து எங்களை சிறப்பித்து சென்றன. உறவுகளே, நாங்கள் தமிழுக்கு செய்யும் தொண்டாக இந்த பதங்களெல்லாம் நாங்கள் உபயோகிக்கும் பதங்கள் இடையிலே மாறுபாடுகள் ஏற்பட்டு அந்நிய மொழிகளும் வந்து உதறி தள்ளி நாங்கள் அதை விட்டு இதற்கு சென்று தெரியாமல் எல்லாம் செய்திருக்கின்றோம். அதனால் ஓரளவு எங்களால் உபயோகிக்கப்படக்கூடிய சொற்களை அழகாக பொக்கிஷமாக கொண்டு வந்து நிகழ்த்தி நீங்கள் நாகப்பன், கிருஷ்ணன், கஸ்தூரி, ரேவதி, சரவணன், ஷியாமலா ஆகிய அறுவரும் சிறப்பாக விளையாடி இந்த 40 புள்ளிகளில் ஒரு குறைகூறுகளும் வரக்கூடிய வகையில், கூறாததுகளுக்கு வராதுதானே, அந்த வகையில் புள்ளிகளை பெற்றிருக்கும் வகையிலே அந்த புள்ளிகளை இப்பொழுது கூறலாம் என்று எண்ணுகின்றேன். நாகப்பன் அவர்கள் மொத்தம் 10 புள்ளிகளையும், கிருஷ்ணன் 6 புள்ளிகளையும், ரேவதி 9 புள்ளிகள், கஸ்தூரி 4 புள்ளிகள், சரவணன் 4 புள்ளிகள், ஷியாமலா 5 புள்ளிகள் என்றும் பெற்றிருக்கின்றீர்கள். புள்ளிகளை பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்து நிகழ்வாக அடுத்த பாடலாக இறுதிப் பாடலை கேட்டு மகளும் என் அன்பு நாகப்பன் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். அவருக்காக அந்த பாடல் உள்ளமே உனக்குத்தான் என்ற கோபுர தீபம் பாடலை கேட்போம்.

சிறப்பாக எல்லோருடைய பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியிலே தந்து முடிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய ஓணம் பெருநாள் மிலாடி திருநாள் இவற்றை கொண்டாடும் எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் காற்றை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் சிறிது நேரத்தை கூட எடுத்துவிட்டேன். அந்த நேரத்தை கொடுத்தவர்களுக்கு நன்றியும் கூறிக்கொண்டு விடைவெற்றி செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த வேளையிலே எங்களுக்கு வல்லமை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா வல்லமையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் வல்லமை போல கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இன்று நிகழ்ச்சியாக ஒலித்த பொக்கிஷம் நிகழ்வு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 26வது நாள் நிகழ்வு கண்டுபிடி என்று வந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்து முயற்சி எடுத்து நகைச்சுவையோடு வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற நல மனப்பான்போடு நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து ஒருவர் மட்டும் தொடர்ந்து இல்லாமல் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று நல்லதோர் மனப்பான்மை கொண்டு அறவழி நாங்கள் நடந்தோம். மனிதநேயம் சீபகாருண்யம் காத்து நாங்கள் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அறம் காப்போம் என்று கூறி இறைவனிடம் அன்னை தந்தை ஆசான் இவர்களை எமக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் காண வந்த எல்லாம் வல்ல இறைவன் இந்த பூலோகமான சொர்க்க பூமியில் எங்களை வாழ வைத்து வாழவையும் எல்லா வழிகளும் தந்ததற்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகின்றது. அன்பு உறவுகளே, அற்புதமாக நீங்கள் கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து நன்றி கூறி எழுதியமைக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம் மீண்டும் சந்திக்கும் வரை இருக்கிறம் குப்பிசரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி மகிழ்ந்து உங்களோடு நானும் இணைந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: cheer.
1: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என் அன்பு உறவுகளே, உலகளாவாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக உள்ளோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2026 ஆண்டின் 8 மாதத்தின் 27 நாள் வியாழக்கிழமை கதம்பத்தில் இணைந்து கொள்வோம், வாருங்கள். அதற்கு முன்பு அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக் கழித்த அறிய தந்த அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் நான் பிறவைத்த எல்லாம் அல்ல ஈசன், ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி மீண்டும் உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தந்து கொண்டு இன்றைய நாள் எங்களுக்கு கதம்பத்திலே எதுவாக இருக்கலாம் என்று நான் எண்ணும் பொழுது இப்படியல்லவா அந்த பாடல்

ஆம் உனக்காக நான் என்ற தலைப்பிலே நாங்கள் வியாழன் தோறும் உரையாடி மகிழ்ந்து விருப்ப பாடலையும் கேட்டு மகிழ்வது வணக்கம். நாங்கள் வாழ்வது எமக்காக மட்டும் என்று எண்ண வேண்டாம். உனக்காக என்று கூறும்பொழுது அடுத்தவர்களுக்காகவும் என்று எண்ணிக்கொள்ளும் வேளையிலே அடுத்தவர்களுக்காக ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்ற வினா வர வேண்டாம். இங்கே நேரம் 2 நிமிடம் தாமதமாகிய உடனேயே எழுதிவிட்டார்கள், யாரையும் காணோம் என்று ஒருவரும், வலைத்தளம் கோளாறு என்று இன்னொருவரும், வானொலியோ சரியா வரல்ல என்று மீண்டும் ஒருவர் புலம்பிக் கொண்டிருப்பதை அறிகின்றோம். அங்கே பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருந்ததனால் அந்த பாடலை நாங்கள் இடையிலே நிறுத்தக்கூடாது என்பதற்காக சற்று தாமதமாகியது, வேறு எதுவும் இல்லை. இருப்பினும் இங்கே சரியான நேரத்துக்கு ஜெகபர் சாதிக் அவர்கள் அனுப்பிவிட்டார் உனக்காக நான் கதம்பம் என்பதை. அதனால் பொறுமை கடலிலும் பெரிது என்று அறிந்திருக்கின்றோம். ஏதாவது தவறு இருந்தால் நான் அறிவித்திருப்பேன், கலங்க வேண்டாம். இது உனக்காக நான். உனக்காக நான் என்று கூறும்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக அடுத்தவருக்காக வாழ வேண்டும். அது என்னவென்றால் உரிமை கடமை என்று ஒன்று இருக்கின்றது. நான் வாழ வேண்டியது என்னுடைய விருப்பப்படி வாழ வேண்டியது என்னுடைய உரிமை. ஆனால் நான் வாழும் வழியிலே அந்த பயணத்திலே நான் செல்லும் செய்யும் பார்க்கும் கூறும் விடயங்கள் அடுத்தவருக்கு துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பது பாதுகாத்துக் கொள்வது அது எங்கள் கடமை. இங்கே ஓசூரில் இருந்து கொண்டு ஒருவர் அழைக்கின்றார், அன்பு மகள் சியாமலா தன்னுடைய பதிவை தந்திருக்கார், இங்கே படங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கார், போகும்போது அங்கே போனேன் இங்கே போனேன்னு எல்லாம் சல்லாபித்து கொண்டு தளத்தில் எழுதியிருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய பயணம் சிறக்க வேண்டும். ஓசூரிலிருந்து எங்களுக்கு தகவல்களை தர விரும்புகிறார், அழைக்கட்டும், நாங்கள் அவரோடு பேசுவோம். அதனால் இப்பொழுது பார்த்தீர்கள், அவருடைய உரிமை அங்கே செல்வது, ஆனால் அங்கிருந்தோண்டு எங்களுடைய அறிவித்து நான் எங்கிருக்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் என்று எங்களுக்காகவும் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் தேடுவோம், காணவில்லை, வரவில்லை என்று எண்ணு கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல அயலுக்காக, அடுத்தவர்களுக்காக, உலகத்திற்காக, சமூகத்திற்காக என்று நாங்கள் பல விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கின்றோம். ஒருவருக்கு உணவு உண்பது உரிமை, அதற்காக ஒரு உயிரை கொள்வது உரிமை இல்லை, அது ஜீவகாருண்யம், அதை பாதுகாப்பது கடமை என்றுதான் மதங்கள் எல்லாம் கூறுகின்றன. அன்பு கூர்ந்து வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும், பண்பாக வாழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று அதை பற்றி பேசி மகளெல்லாம் தான். முதலில் நீங்கள் 6478746415 என்ற வளமையான எண்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வரும்போது உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். அந்த பாடலை எதற்காக கேட்கின்றீர்கள் என்ற ஒரு காரணம், உங்களுக்காக கேட்கலாம், பக்கத்தில் உள்ளவர்களுக்காக கேட்கலாம், கணவன் மனைவிக்காக கேட்கலாம், மனைவி கணவனுக்காக கேட்கலாம், பிள்ளைகளுக்காக கேட்கலாம், உலகத்துக்காக கேட்கலாம், சமுதாயத்துக்காக கேட்கலாம். சமுதாயத்தில் என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் விரும்பி கொள்வதற்கேற்ற பாடல்கள் பல உண்டு. அதனால் அந்த பாடல் எதற்காக கேட்கின்றீர்கள் என்பதை கேட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எத்தனை தத்துவ பாடல்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனை தோல்வி கண்டு துவண்டு போகக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது, காதல் தோல்வி அடைந்து தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறார், எத்தனை இழப்புகளை சந்தித்து அந்த இழப்புகளை தாங்க முடியாத சுமையாக இருக்கின்றதே என்று பரதவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த வேளையிலே அவர்களுக்காகவும் நாங்கள் இது ஒரு ஒத்தடம் கொடுப்பது போன்று இருக்கலாம். எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக ஆறுதல் கூறுவதற்கு அப்படி பல விதமான பொருட்கள் இதற்கிடையே அடங்கும், கருத்துக்கள் அமையும் இந்த உனக்காக என்ற பதத்திலே. அதனால் வாருங்கள், வந்து இணையுங்கள். ஒருவரையும் காணவில்லை என்றெல்லாம் வேதனைப்பட்டவர் நீங்கள், நாங்கள் இங்கே இருக்கின்றோம் காற்றலையில் என்பதை எண்ணிக்கொண்டு வாருங்கள், இணையுங்கள், இணைந்து பாடலை தாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், இணைவோம்.

0: முதலில் வந்து இணைபவருக்கு உடனடியாக பாடல் வழங்கப்படும். எங்கே பார்ப்போம், வந்து விட்டார் ஒருவர், இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நலமாங்க ஐயா.
0: வணக்கம் தலைவரே ராஜ்குமார் அவர்களே, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் நலம், நல்லா இருக்கீங்க. நீங்க அம்மாலாம் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் ஒரு நலமாக இருக்கின்றோம். அங்கே தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஐயா வெயில் தாங்க ஐயா.
0: அப்படியா?
1: வெயில் வெயிலோடு விளையாடிதான் இருக்குதுங்க.
0: அது உங்களோடு பழக்கப்பட்டு விட்டது. வெயிலுக்கு உங்களை பழகி விட்டது, உங்களுக்கும் வெயிலை பழக்கி விட்டது. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது 25 பாகை என்றாலும் வெப்பவும் இல்லை, குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, இருக்கின்றோம் அப்படியான ஒரு சூழலில் இருக்கின்றோம். இனி நாங்கள் அதிவெப்பத்தை காண முடியாது. எங்களுக்கு வெப்பநிலை கூடிக்கொண்டு போனாலும் அளவிலே காட்டுவார்கள், அதனுடைய வெப்பத்தை நாங்கள் உணர்வதாகல. அப்படி இல்லைன்னா பகல் ஒரு மணித்தியாலும் இரண்டு மணித்தியாலும் அதை உணரக்கூடியதாக, அப்பொழுது நாங்கள் எல்லாம் வெளியே சென்றிருக்க மாட்டோம். அலுவலகங்கள், பாடசாலைகள் அப்படின்னு எல்லாம் உள்ளே இருந்து கொள்வோம், வீட்டினுள்ளே இருப்போம். ஆனால் அங்கே உங்களுக்கு 24 மணி நேரம் வெப்பம், அதில் இரவு நேரம் கொஞ்சம் குளிராக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பணியிலிருந்து வருகின்றீர்களா?
1: இப்பதாங்க வந்துட்டேன், இப்பதான் வீட்டுக்கு வந்தேங்க.
0: என்னென்ன
1: ப்ரோக்ராம் நடக்குதுன்னு தெரியலப்பா மாமா, நான் சேர்த்து
0: இப்பொழுது அவர் கேட்டுக்கொள்ள இல்லை. அவர் வந்தாலும் நம்ம அன்றைக்கெல்லாம் நான் பாட்டு சவாரிக்கு வந்திருந்தார். பாடல்களே அவர் முற்றாக கேட்கவில்லை. பேசும்போதுன்னா ஐயா பாடல்கள் எல்லாவற்றையும் கூறுங்கள், அதற்குள்ள வைத்து கூறிவிட்டு தந்து விட்டு. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் அவர், நியாய துரந்தர் வழக்கறிஞர் அல்லவா? அதை அடிக்கடி சொல்வதில் எனக்கு ஆனந்தம். ஏனென்றால் அது அப்படி சொல்ல வேண்டும். அவர் சின்ன பையனா இருந்தாலும் சிறந்த ஒரு பகுத்தறிவாளர். அது அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் வந்து வார்த்தை அவர்களுக்கு விளையாடும் ஐயா, இல்லையா?
1: ஆமா உண்மைதாங்க.
0: அவரோட பேசும் பொழுது கூட அழகாக மகிழ்வாக நல்ல தமிழ்லேயே பேசும். அவர்கள் இந்த உங்களோட மருமகன் அம்மாவின் பேர் எல்லாம் எழுதி தான் இன்னால எனக்கு சேர்த்து விட முடியும். சரி, பணி எப்படி இருந்தது? என்று பணி எப்படி இருந்தது உங்களோட பணி, உங்களுடைய மன?
1: ஐயா இன்னைக்கு எதுக்கு போயிருந்தேங்க? முகாமுக்கு போயிருந்தேன். அதாவது குழந்தைகள் இல்லத்தை பார்வையிடத்துக்கு போனேன்.
0: ஓ,
1: போய் பார்த்து
0: நலமாக இருக்கின்றார்கள். இன்று காலை நேரத்தில் நிகழ்ச்சி ஒன்று உங்களுடைய மறு ஒலிபரப்பிலே நீங்கள் மீரா உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்து பேசுகிற ஒரு நிகழ்ச்சி சென்றது. அதிலே வரும் பொழுது உங்களை பற்றி கூறி இருந்தே, நீங்கள் செய்கிற சேவை மிகவும் சிறப்பான ஒரு சேவை செய்கிறார், ஒரு ஆன்மீக திருப்திக்குரிய சேவை என்று அதை கூறியிருந்தேன். அங்கு சென்று பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த அடையாளங்கள் தெரிந்ததா, நீங்கள் கொடுத்தவர்கள் தான் என்று?
1: ஏன் இல்லைங்க, நாங்க கொடுத்த குழந்தைங்க உடனே
0: எடுத்து கொண்டு போய்
1: தேவைப்படுதுங்க.
0: ஓ, எடுத்துடுவார்கள். நல்ல நல்ல சேவை, நல்ல சேவை நீங்க செய்வது. வாழ்த்துக்கள். இப்பொழுது பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெப்பம் வெப்பமா இருக்காது? இரவு நேரம் தானே ராஜ்குமார்
1: ஐயா? அதாவது நடந்து வரும்போது நான் ஒண்ணு நல்லா குளிர் காற்று அடிக்குது, நல்லா வீட்டுக்கு வந்தாலும் அதோட தாக்கம் தெரியுது. அதாவது குளிரூட்டி இல்ல வீட்டுல,
0: அது மட்டும் இல்ல வீடு வந்து அடைத்தது தானே, சுவர்கள் இருக்கும், அதனால் வெப்பம் தாங்க குளிரூட்டி இல்லை, குளிரூட்டி தேவை இல்லை. ஒரு இன்னொரு 2 மணி நேரம் சென்றால் உங்களுக்கு இரவு குளிர் வந்துவிடும், குளிர்மையாக இருக்கும், தூங்கி விடுகிறோம். நாங்கள் என்ன இந்த உனக்காக நான் என்ற நிகழ்விலே வியாழக்கிழமைகளில் இணைவோம். உனக்காக என்று கூறும்பொழுது இப்பொழுது நான் முகவரை கூறினேன், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் அதை எப்படி இணைக்க, நாங்கள் வாழ்வது எங்களுக்காக மட்டுமா, அல்லது இந்த உனக்காக என்றது யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது நீங்கள் ஒரு சமூக தொண்டு, சமூகத்துக்காக சமூகத்திலே உள்ள சில சிலருக்குள்ள குறைபாட்டை நிறைவேற்றும் விதமாகவும், சிலருக்குள்ள பாரத்தை குறைக்கும் வகையுமான ஒரு சேவையிலே இருக்கின்றீர்கள், இல்லையா? ஒரு சிலருக்கு பாரமாக இருக்கும், அது வேறு வித பலவிதமான காரணங்களினால் மனப்பாரங்கள் ஏற்படுவது வழக்கம். வறுமை, சந்தர்ப்பம், சூழ்நிலை இப்படி எல்லாம் ஏற்படுது அவளுக்கு. அப்ப ஒரு சிலருக்கு இவ்வளவெல்லாம் இவ்வளவோ இருந்தும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லையே என்றிருக்கின்றார்கள். அந்த கிடைக்கவில்லை என்ற பொருளை சுமையுள்ளவர்களிடம் எடுத்து அவர்களுக்கு ஒப்படைப்பது இவ்வளவு ஒரு சமூக சேவையும் தர்ம சிந்தனையும். அது எல்லோருக்கும் வராது.
1: உங்களிடம் வருஷம் காத்துருக்காங்க, குழந்தை இல்லாம காத்துட்டு இருக்கிறாங்க. குழந்தை இல்லாம நிறைய வருஷம் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அறியாம, நான் என்ன சொல்றோம், அஞ்சு வருஷம் பாருங்க, அஞ்சு வருஷத்துக்கு மேல இல்லைனாக்க நீங்க வந்து பதிவு பண்ணிடுங்க. பதிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல உங்களுக்கு தேடிய குழந்தை வரும். அதெல்லாம் விட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே, மருத்துவ பரிசோதனை எல்லாமே, தேவையில்லாம பணத்தெல்லாம் புடுங்கி எல்லாம் செலவெல்லாம் பண்ணிட்டு
0: கூறியது போன்று இறைவனால் வகுக்கப்பட்ட விதி என்று ஒன்று இருக்கின்றது. அவர் பிறக்கும் பொழுது உனக்கு இப்படித்தான் விதி என்று அந்த விதியை மீறி செல்வதற்கு ஒரு சிலர் பணம் தேடும் நோக்கத்திலும் ஏதோ புதுமையை கண்டுபிடித்து விட்டோம் என்று கொண்டு புகுத்தி விடுவார்கள். அதனால் ஏற்படுகிற துன்பம், அதனால் வருகின்ற களங்கங்கள், அதனால் வருகின்ற இடர்பாடுகளை அவர்கள் உணர மாட்டார்கள். திடீரென்று தங்கள் தேவை பூர்த்தியாகி விட்டது என்று நினைப்பார்கள். அதெல்லாம் பொருத்தப்படாத ஒரு விடயம். ஆனா இது மிகவும் பொருத்தப்படக்கூடியது. அன்று தொட்டு இன்று வரை இது இருக்கின்றது. அது ஏதோ ஒரு வழியை பாருங்கள். பாரதத்திற்கு கூட நாங்கள் எடுத்து பார்க்கலாம். திவ்யாதீனமாக கர்ணனை பேழையிலே வைத்து அனுப்பும் பொழுது அதை ஒருவர் எடுத்து பாசத்தோடு வளர்த்து வந்து அவருக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு வந்தது. அதுல எந்த பிழையும் இல்லை. அவர் அந்த குழந்தையிலே பிழை இல்லை. அது இயற்கையாக வந்து இயற்கையாக சென்றது. நல்ல இயற்கை தர்ம தான தர்மம் என்று கர்ணன் உலக போல் பெற்றே வந்தது. அப்படி பலர் இருக்கின்றார்கள். இது வந்து அப்படி அல்ல. இது அப்படி அல்ல. இது அப்ப செயற்கை தான். நாங்கள் அதற்குள்ளே கை வைக்க வேண்டாம். இல்லை என்பவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தார் உள்ளவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு. அந்த வளம் இருந்தால், அந்த பலம் இருந்தால், ஏனென்றால் அவர்கள் கர்ம வினை, இதெல்லாம் ஒரு கர்ம வினை. அது கர்ம வினையைத்தான் அவர்கள் சுமந்து வந்து இங்கே தீர்க்க பார்க்கணும். நீங்கள் அதற்கு இடையில இருந்து ஒரு ஆன்மீகமான தர்ம ரீதியான ஒரு கடமையை, ஒரு அவர்களுக்காக இதை செய்கிறீர்கள். இது பெரும் கருணை வேண்டும். முதல் இதற்கு முதலுக்கு பெரும் அந்த உண்மையான இதயம் வேண்டும்.
1: ஒரு உயிரை வந்து காப்பாத்துறங்க, அது வரைக்கும் திருப்தி. அதாவது
0: இல்ல, காலத்துல வந்து இல்ல, ஒரு உயிரை மட்டுமல்ல, ரெண்டு மூன்று பகுதியை நீங்கள் தாங்குகிறீர்கள். என்னவென்றால் அந்த குழந்தையினுடைய உயிர், இரண்டாவது அதனால் அதை பெற்றவர்களுக்கு ஏற்பட்ட தீங்கோ அல்லது வன்மமோ அல்லது வறுமையோ அவர்கள் எந்த கட்டத்தை எதிர்நோக்க போகின்றார்களோ தெரியாது. அது இருப்பதனால் அவர்கள் வாழவும் முடியாமல் மாழவும் முடியாமல் தெரிவிப்பார்கள். அவர்களை காக்குறீங்கள். இவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா? என்னுடைய பாசம் அப்படி, நான் என்னுடைய பொருள் பண்டங்களை சேர்த்து வச்சுருந்தேன், எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு கடமை செய்கிற ஒரு குழந்தை வேணும் என்று இத்தனை பேர் பாடுபடும் போது கிடைக்கவில்லை. இறைவனால் நீங்கள் கிடைக்க ஒரு உதவி, ஒரு வழிகாட்டி விடுங்க. இது எவ்வளவு ஒரு பரவகாரம். மூன்று பேருடைய தாகங்களை தீர்க்கின்றீர்கள். அந்த குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக பெறுகின்றது. அந்த குழந்தை, அந்த தன்னை ஓம்பி வளர்க்கின்றவர்களுக்கு எவ்வளவு ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கும் போது அவர்கள் எப்படி அதை ஓம்பி வளர்ப்பார்கள்? நல்லபடியே செய்கிறீர்கள் ஐயா. இதெல்லாம் புண்ணியம்.
1: இது ஐயா, இதை வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது.
0: நிச்சயமாக உலகில் எத்தனையோ தொண்டுகள் இருக்கு, எத்தனையோ பணிகள் இருக்கின்றன. நீங்கள் பணியோடு இருந்தும் இந்த கடமையை மனமு வந்து ஏற்று செய்கிறீர்கள். தர்மபுரி ராஜ ராஜ்குமார் அவர்களை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலே அது அதற்கு முதலே நீங்கள் பாடசால காலத்திலே 12 வயதுல ஒரு உயிரை காத்த நீங்கள் அல்லவா? நீச்சல் அது எனக்கு மறக்க முடியாது. அந்த தொடுவானத்திலே நீங்கள் அது எங்களுக்கு கூறிய அந்த விடைய
1: எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதாவது தண்ணீர் விழுந்தவன் நம்மளை புடிச்சுப்பாங்க, நம்மள எல்லாம் நம்மளையும் பிடிச்சி இழுப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர்
0: பாதிப்பு. நிச்சயமாக நிச்சயமாக அந்த இடத்தில் உங்களுடைய உதவியை, அந்த கடமையை செய்யாது விட்டால் அறத்திலிருந்து விலத்தியவர் மாதிரி இல்ல போய்விடும்.
1: ஆமாமா, சரி, ஆனது ஆக்கிட்டு தான் துணிஞ்சு குதிச்சாச்சுங்க.
0: ஆனது ஆச்சு, போனது போச்சு, அஞ்சாமல் நீ வாமான்னு சரவணன் கிட்ட பாட. என்ன பாடலை நினைத்து கொண்டு பாருங்க, உனக்காக நான்
1: யாருக்காக பேருந்துல வந்ததுனால திடீர்னு பாடல் வந்துச்சு. வலையோசை கல கல கல என கவிதைகள் படித்திடும்.
0: அவரும் பேருந்துல தொத்தி எட்டி ஏறு நின்றுதான் இந்த பாடம்
1: ஆமாங்க, படிக்கட்டுல படிக்கட்டுல தொங்கிட்டு வரும்போது பாடல் நல்லா இருக்குங்க.
0: வளையோசை கலகலவன்னா அப்ப அந்த நினைவு வந்தபடியால் நீங்கள் அந்த பாடலை பாருங்கள். அந்த பேகம் இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஊடல் ஏற்படும் போது விட்டு கொடுக்க கூடாது, இடம் இல்லை இருப்பதற்குன்னா மிதி வலையிலாவது தொத்தி கொண்டு போய் விடுவோம், ஒன்றாக போவோம். முதல் நேயரா வந்ததுக்கு நன்றி, நல்ல விடயத்தை.
1: எனக்கே ஆச்சரியம், எனக்கு கிடைக்காத இதே கிடைக்காதுங்க, நம்மளோட இது லைனே கிடைக்காது. சரி என்னடா ஐயா வந்து உடனே டக்குன்னு போட்டுட்டுங்க
0: அந்த வரப்பிரசாதவங்க. அது மட்டும் இல்ல, உனக்காக நான் நிகழ நல்ல ஒரு தர்ம சிந்தனையான விடயத்தை தர்மபுரியில இருந்து நீங்கள் வந்து எங்களோடு கலந்து கொண்டீர்கள், பேசினீர்கள். அது சாதாரணமான விடயம் இல்ல ராஜ், அதை உற்று நோக்கும் பொழுது உண்மையிலே அதனுடைய தர்ம

0: நமசிவாய நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
1: ஓம் நமசிவாய நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா அவர்களே, ஓம் நமசிவாய என்று கூறி எங்களையும் கூற வைத்து வந்த உங்களுக்கு நன்றியோடு வணக்கம் தெரிவித்து வருக வருக வந்து வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் மகிழ்ச்சியோடும் குதூகலமாகவும் இருக்கிறேன்.
1: அந்த மகிழ்ச்சி முற்று பெற்று அது குதூகலமாக வந்து சிறப்பாக இருக்கின்ற உடல் அலுப்பு பாராமல் களை தெரியாமல் எந்த தொல்லை தெரியும் இவ்வளவு நீண்ட நெடுமூச்சு விட்டு அப்படிதானே உங்களோடு இருப்பினும் இப்ப நீங்களும் நீங்களும் பேசிக்கொள்ள வேண்டியதுதான். குழந்தை இல்ல பக்கத்துல மகள் இல்ல அப்படி ஒரு வெறுமை தோன்றும் இல்லையா? ஒரு வெறுமை தோன்றும் உங்களுக்கு, அதெல்லாம் தீர்ந்துவிடும் தீர்ந்துவிடும். அவர்களோட இப்பொழுதுதானே விஞ்ஞான உலகத்திலே நாங்கள் பார்த்து பேசலாம், எங்கே இருக்கின்றார் என்ன செய்கின்றார் கேட்டு பார்க்கலாம், நேரில் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நேரில் நேரில் தொட்டு பார்க்க முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமே பார்க்கலாம், நீங்கள் பேசலாம். அவர்களும் அவரவருடைய பருவத்திலே
0: அவர்கள் பார்த்தீங்களா?
1: ஆமாம், பெரிய சரியான அழிவு, இயற்கை இயற்கை அனர்த்தங்கள். இந்த இயற்கை அனர்த்தங்கள் இப்ப கலியுகம் பிறந்து விட்டது என்பதை எங்களுக்கு தெரிது. அங்கங்கே அப்படி அப்படியே அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா இடமும். இறுதியிலே இந்த கலியுக கால எல்லையிலே முற்றாக முடிந்து எல்லாம் அழிந்து விடும் ஐயா, முற்றாக அழிந்து அடுத்த யுகம் துவங்கும். கிரோத விரோத துருவ கிருதையெல்லாம் வந்து நான் மூன்று யுகம், இது நான்காவது யுகம் கலியுகம். கலியுகம் எப்போ பிறந்து விட்டது? இறுதியா கல்கி அவதாரம் எடுத்து வந்து முழுவதையும் அழித்து விடுவார். அது நடக்கும், அது நடக்கும். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, இப்பொழுது எது நடக்கிறதோ நடக்கிறதோ
0: அதுவும் நன்றாக,
1: எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்று கூறப்பட்டு விட்டது கீதையிலே. அது உண்மை. அது உடனடியாக ஒரே அடியாக ஒரு நேரத்தில் அல்ல, படிப்படியாக கொண்டு வந்து இறுதியிலே முற்றாக அளிக்கும். அதனால் ஒரு இதிலே படித்திருந்தேன், அறிஞர் ஒரு பழைய ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கின்றார், படிப்படியாக எங்களுடைய உடல் பருமன்கள் வலு ஆரோக்கியங்கள் எல்லாம் குறைந்து குறைந்து இப்பொழுது வந்து இவ்வளவோ குறைந்து வந்து நாங்கள் 3.5-4 அடிக்கு வந்து விட்டது மக்கள உயரம். அது இன்னும் இன்னும் 20-30 ஆண்டுகள் போக போக குறைந்து குறைந்து பிறக்கின்ற குழந்தைகளும் கிடையாது 2-2.5 அடி உயரத்துக்கு தான் வருவார்கள். அது மட்டுமல்லாமல் இப்ப 120 வயதுல வாழ்ந்த ஆயுள் எல்லை என்று கண்டவர்கள் வாழ்ந்து 100க்கு வந்தார்கள், 90க்கு வந்தார்கள், 80ல் வந்தார்கள், 75-73 எங்கோ ஒருவர் நீண்ட ஆயுளா இருக்கின்றார். சாதாரணமாக இப்ப 65 வயதில் இருக்கின்றதாம். இந்த 65, 40, 30, 20 ஆண்டு வயது எல்லையோடு மறைந்து விடுவார்களாம். 20 ஆண்டு 20 வயது தான் அவருக்கு ஆயுள் முடிந்து விடுமாம். அப்படி என்ன உலகம் அப்படி அப்படித்தான் வருகின்றது. பாருங்கள், உங்களோட தந்தை தந்தையின் தந்தை கொப்பாடனை எடுத்து பாருங்கள், எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு உயரம் வைராக்கியம், எவ்வளவு பணிகளை புரிந்திருப்பார், தைரியசாலியா இருந்திருப்பார், இத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கின்றார்கள், நோய் நொடி பஞ்சம் பட்டினி அவர்களுக்கு இல்லை. இன்று பாருங்களேன் ஐயா, இன்று பாருங்களேன், அன்று பழைய கஞ்சியும் உண்டு வாழ்ந்தார்கள் நீண்ட காலம். இன்று புதிது புதிதாக எத்தனையோ புரியாணியே புரியில்லாத ஆணியன்ற எல்லாம் வந்து வாழ
0: ஐயோ.
1: அதனால் நாங்கள் வாழ வேண்டும், உலகத்துக்காக சமூகத்துக்காக எமக்காகவும் வாழ வேண்டும். அதற்கு என்ன கூறப்படுகின்றது? பஞ்சமா பாதகங்களை செய்ய வேண்டாம் என்று முன்பே சொன்னார்கள். இந்த பஞ்ச புலன்களை அடக்கி ஆசையை ஒடுக்கி வாழுங்கள் என்று கூறினார்கள். இவர்கள் பெருக்கி கொண்டல்ல போகின்றார்கள், பெருக்கி கொண்டல்ல
0: போகின்றார்கள். 2027 வெயில் பயங்கரமா இருக்குமா? மழை பெஞ்சுனா ஒரே இடத்துல பொழிஞ்சு தள்ளுமா? இல்லைன்னா அடிச்சா

0: குளிர் நாடு என்று கூறுகின்றார் எங்களுடைய வட பிராந்திய பூகோளத்திலே நாங்கள் வடக்கு மேலே இருக்கின்றோம். குளிர் உள்ள தேசம் எந்த நாளும் குளிர் என்று கூறுகிறார். ஆம், ஆனால் இங்கேதானே காட்டுத்தீ அணைக்க முடியாமல் இருக்கின்றது. எங்கள் நாட்டில் ஒரு தீ
1: வந்தா
0: அப்ப
1: 2027 மோசமா
0: இருக்குங்கிற இதெல்லாம் எதிர்பாரா விதமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இப்ப முந்தி ஆட்கள் இருந்து குண்டுகளை கொண்டு சென்று ஊருக்கு ஊர் போட்டு அழித்தார்கள். இப்பொழுது இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர் அவனை அழிக்கிறது ஆளில்லா விமானத்தை அனுப்பி செய்கிறார்கள்.
1: தானா போய்
0: சுட்டு போட்டு வருது, தானா போய் சுட்டு கொண்டு வருது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கலியுகம். கலியுகம் வந்ததுடைய அர்த்தம் தான் இவையெல்லாம். மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டது ஐயா. அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது
1: போய்விட்டது. ஆமா,
0: பெண்கள் மத்தியிலும் ஆண்கள் மத்தியிலும். அப்ப அவ கண்டா முன்னாள் நாங்கள் எல்லாம் எங்களோட தந்தையாருக்கு நேரில் நின்று பேசி பழகிறது, பேச மாட்டோம். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனா இந்த 5 பிள்ளைகளை பெற்றார்கள்.
1: ஆமா,
0: ஆனா அருகருகே இருப்பதை நாங்கள் பார்ப்பதில்லை, தொட்டு பேசியதை நாங்கள் காணவில்லை. அப்படியெல்லாம் இந்த பண்பாடுகள் வளர்ந்து வந்தது. ஒரு அளவு பெண் குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அந்த பெண் குழந்தை கை கால் முகம் மட்டும்தான் தெரியும், மற்ற உடம்பெல்லாம் உடைகளால் மறைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் முகச்சவரம் செய்வதென்றால் எங்களுடைய தந்தையாருக்கு முன்னால் போக மாட்டோம் ஐயா. தந்தையார் முகச்சவரம் இல்லைன்னா நாங்களும் எடுக்க விட மாட்டோம், மீசை விட மாட்டோம், தாடி வளர்க்க மாட்டோம். இப்பொழுது அப்பாவுக்கு மேலால் இல்ல விட்டுன்னு போறாங்க எல்லாரும். எனக்கு என்னுடைய அக்காவினுடைய ஒரு அத்தார், எங்களை 2வது தமக்கு கணவர், என்னில் பாசம், எனக்கு அவர் பாசம். எனக்கு அந்த மீசை அரும்பி வர நேரத்தில் அவர் பார்த்து விட்டு என்னுடைய பேரை சொல்லி அவர் மீசையும் வளர்ந்து விட்டதான்னு அவர் நகைச்சுவையத்தான் கூறுகிறார். நான் பக்கத்திலே ஓடி அவருக்கு முன்னால் எத்தனை நாள் முன்னால் போகவில்லை ஐயா. அந்த அந்த அந்த அந்த பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இருக்குது. அவர் தகப்பனுக்கு சரி, எங்களுக்கு சரி, மாமன் என்றால் எங்களுக்கு பயம் அன்பு எல்லாம் இருக்கு. இப்பொழுது மாமன் தோள்ள கையில போட்டுக்கொண்டு சிகரெட் எல்லாம் பத்திக்கிட்டு போறாங்க. இவரே வாயில வச்சு மூட்டி விடுவா, இவரே வாயில வச்சு தீ மூட்டி விடுவா. அப்படி எல்லாம் காலம் மாறி வந்து விட்டது இல்லையா. அது நான் பயம் என்ற பண்பாடுகள் அதெல்லாம் மறைந்து போய்விட்டது. இப்பொழுது இல்லை. நான் இப்ப கூறேன், ஒரு குழந்தையின் உள்ள ஒரு அளவு வயது வந்தவுடன் இந்த குழந்தையின கை கால் முகம் மட்டும்தான் உருவத்தில் தெரியும், வேற உடம்பு எதுவும் தெரியாது. என்று 10 குழந்தைய பெற்றவளை கூட எதை காட்டக்கூடாதோ அதை காட்டிக்கொண்டு புடவைன்னு போறாங்க. அடுத்தது பின்னாலே பார்த்தால் ஊசி குத்தி பேந்து பட்டனை குத்தி, இப்பொழுது ஊசி ஒன்று இல்லை, ஒரு நூலை வச்சு கட்டி விட்டு போறாங்க. ஆனா அது யாருலே பிழை, அந்த பெண்ணிலே பிழை இல்லை. அப்படி தயாரிக்கின்ற டிசைனர் என்று கூறுகிறது, வடிவமைப்பவர்கள், உடைகளை வடிவமைப்பவர்களைத்தான் பிழை. அவர்களை உள்ளே வரவிட்டு அவர்களுக்கு அனுமதியை கொடுத்து அந்த வியாபாரத்தை பெருக்கியது அரசாங்கத்தின் பிழை. இன்றைக்கு அரபு நாடுகளில் பல நாடுகளை எடுத்து பாருங்கள், அப்படியான உடுப்பு உடைகள் எல்லாம் அங்கே இல்லை, அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாடு. இது என்ன, இப்போ பையனெல்லாம் நல்ல நல்ல பேண்ட்ஸை வாங்கி போட்டு, நல்ல சட்டையை வாங்கி போட்டு கிழிச்சு போட்டு போடுறாங்க. கால் சட்டை கட்டினா உள்ளே இருக்கிற சட்டியை வெளியே இழுத்து விட்டு காட்டிக்கிட்டு போறாங்க. பாதரட்சைக்கு உள்ளே சொக்ஸ போட்டா சொக்ஸ இழுத்து மேலே விட்டுட்டு இழுத்து சப்பாத்த கீழே தள்ளி விட்டு போறாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்ய முடியும், பைத்தியங்கள் தானே இதெல்லாம். இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அழகான கண் இமை மைய முடி இருக்கு, அதை எடுத்து போட்டு பசாசு மாதிரி பூசிக்கிட்டு போறார்கள். பிளாக்களுக்கு போகும்போது இயற்கை அளவோட போகணும், இயற்கை எல்லாத்தையும் அழிச்சு மயக்கப் போகணும்னா பசாசு மாதிரி இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. இது நம்ம கொஞ்சம் நம்ம பொண்டாட்டி தானோன்னு திரும்பி எடுப்பா இருக்கும், பக்காவா இருக்கும் சொல்லிக்கொண்டு, அதுக்கப்புறம் சமயாசார முறைப்படி எங்களுடைய ஆன்மீக முறைப்படி ஒரு விழாவை நடத்தணும்னு அங்க படம் பிடிப்பவன் தான் நடத்தி கொண்டிருப்போம். அங்க வா, இங்க வா, அப்படி திரும்பு, இப்படி திரும்பு,
1: இப்படி திரும்ப.
0: பக்தியோட தாலியை கட்ட போற மாப்பிள அன்போட காதலோட முதல் முதல் அவன் முகத்தை பார்த்து கட்டுவோம் கேமராக்காரன் நின்று கொண்டு இங்க பாரு, இங்க பாரு விட்டுருவான். அந்த பையன் தாலிய
1: கட்டுறதா?
0: இதெல்லாம் முன்னோர்கள், நாங்கள் வயதான இருந்து காட்டி கொடுவோம். அன்று என்னுடைய ஒரு வீர குழந்தை ஒரு தலைக்கு தண்ணி பார்க்கிற காலம் ருதுவாகி மூன்று நாள் ஒரு சின்ன ஒரு கடமை செய்வோம் வீட்டில் உள்ளுக்கு இவர்கள் அந்த எடுப்பதற்கு அதுக்கு செய்கிற முறைக்கு எல்லாம் ஏதோ எல்லாம் செய்கிறார்கள். பிடிச்சி பேசிவிட்டேன் நான், உங்களுக்கு இது என்னென்று தெரியுமா, இது முறை என்னவென்று தெரியுமாண்டெல்லாம் பேசிவிட்டேன். நாங்கள் இருந்து சொல்லி காட்ட வேணும் ஐயா, இல்லாத விட்டால் அது பிள்ளை என்ன. கேமராக்காரனுக்கும் டிவி வீடியோவுக்குமாக நாங்கள் விழாக்களை செய்யக்கூடாது. பாருங்கள், உண்மையிலே திரௌபதி இருந்தார், கண்ணகை இருந்தார், சபதம் போட்டார், தலைவிரி கோலமாக சென்றாள், சபதம் முடிந்தவுடன் தலையை முடித்தாள். இப்போ பார்த்தா எல்லாரும் சபதக்காரிகள் அதில் நடக்குது, எல்லாம் பிரித்து கொண்டு வந்து நிற்கிறாங்கள், நிற்கிறாள். அதிலே இப்பொழுது முன்பு தான் சவரி வந்து முடிமயிர் என்று சொல்லி தலைமுடி என்று துண்டாக நீட்டு முடி வித்தார்கள். இப்பொழுது துண்டு துண்டாக ஒட்டுவதற்கும் விற்கிறார்கள் ஐயா. அதை பின்னாலே ஒட்டி விட மொட்டை தர பின்னால் பார்த்து சடை விட்டு கொண்டு விதிச்சு விட்டுட்டு அவர் முன்னுக்கு நடப்பது பின்னுக்கு வரவனு தெரியாது. உண்மை அது எப்படி அலங்குலமாக இருக்கு அல்லவா, காளி மாதிரி பத்திரகாளி மாதிரி வருதுகள் அலங்கோலம் அலங்கோலம். நான் மற்றவர்களை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இப்படி
1: பெண்ணன்பவளுக்கு
0: இயற்கை
1: பதினஞ்சாயிரம் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு
0: எங்களுடைய சகோதரர்கள்
1: உள்ள பிரெண்டுங்கள்லாம் என் பொண்ணு வேணாங்கிறா, இதெல்லாம் வேணாம் எனக்கு, இதெல்லாம் என்னது அப்படிங்கிறா. பக்கத்துல உள்ளதெல்லாம் எல்லாம் சேர்ந்து போட்டு
0: அதே போய் நாகரிகம் அப்படியும் வந்து விட்டது. விளம்பரத்தால்
1: மாறி போச்சு,
0: விளம்பரத்தால் நாகரிகம்
1: வேற ஒண்ணும் இல்ல. அந்தத்துல என்னமோ போட்டு
0: அதால அதால புற்றுநோய் வருகிறதுக்கு
1: தண்ணி காசி,
0: அதனால
1: ₹8,000
0: தோல் புற்றுநோய் வருகின்றது ஐயா. அதனால் அதை உணர மாட்டார்கள். இங்கே கனடாவில் இருந்து கூட, கனடாவில் இருந்தும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் சொன்னால் அது செய்வாள் இது செய்வார்கள் சென்றவர்கள் அங்கே வடக்கு நாட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். வடநாட்டு பெண்கள் இங்கே வந்து இப்பொழுதும் அவ்வளவு கவலமான வருத்தத்தில் இருக்கின்றார்கள். கண்டறியாத தைலம், கண்டறியாத கிரீம் என்றெல்லாம் பூசி அது பிள்ளை ஐயா, அது பிள்ளை. எங்கள்
1: விசா மையத்திலிருந்து போய் இப்போ நம்ம பெரிய காணும் தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லி டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: இன்னொரு சாமி வந்திருக்காரு மலேசியாவிலேருந்து சொல்லி, ஒரு தென்னிந்தியாவிலேருந்து ஒரு பெண் ஒன்று முறைப்பாடு கொடுத்து கொண்டிருக்கின்றார் தளங்கள். இன்னொரு சாமியார் எல்லாம் எண்ணெய் எல்லாம் பூட்டி இருட்டாக்கி போட்டு வாள் மாறி மாறி இருந்து இதை செய்து பணக்காரராக வருகணுமா என்றெல்லாம். சரி, அது ஒரு புறம் இருக்கு.
1: கடவுள் நம்ம உள்ளத்துல இருக்காரு, அது தேடி கண்டுபிடிக்க முடியல. இங்கேருந்து இமயமலை எப்படி ஏறி போய் அங்க புடுங்கிட்டு அடிச்சு என்ன தெரியல.
0: அதனால் நாங்கள் வாழ வேண்டும், அதனால் நாங்கள் உனக்காக வாழ வேண்டும் என்றால், எனக்காக மட்டுமல்ல எனக்காக நான் வேணும் என்றால் மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாத வகையில் நாங்கள் வாழ வேண்டும். அவர்கள் தலைவிரி கோலமா போவது அவருடைய கடமை. காட்டக்கூடாதது காட்டி அழகான எத்தனையோ 1,000 ரூபாய்க்குள்ள வாங்க புடவே கீழே இழுத்து விட்டு காட்டி காட்டக்கூடாததை காட்டுவது அது அவர்களோட விருப்பம். ஆனால் அடுத்தவர்களுக்கு துன்பமும் இடையூறையும் இருக்கின்றது அல்லவா. அவநாகரிகமாக நாகரிகமற்ற முறையில் போகிறார்கள். நாங்கள் அழைத்து கொண்டு நான் அழைத்து கொண்டு போது எனது மனைவி அப்படி வந்தால் என்னத்தான் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள். யோசிச்சு பாருங்கள் ஐயா. அதைத்தான் பாரதத்திலே ஒரு தடவை தர்மர் ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தம்பியார் பீமன் ஓடி வந்து கூறுகிறாராம், அண்ணா அண்ணா கலியுகம் பிறந்து விட்டது அண்ணா என்று கூறினாராம். அப்ப தர்மர் கூறுகிறார், நீ பிறந்ததை நீ வந்து கூறுவதற்கு முன்பு நீ வரும்போதே நான் தெரிந்து கொண்டேன் என்றாராம். எப்படி, உன் தலையிலே தலைப்பாக இருக்கின்றது என்றாராம். தமையனுக்கு முன்னாலே தலைப்பாக கட்டிக்கொண்டு போவது பண்பில்லை, அது முறையல்ல, நாகரிகம் அல்ல, அது எங்களுடைய பண்பாடு. இவன் தலைப்பாக எல்லாம் கட்டி வச்சுக்கொண்டு தலைப்பா பிறக்க ஓடி வரான் சொல்லுவதற்கு. அப்போ சொன்னால் நீ ஓடி வரும்போதே நான் நடந்து அண்ணனுக்கு முன்னால் தலைப்பாவுடன் போகக்கூடாது என்ற அந்த பண்பு நடந்து தவறு விட்டது, கலியுகம் பிறந்து விட்டது என்று
1: கூறினேன்.
0: இந்த பண்பாடுகள் எல்லாம் இங்கே எங்கள் பெண்கள் எல்லாம் முன்னாலே கால் நீட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள், ஒரு சில சமுதாயங்கள்ல இன்றும் இருக்கின்றதையா. நான் குறிப்பிட்டு சொல்வது அழகென்று எங்கட மதம் மற்ற ஏனைய மதத்திலே சில சமுதாய பண்பாடு நிறைய உண்டு. இங்கே கனடாவிலும் அதை கடைபிடிக்கின்றார்கள். நாங்கள் அந்த வீட்டுக்கு சென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு கதவை மறைத்து பாதி கதவுக்குள்ளே நின்று எங்களோட பேசுவார்கள். பண்பு மரியாதை மரியாதை பண்புக்காக. அப்ப எங்களுக்கும் அதுல அன்பு பண்பு பாசம் ஏற்படும்.
1: அப்பா இல்ல அம்மா இல்ல இப்ப இன்னும் சொல்லுவாங்க வயசு வந்து கொண்டு சொல்லுவாங்க காத்திக்கிட்டு. இப்ப வந்து
0: வரக்கடையில முன்னாடி வந்து யார் போடணும்னு எட்டி பார்த்து பக்கத்துல அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்து சொல்லுவார்கள். இப்பொழுது என்ன வாழ்க்கை என்பதுதான், என்ற வாழ்க்கை என்ற நீரோட்டத்திலே நாங்கள் அடித்து செல்லப்படுகின்றோம், நீந்தி செல்லவில்லை. நாங்கள் நீந்தி செல்லத்தான் நினைக்கணும், நீந்த முடியாமல் அங்கே எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து அந்த நீச்சலை தடுக்கின்றது. அதனால் வெறும் விபரீதங்கள் எவ்வளவு தெரிந்தும் கண்ணை மூடிக்கொண்டு விளக்கை கையிலே பிடித்து கொண்டு கிணற்றுக்குள்ளே விழுவது போல் விழுகிறார்கள் ஐயா. ஒரு விளக்கை வெளிச்சத்தை பிடித்து கொண்டு இப்போ தெரியாமல் தடக்கி கிணற்றுக்குள்ளே ஒருத்தர் விழுந்தால் அது ஆபத்து விபத்து. இவர் கையில் விளக்கையும் வைத்து கொண்டு பிடித்து கொண்டு போய் விழுகின்ற இந்த இது தவறு என்று தெரிந்து கொண்டும் அதை பின்பற்றி போகிறார்கள். இவர்களே என்ன சொல்லுங்க. அதைத்தான் என்ன செய்வது ஒன்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்
1: ஐயா? கர்ணன்ங்கிற படத்துல ஐயா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது.
0: உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று செய்ய வேண்டிய கடமைகளை சீராக. மகன் சென்றடைந்து விட்டாரா மகன் தன்னுடைய ஊருக்கு?
1: அடைஞ்சிட்டாப்ல
0: வந்து விட்டதோ. அடிக்கடி பேசுவார்கள் பிள்ளைகள், கவலைப்படாதீர்கள், அவர்கள் நல்ல நிலையில நீங்கள் கொண்டு வந்து சிறகு முளைத்து விட்டது பறந்து செல்கின்றார்கள். அவர்களும் பறந்து செல்லத்தானே வேண்டும்.
1: எனக்கு பயமா இருந்து பாப்பா வருதுக்கு நான் இருக்கணுமாமா என்ன அப்படி
0: இருக்கீங்க. அவர்கள் சென்ற அற்புதமாக அதனால் தானே பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாடல் சித்தி திரைப்படத்தில் காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே காலம் இதை தவற விட்டால் உனக்கு நேரமில்லை மகளே
1: தூக்கம் இப்ப
0: அந்த உனக்கு ஏன்னா அவர்களுக்கு பொறுப்புகள் அதை ஏற்று விடும். அன்று வந்த பாடல்கள் அத்தனையும் தரமான அர்த்தமுள்ள எங்கள் சமுதாய கண்ணோட்டத்தை வைத்துத்தான் கண்ணதாசன் போன்றவர்களால் எழுதப்பட்ட பாடல். இப்பொழுதுமா எழுத்துக்கு எழுத்து பாட்டுக்கு பாட்டு ஜோடிக்கு ஜோடின்னு போட்டு இதுக மூணியோட வச்சு டப்பான் டப்பான் டப்பான் இசையம் வைத்து விட்டுட்டு காசை கொடுத்து ஒரு ஒரு விழாவை வைக்க
1: ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
0: அவர்களுக்கு எல்லாம் விழா நடக்கும் பெரிய இலக்கியம் விழா கொடுத்து பொன்னாடை போர்ப்பார்கள். இவர் கொடுத்த காசு தான் எங்களுக்கு தெரியும். காசை கொடுத்து பரிசை வாங்கினார்கள். ஆனால் அன்று கலைஞர்களை தேடி விருதுகள் சென்றன, அவர்கள் பெற்றார்கள். நன்றி தேவா, உங்களுடைய பாடலை. வாழ்க்கையில நாங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்ற ஒரு நல்ல கருத்து. அடுத்தவர்களுக்காக நாங்கள் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் போன்ற கருத்துக்கள் அடுத்தவருடைய நாகரிகங்களை பின்பற்றும் போது சமுதாய பண்பாட்டு சீரழியாமல் இருக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டு நல்லதொரு பாடலை தந்தீர்கள். அடுத்த உறவுடன் போவோம், கேட்போம். அவர்கள் உங்கள் நண்பர் உங்கள் நண்பர் உங்கள் நண்பர் வருகின்றார் கிருஷ்ணன் அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீரா அம்மா கேட்டுக்கொண்டிருக்கார், கூறுகின்றேன். வணக்கம் வணக்கம். எங்கே தர்மபுரி எங்கே எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு சென்றவர் அங்கிருந்து அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வர வேண்டும் கிருஷ்ணன், உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அழையுங்கள், மீண்டும் இணைவோம்.

0: குருங்கள் கிருஷ்ணா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கு.
0: நலமாக மகிழ்வாக கிருஷ்ணகிரியிலே இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் கிருஷ்ணன் கிரியில் சென்று கிருஷ்ணகிரியிலே வாழுகிறீர்கள், நாங்கள் கனடாவிலே இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெப்ப குறைவாக உள்ளது.
0: எங்களுக்கு 25 பாகை வெப்ப நிலை என்று கூறுகின்றார். காற்று நன்றாக வீசுகின்றது, மழை நோக்கம் இல்லை, ஆனால் மந்தமாக இருக்கின்றது. வெயில் அந்த 25 பாகை, சாதாரணமாக 25 பாகை இருந்தால் அந்த வெப்பம் எப்படி இருக்கும் அப்படி நாங்கள் உணரவில்லை. ஏனென்றால் இப்பொழுது வெப்பம் குறைந்து கொண்டு போவதும் பகல் வேளை குறை, நேற்றிலிருந்து இன்றைக்கு 4 நிமிடங்கள் குறைந்து தான் பகல் இருக்கப் போகின்றது என்று குறைந்து குறைந்து வருகின்றது. அங்கே வெப்பம் குறைவாக இருக்கு. அது கிருஷ்ணகிரியில் வழக்கமாக வெப்பம் குறைவு தானே கிருஷ்ணா, அப்படித்தானே? ஆமாம். இப்போ இதே வேளை இதே நேரம் தஞ்சாவூர் உங்களுடைய திருபுவனம் எப்படி இருக்கும்? வெப்பமாக இருக்கும்,
1: அதிகமாக இருக்கும்.
0: நல்லா, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே?
1: எல்லோரும் நலமாக இருக்கும்.
0: சரி, அப்போ எத்தனை நாள் அங்கே தங்குவதாக உத்தேசம்?
1: ஒரு நான்கு
0: நாள் இருக்கு. அப்போ பணியெல்லாம் முடிவடைந்து போற சென்றீர்களா இல்லை இருக்கின்றதா மீதி?
1: இடையில் தாங்க வந்திருக்கு.
0: ஐயோ, பணியை இடைநிறுத்தம் செய்துவிட்டு வந்துவிட்டு குறிப்பிட்ட தவணைக்குள்ளே பணி முடித்து கொடுக்க வேண்டும், பின்பு நேரம் காலம் சென்று விட்டதேனும் மனம் மனம் மனமென்று செய்யணும். இதுதான் உங்களோட உரிமை இருக்கின்றது ஓய்வெடுப்பதற்கு நீங்கள் போக. ஆனால் கடமை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதற்காக வாழத்தானே வேண்டும் நீங்கள். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களையும் நினைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது பல விடயங்களை கவனிக்க வேண்டியா இருக்கின்றது. எல்லாவற்றுக்காக தான் நாங்கள் செல்வோம். சரி, அங்கே பிரத்யேகமா என்ன உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கிறது அங்கே?
1: பொழுதுபோக்கு இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகல.
0: வீட்டோட குழந்தைகளும் பாடசாலை விடுமுறை நாட்கள் தானே இப்போ? இல்லை,
1: குழந்தைகளும் பாடசாலை போயிட்டாங்க. இன்னைக்கு ஓய்வு.
0: ஆனால் இப்பொழுது இரவு நேரம் தானே அங்கே? அப்ப நீங்கள் எப்படி அங்கே சென்றால் உடனே அருகிலே உள்ள சினிமா கொட்டைக்கு செல்வது இன்று ஒரு படமும் பார்க்க இல்லையா இந்த முறை? என்ன படம் அங்கே திரையிடப்பட்டிருக்கின்றது?
1: தெரியலையே, நாளைக்கு தான் போனா தெரியும்.
0: அங்க போய்தான் பார்க்க வேணுமோ? சரி, இப்பொழுது நேர் நேரத்திலே எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான பாடலையும் ஒரு நெகிழ்ச்சியான பாடலையும் கேட்கிறீர்கள், காரணம் என்ன?
1: இல்லையா, ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற மாதிரி ஒரு பாடல் கொண்டு வரலாம்னு எண்ணி இருந்தேன். இரண்டு நேரத்துக்கு ஒரு பாடல், அது 10 நிமிடம் 8 நிமிடம் தான் இருக்கு. அது மாதிரி பாடல் இரண்டு நேரத்துக்கு ஒரு பாடல் வழங்கினா நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். அதான் காரணம், வேற ஒண்ணும்.
0: இரண்டு நேருக்கு ஒரு பாடலா?
1: ஆமாம் ஐயா.
0: இது இந்த இது அந்த கடைகளில் போய் 2-1 மாதிரி எல்லாம் இருக்குது, அது வாங்கினா இது ஒன்று, நாம் இது வாங்கினா அதை ஒன்று, என்ன பண்ணுறது? ஒரு பாடல் ஒருவருக்கு கொடுக்குற, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற, ரெண்டு பேரில் 10 பேர் கேட்டாலும் ஒரு பாடலை 10 பேரும் கேட்கலாம். அது ரெண்டா பிரித்து எப்படி கொடுப்பது?
1: அப்படி இல்லையா, நீண்ட நேரம் பாடலாம்.
0: அதுக்குத்தானே உங்களுக்கு முன்பே, இல்லை முன்பே உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுத்து நீண்ட நேரம் பாடல்கள் இருந்தால் அதை எனக்கு எழுதுங்கள், அதுக்கு ஒரு உங்களை வைத்து ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நேர பாடல்களாக தொகுத்து ஒரு நிகழ்வை மற்றவர்கள் தருவது போல தரலாம் என்றெல்லாம் கூறியிருந்தேன். புரிகிறது? எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் அதில் வர பிணக்குகளுக்கு நீங்கள் பொறுப்பு. நாங்கள் ஊடகம் என்று இருக்கிற நாங்கள் ஒரு தயாரிப்பாளர்கள் தயாரித்து வெளியிட்ட பாடலை சுருக்கவோ நீட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் எங்களுடைய நியதியின்படி நாங்கள் நீண்ட நேர பாடல் ஒரு நிகழ்ச்சியிலே ஒருவருக்கு நீண்ட பாடலை கொடுத்து விட்டால் அந்த மீதி நேரங்களில் அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அது உங்களுக்கு சிறப்பான பாடலாக இருக்கும், எல்லோரும் ரசிக்கவும் வேண்டுமல்ல ஐயா? குறைந்த நேர பாடலாண்டா சிறப்பாக இருக்கும் என்றதுதான், அதுதான் காரணம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீண்ட நேர பாடலை சுருக்கி நாங்கள் தருவோம் என்று நாங்கள் தரும்பொழுது அது ஊடகத்தில் இங்கே நாங்கள் பதிவிலேயே ஆவணங்கள் எல்லாம் இருக்கும், பிடிக்கப்பட்டு அதுக்கு நாங்கள் பதில் கூற வேண்டி வரும். ஒருவருடைய தயாரிப்பை படைப்பை நாங்கள் அப்படி செய்யல அதெல்லாம் அன்பரே. அதெல்லாம் நீங்கள் ஒன்று செய்யலாம், அதெல்லாம் நீங்கள் அன்று தொடக்கம் கேட்டுக்கொண்டு எனக்கு நந்தா தான் அன்று தொடக்கம் ஒருக்கா போடலாம் தானே என்று கூட சும்மா சொல்லி பார்த்து இது விளையாட்டா நம்முடையாம இல்லை. ஆனால் ஒன்று செய்யணும், உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தேன். நான் நீண்ட பாடல் இருந்தால் ஒரு நாள் இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து தொகுத்து பார்த்தாருங்கள் இன்னாருடைய இதுன்னு நான் அது உங்களுக்கு ஒளிபரப்பி விடுவேன். இப்பொழுது ரேவதி, ஜெகபர் சாதிக் மற்றவர்கள் தருகிறார்கள் தானே, அதே போன்று நீங்களும் முடிந்தால் அதை செய்து தாருங்கள். நன்றாக இருந்தால் நாங்கள் ஒரு பிறப்பு செய்வோம். நீங்கள் தெரிவு செய்து நீண்ட பாடல்கள் என்று சொல்லி நான் இன்னும் என்னுடைய ஆயத்தத்தில் இருக்கின்றது. உங்களுக்காக தான் தாமதிச்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தந்தால் செய்யட்டும் என்று பார்த்தேன். நான் அங்கே தயாரிப்பில் வைத்திருக்க நீண்ட பாடல்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். மாதத்தில் ஒரு நாள் நீண்ட பாடல்கள் ஒரு மணித்தியால ப்ரோக்ராம் தருவதற்கு நாங்கள் தயார் நிலையை வைத்து நேர காலங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரியா? அதுக்கு நீங்க பாடல நேர்ந்து எழுதினா எப்படி ஐயா நாங்க கொடுக்க முடியும்? முடியாது தானே ஐயா? அது நான் எழுதியிருந்தேன் தானே அன்பரே, இப்படி பிரித்து தர முடியும், உங்களால் முடிந்தால் தாருங்கள். நான் எழுதியிருந்தேன், உங்களுக்கு போட்டிருந்தேன். சரி, அதோட நடந்து முடிந்து விட்டது. அதெல்லாம் எங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்காகவும் அடுத்தவர்களையும் பார்த்து அவர்களுக்காகவும் வாழ வேண்டும். புரிகிறதா? சரி, இப்பொழுது என்ன பாடல் கேட்க போகிறீர்கள் என்று?
1: படம் போலீஸ்காரன் மகள்.
0: ஓ, போலீஸ்காரன் மகள்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். நாங்களுக்கு அப்படி நல்ல பிள்ளை ஆவா?
1: ஆமா.
0: என்ன பாடல்?
1: கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு.
0: அது உண்மைதானே ஐயா? கண்ணீர் வர எதற்கு என்கிறது, ஆனா ஆனந்த கண்ணீர் ஒன்று இருக்கு, அது எதுக்கு
1: இருக்கு?
0: கண்ணிலே நீர் இருக்கு, அவர் எழுதி விட்டார். காலம் எல்லாம் அழுவதற்கு இல்லை, காலம் எல்லாம் சந்தோஷமா இருப்பதற்கும் ஆனந்த கண்ணீரும் அங்கிருந்து வருகின்றது. ஒரு விடயம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணீர்லை நீங்கள் கவலையோடு அழும் பொழுது, துக்கத்தில் அழும் பொழுது அந்த நீரை தொட்டு நாக்கில் வைத்து பாருங்கள், உப்பு மாதிரி இருக்கும். ஆனந்தமாக இருக்கும் பொழுது, ஆனந்த கண்ணீர் வரும் பொழுது தொட்டு வாயில் வைத்து பாருங்கள், இனிப்பு மாதிரி இருக்கும். பார்த்தீர்கள், அந்த சுரப்பிக்கே தெரிகின்றது ஐயா. கண்ணிலிருந்து சுரந்து வரும் நீருக்கே வித்தியாசம் தெரிகின்றது. உணர்வில்லையாங்க. அப்போ கண்ணிலே நீர் அதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, அது அந்த போலீஸ்கார மகள் திரைப்படத்திலே அவளுக்கு ஏற்பட்ட நிலையிலே அவளுக்கு ஒரு சிலருக்கு காலம் முழுக்க கவலையாக இருக்கும், ஒரு சிலருக்கு காலம் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் அது ரெண்டுக்கும் அந்த நீர் உதவி செய்கிறது தானே. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலே, உங்களை பொறுத்தவரையில் நீ கண்ணிலே இருக்கிற நீர் என்னத்துக்கு கவலைக்குத்தான், காலமெல்லாம் அழுகிறதுக்கு தான். அநேகமாக அழுகதானே கூட இருக்கின்றது எங்களோட வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லையா? கலக்கம், எங்களுக்கு ஏற்படுற துன்பம், அதே போன்று அடுத்தவர்களுக்கு ஏற்படுற துன்பங்களை பார்த்து கண்ணீர் பிறப்பாக்கும் இல்லையா? அதனால் கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. அந்த பாடலை உங்களோடு நாங்களும் கேட்போம், எங்களுக்கும் சிலவுல கண்ணீர் வருதோ தெரியாத பார்ப்போம் இல்லையா? நீண்ட பாடலுக்குரிய விளக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அம்மா உங்களுக்கு கூறுவதற்கு பல தடவை அழைத்திருந்தார் நீங்கள். சரி, ஏலம் சிறப்பு. நீங்கள் உங்களால் முடிந்தால் 5-6 பாடல் நீங்கள் தெரிவு செய்து அந்த பாடலுக்கு விளக்கத்தை தந்து மற்றவர்கள் செய்வது போல நீங்கள் செய்து பாருங்கள். முயற்சி தானே? பாட்டும் பதமுமே நீங்கள் தயாரித்து கொடுத்து நீங்கள் தானே நிறுத்தி விட்டீர்கள். இப்பொழுது நேரம் காணாது. என்ன நேரம் வேணும் அல்லவா? அதற்கென்றும் நல்லது. சென்ற இடத்தில் சிறப்பாக மகிழ்வாக ஆனந்த கண்ணீரோட பாருங்கள். இந்த காலமில்லாமலும் கண்ணீர் வேண்டாம், ஆனந்த கண்ணீரோட பாருங்கள். நன்றி கிருஷ்ணா. நன்றி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நன்றி.

0: வணக்கம் ஷியாமலா, ஓசூர்ல இருந்து அழைக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: ஓசூர்ல வந்துட்டேன்ப்பா, 8 மணிக்கு 8 மணிக்கு வந்தேன்ப்பா வீட்டுக்கு.
0: ஆ, வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? கெட்டிக்காரர் நலமாக சென்று வளமாக ஆரோக்கியமாக வந்ததிட்டு இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஷியாமலா. இங்க பதிவிலை பார்த்து நீங்கள் ஓசூர் சென்றதாக எல்லாம் பதிவுகள் இருந்தது, காட்சிகள் எல்லாம்
1: போட்டு
0: செல்லும் இடமெங்கால் எங்கு சென்றாலும் இப்பொழுதும் எங்களோட தொடர்பாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுக்கு இந்த வலைத்தளம், இந்த இணையதளங்களுக்கு தான் நன்றி கூற வேண்டும் இல்லையா? எங்கிருக்குதா, ஏது இருக்குதா அப்படின்னு அழைத்து எப்படி இருந்தது அங்கே காலநிலை? உங்களோட ஊருக்கும் திருவாரூருக்கும் ஓசூரும் வித்தியாசம். ஓசூர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது மகளே?
1: சரியா தெரியல, தர்மபுரி எல்லாம்
0: தாண்டி போகணும். சரி சரி, தர்மபுரியை தாண்டும் பொழுது தானே நீங்கள் சாந்தியோட சாந்தியோட சம்பாதித்து கொண்டு போனீர்கள். சந்தித்தீர்களா சாந்தியை?
1: பெங்களூர் கிட்ட இருக்குது அது.
0: எட்டு மணிக்கு
1: வாழ்த்துக்கள்
0: தாய் உள்ளமா. சரி,
1: கொண்டாந்து விடுறதுக்காக வந்திருக்கேன்.
0: அப்படியா?
1: அக்கா அங்க வந்ததுனால ஊர்ல சாந்தா தேவி அதை கொண்டாந்து விடுறதுக்காக வந்து அவ தனியா வர முடியாது.
0: அதனால் சென்று இதுதான் உறவு வேணும் பார்த்தீர்களா? உனக்காக நான் என்ற நிகழ்வில் பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் துணை புரிய வேண்டியதாக இருக்குது, ஒருவரை ஒருவர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் வாழ முடியாது மதானி மகளே. தனியே நான் மட்டும் எனக்காக வாழ முடியாது. உனக்காக என்ற விடயத்தில் இவ்வளவு விடயங்கள் அடங்கி, இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து அங்கிருந்து அவர்களை அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு ஆவணம் செய்து ஒழுங்கு செய்து செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதை சரியாக செய்து கொண்டு வந்திருக்கீங்கள். இறைவனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இப்போ இஞ்சிக்குடியிலே மழை பெய்திருக்கா?
1: இஞ்சிக்குடியிலாம் பெய்யலப்பா, ஆனால் இங்கே நல்லா ஜில்லுப்பா, நல்லா இருக்குதுப்பா அந்த ஊர்.
0: ஓசூர் அப்படி நல்லா இருக்குதா? ஓசூரில் மழை பெய்ததா?
1: மழை அடிக்கடி பெய்யுமா? ஆனா இன்னும் நான் இப்பதானே வந்தேன், இன்னும் பெய்யல. ஆனா காத்து நல்லா அடிக்குது, காத்தா இருக்குப்பா.
0: அப்ப ஓசூர் வந்து பெரிய உயர்ந்த கட்டிடங்கள் மாடிகள் நிறைந்த இடமா அல்லது சாதாரண
1: மலைப்பகுதி?
0: மலைப்பகுதி என்ற அங்க மலைத்தடவை காற்றுகள் குளிர் இருக்கும். ஓ, மழை மழை வரும். ஓ, பச்சை பசல்
1: அடிக்கடி மழை பெய்யுமா இங்க? ஆமா ஆமா ஆமா,
0: பசல் என்று இருக்கும்.
1: ஒரு கம்பளி கொடுத்துட்டு
0: போயிருக்கான் என் பையன். மலைப்பகுதி அல்லவா, குளிர். சிறப்பு, கவனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருந்து வர வேண்டும். மலைப்பகுதி இடம் மாறி எங்கேயும் சென்று பழி தவறி போய் நடைபயணம் செய்கிறேன். முன்பு அக்காவோடு போய் நின்று நடந்து மயிலை பார்த்தேன் எல்லாம் சந்தோஷப்பட்டு. அங்கே என்ன பறவைகள் சத்தம் கேட்கின்றது ஓசூர்ல? என்ன பறவையனுடைய குரல் கேட்கின்றது அங்கே? களைப்பாருங்கள், இளைப்பாருங்கள். என்ன பாடலை என்று கேட்போம், தாருங்கள் பாடலை.
1: மகன் திவாகரனுக்காகப்பா.
0: மகன் திவாகரனுக்காக கேட்க போறேன்.
1: சின்ன வயசுல இருந்து பிடிச்சி பாட்டு, கற்பூர முல்லை படம் தான். பூங்காவியம் பேசும் ஓவியம் அந்த பாட்டு.
0: ஓ, பூங்காவியம் பேசும் ஓவியம், கற்பூர முல்லை,
1: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.
0: ஓ, என்ன காரணம் அதற்கு?
1: அது அம்மா, அவனுக்கு அம்மா பிள்ளை, அம்மா பாசம், ரொம்ப பாசம் இருப்பாரு, அதனால அந்த பாட்டு தான் சில வயசு கேட்பான்.
0: அப்படியா? பூங்காவியம்
1: அதுல ஒரு அந்த பாட்டுல ஒரு மாற்றம் ஒண்ணு தெரியும்பா, அது மலையாளமும் தமிழ்லயும் எடுத்ததுல. தமிழ் படத்துல மலையாள ஹீரோ வந்து ஒரு சீன்ல வந்துட்டு போவாரு.
0: அப்படியா? இது கற்பூரம் இல்லையா?
1: அது அவன் தான் கண்டுபிடிச்சு சொன்னான்.
0: அவர் அவருக்கு அது மொழி தெரியும் தானே, கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். கற்பூரம் இல்லை அப்படியா அந்த திரைப்படம்?
1: படம் படம். ஆமாப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே.
1: பூங்காவியம் பேசும்
0: ஓவியம், பேசும் ஓவியம், இனிமையான பாடல் அந்த பாடல். சிறப்பு உங்களுடைய பாடலை தருகின்றேன். கட்டும மூலம் இடத்தை விட்டு மாறி அங்கு
1: சென்றிருக்கீங்க.
0: இஞ்சி குடியிலேதான் அது சதி பண்ணுவோம். இங்க எல்லாம் வந்தா நல்ல பிள்ளையா இருக்கு. அவர்கள் எல்லாம் சகஜமா வந்து அவர்கள் விடை கொடுத்த பின்பு வரலாம். அப்படிதான் விட மாட்டார்கள் இப்பொழுது. இதுதான் அன்பு, இதுதான் அன்பு.
1: விட மாட்டான். இங்க ரெண்டு பசங்க, அண்ணன் பையன் பொண்ணு, குழந்தை பையன் இங்கதான் இருக்காங்க. அவன் வீட்டுக்கு போனோம், ஆனா அவ்வளவு நாள் இருக்க முடியாது.
0: ஒடியாந்துருவேன். ஒரு இடத்துல இருக்கிற ஆள் இல்லையே. காலிலே சக்கரம் போட்டி உங்களுக்கு வந்து நானும் உங்களோட பகுதியில் நான் அரசியல் இருந்து அமைச்சரா வந்தா உங்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் பதவி கொடுத்து விடுவேன். நல்லதுமா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள்.

நீண்ட நேரமாக ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. அன்புடன் ராஜ்குமார் முதல் நேயராக வந்து பாடலை கேட்டுவிட்டு வீடு சென்றிருப்பார். இப்பொழுது அவர் தூக்கத்துக்கும் செல்லுவாரோ இல்லை, செல்ல மாட்டார். நேரம் எங்களுக்கு 12:29:30 தொடப்போகின்றது. உங்களுக்கும் 9:10 தொடுவதற்கு ஆயத்தமாகின்றது. இதோ அவருடைய பாடலை கேட்போமா? சத்யா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருந்தார். அவர் வரும்பொழுது பயணத்திலே வந்தபடியால் பேருந்திலே வரும்பொழுது இந்த பாடல் ஞாபகமாக வந்துவிட்டு அதனால் அந்த பாடலை கேட்கின்றேன் என்று கூறியிருந்தார். வளை ஓசை கலகல என்ற அந்த பாடல், வளையோசை கலகல என்ற பாடலை நான் தெரிந்து வைத்த வேளையிலே அந்த பாடல் உங்களுக்கு வரும் என்று எண்ணிக்கொண்டு இது கிடைத்து விட்டது அந்த பாடல். இப்பொழுது அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றேன், கேளுங்களேன்.

0: சிறப்பான அந்த பாடல் வளையோசை கலகலவன கலகலத்து பாடிச்சென்ற வேளை கேட்டு மகிழ்வோம் என்று ராஜ்குமார் அவர்களும் சைகை காட்டியிருந்தார். நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் உனக்காக நான் நிகழ்ச்சியிலே முன்னியல் தமிழ் வானொலி ராஜ்குமார் அவர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்பி இருந்தது. இங்கே எங்களோடு இது முதலில் பேசிய ஷியாமலா ஓசூரில் இருக்கின்றேன் என்று கூறியிருந்தார். ஓசூர் எந்த மாவட்டம் அம்மா என்று கூறிய பொழுது கிருஷ்ணன் பதில் தந்துவிட்டார், கிருஷ்ணகிரி மாவட்டம் தான், தன்னுடைய தான் இருக்கும் மாவட்டம் அங்கே தான். இப்பொழுது கிருஷ்ணகிரியில் தான் இருக்கின்றார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் ஓசூர் இருக்கின்றது என்பதை தெரிய வைத்திருந்தார் ராஜ்குமார் அவர்கள். இப்பொழுது ராஜராஜன் அவர்கள் தோன்றுகிறார், இணைத்துவிடும். வணக்கம், வணக்கம் ராஜராஜன், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் ராஜராஜன்?
1: ஐயா நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் மகளிர்
1: அனைவரும் நலமா,
0: நாங்கள் எல்லோரும்
1: நேயர்கள் அனைவரும் நலமா,
0: அனைவரும் நலம், அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் கூறினீர்கள், நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பணி எல்லாம் எப்படி செல்கின்றது?
1: நல்லா போயிட்டு இருக்குங்க.
0: இப்ப நீங்கள் அங்கே தர்மபுரி மாவட்டத்திலே தான் எல்லா நீதிமன்றங்களிலும்?
1: ஆமாங்கய்யா, தர்மபுரி, கிருஷ்ணகிரி,
0: கிருஷ்ணகிரி எல்லாம். அப்ப அங்க உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு பிணக்கு வந்தால் உங்களை நாடினால் நீங்கள் அதற்கேற்ற அனுகூலமாக?
1: இல்ல, இப்போ நம்ம தர்மபுரியில இருக்கிறவங்களுக்கே திருச்செங்கோட்ல சொத்து இருக்கும், அதுல எதனா ஒரு தொல்லை மாதிரி கொடுத்தாங்கன்னா அங்க போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி வாதாடுறது.
0: கூறுங்கள் உங்கள் பணியை பற்றி. என்ன வானொலியில் வந்து நீங்கள் கூறுவது மிகவும் சிறப்பாக இருக்கும், எல்லோருக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது. உனக்காக நான் நிகழ்வு, இது பொருத்தமான வேலை, நீங்கள் வந்தது. ஏன் நீங்கள் உங்களுக்காக இல்ல, உலகத்துக்காக, சமூகத்துக்காக, நீதிக்காகத்தான் நீங்கள் பணிபுரிகிறீர்கள். அப்ப எங்களுக்கு நீதி தேவையான போது, எங்க பிணக்கு வரும் பொழுது, தீர்த்து வைப்பது நியாயம் உங்களால் தான் தர முடியும். அதை விளம்பரமாக போல, இது விளம்பரம் என்றல்ல, உங்களை நாங்கள் பெற்றுக் கொண்டதை விட பெருமை அடைகிறோம். நீங்கள்
1: ஒரு தகவல் தாங்க,
0: ஒரு தகவல். எப்படிப்பட்ட வழக்குகளுக்கு எல்லாம் நீங்கள் ஆஜராகி நிவாரணம் பெற்றுக் கொடுப்பீர்கள்?
1: ஐயா அனைத்து விதமான வழக்குகளும். இப்போ சொத்து தகவலா இருக்கலாம்,
0: ஆமாம்,
1: திருடு போயிருக்கலாம், இல்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்திருக்கலாம். கிரிமினல், சிவில்,
0: கிரிமினல், சிவில் இரண்டுக்கும் நீங்கள் துணை புரிகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்ந்த.
1: அதே மாதிரி விபத்து காப்பீடு, இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுது, விபத்து ஏற்பட்டது, இழப்பீடு,
0: அதெல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு
1: இழப்பீடுக்கு வந்து தனி தீர்ப்பாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி லோன் வாங்கிட்டு, இப்போ கடன் வாங்கிட்டு பேங்க்ல வந்து வீடு ஜப்தி பண்ணிடுவாங்க, சர்பாசின்னு சொல்லிட்டு, அது அந்த தனியார் ட்ரிபுனல், எல்லா ட்ரிபுனலுக்குமே போறதாங்க,
0: எல்லாத்துக்கும். வாழ்த்துக்கள். சின்ன வயதிலேயே நீங்கள் மக்களுக்காக நியாயம் வாங்கி பெற்றுக் கொடுப்பதில், நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் வாதாடி
1: நுகர்வோரையும் பாத்துக்கிறோமையா, நுகர்வோர் தீர்ப்பாயம் இருக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலதான் இருக்கும்.
0: ஓ, சிறப்பு, சிறப்பு. உங்களுடைய வரவு எங்களுக்கு மிகவும் சிறப்பாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. சேவை சிறக்க வேண்டும், இறைவன் எல்லா நலனும் கொடுக்க வேண்டும். அது இங்கே ஒரு என்னுடைய சர்க்கரை நண்பர் ஒலி எழுப்புகிறார், என்னிடம் சர்க்கரை அதிகரித்து விட்டது. அந்த சென்சர் ஒன்று இருக்கின்றது, அதை எனது கையிலே பொருத்தி இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு ரீடர் கொடுத்திருப்பார்கள், அது வந்து என்னுடைய உணவுகளிலிருந்து சர்க்கரை அளவு அதிகரித்து விட்டால் உடனே எனக்கு ஒரு தகவல் தருவார்.
1: அலாரம் மாதிரி அடிக்கும்.
0: ஆமாம், குறைந்து விட்டாலும் தகவல் தருவார். நான் இந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் சென்று தவறி விட்டாலும் உடனே தந்து விடுவார். எங்கே ஆளை காணவில்லை என்று தேடுவார். அப்படியெல்லாம் இப்பொழுது விஞ்ஞான உலகம் வந்து விட்டது. எங்களுக்காக இந்த நண்பரை தந்திருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் என்னுடைய உணவு, என்னுடைய மருந்து, அதனுடைய அளவுகளை கூட்டி குறைத்து கொண்டிருக்கின்றேன். வாழ வழி உண்டு, அது வாழ நினைத்தால் வாழலாம் இல்லையா, அதை சரியாக கடைபிடிக்கணும். உங்களுடைய சேவை மிகவும் அளப்பரிய சேவை ராஜராஜன். இந்த வயதில் நீங்கள் எல்லோருக்கும் இதை சிறப்புற செய்து கொடுப்பீர்கள். எங்கள் வானொலியை பொறுத்தவரையிலும் உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரிய வைப்போம். நான் அடிக்கடி இங்கே வந்தவுடன் இந்த வார்த்தையை எடுத்து கூறுவது காரணம் அதுதான். ஏனென்றால் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது எத்தனையோ பேரெல்லாம் போலியாக எத்தனை விடயங்களில் அகப்பட்டு அவஸ்தைப்பட்டு வழி தெரியாமல் திண்டாடுகிறார்கள்.
1: முக்கியமா இந்த இணையவழி குற்றங்கள் அதிகமா அதிகரிச்சிருச்சு.
0: சிறப்பு.
1: இப்போ ஒரு இடத்துல வந்து 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு அதை அப்படியே மாத்தி விட்டுட்டே இருப்போம். இப்ப நாம்பளும் மாட்டிக்குவோம், நம்மளுக்கும் தெரியாம பணம் வந்திருக்கும். இது தொழில் பண்றவங்களுக்கு நிறைய அதுல பாதிக்கப்படுறாங்க.
0: வாழ்த்துக்கள். பாருங்கள், எவ்வளவு
1: அமௌண்ட்டுமே இது பண்ணிடும்.
0: இந்த உனக்காக நான் நிகழ்வு மிக பொருத்தமாக இருக்கிறது உங்களுக்கு தான். உலகத்துக்காக மாமா ஒரு பகுதியாலே தர்ம சிந்தனை உள்ள விடயங்களை செய்கிறார். நீங்கள் நீதிக்காக, மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றீர்கள்.
1: பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி, உரிமையானவர்களுக்கு அவங்களோட சொத்து வரணும்.
0: சிறப்பு சிறப்பு. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் நாலு பேரோட பேசும் பொழுது கூட உடனே எங்களுக்குள்ளே இருக்கின்றார்
1: தானே,
0: எங்கள் குழுவில் இருக்கின்றார் என்று நாடும் போது அவர்களுக்கு இலக்கம் தெரியாதவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டாலும் நாங்களும் உங்களோட இலக்கத்தை விநியோகித்துவிடும். நன்றி நன்றி அன்பு மணி, சிறப்பாக இருக்க வேண்டும், உங்கள் சேவை சிறக்க வேண்டும். வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை தர வேண்டும்?
1: ஐயா, வெற்றி கொடி கட்டு.
0: படையப்பா
1: முட்டும் வரை முட்டும் என்று படையப்பா பாட்டு.
0: ஆஹா, வெற்றி கொடி கட்டு, சிறப்பான பாடல். வெற்றி கொடி கட்டு, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி கொடி கட்ட வேண்டும் என்று ஒரு உங்களையோட மூத்தவர் என்னுடைய ஆசையை வழங்குகிறேன்.
1: நன்றிங்க. இது நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும் நிலையத்தில் உள்ளவர்களுக்குமே நான் வந்து டெடிகேட் பண்றேங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
1: அனைவரும் வெற்றி கொடி கட்டுவோம்.
0: எல்லோரும் வெற்றி கொடி கட்டுவோம். நாங்கள் எங்களுடைய மொழியல் தமிழ் வானொலி இப்பொழுது வெற்றி கொடி கட்டுவதற்கு ஒரு நியாய துறந்தர் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். உபயோகிப்போம் நாங்கள். நன்றி ராஜராஜன்.
1: நன்றிங்க.
0: நன்றி
1: நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா, கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் எங்களுக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டு பேசும் பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய சின்ன வயசுக்காரன் ராஜராஜன். அவர் எங்களுக்கு ஒரு உறவு போன்று சொந்தம் போன்று இருக்கின்றார். ஏனென்றால் ராஜ்குமார் அவருடைய அக்கா இவர்களோடும் எங்களோட நீண்ட நாள் உறவுகள். வானொலியில் அன்றிருந்து இன்று வரை எங்களோடு இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள குடும்பத்திலேருந்து ஒருவர் வந்து இப்படி ஒரு வழக்கறிஞராக வந்து மக்களுக்குள்ளே உள்ள பிணக்குகளை தீர்த்து நீதியை நியாயத்தை நிலைநாட்ட பாடுபடுகின்றார் எங்களுக்காக. அதனால் உனக்காக நான் நிகழ்வே அவர் வந்தது பெருந்தன்மை, பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இவரை அழைப்போம். வணக்கம் வணக்கம் அன்பு மகனே ஞானசேகரம், வணக்கம். வணக்கம் போட்டிருக்கின்றீர்கள், அழைத்தீர்கள், மறைந்து விட்டது உங்களுடைய இணைப்பு. மீண்டும் அழையுங்கள், உங்களை இணைக்கின்றேன். வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் போல் தான் தெரிகின்றது. மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சரவணன் ஒரு தடவை வருவார் போல் தெரிகின்றது, இணைத்துள்ளோம். வணக்கம் சரவணன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்? யாம் இருக்க பயமே நெய்வேலி அரசடி குப்பம். எப்படி
2: இருக்கின்றீர்கள்? ஞானசேகரன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரா?
0: அதை தள்ளி விட்டு நீங்கள் ஓடி வந்து புகுந்து விட்டீர்கள். இருவரும் அழைத்தீர்கள். உங்களுடைய அவருடைய அழைப்பு பிந்தி உங்களுடைய இப்ப அடுத்து அவர் வருவார் வருவார் வராமல் செல்ல மாட்டார். நீங்கள் எப்படி அங்க என்ன என்ன காலநிலையில இருக்கின்றீர்கள்?
2: இன்னைக்கு 37 பகை இன்னைக்கு வெயில்.
0: அப்படிங்கப்பா, நாங்கள் 25 தானே இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு புப்பத்தை காணவில்லை ஐயா. ஒரு மப்பாக இருக்கின்றது, இருள் சூழ்ந்தது போன்று இருக்கிறது, மழை பெறுவதற்கு இல்லை, காற்று வீசுகிறது. காற்று வந்தால் கொடி அசம் அசையும் என்பதில் இங்கே மரமே அசைகின்றது அந்த காற்றுக்கு. அப்போ புப்பமாக இருக்கின்றதா கொஞ்சம் மப்பாக இருக்கின்றதா?
2: இல்லை இல்லை, முழுக்க முழுக்க இன்னைக்கு
0: வெயில்
2: எதுவுமே வெயில் தான். அன்னைக்கு காலையில காலையில பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணி அளவில் நாங்க நெய்வேலி, ஆமா இங்க நெய்வேலி கடைசி இந்த அங்க ஒரு திருமணம், திருமண விழாவுக்கு சென்று அங்க அங்க புறப்படுறதுக்கு 10 மணி ஆயிட்டுதாங்க. அப்ப வெயில் பார்த்தா அதிகமான வெயில் ஆயிடுச்சு. அப்படியே காலநிலை பாத்தீங்கன்னா அந்த 10 மணிக்கே பாத்தீங்கன்னா 36 பகையில இருந்து வெயில்.
0: அப்ப இந்த திருமணம் வந்து மண்டபத்திலே நடந்ததா அல்லது ஆலயத்திலே நடந்ததா இல்ல தனிப்பட்ட இடத்துல?
2: மண்டபம்னா
0: குளிர் ஊட்டி இருக்கும், கொஞ்சம் வெப்பம் இல்லாம இருக்கும் இல்ல? ஜனக்கூட்டம் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் போது வெப்பம் மேலதிகமா இருக்கு, அப்படி வியர்த்து கொண்டிருந்திருக்குமே நடை உடை எல்லாம்.
2: அது ஃபேன், அது மண்டபத்துல ஃபேனு நிறைய இருக்கும். அதை விட்டு வெளியில வரும்போதுதான் வெயிலோட
0: சிறப்பாக நடைபெற்றதா திருமணம்?
2: சிறப்பாக நடைபெற்றது.
0: அங்கே என்ன என்ன பாடல் அங்கே அதிகமாக ஒலிபரப்பப்பட்டது? அதை கேட்கவில்லை நீங்க.
2: அதெல்லாம் நமக்கு புரியாத பாடல், புதிய பாடல்கள்
0: வரும். பாடல்கள் வரும், வரிகள் இருக்காது, தடியும் தண்டுகளும் போட்டு அடி அடியை நடிச்சு தண்ணா அவனும்.
2: அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா
0: அடித்தாலும் நீங்க பாத்திரங்களை உடைத்து பெண்களை கடையில் யானை புகுந்த மாதிரி கடை கடை கடை கடை படப்பட சத்தங்கள் தான் பாடல். அங்க வார்த்தைக்கு இடம் இல்லை, அதுவும் நாகரிகமற்ற வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்கும். என்னடா பார்வை ஒரு மாதிரி இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் இருக்குது. அப்படி பாடல்கள் இடையில நாங்கள் பொங்கும் புது வெள்ளத்தில் இப்படி அந்த பாடல்களை கேட்கலாம். நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வரும் பொங்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில வரும் உங்களுக்கு பகல் பொங்கும் புது வெள்ளம் புதிய புதிய வந்த புதுப்படம் ஒன்று ஓடி போய் நாங்கள் பார்த்தால் இவ்வளவு எத்தனை நாள் ஓடும் அந்த திரைப்படங்கள். இப்போ புதுப்படம் வருதுன்னு அறிவிப்பார்கள், போய் பார்த்து விட்டு வந்த மறுபடம் மறுபடம் வந்துவிடும் கோட்டை நின்று நின்று விடுவாரோ. அதற்கிடையிலே அவர்கள் வலைத்தளத்திலே வித்து விடுவார்கள் முழுவதையும் பாடல்களை. சிறப்பு. சரி, இன்று இந்த உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திருமணத்துக்கு சென்று வந்திருக்கின்றீர்கள். என்னதுக்காக? அடுத்தவர்களுக்காக, மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய மகிழ்ச்சியான சம்பவத்தை நாங்கள் பார்த்து மகிழ்வதும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவதற்காக மட்டுமில்லை, அந்த புதுமணத்தில் ஈடுபடும் தம்பதிகளை வாழ்த்தி ஆசி வழங்குவதற்காக என்று உனக்காக என்றால் எங்களுக்காக மட்டுமில்லை மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். நல்லதொரு முடியும் சென்று வருவது. எனக்கு அவங்கள பிள்ளைக்கும் அவங்கள பிள்ளைக்கும் திருமணம்னா நமக்கு என்னென்று இருக்க முடியாது அநீயா. ஏனென்றால் பின்பு எங்களுக்கு ஒன்று எங்கள் வீட்டில் ஒன்று நடக்கும் போது அவர்கள் வருவார்கள் தானே. இதைத்தான் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக, பண்பாக, உதவியாக, வீடு கொடுப்பதாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு உனக்காக இருக்கின்றது. அவர் பக்கத்திலே இரண்டு அறையிலே ஒரு வீடு கட்டினால் பார், நான் மூன்று அறையிலே கட்டுகிறேன் என்று அப்படியே உனக்காக இருக்கின்றதானே. உனக்காக நான் என்ன உன்னை விட கூட காட்டுகிறேன். இந்த உனக்காக என்பதில் பல விடயங்கள். நீ வீரனா, நான் அதை விட தலைசிறந்த வீரன். வல்லவனா, நான் வல்லவனுக்கு வல்லவன் என்று காட்டுவார்கள் சில பேர் அடுத்தவருக்காக. என்ன ஐயா அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள, நல்ல வழியிலையும் இருக்கு, தீ நேர்மறையிலையும் இருக்கு, எதிர்மறையிலையும் இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லவன், வல்லவன், வல்லாது வல்லவன், இல்லாது இல்லாது வில்லன் இல்லை இல்லையா, வல்லா வல்லவனுக்கு வல்லவன் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்போ நாங்கள்
2: திருமணம் என்பது திருமணம் என்பது ஒரு எளிமையான திருமணத்தையும் திருமணத்துக்கு சென்றிருக்கிறேன். மிகவும் ஆடம்பரமான திருமணத்திற்கும் சென்றிருக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு திருமணம் தான். ஏதாவது எது
0: ஆடம்பரமாக நடந்தான, எளிமையாக நடந்தான திருமணம். திருமணம் அன்பும் பாசமும் பிடிப்பும் பொறுப்பும் கூடியது எளிமையான திருமணத்திலே தான். ஆடம்பரமான திருமணம் பெறுவது ஒருவருக்கொரு நான் பணத்திலே மிஞ்சுவேன், நான் அப்படி செய்வேன், அவர்கள் அப்படி 50 மீசை நான் 200 கதிரை போட்டு நான் 400 கதிரை போட்டு மக்களை இறுதி சாப்பாடு கொடுத்து திருமணம் செய்வேன். அப்படி வாதங்கள் அப்படியான எண்ணத்திலையும் செய்கிறார்கள் ஐயா. ஆனால் உண்மையானது அந்த ஆணையும் பெண்ணையும் இறைவன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதை இங்கே நாங்கள் பூர்த்தி செய்ய வைக்கும் கடமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்காக அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக 4 வார்த்தை நயமாக பேசி அவர்களை வாழ்த்துகிறோம் இல்லையா?
2: ஆமா. அப்படி இந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு வர்றாங்கல்ல அவங்கள வந்து உபசரிக்கிறதுல தான் இருக்கு அந்த திருமணத்தோட சிறப்பே.
0: எப்படிப்பட்ட
2: உபசரிப்புகள்? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருக்கும் ஒரு திருமணம் ஒன்று காரைக்காலில் திருமலராயன் பட்டினத்துல ஒரு திருமணம். அவங்க வந்து திருமணத்தின் அந்த திருமண நாடுகள் அந்த சகோதரி அவங்க சகோதரிக்கு அவங்க அக்கா தான் எங்களுக்கு, அவங்க அக்கா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற யாருமே தெரியாது. அவங்க வந்து அழைப்பு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து 2-3 பேர் போகிறோம். போயிட்டு அங்கே யாருமே தெரியாது எங்களுக்கு, அவங்க மட்டும்தான் தெரியும். அங்கே போகும்போது உள்ளே போன உடனே என்ன அங்கே இருந்தவங்க என்ன செய்யாங்க, நீ வாங்க வந்தவங்க உடனே சாப்பிடுங்க, எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கூடி சாப்பிட வச்சுட்டு தான் அந்த திருமணத்துக்கு அங்க அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி ஒரு நிகழ்வா நாங்க அங்க சந்திச்சோம்.
0: ஆனா வழக்கமாக திருமணம் தாலி பூட்டிய பின்புதானே உணவு பரிமாறுவார்கள்.
2: அதற்கு முன் அது என்ன, சில இடங்களில் அப்படிதான். இந்த இடத்துல நாங்க சென்ற இடத்தில் முதலில் சென்றவர்கள் முதலில்
0: உபசரித்து பசி ஆரம்பித்து நீரறிந்த குளிர் பானங்கள் கொடுத்து அதன் பின்பு உணவு கொடுத்து உண்டு கழித்து மகிழ்ந்து வந்திருந்து அம்புலத்த வாயிலை போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு தம்பதிகளை இணைத்து வைத்து வாழ்த்தி விட்டு வர நல்ல விடயம். அதனால் முக்கியமாக அந்த விழா யாருக்காக, புதிதாக மனம் புரிய இருக்கின்ற புதுமண தம்பதிகளுக்காக நாங்களும் சென்று வாயார வாழ்த்தி விட்டு வருவோம். ஏனென்றால் அந்த வாழ்த்தும் அந்த உபசரிப்புகளும் நாங்களும் பின்பு கொடுக்கத்தானே வேண்டும். எங்களை கொண்டு நடக்கும்போது அவர்கள் எல்லாம் வருவார்கள் தானே. அப்ப இந்த மொய் எழுவது, மொய் எழுதுவது எப்படி இருக்குமாங்க? மொய்
2: எங்க பகுதியில் மொய் அதிக தொகை தான், அதிகப்படியான தொகை.
0: நான் தொகையை கேட்கவில்லை, மொய் என்ற ஒன்று உண்டா இல்லையா? அங்கே மொய் எழுதுவாங்க, நல்ல பதம் மொய் என்பது சிறப்பு வாழ்த்துக்கள். அப்ப இந்த வேளையிலே உங்களுக்கு இன்று இந்த இப்ப இருக்கும் பொழுது உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை யாருக்காக கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். எதற்காக கேட்க போகின்றீர்கள் ஒரு பாடலை? என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: என்ன பாடலும் நம்ம பேசினது அனைத்துமே இந்த திருமண சம்பந்தமாக தான் பேசிட்டு இருந்தோம்.
0: இல்ல எதுக்காக வேண்டாம், உங்களுக்கு என்ன பாடல் மனதில் தோன்று வருதோ அதை எடுத்துக்கொண்டு வரோம். குறுங்கள்
2: அந்த ஊட்டி வரை உறவு படத்துல இந்த பூமாலையில் ஒரு பாடல் இருக்கும், அப்புறம் அதை விடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்தாலும் ஒரு பாடல் இருக்கும் அந்த படத்துல.
0: எந்த பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: அந்த ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்தால் அந்த பாடல்.
0: சரி, அந்த பாடல எதற்காக கேட்கிறீர்கள்? ராஜ ராஜ ஸ்ரீ எப்படி இப்படி எதற்காக அந்த பாடல் பிடித்தது உங்களுக்கு?
2: இது இப்போதைக்கு திடீர்னு நீங்க கேட்டதால் எனக்கு இந்த செய்தி எந்த பாடலை
0: கேட்கலாம்னு
2: பாடல தேர்வு செய்துட்டு வரும்.
0: இதுலயே வந்து நாங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல் உங்கள் மனதிலே தட்டுகின்ற எதற்காக அந்த பாடலின் கருத்து பொருத்தமாக இருக்கிறதா இன்றைய நிகழ்ச்சிக்கு, அல்லது நீங்கள் சென்ற விடயத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றதா, இல்லை அதில் வேறு கருத்துக்கள் மக்களை எப்படி ஏதோ ஒன்று இருக்குது ராகம் பிடிச்சதா?
2: அப்படி இப்போ நம்ம பேசியதுக்கு பொருத்தமாக
0: பேசிய விடயத்துக்கு
2: அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்தால் ராஜபோகம் தர வந்தால் அப்படின்னு வரிகள் வருமில்ல, அந்த திருமணத்து சம்பந்த தொடர்புடையதாகவும் வந்திருக்கும் அந்த வார்த்தை.
0: அப்ப திருமணத்துக்கு வர புதுமணப்பெண் ராஜபோகம் தர வந்தால் திருமணத்துக்கு வந்த அந்த மணவன் ராஜயோகம் பெற்றவனாக இருக்க வேண்டும். சிறப்பான கருத்தை பொருத்தி இருக்கின்றீர்கள். உனக்காக நிகழ்வை அலங்கரித்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். சரவணா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி வணக்கம் சாந்தி
3: வணக்கம் ஐயா
0: வணக்கம் மகளே சாந்தி
3: நலமாக
0: இருக்கிறோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் ஒரு வாரம் சளி,
0: தொண்டை வலி. சளி வந்து உங்களோட ஐக்கியமாய் விட்டார். என்ன நடந்தது? மழையில நனைந்தீர்களா?
3: வீட்டுல எல்லாருக்குமே வந்துச்சு.
0: மாறி மாறி வந்து
3: கடைசியா வந்தது.
0: அது என்ன, ஒருவருக்கு வந்தா மற்றவருக்கு மறு உனக்காக நான் என்று தந்து விட்டார்கள் உங்களுக்கு நீ அப்படி மாறி. அப்ப ராசா செல் அழகி அவர்களுக்கு பிடிக்கவில்லையா? அவர்களுக்கு வராது.
3: நாட்டு வைத்தியமே பண்ணிக்கிட்டாங்க ஐயா. அந்த ஆடாத்தோட ஆடு சாப்பிடாத
0: அதை
3: எடுத்து கசாயம் வச்சு அதுல தேன் கலந்து சாப்பிட்டு இருக்கேன். பரவாயில்லங்க ஐயா, நல்ல பரவாயில்ல.
0: சிறப்பு. நான் என்ன செய்வேன்னா, எங்களுக்கு இங்கே ஆடாதோட அப்படியே பச்சை இலைகள் எடுக்க முடியாது. எனக்கு தந்தையார் காட்டி கொடுத்ததுபடி மஞ்சள் தேன் எலுமிச்சம்பழம் சாறு தேயிலை சாயத்துக்குள்ளே விட்டு ஒரு 6 மணி சாயத்துக்கு ஒரு தடவை எடுப்பேன். 2 நாள் எடுத்தவுடன் அது காய்ந்து சளி காய்ந்து ஒரு இருமல் மாதிரி பெறும். வந்து எடுத்தால் அந்த சளி வாயால் வெளியிலையும் பெறும், முற்றாக அழிந்துவிடும். உள்ளுக்கே வைத்து கட்ட வைத்தால் தான் இந்த வேறு வருத்தங்களை புரோன்ஹைட்டிஸ் போன்றது வந்து உங்களோட அவரை கேட்டால் தெரியும், நிமோனியாவையும் கொண்டு வந்துவிடும். இந்த சளி கட்டப்படக்கூடாது. அடுத்தது நுரையீரலுக்குள்ளே சளி போய் விட்டது என்றால் அது வந்து ஒட்டி கொள்ளும், விட்டு விடாது. அதனால தான் இந்த வீசிங் இல்லாமல் வருவது. ஆரம்பத்திலே ஜலதோஷம் சளி என்று வருதுன்னா அது அது முற்றுவதற்கு முன்பு இப்படியான மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேசிக்காய், தேன், அப்புறம் தேயிலை சாயம் இப்படி அளவற்றை சேர்த்துன்றது, இஞ்சி சாறு போன்றவர்கள் நீங்கள் எடுத்தது ஆடாதோட அது குடித்தரப்பது
3: குடிக்க வழக்கம் உண்டு.
0: அது
3: பழக்கப்பட்டேயிலை போட்டு இது
0: அடிக்கடி கற்பூர வழி இலை
3: எலுமிச்சம்பழம் சொல்லுவோம்.
0: எலுமிச்சம்பழம்
3: நீங்க தேசிக்காய்னு சொல்றீங்க, நாங்க

0: இப்படி சந்தோஷப்பட்டு வருகிறார்கள் என்று. சந்தோஷம் சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்கள் ஊர்ல
1: நடக்கிற தூரம் தான், ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். தூரம் இருந்து கூட
0: முன்கூட்டியே சொல்லியிருந்தாலே வரும்போது சில கூட சந்திக்கலாம் தானே. வாழ்த்துக்கள். ஆனா இப்ப
1: நடைப்பயிற்சிக்கு கூட போவோம், அந்த பக்கம் தான் போவோம்.
0: அப்ப உங்கள் ஊருக்கு பக்கத்துலயா ஓசூர்? இல்லை,
1: ஓசூர் கொஞ்சம் கிருஷ்ணகிரி மாவட்டம். முதல்ல ஒன்னா இருந்தது, இப்ப பிரிச்சுட்டாங்க. 70 கிலோமீட்டர் ஐயா.
0: கிருஷ்ணகிரி அப்பா கிருஷ்ணனாலேயே இருந்தார், கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படி இருந்தார்.
1: கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் ஓசூர்.
0: வாழ்த்துக்கள்.
1: நான் அங்க வேலை பார்த்திருக்கேன். குளிர்காலத்துல எல்லாம் போனா சியாமலா குளிர் தாங்க மாட்டாங்க, ரொம்ப குளிரா இருக்கும்.
0: குளிர் கூடாது, இருப்பினும் சென்று விட்டால் என்னவான்னு பார்ப்போம்.
1: இப்ப இருக்காதுங்க ஐயா, அடுத்த மாசம் எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும்.
0: அதுக்கு முந்தைய அவ ஓடி வந்துருவா வீட்டுக்கு. சரி, நல்லது. இன்று உனக்காக நான் நிகழ்வில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துப்படி என்ன பாடலை கேட்கலாம்னு நீங்கள் யோசிக்கிறீர்கள்?
1: உனக்காக நான் இல்ல, பாடத்தை இந்த பாட்டு மனசுல வந்து
0: இல்ல, உனக்காக நான் என்பதற்காக ஒரு பாடல். உங்களுக்கு விருப்பமான பாடல், யாருக்காக விருப்ப பொருத்தப்படும், அல்லது எதற்காக அந்த கருத்தோடு இந்த பாடல் இருக்கு அப்படியே எண்ணிக்கொள்ளலாம். என்ன பாடல் கேட்போம்? பிள்ளைகள் இப்படி எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவவுக்காக ஒரு பாடலை தரப்போம். என்ன பாடலா இருக்கும் சியாமலாவுக்காக நீங்கள் தரும் பாடல்?
1: பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அந்த பாட்டு பாடு.
0: நல்ல பாட்டு, நல்ல பாடல். பார்த்துட்டு போனாலும் இது வந்து எங்களுடைய தலைவருடைய பாடல். பார்த்துட்டு போனாலும் பார்க்காம, பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் நான் பார்த்துக்கிட்டே பார்த்து. செம்மலாவை நீங்கள் நேரில் பார்த்து பேசியது உண்டா? கிருஷ்ணன் உங்களை பார்த்திருக்கிறார் வந்த ஒரு தடவை.
1: என்ன
0: ஒரு தடவை எனக்கு படத்துல அனுப்பியிருந்தார். பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நல்ல பாடல் தெரிஞ்சிருக்கு. இது அவ கேட்பா, இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களோட அழைத்து பேசுவா. சிறப்பான தரமான பாடல், நல்ல பொருத்தமான. அதன் அதன் நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஒரு மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும், அது எங்கள் கடமை. எங்களுக்காக மட்டும் வாழ்வதல்ல, ஏன் எங்களுக்காக வாழ பலர் இருக்கின்றார்கள். அதில் நாங்களும் பலருக்காக எல்லா வகையிலும் இணைந்துதான் போய் வாழ வேண்டும். இணைந்துதான் வாழ்க்கையில் இணைந்துதான் வாழ வேண்டும். பாருங்கள், அழகி ராசாவை எடுத்துக்கொண்டால், நீங்கள் வளர்த்து கொண்டு வர அந்த பிராணிகள் உங்களுக்காக உங்களே அன்பு செலுத்தி வாழும்பொழுது, நீங்களும் அவர்களுக்காக எத்தனை கடமைகளை விட்டு உங்கள் நித்திரையை துறந்து சில சமயத்தில் அவர்களுக்காக எத்தனையோ செய்கின்றீர்கள். இதெல்லாம் ஜீவகாருண்யம், மனித நேயத்துக்குள்ளே அடக்கப்படுகிற அறத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். வாழ்த்துக்கள் மகளே, நல்ல பாடல் தந்திருக்கிறீர்கள், கேட்டு மகிழ்வோம் அம்மா. வாழ்த்துக்கள். காலையிலே ஒரு நிகழ்ச்சி, நான் தூக்கத்தில் இருந்தபோது வானொலி ஒலி இல்லை மறு ஒலிபரப்பு கிட்ட, நீங்கள் மீரா ராஜ்குமார் போன்றோர் எல்லாரும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று கதம்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. மகள் கேட்டு சிரித்து கொண்டிருந்தா. என்ன எங்களுக்கு அது அதிகாலை, அதிகாலை நேரத்தில் நாங்கள் எந்த நேரம் வானொலியை கேட்டு கொண்டு போதும். சிறப்பாக வருவார் அவர். நான் பார்த்தீர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. என் பேசி மகளும் பொழுது அவர்கள் உன்னை எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்க, வா வா காட்டலைக்கு வான்னு கூட வருவார். இன்றைக்கும் ஒரு ஒரு பரீட்சை இருந்தது.
1: எழுதியிருந்தாரா
0: குரூப்ல?
1: இல்லைங்க, அது இந்த இந்த கை சிம்பிள் போட்டு மெசேஜ் வருங்களா, அது மாதிரி வந்திருந்தது.
0: தெரியவில்லை, அவரை தான் கேட்க.
1: யாருமே இணையவில்லை, மீராமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தேன்.
0: இல்லை, அது பழைய நிகழ்வாக இருக்கலாம். மீராமா இப்பொழுது இவர் இங்கே இப்போ இந்த வரம்பு கடந்த மாதம் கடந்த மாதத்தில் வரவில்லை தானே?
1: வரவில்லை.
0: ஆனா எனக்கு
1: அழைச்சிருப்பாங்களா என்னவோ தெரியல, யாரும் வரல, யாருமே இணையவில்லை அப்படின்னு வந்தது ஒரு

0: செய்தி.
1: அப்படியா? தெரியவில்லை, அவரை தான் கேட்க வேண்டும். நல்லது மகளே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்களம்மா, உங்கள் பாடல் காட்டலைக்கு வரும், கேட்டு மகிழ்வோம். அதே போல நீங்கள் யாருக்காக கேட்கின்றீர்களோ அவரும் கேட்பார் அந்த பாடலை என்று எண்ணுகிறேன். நன்றி, நன்றி மகளே, நன்றி. நேரம் சரியாக 1 மணியை தொட்டுவிட்டது. உங்களுக்கும் 10:30 காட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடல் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பாடல் தேவா வந்து ஓடி ஆடி அலைத்து இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு நல்ல உள்ளம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு வந்துவிட்டு ரேவதி வந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, நின்றதன் பின்பு இறுதி நேரங்கள் பார்த்து வருகிறீர்கள். வணக்கம், வணக்கம் ரேவதி, வணக்கம். எங்கே சென்றீர்கள், எங்கே சென்றிருந்தீர்கள்? வணக்கம், வணக்கம்.
0: மக்கள்
1: கூட்டம் அங்க ஏதாவது திருவாசகங்கள் பாடினீர்களா? நீங்கள் வணங்கி விட்டு வருகிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக வணங்கி வர வேண்டும். என்ன விசேஷ நாள்? நீங்கள் ஆன்மீகத்துக்காக இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி இருந்து அதற்காக சென்று வாழ்க்கையிலே அது ஒரு புதிய முக்கியமானது. சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, இன்றைய தினத்திலே நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே ஒரு பாடலை உங்களுக்கு தரலாம் என்று, எப்படிப்பட்ட பாடலை உங்களுக்கு தரலாம்?
0: எனக்கு வந்து எங்க அம்மாக்காக நான் ஒரு பாடல் கேட்க.
1: வாழ்த்துக்கள், அன்னைக்காக கேட்கும் பாடல், நாங்களும் இணைந்து கேட்போம். என்ன பாடல் மகளே?
0: அம்மா வந்து பவானின்னு ஒரு படம் அவங்களோட இதுபோது பாத்தாங்கப்பா, அப்போ அந்த இந்த பாடல் வந்து அம்மா கூட கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான், எங்களை எல்லாம் நல்லா வச்சிருந்தாரு அப்பா, அம்மா கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டாங்க. இந்த பாட்டு வந்து இந்த பாடல் பாடும்போது எங்க அம்மாவை நினைப்பேன்பா.
1: முன்பு ஒரு தடவை அப்படி கேட்டிருக்கின்றீர்கள், கூறுங்கள் பாடலை.
0: இந்த நிலவை நான் பார்த்தாலும் அது எனக்கு என்ன வந்தது போலிருக்கும், என் நிலைமை எடுத்து வரும் நெஞ்சினை கொடுத்து வரும் நிலவே வருத, இரவே வருத.
1: சிறப்பான பாடம். முன்பு ஒரு தடவை கேட்டிருந்த ஞாபகம் இருக்கிறது, அம்மாவுக்காக கேட்டிருந்தீர்கள் என்றும் அம்மாவுக்காக அந்த பாடலை தருவேன். அப்பொழுது இந்த பாடலை அம்மா பாடும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்?
0: மகிழ்ச்சியான
1: பாடல்களை விட நெகிழ்ச்சியான பாடல்கள் மனதில் தங்குவது, மனதை கவர்வது கூட இல்லையா? பாருங்கள், எத்தனையோ பாடல்கள் இருக்கு. இந்த கவர்ச்சியாக எங்களுக்கு அந்த துன்பம் இல்லாது விட்டாலும் துன்பப்படுபவர்கள் நிலையை எண்ணும் பொழுது அந்த பாடலை கேட்கும்போது அப்படி துன்பம் இப்படி இருக்குமோ ஒரு அனுதாபம் வரும். எங்களை அறியாவது அது மறக்காமலும் இருக்கும் மனதில். நல்லது, இந்த பாடலை உங்களுக்காக நான் தருகின்றேன் ரேவதி. மகிழ்வாக கேட்டு மகிழ்ந்து கொள்வோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாய்ப்பு எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் எல்லோருக்கும், உங்களுக்காகத்தானே இந்த வானொலி, இது உங்கள் வானொலி. நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடலை கேட்க விரும்புகிறார் கர்ணன் திரைப்படத்திலிருந்து அன்பு தேவா. இதுவும் அந்த பாடல் அவருக்காக.

0: பாடல் இடையில் நின்று விட்டது. அந்த பாடல் என்ன காரணம்? முடிவடைந்து நின்றதா, இடையில் நின்றதா? முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல் முழுமையாகத்தான் நின்றிருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பாடல் அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து தந்திருக்கின்றார். போலீஸ்காரன் மகள் திரைப்படுத்த பாடலாக. கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு என்று கூறுகின்றது அந்த பாடல். கேட்போமா?
1: தெய்வமே, தயவஞ்சகன் பிரபுவையும் படைத்து அவனை அரண்கட்டி காக்கையும் தங்கையும் ஏற்படைத்தான்.

0: கண்ணிலே நீர் இருந்தவால் இருக்குதென்று காலமெல்லாம் வள முடியுமா? துன்பம் வரத்தான் செய்யும். அதற்காக கண்ணீர் மட்டும் அதுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. ஒரு சிலருக்கு துன்பம் என்றால் கண்ணீர் வந்தே ஆகும், ஒரு சிலருக்கு வராது. இதற்கு எங்கள் உடல் அமைப்பிலே இறைவனால் வகுக்கப்பட்ட வகையிலே இரண்டு விதம் உண்டு. முன் கண் சுரம், பின் கண் சுரம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சுரப்பி விரைவிலே சுரந்துவிடும் சிலருக்கு, சிலருக்கு தாமதமாக. ஒரு சிலருக்கு துன்பத்தின் மேல் துன்பம் வந்தாலும் கலங்கவே மாட்டார்கள், கண்ணீர் வருவது கடினம். ஒரு சிலருக்கு பொறுக்கன்னு வந்துவிடும் தண்ணீர், அது ஆனந்தத்திலும் வரும் துன்பத்திலும் வரும். எனக்கெல்லாம் ஆனந்தத்தில் தான் கண்ணீர் புறக்கன்னு வந்துவிடும். ஆனந்தமாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் சரி யார் சரி அவர்களை பேரன்பு கொண்டு நின்று அவர்களை பேசும் பொழுது அல்லது ஒரு நல்ல சம்பவத்தை கண்டு நான் மகிழும் பொழுது என்ன அறியாமல் உடனே கண் கலங்கும். அந்த துன்பங்கள் வந்தால் நெகிழ்ச்சி இருக்கும், ஆனால் கண்ணீர் வருவது குறைவாக இருக்கும். அப்போ எனக்கு பின்கண் சுரமோ முன்கண் சுரமோ தெரியல. கண்ணீர் இருக்கு, கண்ணீர் வந்து பலவிடத்தில் பல விடயத்துக்கு இருக்கின்றதுதான். துன்பத்தின் மேல் துன்பங்கள், சுமைக்கு மேல் சுமை வந்தாலும் கண்ணீரை விட்டால் கொஞ்சம் மன ஆறுதல் வரும். அதற்காக கண்ணீரும் சுரந்து வருகின்றது. இந்த பாடலிலும் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக துன்பம் வந்ததால் அழுதார்கள் போலும். இது அவர்களுடைய பிரச்சனை, கிருஷ்ணனுக்கும் எனக்கும் அந்த பிரச்சனையிலே எங்களுக்கு இலேசிலே கண்ணீர் வராது. இந்த கண்ணீர் வருவதை நிறுத்தி கொள்ளலாம். இப்பொழுது அற்புதமான ஒரு பாடலை ஓசூரில் இருந்து கேட்டிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா தன்னுடைய மகனுக்காக என்று கேட்கின்றார். கற்பூர முல்லை திரைப்படத்திலிருந்து பேசும் காவியம் பூங்காவியம் பேசும் ஓ என்று ஒரு பாடல். இதோ அந்த பாடலை கேட்போம். அப்பொழுது நாகப்பன் அவர்களை இணைத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன். வணக்கம். வேலை முடிந்து வந்து விட்டீர்களோ?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பகல் நேர வணக்கம்.
0: நன்றி. பகல் நேர வணக்கத்துக்கு நான் உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை தருகிறேன். பணி முடிந்து வந்து ஓய்வு கிடைத்தவுடன் ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள், அப்படித்தானே? இங்கே முதல்ல இங்கே டாப்பை பதிந்து விட்டீர்கள். நான் வந்திருக்கின்றேன், காத்து பார்த்துருக்கின்றேன், வரவு வைத்து விட்டேன்.
1: என்றால் என்ன என்றால் ஒரு சைகை அது.
0: அது ஒரு சைகை. இருக்கிறேன் என்பதை தந்தீர்கள். வாழ்த்துக்கள்.
1: வரலாம் அப்படிங்கிறதுக்கு
0: நான் நினைத்தேன், வரலாம் என்றுதான் நினைத்தேன். இப்பொழுது நினைத்தேன் உங்களை பற்றி என்னன்னா, கொஞ்சம் நீட்டு இன்று பாடல் தரும் பொழுது நிகழ்ச்சி முடிவதற்கு கொஞ்சம் நீளமாக வரும்பொழுது நீங்கள் கூறிய விண்ணப்பத்தை அதிபரோடும் பேசி குழுவிலே பேசிய போது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கூட்டி கொடுக்கலாமே தவிர அதே கிடைத்து விட்டது.
1: அதே மாதிரி இன்னொன்றும் ஐயா, இந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வருது இல்ல, உன்னோடு நானு உனக்காக நான்,
0: சொல்லோடு பாடல் உனக்காக நான். ஆமா,
1: இவையெல்லாம் தூக்கி விட்டு இதற்கு பதிலாக கேம் ஷோவா கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? அது எப்படி இருக்கும்
1: அந்த நம்ம அந்த பொக்கி சம்பந்த பாட்டுக்கு பாட்டு பதில் பாட்டு இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி கேம் ஷோவா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்.
0: அப்படியா?
1: அந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: அந்த சொல்லோட பாடல் சரியா கொண்டு வந்தாலும் என்ன வந்தது பார்ப்போம், கொண்டு வருவோம்.
1: இந்த 2 நாள்ல வந்து என்ன செய்யறதுன்னா என்ன பேசுறங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்காக
0: என்ன பண்ணா
1: ஏதோ பேசிட்டு போறோம்.
0: இல்லை இல்லை இல்லை, இது நல்ல அர்த்தமாக இருக்குது. நாங்கள் எதற்காக வாழ வேணும், யாருக்காக வேணும், ஏதோ ஒருவர் ஒன்றுக்காக வாழத்தானே வேணும், ஒருவருக்காக.
1: அது இருக்கு, அது இருக்குது ஐயா, அது இருக்கு. அதை பற்றி இல்லை, என்னன்னா வந்தவங்களே தான் திரும்ப திரும்ப வர்றேன். எதுக்காக சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறோங்கிற போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது.
0: இல்லை ஏதோ ஒரு காரணம் உண்மையை சொல்ல வேண்டும். அதனால தான் சரி பார்ப்போம், நீங்கள் சொல்வதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு
1: நிகழ்ச்சியும்
0: நாங்கள் அதை ஆலோசிக்கின்றோம். கவனத்து உங்களுடைய விண்ணப்பம் கவனத்துக்கு எடுக்கப்படும். வாழ்த்துக்கள் ஐயா. சரி, இன்னும் நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: இன்னைக்கு வந்து அது என்ன கூட இந்த உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை.
0: இந்த பாடலை கேட்கு
1: சசிகுமார், சசிகுமார் நடித்த
0: உன்னை போல ஒருத்தரை நான் பாடலை எதற்காக கேட்கின்றீர்கள்?
1: பகல்ல வரும்போது வானொலியில ஒரு ரேடியோல கேட்டுட்டு வந்தேன்,
0: அதுக்காக கேட்கிறீர்கள்.
1: அது நல்லா இருந்தது, ஏற்கனவே கேட்ட போது நல்லா தான் இருந்தது.
0: அப்ப இன்னொரு
1: திரும்ப கேட்கலாம்.
0: ஓ, அப்ப யாருக்காக யாருக்காக ஒவ்வொருக்காக உங்களுக்காக கேட்கின்றீர்கள்?
1: எனக்காக மட்டுமே கேட்கிறேன்.
0: அதானே, உனக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக நான், எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் கேட்ட பாடலை நான் மற்றவர்கள் நீங்கள் கேட்டு ரசித்த பாடலை
1: மற்ற உறவுகளுக்காகவும் கேட்கிறேன்.
0: அதைத்தான் நான் கூறுகிறேன். நீங்கள் கேட்ட பாடல் நன்றாக இருந்தது, மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருந்தது, அதை மற்றவர்களும் கேட்டு ரசிக்கட்டுமே என்று. அதை அப்ப ஒருவருக்காகத்தான், உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்த்துக்கள். அதுதான் பாதையில் உனக்காக நான் அதுல சிலபடியங்கள் கருத்துக்களோடு கதைகளோடு வரும் ஐயா. அதுக்கு எத்தனை பாரதத்தில் இருக்கிற ராமானுஜரும் சொந்த வாழ்க்கையிலே எத்தனையோ இருக்கின்றது. அதுகளை எடுத்து வருவதற்காகத்தான், மனதில் இருக்கின்றதை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் கேட்கின்றோம்.
1: ஆமா, இன்னைக்கு கூட ஒரு உறவு போனாங்க, அவங்கள பாக்குறக்கா இன்னும் மற்றவங்கள போனாங்கன்னு பதிவுல போட்டுதாங்க. இல்ல
0: ஆமாம்,
1: வெளியூருக்கு சென்ற போது இன்னொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பதிவுல போட்டிருந்தாங்க.
0: தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தி கொள்வார்கள், மற்றவர்களுக்காகவும் தெரியப்படுத்துவது உண்மையாக. அதை நாங்கள்
1: மற்றவர்களுக்காக நான் அர்த்தம் வந்துருது அதுல.
0: அதே போல இப்பொழுது நீங்கள் உன்னை போல ஒருத்தரெல்லாம் பார்க்கவில்லை என்றது செய்தியாக இருக்கலாம் இன்னொருவருக்கு, அல்லது உங்களுக்கு நல்ல வரிகள் ராகங்கள் தாளங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது, நீங்கள் ரசிச்சீர்கள், அதுபோல் மற்றவர்களும் ரசிக்கலாம் என்று சொல்லி தருகின்றீர்கள் உங்களுக்காகவும் அடுத்தவர்கள். அது இது ஒருவருக்கு ஒரு செய்தியாகவும் நீங்கள் பரப்புகிறீர்கள். அதனால் இதற்காக என்று கேட்டேன். இது இன்னொரு முந்தி நாங்கள் இலங்கை வானொலி ஒலிபரப்பு கொடுத்தா வந்து கடிதத்தில் எழுதுவோம் பாடல், ஒரு பாடல் எழுதிப்பட்டு அது ஒருத்தர் மனதிலே வைத்துக் கொண்டால் ஒருத்தருக்கு அது ஒரு செய்தியாக கேட்கட்டும், என்னுடைய நிலையை அறியட்டும் என்பதற்கெல்லாம் முந்தி தூது விடுவோம் பாடல்களை. இதுவும் அப்படி இருக்கலாம், நீங்கள் யாருக்காவது
1: பாடலும்
0: இந்த பாடலோடு தூதுவிடுவது போலதான் இருக்கின்றது. நீங்கள் யாருக்கும் இந்த பாடலை தெரிவிக்கின்றீர்கள், அது உள்பக்கமாக உங்களுக்கு தெரிகிறது. வெளியால சொல்றேன், நான் கேட்டேன், மறுபடியும் கேட்க வேண்டும் போலோட மற்றவர்களும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தருகிறீர்கள். அப்ப இது ஒரு செய்தி தானே, நான் கேட்ட பாடல் நல்ல பாடல், நீங்களும் கேளுங்கள் என்பது போல தானே இருக்கின்றது. அது மட்டுமே
1: ஒரு செய்தி,
0: அது ஒரு செய்தி. அடுத்தது இது ஒரு குறிப்பிட்டவருக்கு இந்த செய்தி போ, நீ பார்த்தாலும் பார்க்காடன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்று எங்களோட மகள் சாந்தி சொன்னது போல, நீங்களும் உன்னை போலே ஒருத்தரெல்லாம் பார்த்ததே இல்லையப்பான்னு யாரோ ஒருவருக்கு நீங்கள் சொல்லுவது போல இருக்கிறது அல்லவா. எத்தனை விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதை உனக்காக நான் இதற்காகத்தான் பொருத்தப்பட்டது. எப்படி பார்த்தீங்களா, இப்படியும் போடலாம் அப்படியும் எப்படியும் போடலாம் இல்லையா. நன்றி, உங்களோடு பேசுகிற மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு செல்லுகிறேன், உங்கள் பாடல் தருகிறேன், கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. நான் அப்ப கிடைத்த நேரத்தை எங்களோட பங்கிட்டதுக்கு நன்றி. பூங்காவியம் பேச

டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இசை அரசி பி சுசீலா அம்மாவும் குரல் கொடுத்த மூன்று பிரபல்யங்களின் குரலோடு ஒலித்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்களை கேட்டுவிட்டு விருப்பமான பாடலை தந்ததுக்கு நன்றி என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் கிருஷ்ணன் அவர்களும் கண்ணிலே நீர் எதற்கு என்ற பாடலை கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கேட்டேன் என்று எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை பிரபல வழக்குரைஞர்களோடு எல்லாம் நீதிமன்றங்களில் நீதிக்காக வாதாடி போராடி வந்து எங்கள் எல்லோருக்கும் நல்ல சேவை செய்ய வந்து நீதியை நிலைநாட்ட எங்களுக்கு ஏற்பட குறைகளை தீர்க்க வேண்டும் காத்து கொண்டிருக்கின்றார். ராஜ ராஜன் தர்மபுரியில் எங்களுடைய வானொலி குடும்பத்தோடு இணைந்து இன்று அவர் ஒரு பாடலை தந்திருக்கார். எல்லோரும் வெற்றி கொடி கட்ட வேண்டும், எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் உழைத்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்காக உனக்காக நிகழ்விலே அவரை பெற்றது பெரும் பாக்கியம். இதோ ராஜராஜன் நீங்கள் கேட்ட படையப்பா திரைப்படுத்து பாடலை இப்பொழுது நாங்களும் கேட்போம். வெற்றி கொடி கட்டு.

சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பு ராஜராஜன் கேட்ட பாடல் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பாடல். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி நடை போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்காக நான் நிகழ்விலே வந்து தனக்காக மட்டுமல்ல எமக்காகவும் தன்னுடைய கடமை உண்டு என்பதை தெரிவிக்கும் வகையான பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல் கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் ஜாமிருக்க பயமேன் என்று கூறுவது போன்று இங்கே ஒரு பாடலை தருகின்றார். இன்று திருமணத்தை பார்த்துவிட்டு வந்த பின்பு மணமகன் மணமகள் எப்படி வந்தார்கள், எதற்காக வந்தார், ராஜயோகம் ராஜபோகம் தர வந்தார் என்ற கருத்தை உள்ளடக்கி ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. சரவணா, உங்கள் பாடல்.

மணமகனும் மணமகளும் தனித்தனியே வந்து மணமக்களாக இருந்து மாலை சூடுகின்ற அந்த வேளையிலே, அதன் பின்பு தனியே வந்தவள் ராஜபோகமும் தனியே வந்தவன் ராஜயோகம் பெற்றவனாகவும் இருவரும் மாறி மாறி கருத்தில் அன்புள் இணைந்து கொள்ளும் விதமான ஒரு பாடல். தான் கண்ட அந்த காட்சியை எங்களுக்கும் பகிர்ந்து உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தந்த அற்புதமான பாடல் சரவணா கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் மிகவும் சிறப்பான என்று உனக்காக நான் நிகழ்வுக்கு பொருத்தமான ஒரு பாடலை தர்மபுரி சாந்தி தந்திருக்கின்றார். தன்னுடைய ஊர் தாண்டி செல்லுகின்ற தன்னுடைய எங்கள் குழுவிலே இருக்கின்ற எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி குடும்பத்தில் ஒருவர் சொல்லியிருந்தால் நான் ஓடி சென்று பார்த்துருப்பேனே, என்னுடைய வீட்டுக்கு அருகாலே தானே போயிருக்கின்றார், அவர் பார்க்காம போனாலும் நான் போய் பார்த்துருப்பேனே என்று திரும்பி வரும்போதாவது பார்க்க வேண்டும் என்று அவருக்கு செய்தி அனுப்புவது போன்ற அற்புதமான ஒரு பாடல் உனக்காக நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்பது போன்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை இங்கே தருகின்றார். இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது காற்றலையிலே. சாந்தி, நீங்கள் தந்த திரை பாடல் ஒலிக்க இருக்கும் வழியில் அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. எப்படி நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்ற ஒரு பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். வருகின்றது பாடல் சாந்தி உங்களுக்கான பாடல் ஷியாமலா கேட்பார் என்று எண்ணுகின்றோம். பார்வை ஒன்றே போதும் என்ற திரைப்படத்தின் பெயரும் பொருத்தமான பெயராக இருக்கின்றது.

உள்ளத்தின் நினைவுகளை வெளிப்படுத்துவதற்கு உனக்காக நான் நிகழ்வு எப்படி உதவி செய்கிறது பார்த்தீர்களா? இப்போ எப்படித்தான் நீங்கள் தப்பியே போகிறாது ஷியாமலா, நீங்கள் பார்த்துட்டு தான் போக வேண்டும் என்று கூறி நினைத்து கொண்டே இருப்பேன், எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்றெல்லாம் அற்புதமான வரிகளை தாங்கிய பாடல். ஷியாமலாவுக்காக குறிப்பாக இந்த பாடலை கேட்கின்றேன் என்று சொல்லி கேட்டிருந்தார் அன்பு மகள் சாந்தி. இவர்களுடைய நட்பு மனதில் எப்படி ஆழமாக பதிந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக கிடைத்த பாடல். வாழ்த்துக்கள் சாந்தி உங்களுக்கு. இந்த வகையில் அம்மாவின் நினைவாக என்று தனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று ரேவதி ஓடி வந்து கேட்டிருந்தார். இன்றைய பௌர்ணமி நாளிலே சிறந்த ஒரு நாள், சத்யநாராயணர் ஆலயத்துக்கு சென்று வணங்கிவிட்டு அன்னையை நினைந்து கொண்டு வந்திருந்தார். அன்னை பாடிய பாடல் தனக்கு சிறு வயதிலிருந்து ஞாபகத்தில் இருக்கின்றது என்று 1967 ஆண்டு திரைக்கு வந்த இந்த திரைப்படத்து பாடல் பவானி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இந்த நிலவை நான் பார்த்தால் என்று அன்னை அன்று தன் மனக்கிடைக்கே எடுத்து பாடியது இவன் உள்ளத்திலே பதிந்து இன்றும் நினைவுக்கு கொண்டு வருகின்றது. உனக்காக நான் நிகழ்வே தன்னுடைய நினைவை எங்கள் எல்லோருடன் பகிர்ந்து கொள்வது போன்று அம்மாவுக்காக இந்த பாடலை கேட்கின்றேன் என்று தரமாக தந்திருந்தார். போதிய ஒரு நேரம் கிடைத்ததால் இந்த பாடல் இப்பொழுது ஒளிபரப்பப்படுகின்றது. ரேவதி மகளே, உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் தரும் பாடல், அவன் நினைவாக தரும் பாடல் என்ன வரையில் வந்தாலும் நாங்களும் எங்களுங்கள் தாயார்களை நினைக்கக்கூடியதாக நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகின்றது.

பகலாக இருந்து இரவாகி இரவாகிய வேளையிலும் அது மீண்டும் பகலாக வரும் என்றுதானே வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இரண்டும் இருக்கின்றது. இன்பத்திலும் வாழ்கின்றோம், துன்பத்திலும் வாழ்கின்றோம். இதை எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்து அனுபவித்தார்கள். அது எங்களுக்கு ஒரு பாடமாக அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் இப்பொழுது வாழும் பொழுதும் எங்களுக்கு அடுத்தவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தவர்களும் பின்பற்ற வேண்டும், அவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ வேண்டும். அதனால் உனக்காக நான், ஒருவருக்காக ஒருவர், இது பல வழிகளிலும் இது பொருத்தமாக அமையக்கூடியது. அம்மாவுடைய நினைவாக இந்த பாடலை கேட்டிருந்தார். சிறுபள்ளியாக இருக்கும் பொழுது இந்த அழகான நிலவு, அம்மாவனுடைய நினைவு இரண்டும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு நிலவும் வரும் பொழுது அவருக்கு அது ஒரு அனுபவமாக அதை மீட்டிக்கொள்ளுகின்றார். அதே போன்றுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா நிகழ்ச்சி எல்லா விடயங்களிலும் உண்டு. அடுத்து வரும் பாடல் இறுதியாக ஒரு பாடல் இறுதியாக வந்திருக்கின்றார் எங்களுடைய நேயர். அவர் இறுதியாக பாடலை கேட்பதிலும் விருப்பத்துக்குரியவர், கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். உனக்காக நான் நிகழ்வை பற்றி பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவர் மனதிலே இருப்பதை வெளியே கூறுவதற்கும், வெளியே இருப்பவருடைய மனத்தை நாங்கள் அறிவதற்கும், ஒருவருக்கு ஒருவராக பரிமாறிக்கொள்ளும் செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஒருவருக்கு ஒரு புத்திமதியாக கூறிக்கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம், ஆச்சரியப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய நினைவு இப்படி உன்னின் நினைவு எப்படி என்று பகிர்ந்து கொள்வதாகவும் இருக்கலாம். சிறப்பான ஒரு அம்சமான ஒரு பாடலை தருகின்றார். வெற்றிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்று போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை என்ற வரியை கொண்டு வரும் பாடலாக அமைந்திருக்கின்றது. நாகப்பன், உங்களுடைய பாடல்.

வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். அற்புதம், சிறப்பான கருத்தோடு வந்த பாடலை நாகப்பன் நீங்கள் தந்து விட்டீர்கள். அதனால் தானே உங்களை தானாக வந்த சந்தனம் என்று கூறுவேன். நன்றி நாகப்பன். இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்தேன். ஒரு 5-10 நிமிடங்கள் கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்ற மொன்றியல் தமிழ் வானொலி தந்த அனுசரணைக்கு நான் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை எடுத்துக்கொண்டேன். 24 நிமிடங்கள் சென்று விட்டன. 25வது நிமிடத்தில் காலை வைக்கின்றோம். பார்ப்போம் இது எப்படி செல்கின்றது என்று. நாகப்பன் அவருடைய விண்ணப்பமும் இங்கே பரிசீலிக்கப்படும். அடுத்த வாரம் முடிவிலே தெரியும். நாளை சந்திக்கும் வரை நான் இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று உங்கள் அனுமதியோடு நிறைவேற்று இருக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கேட்ட பாடல்கள் அத்தனையும் நல்ல பாடல். அதற்கு நீங்கள் கொடுத்த காரணங்களும் இந்த நல்ல சிறப்பாக இருந்தது, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்தது. நாங்கள் எப்பொழுதும் உரிமை இருந்தாலும் கடமை என்று ஒன்று இருக்கின்றது. அதனால் தான் உரிமை உள்ள அளவுக்கு கடமையும் உண்டு என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றும் வரை நாங்கள் வாழ வேண்டும். அதற்கேற்ற விடயங்களைத்தான் நாங்கள் பேச வேண்டும், பாடலை கூட கேட்க வேண்டும் என்பதற்கு அமைய நீங்கள் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்து காரணத்தையும் கூறியிருந்தீர்கள். ஒலிபரப்பி செல்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே பாட்டுக்கு கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்விலே வந்த பாட்டுக்கள் சிறப்பு என்று கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 27வது நாள் வியாழக்கிழமை நேரம் 2 மணியை தொடும் வேளையில் எங்களுக்கு உங்களுக்கு 11 மணி 30 நிமிடத்தில் தொட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இணைந்து சிறப்பித்து அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு வணக்கம் கூறி அவருக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்வணிந்து வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் அவருக்கு கூற வேண்டியது அன்பு மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து நாங்கள் வாழ்வோம், ஆவண தர வேண்டும், நல்லல நடக்க வேண்டும் என்று கேட்டு இது உங்களோடு நான் இணைந்து வணங்கி கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது உனக்காக நான் என்று பாடம், உனக்காக நான் நிகழ்வு என்ற கதம்பத்தில். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழுடன் அன்போடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

தமிழ்பணி கனடா கலையகம். ஒரு நாள் எங்களுக்கு இணைய வழி குளறுபடியினாலே நல்லதோர் நிகழ்வை இழந்திருந்தோம். ஏனைய நிகழ்வுகளை நாங்கள் கேட்கக்கூடியதாகத்தான் இருந்தது. இருப்பினும் நேற்றைய தினம் பாட்டு சவாரி 161 ஆயத்தமாக வைத்திருந்தும் எங்களால் அதை ஒளிபரப்ப முடியவில்லை. உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன், உங்கள் பொறுமைக்கு எனது நன்றி. இருப்பினும் இறையருளால் விரைவாக அது சில மணி நேரங்களின் பின்பு சரி வந்து பழைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. உங்கள் பொறுமைக்கு மீண்டும் நன்றி கூறும். இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பழமை போல இன்றும் கதம்பத்திலே இணைகின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியிலிருந்து நானும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணையும் வேளையிலே முதல் கண் என் அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எங்களை ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவன் என்று எல்லோரும் கூறும் இறைவன் ஒருவன், அவனை நான் ஓம் நமசிவாய என்று கூறி இவர்களுக்கெல்லாம் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி உலகளாக இருக்கின்ற என் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு இதயங்களே உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அழைத்துக் கொள்ளுகின்றேன் அன்போடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வழமை போல நாங்கள் இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் இந்த வேளையில் ஒலிக்கும் நீரொலி கதம்பத்தில் இணைந்திருக்கின்றோம். நீங்களும் இணைந்து சிறப்பிப்பதற்கு 647-8746-4145 என்ற வழமையான எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதிலே தொட்டுவிட்டால் நீங்கள் இங்கே நேரில் வந்து பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். இன்று காலநிலை எங்களுக்கு இப்பொழுது 18 பாகை என்று காட்டுகின்றது. இப்போ காலநிலை எங்களுடைய காலை இது 22 வரை செல்லலாம், மீண்டும் இது 13 பாகைக்கு வரலாம் என்று மாறி மாறி வெப்பநிலை கூடி குறைந்து கொண்டிருக்கும் வேளையில் இது ஒரு மழை காலம். ஓரிரு வாரங்களுக்கு மழை வருவதும் போவதும் மழை காலமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து இலையுதிர் காலம் ஆரம்பித்துவிடும். அதற்கு அறிகுறியாக எங்களுடைய பகல் பொழுது குறைந்து குறைந்து வருகின்றது என்று கூறியிருந்தேன். இன்று 12:56 எங்களுடைய பகல் இருக்கின்றது. 15 மணித்தியாலத்துக்கு மேல் இருந்த பகல் குறைந்து இப்படி வந்து கொண்டிருக்கிறது, மேலும் குறைய இருக்கின்றது. இன்று இப்படி இருக்கின்றது. பகலவன் பதுங்கி விட்டார் ஏனென்றால் வெளியே வரவில்லை. காரணம் என்னவோ தெரியவில்லை. ஆனால் இடையிடையே தூறல்களும் ஏற்பட்டு கொண்டு ஒரு அன்றொரு அன்பு உறவுகள் சொன்னார், வெப்பம் அமுக்கமாக இருக்கின்றது. இடையிலே எங்களுக்கு அப்படியான ஒரு தோற்றமும் ஏற்படுகின்றது, குளிரும் தோற்றுகின்றது. நாங்கள் வெளியே செல்லும் வேளையிலே 3 விதமான ஆடைகள், குளிர் ஆடை, இந்த வெப்பத்துக்கு ஏற்ற ஆடை என்று மாறி மாறி அணிந்து கொள்ளக்கூடிய வகையில் வாகனத்துக்குள் வைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும். மாற்று ஆடைகளை, ஒரே ஆடையுடன் நீண்ட தூரம் செல்ல முடியாது. அந்த வகையில் பாடசாலைகள் எல்லாம் மீண்டும் ஆரம்பித்து விடுது. நேற்றைய நாள் இங்கு விடுமுறை நாள். அதாவது 9ஆம் மாதத்தில் வருகின்ற 1வது திங்கட்கிழமை பகிரங்க விடுமுறை நாள் கனடாவில். காரணம் அந்த தொழிலாளர் தினம். எங்கள் ஆசிய நாடுகளிலே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமண்டு விடுமுறை விட்டு பெரிய கூட்டங்கள் எல்லாம் வைத்து கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறும். கட்சிக்காரர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரரும் தங்கள் கட்சிக்கு வாக்கு வங்கியை சேர்ப்பதற்காக கூட்டங்கள் போடுவதற்கு எத்தனையோ தந்திரோபாயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நடப்பார்கள். ஆனால் இங்கே விடுமுறை நாள் என்றால் மக்களை யாரும் துன்புறுத்த மாட்டார்கள். அரசு அங்க அலுவலகர்களோ காவலர்களோ யாரும் துன்புறுத்த மாட்டார்கள். நாகரிகமான முறையில் தான் ஒரு குற்றவாளியை வந்து பிடிப்பதென்றாலும் அந்த காவல்துறை அணுகுவார்கள். எங்கள் நாடு போல அல்ல. இந்த விடுமுறை நாளே அவர்கள் அழகாக கழித்துக் கொள்வார்கள். அதே நேற்றைய தினம் 7ஆம் தேதியில் அப்படி வரும். அதாவது இந்த 9ஆவது மாதம் செப்டம்பர் மாதத்தின் முதலில் வரும் திங்கட்கிழமை தான் எங்களுக்கு வருடா வருடம் தொழிலாளர் தினம் நடைபெறுவது. மே தினம் அங்கே செய்வது போன்று லேபர் டே என்று கூறப்படுகிறது தொழிலாளர் தினம். ஆதலால் இந்த மாதம் 1வது திங்கட்கிழமை நேற்றைய தினம் தான் அமைந்தபடியால் அது விடுமுறை நாளாக அமைக்கப்பட்டு சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களும் நீண்ட விடுமுறை நாள். அதனால் எங்கே 3 நாள் விடுமுறை வருகின்ற ஓடிச்செல்ல நினைப்பார்கள் மக்கள். எல்லோரும் தொழிலாளர்கள் தான் இங்கே. எல்லோரும் யாரும் உயர்ந்தவர்கள் என்று இல்லை, எல்லோரும் தொழிலாளர்கள். அரசு அதிபர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், ஏன் இந்த நாட்டின் பிரதமர் முதல் கொண்டு எங்களுக்கு தொழிலாளர் என்று தான் தங்களை கருதி கொண்டு எங்களுக்கு கடமைகளை புரிபவர்களாக இருப்பார்கள். நாங்களும் அந்த கடமைகளையும் உரிமைகளையும் ஏற்று நடந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம். அதனால் நேற்றைய தினம் தங்கள் தங்கள் விருப்பப்படி சுதந்திரமாக எல்லோரும் தங்கள் விடுமுறையை கழிப்பார்கள். யாருடைய தலையீடும் இல்லை. ஆனால் எங்கள் நாட்டில் விடுமுறை நாள் என்றால் அந்த 5 நாட்களும் தொழில் புரியும் ஒருவன் விடுமுறை நாள் அரசாங்க விடுமுறையை கழிப்போம் என்று வீட்டில் இருந்தால் அரசியல்வாதிகள் விட மாட்டார்கள் எங்கள் நாடுகளிலே. இங்கெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் நேற்றைய தினம் அதுவும் நடைபெற்றது. அந்த நாள் நாங்கள் சிறப்பாக எங்களுடைய பாட்டு சவாரியை கொண்டு வந்து அலங்கரிப்போம் என்று எண்ணும் வேளையிலே அன்று நேற்றைய தினம் எங்களுக்கு இணையதளத்தில் கோளாறுகள் வந்துவிட்டது. இந்த இணையதள கோளாறுகளை யாராலும் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பாராமல் தான் இந்த நடைபெறும். அது வந்துவிட்டாலோ அதை திருப்தி கொண்டு வருவதற்கு இத்தனையோ படிகளை கையாள வேண்டி இருக்கின்றது. இருப்பினும் இன்று எங்களுக்கு நேற்றைய தினமே வந்துவிட்டது. வந்து நான் உடனே உங்களுக்கு வாயால் கூற முடியவில்லை. நான் எழுதியிருந்தேன் கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று படம் போட்டிருந்தேன். பாட்டினுடைய படம், வணக்கத்தின் படம் எல்லாம் அதற்குள்ளே போட்டு அனுப்பிவிட்டிருந்தேன். கேட்டிருப்பீர்கள் எண்ணுகின்றேன். இன்று நாங்கள் அழகாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருவதற்கு வழிவந்து கிடைத்திருக்கின்றது. இன்றைய தினம் என்ன நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வர போகின்றோம் என்று பார்த்தால் அது வளமை போல இன்றும் இந்த பாடல் தான் கேட்க இருக்கின்றது. இந்த பாடல். ஆனால் அதற்கு முன்பே அன்புடனே நான் காலையிலே இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று படம் போட்டவுடன்
அன்புடனே நாகப்பன் அவர்கள், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன், அதைத் தொடர்ந்து எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள், அதைத் தொடர்ந்து அன்பு மகள் ஷியாமலா, மேலும் நாகப்பன், இவர்களெல்லாம் துள்ளி குதித்திருப்பது போல மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் வருக வருகவென்று நானும் வரவேற்று உங்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வணக்கமும் கூறும் வழியிலே ஏனையோரும் இணைந்திருப்பது எனக்கு தெரிகின்றது. நாங்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை

சொல்லாயோ வாய் திறந்து என்று இசையோடு பாடும் இந்த பாடலை கேட்டவுடன் சொல்லோடு பாடல் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். சொல்லோடு பாடலுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். சொல்லோடு பாடல் நிகழ்வு பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் கதம்பத்தில் இயங்கும் வேளையிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வடிவத்திலே அந்த சொல்லோடு பாடல் வருகின்றது. அந்த வகையில் கடந்த வாரம் வந்த வடிவத்தில் தான் இந்த வாரமும் வர இருக்கின்றது. இங்கே 10 சொற்கள் இருக்கின்றன. அந்த 10 சொற்களையும் நான் படித்து விடுவேன். அந்த சொற்களையும் நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு எந்த சொல் பிடிக்கின்றதோ, எந்த பதம் பிடிக்கின்றதோ அதை பற்றி நாங்கள் அளவலாவை விட்டு கடந்த வாரம் நாங்கள் செய்த அந்த வடிவம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் அந்த பாராட்டுகள் அன்பு உறவுகளை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு தான் என்று கூறிக்கொண்டு இன்னும் 10 பதங்களோடு வந்திருக்கின்றேன். அந்த 10 பதங்களையும் நான் இப்பொழுது படிக்க இருக்கின்றேன். அதிலே நீங்கள் வந்து அழைத்து உங்களுக்கு விருப்பமான பதத்தை தெரிந்தெடுத்து அதை பற்றி நாங்கள் சிலாகித்து அதன் பின்பு அந்த பதம் பெறக்கூடிய ஒரு பாடலையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து பார்ப்போம். அதனால் சிந்தனைக்கு ஒரு நல்லதொரு விருந்தாக இது அமைகின்றது என்பதையும் எண்ணக்கருக்களிலே எங்களுக்கு இருக்கின்ற எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்குத்தான் பதங்கள் எங்கள் வார்த்தையிலேருந்து வார்த்தை என்பது வருவதென்றால் அது பதங்களாக சொற்களாக தன்றுக்கு வந்து சொற்கள் எந்த மொழியிலே இருந்தாலும் சொல் இல்லாமல் மொழி இல்லை என்பது போல அந்த மொழிக்கு சொல்லுத்தான் ஆதாரம். அந்த மொழியை மொழிவதற்கு சொல்லு, சொல்லை நாங்கள் தெரிய வைப்பதற்கு ஓசை. அந்த ஓசையிலே பலவிதமான ரசங்கள் இருக்கின்றது. கோபம் இருக்கிறது, தாபம் இருக்கிறது, வீரம் இருக்கின்றது, காதல் இருக்கின்றது, பரிதாபம் இருக்கிறது என்று பலவிதமான குண அம்சங்கள் இருக்கின்றது அங்கே. அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த பதத்தை எடுக்கின்றோமோ அதிலே அத்தனை அம்சங்களும் இருக்கின்றது. நாங்கள் பேசி பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6477461515 என பழமையான தொலைபேசி எண் தான். எங்கே பார்ப்போம் யார் பெறப்போகின்றீர்கள் வாருங்கள். இன்று இருக்கின்ற பதங்கள் அதை படித்து விடுகிறேன். வானம், இந்த எங்கள் உடலிலே உள்ள உறுப்புகள் ஏதாவது ஒன்று, உடல் உறுப்பு. அடுத்து நாங்கள் உண்ணும் உணவுகளிலே அறுசுவையும் உண்டல்லவா, அந்த சுவைகளை பற்றி. அல்லது வண்ணங்கள், நிறங்களை பற்றி. அடுத்தது இந்த உலகத்திலே பூமியிலே பெரும்பாலும் சூழ்ந்திருப்பது பூமியை, கடல். அதை பற்றி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வீடு, இல்லம் வேண்டும், வீடு. அடுத்து எங்கள் எண்ணங்களை எல்லாம் எண்ணங்களை வார்த்தைகளினால் காட்டாமல் வர்ணங்களினால் காட்டும் சித்திரம். அதே போன்று இவற்றையெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும், அறிவு வேண்டும். அறிவை பற்றி இது நாங்கள் இவற்றையெல்லாம் பற்றி யாரோடு வாழுகிறோம், எங்கள் சொந்தங்களோடு உறவாடி வாழுகின்றோம். சொந்தம், அடுத்தது மகிழ்ச்சி. அதை வானம், உடல் உறுப்பு, உணவு, அதில் உணவு சுவை, நிறங்கள், கடல், வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம், மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் கேட்டு நாங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிக்காக உரியதுதானே. அதனால் மகிழ்ச்சி என்ற சொல்லும் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த 10 சொற்களோடு ஆரம்பிக்கும் இந்த சொல்லோடு பாடல் எப்படி போக போகின்றது என்று நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும் விதத்திலே உங்களோடு பேசும் வகையிலே அமைய இருக்கின்றது. எங்கே வாருங்கள், மீண்டும் தருகின்றேன். 6477461515 அலையுங்கள், பேசுங்கள்.

இந்த வேளையிலே இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாக அமைய வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இன்றைய நாள் நல்ல மங்களமான நிகழ்ச்சிகளை காணும் அனைத்து உறவுகளுக்கும் உலகளாக இருப்பவர்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு, அவர்களுக்குள்ளே இடையிடையே யார் யாருக்கு என்னென்ன சோகங்கள் துன்பங்கள் இருக்கின்றனோ அவர்களுடைய துன்பத்திலும் சோகத்திலும் நாங்களும் பகிர்ந்து கொள்வோம், பங்கெடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஒரு உறவாக இயங்கி கொண்டிருக்கின்றோம் ஆண்டு ஆண்டு காலங்களாக. வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 காத்து கொண்டிருக்கின்றது, அலையுங்கள்.

0: அன்புடன் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயரை கூறி இணைந்து கொள்ளுங்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
0: ஓ, தஞ்சாவூர் மாவட்டத்திலே தான் திருபுவனம் இருக்கின்றது என்றும், அங்குதான் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் இருக்கின்றார். அவர் கே எஸ் கிருஷ்ணன் என்று அறிய கூறுகின்றோம். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா. தாங்கள் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் எல்லோரும் நலம் என்று கூறிவிட்டேன், நீங்களும் கூறிவிட்டீர்கள். நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் மகிழ்மாக இருக்கின்றீர்களா? கிருஷ்ணகிரிக்கு வந்து விட்டீர்களோ?
1: ஆமாம்.
0: போக்கும் மரத்தும் தான் உங்கள். எப்படி இருந்தது பயணம் போகும்போது?
1: நேற்று இரவு பயணம்.
0: இரவு ஒரு இரவை கழித்து அதை பயணமாக்கி, அதை பயனுள்ள நேரமாக்கி பொழுதாக்கி, காலையில் வீடு வந்து குழந்தைகளோடு, மனைவி மகள் பேர குழந்தைகளோடு சேர்ந்து விட்டு, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லாரும் நலமாக இருக்காங்க.
0: சரி, எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம்? இந்த கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க வேண்டிய நேரத்தில் திரும்பலாம். இது எங்கள் நாட்டிலே அப்படித்தான். என்னவென்றால், குறிப்பாக கூறுகிற, நான் பணிபுரிகிற காலத்திலே எங்கள் வீட்டிலிருந்து 260 மைல் தூரத்தில் உள்ள இடத்தில் கடமையாற்றி கொண்டிருந்தேன் ஆசிரியராக. அப்போ தினமும் வந்து செல்ல இல்லாத வீட்டுக்கு அங்கு சென்றால், அங்கே வார விடுமுறை 3-4 அப்படி தொடர்ந்து லீவு விடுமுறை நாள் வந்தால் ஓடி வந்து விடுவோம். எப்படியும் 8 மணிக்கு மேல் பயணம் செய்து வர வேண்டும் வாகனத்தில் நாங்கள் தொடரூந்தல் வருவதென்றால். ஆனால் அது வேறு வேறு இடங்கள் மாறி மாறி வர வேண்டும். தொடரூந்தல் சொன்னால் ஒரு இரவு ஒரு பகல் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் எப்படியாவது வெள்ளனை வந்து விட வேண்டும் என்று எது முந்தி போகின்றதோ அதுக்காக ஒரு தொடருந்தால் அது வாகனத்தில் வந்து விடுவோம். அது அங்கே நின்று இங்கே நின்று இடையில ஒரு எண்ணம் வந்தால் மாறி புகை வண்டியிலே இப்படி மாறி மாறி வந்து விடுவோம். வீட்டுக்கு வந்து இறங்குவது வீதியிலே வந்து நடந்து பைகளை தூக்கி கொண்டு வரும்பொழுது எப்படியும் எங்களை உறவினர்கள் சந்திப்பார்கள். வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அவர்களா, மாஸ்டர் வந்து விட்டீர்களா என்றெல்லாம் கேட்டு எப்போ போகிறதாக உத்தேசம் என்று கேட்பார்கள். உடனே ஆத்திரம் தான் வரும். இப்போ தான் வந்து இறங்குறேன், உடனே எப்போது போகுது என்று கேட்குறாங்களே என்று. சரியா? ஹலோ, அவருடைய இணைப்பு நின்று விட்டது என்றாலும் பேச்சு கேட்டுக்கொண்டிருங்கள், அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். அப்போ அப்படி பேசும்பொழுது எங்களுக்கு கோபம் தான் வரும். இன்னும் வந்து இறங்குறதுக்கு இடையில இவங்க எப்போ போகிறது என்று கேட்குறாங்க. திரும்பி நாங்கள் திரும்பி போகத்தானே போகின்றோம் கடமைக்கு. ஆனால் வந்தவர் குடும்பத்தை பார்க்க வேண்டும், நன்மதியை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றும். வந்து விட்டார் கிருஷ்ணன் முன்ன. கிருஷ்ணா, வணக்கம். கிருஷ்ணா, கிருஷ்ணன் உங்களை அழைத்து விட்டேன். கிருஷ்ணகிரிக்கு சென்றவுடன் கிருஷ்ணனுடைய தொலைபேசி கொஞ்சம் தொல்லையாக இருக்கின்றது. என்ன காரணம்? கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணகிரியிலேயே தொடர்புக்கு தொல்லையா என்ன? இதுதான் வாழ்க்கை. அப்படி கிருஷ்ணா அங்கு சென்று இறங்கி இப்பொழுதுதான் அங்கே சென்று பிள்ளைகளோடு இருக்கும்பொழுது நான் கேட்கிறேன், எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம் கொண்டு அவருக்கு பார்த்தீர்களா? தொலைபேசிக்கே நான் கேட்ட கேள்வி பிடிக்கவில்லை. சென்றவர் அங்கு நின்று அனுபவித்துத்தானே வர வேண்டும். எப்படியும் வீட்டுக்கு வருவார் தானே. சரி, அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக அவர் தன்னுடைய தொலைபேசியை சரிப்படுத்தி கொண்டு வருவார் மீண்டும் என்று எண்ணும் இந்த வேளையில் மகள் சியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள். இல்லை, மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகிறார். வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம். என்னானதுன்னு தெரியவில்லை.
0: கிருஷ்ணனுக்கே கிருஷ்ணகிரியில் தொலைபேசிக்கு தொல்லையா எப்படி இருக்கின்றது? அது ஏனென்றால் நான் கேட்ட கேள்வி பிழை. இப்பொழுதுதான் அங்கு சென்று சந்தோஷமா இருக்கின்றது, எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம் என்று கேட்டது சரியில்லை தானே? என்ன,
1: நாளை?
0: உடனே உடனே சென்று உடனே நாளை தனியே திரும்புகிறீர்களா தம்பதியோட? எல்லோரும் எல்லோரும் எல்லோரும் குழந்தைகள் அல்ல, நீங்களும் மனைவியும் தான். நல்ல நல்ல சந்தோஷம். எப்படியும் விடக்கூடாதுன்னு ஓடி ஓடி சேர்ந்து இழுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எப்படி போகிறது இந்த தனிமையான காலங்கள்? சரி சரி, அதை விடுவோம். இப்பொழுது மனைவியர்கள் எல்லாம் மருகள் இருக்கும்போது கேட்பது அழகற்றது. அங்கே நல்ல மாணவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த கூறுங்கள், ஏதோ கூற வந்தீர்கள், கூறுங்கள்.
1: இல்லையா, நீ சொன்ன பதம்லாம் கேட்டேன்.
0: கேட்டீர்கள். நேற்றைய தினம் வானொலியை கேட்பதற்கு சலிப்பாக இருந்ததா? முற்றாக இருண்டடிக்காமல் ஏதோ பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்த போல் இருந்தது. எங்களுக்கும் இது என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் இருக்கு. உலகத்திலே என்ன நடக்கின்றது உலகளாவ தெரியாமல் இருக்கின்றது இந்த கணனி பிரச்சனைகளால். சரி, அங்கே கிருஷ்ணகிரியிலே மழை பொழிந்திருக்கின்றதா?
1: வெயில் அதிகமா இருக்கு.
0: அப்ப திருபுவனத்திலே அங்கம் பெய்கிற அதிகமா இல்ல அன்று நல்ல மழை என்று கூறினீர்கள்?
1: அது நேற்று பெய்ந்தது எம்தானது மழை பெய்ஞ்சது.
0: ஒரு மணி நேரம் புதிய மழைதான், நீ ஒரு மணி நேரம் விடாமல் பெய்யா 60 நிமிடங்கள். ஓ, எத்தனை கலம் தண்ணீரை ஊற்றி விட்டு போயிருக்கிறது மழை. அப்ப கிருஷ்ணகிரியில மழை, கிருஷ்ணகிரியில மழை இல்லாத விட்டாலும் கிருஷ்ணகிரியில வெப்பமா இருக்குமா ஐயா?
1: வெப்பம் கொஞ்சம் இருக்கு.
0: அது என்ன வந்தால் இந்த பிரதிபலிப்பண்ணு இருக்கு, இந்த எதிர் எதிர் எதிர் எதிரொலி என்ன இருக்கிறது புரிகிறதா உங்களுக்கு? எதிரொலி நாங்க பேசும்போது அது ஒரு இடத்துல தடைப்பட்டு மீண்டும் உங்களுக்கு வரும் இல்லையா, அது எதிரொலி. அதே போல எதிர் அலையும் இருக்கின்ற, இந்த இந்த கதிரவனுடைய அலை வீசி கொண்டிருக்கும் பொழுது அனலாக செல்லும் பொழுது மலைப்பகுதிகளில் அது எதிர் திருப்பி வரும் ஐயா. அந்த வெப்பம் எங்கள் சாதாரண எங்கட பகுதியை விட மலைப்பகுதிகளில் வெப்பம் அதிகம் தாங்க முடியாது. அது மலை கருங்கல்லிலே விழுந்து கொதித்து திருப்பி வருவது. நான் அதை உணர்ந்திருக்கேன். நான் கல்வி கற்பித்த மலை நாட்டு பிரதேசம் அங்கு எனக்கு விருப்பமான ஒரு இயற்கை சூழல் அது. அங்கு சொன்னால் அங்கே சிறுவழி சிறு வெயில் வந்தாலும் பெரிய வெப்பமாக இருக்கும். இருப்பினும் ஒரு நாள் தானே தாங்கிக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் தந்த பதங்கள் எல்லாம் கேட்டு என்று கூறுகள். எந்த பதத்தை கேட்டு எந்த பதத்தை விரும்பி எடுக்கிறீர்கள் நீங்கள்?
1: சொந்தம்.
0: சொந்தம் என்ற பதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். சரி, சொந்தம் என்ற பதத்திலே சொந்தம் என்றால் என்ன, சொந்தங்களை எது சொந்தம், இது எப்படி சொந்தம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: சொந்தம் என்றால் கூடி வாழ்ந்தால்தானே சொந்தம்.
0: சரி, கூடி வாழ்ந்தால் என்று யார் வாழ்ந்தால், உறவினர்களா நண்பர்களா அல்லது மிருகங்களா பறவைகளா, எது கூடி வாழ்ந்தால்?
1: மக்களையே சொல்றேன்.
0: ஓ, மக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் கூடி வாழ்ந்தால் அவர்கள் சொந்தமாகிறார்கள் அப்படி கூறுகிறீர்களா?
1: குடும்பமாக இருந்தால் அது சொந்தம் வந்து நன்றாக இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு
0: ஐயா. சொந்தம் என்று எதை எண்ணுகிறீர்கள் ஐயா? சொந்தம் என்பது எதை எண்ணுகிறீர்கள்?
1: உறவுகள், தாய் தந்தை மனைவி
0: அவர்கள் சொந்தங்கள். அந்த உறவு அது எங்களோடு கூடி பிறந்த எங்கள் உறவுகளுக்குள்ளே ஒரு சொந்தம் இருக்குண்டா, அதைத்தான் கூறுகிறீர்கள்?
1: ஆமாம்.
0: சரி,
1: வருகிறது ஐயா.
0: எப்படி வருகிறது?
1: எப்படி வருகிறது என்றால் இப்போ எல்லாரும் ஒற்றுமையா ஒன்று ஒரே வீட்டில் இருக்குன்னு ஆசைப்படுவதே இல்லை ஐயா. பெரும்பாலும் இப்போ கல்யாணம் ஆனா கண்டுபிடித்தனம் வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க.
0: முன்பு எப்படி இருந்தது?
1: முன்பு எல்லாம் கூட்டு குடும்பமா ஒன்னாக இருந்தாங்க.
0: சொந்தம் என்றதை நீங்கள் சொல்வது விட்டு பிரியாமல் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்வது
1: சிறப்பு.
0: ஒற்றுமை ஒரு புறம் இருக்கட்டும், அதாவது கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டு வருகிறீர்கள். அப்படி என்றால் சொந்தத்துக்குள்ளே விட்டு பிரியாமல் உறவு நீடிப்பும் ஒருவர் ஒருவர் தாங்கி நடக்கின்ற பண்புகள் எல்லாம் வளரும் என்றதுக்காகத்தான் நீங்கள் அதை கூட்டு குடும்பம் என்று கூறுகிறீர்கள். அது இன்று சாத்தியமானதா? அதையும் ஒரு பக்கம் பார்த்துதான்
1: கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்ல வர்றேன் ஐயா.
0: ஓ, அதை நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்களா? தீமையை கூட வழி நடத்துவார்கள். எப்படித்தான் இருந்தாலும் ஒரு வழிகாட்டி வேண்டும். வழி நடத்தியில அவர் அனுபவ ரீதியாக அவர்களிடம் அனுபவம் உண்டு, வாழ்வின் அனுபவம், வாழ்க்கை தத்துவங்களை நன்கு உணர்ந்திருப்பார்கள். வாழ்ந்து அனுபவப்பட்டவர்கள் அந்த அனுபவத்தின் நிமித்தம் அந்த அனுபவத்தின் நிமித்தம் சில அறிவுரைகளை வழிகாட்டுகிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் இடையூறாக இருக்குமே ஐயா.
1: அது கொஞ்சம் சில நேரங்களில் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும்.
0: ஓ, அங்கே சகிப்பு தன்மை ஏற்படுகின்றது.
1: அவசியமா வேணும் ஐயா.
0: சரி, தனிப்பட்ட முறையில் பிரிந்து அவர்கள் கொஞ்சம் தூரத்தில் சென்று தனி குடித்தனங்கள் தனித்தனியாக அண்ணன் ஒரு குடும்பம், தம்பி ஒரு குடும்பம், தங்கை ஒரு குடும்பம் அப்படி போனால் அதுல என்ன பாதகம் இருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: அடுத்த தலைமுறைக்கு அது சொல்லிக் கொடுக்க அளவுக்கு இருக்காது உறவுக்கு.
0: இப்பொழுது சொல்லி கொடுக்கிற அளவுக்கு மூத்த தலைமுறை நடக்கின்றார்களா?
1: இல்லையா, மதித்து வாழ்வது நல்லது.
0: இந்த மதிப்பு எப்படி கிருஷ்ணா, மதிப்பு எப்படி வருகின்றது?
1: உறவை வைத்து தானே மதிக்கிறாங்க.
0: இன்னும் சரியாக நாங்கள் இன்னும் துளக்க வேண்டும் என்றால் ஒருவரை அல்லது முதியவரை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்றால் அந்த மதித்து நடப்பதற்கான பண்புகள் முதியவரிடம் முழுமையாக இருக்கின்றதா என்று
1: இருக்க வேண்டும். ஆமா,
0: என்று
1: அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா நமக்கு இருப்பாங்க.
0: அது சரி கிருஷ்ணா, நீங்க சொல்றது சரி. அவர்கள் இன்று அப்படி என்ன அன்று இருந்தார்கள், அன்று இந்த வாழ்க்கை முறை வேறு, தேவைகள் வேறு, உற்பத்திகள் எல்லாம் வித்தியாசம், நடைமுறைகள் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. இன்று ஜனத்தொகை அதிகமாக மக்கள் பெருக்கு கூடிக்கொண்டு போகும் பொழுது அந்த கூட்டாக இருந்து செல்வதற்கு இடையூறுகள் இல்லையா? வீட்டு வசதி போதுமா? அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்காது தானே ஐயா? பாருங்கள், கிராமங்களிலே அது வசதிப்படும், நகரங்களிலே கூட்டு குடும்பம் நன்றாக இருக்குமா? உங்களுடைய அனுபவத்தை கூறுகின்றீர்கள், அதில் உங்களுடைய கருத்தின்படி சொந்தம் என்று இருப்பது உறவுகள். அந்த உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாக ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க வேண்டும். அதற்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். முதியவர் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள்னா பெரியவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்க வேண்டும், இளையவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் இவையெல்லாம் இப்பொழுது இல்லை, ஏனென்றால் தனித்து வாழ்வதால் என்று நீங்கள் உங்கள் கருத்தை கொண்டு வருவீர்கள். சிறப்பு, நல்ல கருத்தை கொண்டு வந்து கலந்திருக்கிறீர்கள். பார்ப்போம், மற்றவர்களும் வந்து அதற்கு கருத்து கூறலாம். இப்படி சொந்தம் என்ற கருத்து, இப்போ நீங்கள் பேசிய வகையிலே உங்களுடைய கருத்துப்பட அமைந்த பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, கூற முடியுமா?
1: படம் வந்து பாகப்பிரிவினை.
0: ஆஹா, பாகப்பிரிவினை. அன்று வந்த ஒரு திரைப்படம், அற்புதமான ஒரு திரைப்படம் பாகப்பிரிவினை. சமூக
1: ஒற்றுமையாய், ஆமா, ஒற்றுமையாய் வாழ்வோம், உண்டு நன்மையை, வேற்றுமையை வளர்ப்பதனால் விளையும் தீமையை.
0: முதல்வருடைய பாடங்கள் கேட்போம்.
1: மந்தரையின் போதனையால் மதம் மாறி கைகேத்தி, வஞ்சக சகுனியால்
0: என்னவென்றால் பல அங்கே வரும் வரிய விட்டு இடவரிய கேட்டு விடுவீர்கள் சில வேளையில.
1: ஒற்றுமையா வாழ்வதால்
0: பாடல், அந்த பாடல் ஒற்றுமையாய் வாழ்வதால் என்று பாடங்களை இன்னொரு கேட்போம்.
1: ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே.
0: நல்ல வரி. அந்த ஒற்றுமையாய் வாழ்வதால், ஒற்றுமையாய் வாழ்வதனாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும். இந்த வேற்றுமையை யார் விளைகின்றார்? நாங்கள் தானே விளைவிக்கின்றோம், முன்னோர்கள் விளைவிக்கவில்லையே. அப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு அவர்கள் மறக்கவில்லை, நாங்கள் தான் ஐயா மறக்க. எங்களோட தேவை, எங்களோட வேலை, எங்களோட பணிக்கு இது உகந்த இடம் இல்லை, என் மனைவிக்கு அது இடையூறாக இருக்கிறது, குழந்தைகள் பாடசாலைக்கு செல்வதுக்கு இடையூறாக இருக்கின்ற காரணங்களும் இருக்கின்றது தானே கண்ணா. அதுவே இந்த அந்த ஒற்றுமையை எப்படி குலைகின்றன இந்த பாடலில் வருகிறது. நீங்கள் முதலில் எடுத்த விருத்தம் அதிலே மந்தரையின் சூழ்ச்சியினால் மனம் மாறி கைகேயி என்று ஆரம்பிக்கின்றது, புரிகிறதா? கேட்பவர் புத்திகளை கேட்டு எங்கள் குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒற்றுமையை குலைப்பதற்கு சில சக்திகள் உண்டு. குடும்பம் சொந்தம் என்றால் அப்படித்தான். சொந்தம் என்று சொல்லும் பொழுதில் பாசம் மிகுதியாலும் போராமை மிகுதியினாலும் இந்த பிரிவுகள் ஏற்படுகின்றது. ஒன்று, அதிக பாசம், நான் தான் கூட என்ற அந்த பாசம் ஒன்று. இரண்டாவது, இவர்களையும் கூடிய எல்லாம் இருக்கின்றார்கள் என்ற ஒரு அந்த காழ்ப்புணர்வு, அதனாலே மஞ்சங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். வாழ்த்துக்கள். ஒரு கலந்துரையாடல் நல்ல சொந்தம் என்ற பதம் வைத்து கிருஷ்ணா கிருஷ்ணகிரியிலிருந்து கலந்து உறவாடினீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் பாடல் கிடைக்கும், கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி கிருஷ்ணா. அடுத்த உறவாக நான் அழைக்க இருக்கின்றேன் அன்புடன் நாச்சியார் கோவிலிலிருந்து ஓம் நம சிவாய என்று எங்களோடு இணையும் அன்பு தேவாவை. வணக்கம் தேவா. வணக்கம்.
2: நமச்சிவாயா, நமச்சிவாயா, நமச்சிவாயா, நமச்சிவாயா. ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா,
0: நீங்க சொல்லுங்க,
2: நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க.
0: என்னவென்றால் உடல் நல குறைவாக இருப்பதாக உங்க செய்தியில் அறிந்தேன்.
2: சளி பிடிச்சுக்கிட்டே எக்கெல்லாம் எடுத்து விட்டு வந்து அது ஒண்ணும் இல்ல, சாதாரண சளிதான், இது மழை விட்டு விட்டு பெஞ்சதுனால.
0: பாருங்களேன், சாதாரணமான ஒரு சளி கூட எங்களுடைய ஆரோக்கியமான உடலை கெடுக்கின்றது ஐயா, இல்லையா?
2: 3500 ரூபா புடிங்கி விட்டானோ சரின்னு நானும் வீட்டுல ஐயோன்னு சொல்லிட்டு என்னப்பா நான் வந்து நிக்கணும் அவ்வளவுதானே எடுத்துட்டோம் பேசிட்டு இருந்தீங்க.
0: இதற்கு கிருஷ்ணா கூறுகிறது இந்த முன்னோர் முதியோர்கள் கூட்டிருந்தா அடங்கப்பா சளிய கசாயம் வச்சு குடிக்கலாப்பான்னு சொல்லி சிரித்திருப்பார்கள் இல்லையா?
2: எனக்கு எல்லா இதுவும் தெரியா, ஆனா எனக்கு இதா இதாயிட்டு இப்ப பேசிக்கிட்டு
0: இருந்தீங்கல்ல,
2: அருமையான சப்ஜெக்ட் அது
0: இப்பொழுது வைத்தியத்துக்கு சென்றால் இந்த என்ற மகளுக்கு இப்பொழுது உங்களுடைய வானரசி தங்க தாமரைக்கு 24 மணித்தியாலமும் ஆக்சிஜன் கொடுக்கிறதுக்கு மிஷின் போட்டப்பட்டிருக்கின்றது வீட்டுக்குள்ளே. சாதாரணமான இந்த காத்திலே இருக்கையா ஆக்சிஜன் உணவிலே இருக்குது. இந்த காற்றை வெளியே சென்று ஒரு ஒரு 100 மீட்டர் நடந்து சுவாசித்து வந்தாலே ஆக்சிஜன் தானாக வந்து சேரும். இப்ப வேறு வேறு நோய்
2: எனக்கு எனக்கு அந்த மாதிரி இறப்பு வந்துட்டியா
0: என்ன கேட்டீங்க எடுக்க வேண்டும். அது ஆரம்பத்தில் இந்த சளி வரும் பொழுது இந்த உங்களுக்கு சளி உள்ளவர்களுக்கு கடினம் ஐயா, ஏற்கனவே உங்களுக்கு வீசிங் என்று சொல்லுகிற இழுப்பு அது இருக்கிறவங்களுக்கு கடினமா இருக்கும். கவனமாக இருக்க உடம்புலையே ஆடக்கூடாது. நாங்கள் இது நகைச்சுவை
2: என்னமோ இது ஒன்று இழுக்கிறதுக்கு விட்டுருக்காங்க.
0: மாத்திரையை
2: போட்டு
0: அவங்க கூறியபடி இழுக்கிறது அது என்ன செய்தால் அந்த இழுப்பு அது வெண்டர் என்று சொல்ல உடனடியாக உள்ளே சென்று எங்களுடைய சுவாசத்தை விரிவடைய செய்கின்றது. சுவாசத்துக்குள்ளே ஈரப்பதம் இருக்கிறதால் தான் இது கூடுதலாக வருது. அந்த ஈரப்பதம் உஷ்ணம் வெப்பத்து காலத்தில் வரும், மழை காலத்தில் வரும், தூசிகளுக்குள்ளே வரும், காற்று இல்லாத
2: இடத்துல மழை எனக்கு ஒத்துக்கலையா
0: மகளின் திருமணத்தோட உங்களுக்கு உடலுக்கு ஆறுதலே இல்லை. உடலுக்கு ஆறுதல் நான் உணர்ந்து பார்த்தேன், அது வருவது வழக்கம். இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இப்பொழுது பேசக்கூடியதா இருக்கிறதா?
2: பேசுவையா நடந்தோம்னா இறக்கி இழப்பு வந்துருது.
0: அப்ப மெதுவாக பேச வேணும், கொஞ்சமாக பேச வேணும். இப்ப நாங்கள் பானம் இந்த உடல் உறுப்புகள் அல்லது உணவு சுவை இதை பத்தி பேச போறீர்கள்.
2: கேட்டுக்கிட்டு இருப்பா இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். சொந்தம்
0: கையிலே அந்த இது வச்சுக்கிறீங்களா?
2: இரண்டு நிறங்கள்ல
0: இருக்கின்றது அப்படி வச்சோன்னா
2: சொந்தங்கிறதியா? இப்ப சொன்னது கிருஷ்ணன் சொன்னது உண்மைதான். அதாவது கூட்டு குடும்பங்கிறது கிருஷ்ணன் குடும்பத்திலயும் இருக்காது ஐயா, எல்லார் குடும்பத்திலயும் இருக்காது. இப்ப மீரா மாமா தங்க தாமரை இருக்காங்கல்ல, அவங்க உங்களோட இருக்கிறதும் ஒரு பொக்கிஷம். இப்போ என் குடும்பத்துல நடந்தத நான் உண்மையே சொல்றேன் ஐயா. என் பொண்ணு போய் ஒரு வாரம் தான் ஆகுது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு இப்ப அங்க போனோம்னா வீடு எனக்கு சின்ன, நம்ம வீடு பெருசியா கிருஷ்ணனை கேட்டு பாருங்க, நம்ம வீடு பெருசு. இங்க ஓடி ஆடி விளையாடலாம். அங்க வந்து போரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க, சின்ன வீடு. அது அவ கூச்சப்படுறான்,
0: கூச்சப்பட்டுக்கிட்டு
2: கேளுங்க, கேட்டுங்க இது உண்மை, ஐயோ உண்மை நடந்த உண்மையா நான் சொல்றேன். தண்ணி வீடு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லினோன்னே நானும் என்னடா அது போய் ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னடா அது அப்படின்னு மாப்பிள்ளதான் ஒத்தகெல்லாம் நிக்கிறாப்புல. ஏன் பொண்ணுகிட்ட ஒண்ணு நான் முன்னிட்ட ஏமா இந்த மாதிரி பேசினே அப்படின்ட்டு விளக்கு வந்தியா, விளக்கே வந்து 45,000 ரூபாய்க்கு வாங்கி
0: கொடுத்துருக்கேன்.
2: ஏன்னா நேச்சுரல் இருக்கும், நம்ம பொண்ணு விளக்கத்துக்கு இருக்கு, ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோடியா வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்ப என்ன தண்ணி கொடுத்தோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி சரி நீ போமா, நீ எங்க என்னமா நீ தண்ணி கொடுத்தனா போங்க, ரெண்டு பேரும் வேலையில இருக்கீங்க, என் பொண்ணும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன், அவன் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். இந்தியா காசுக்கு தமிழ்நாட்டு காசுக்கு சரிட்டு நாங்க ஒன்னே அமௌண்ட்டு ஒண்ணே ஆகா தண்ணி ஊத்த போனாங்க. என்னடி இது, அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்ன இது அப்படின்னா, மாப்பிள்ளதான் ஒத்தகல்ல நிக்கிறாப்புல, வசதி பத்துல நிக்க கூட வேண்டாம்ல, அவங்க சுதந்திரமா இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு உறவு முறையில அது ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு தனி கொடுத்தனம் போறோன்னு எனக்கு மனசு சரியா இல்லையா, என்னடா இது, அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயா மாப்பிள்ளோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க. அதை வச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். கேளுங்க கேளுங்க ஐயா, வருத்தப்பட்டோன்னா திரும்ப வந்து மாப்பிள்ளையே போன முடிச்சுனா அவளா இந்த மாதிரி இல்ல எங்களுக்கு இதா இருக்கு சஞ்சுரமா இருக்கு சரி போங்க அப்படின்னா வாங்கின குத்துகளுக்கு
0: ஆரம்ப காலத்தில் அந்யோன்யமாக இருக்க வேண்டும், அதற்கு தனி கொடுத்தாலும் அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று.
2: போரூர்னு ஒரு ஊர், அங்க நாங்க இருக்க போறோம், ஆபீஸ் அங்க ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட இருக்கு, நாங்க போயிடுறோம் அப்படின்ட்டு சொன்னாப்புல எனக்கு தெரியாதுமா அம்மா, எனக்கு வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா சொல்றதுதான் நாங்க இருப்பேன், அதனால நீ அவங்க உங்க அம்மாட்ட பேசிக்கிங்க அப்படின்ட்டான். என் முன்னாடி பேசிக்கிங்க அப்படின்ட்டான். என் முன்னாடி ஒண்ணு நீங்க தனி குடுத்தரம் போங்கிடுங்க
0: அப்படின்ட்டாப்ல.
2: ஏன்னா இதா இருக்கு, கொஞ்ச நாள் இருங்க, அப்புறமா எப்படியா இருந்தாலும் அங்கதான் போவீங்க, அம்மா அப்பா கிட்டதான் போவாரு அவரு. ஆனா நீங்க இப்ப நீங்க இதுக்கு இதான் நிக்க இடம் எல்லாம் அந்த வீடு சின்ன வீடு தான் அங்க வந்து.
0: அப்படியான நேரத்துல நாங்களும் கொஞ்சம் மனச்சாட்சியோட அவர்களோட சம்மதத்தோட இல்ல மகிழ்ச்சியாக பிரிந்துச்சு, தங்களோட வசதியை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
2: அவங்களே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அவங்க போறா இருந்தா போட்டோம், கண்டிப்பா போட்டோம். என் முன்னாடி சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் சாமர்த்தியமா இருந்து இது
0: பண்ணுன்னு சொல்லிட்டு கவனிக்கணும். இந்த வாய்ப்பா தனிக்குடித்தனம் இருப்பதற்கு ரெண்டு கருத்து இருக்கின்றது. இப்ப இந்த சாதாரண தனிக்குடித்தனம் அம்மா அப்பா அந்த மூத்த அங்கே ஒரு மகன் இங்கே ஒரு மகள் இருவரும் திருமணம் செய்து விட்டால் ஆண்மகன் வீட்டிலே பெண் வாழ வேண்டும், சரி. அந்த ஆண்மகன் இருந்து தன்னுடைய இந்த தனி குடித்தனத்தில் ரெண்டு இருக்கிறது, தன்னுடைய குடித்தனத்தை தானே சிறப்பாக வளர்ப்பது ஒன்று, இரண்டாவது தன்னை சார்ந்தவர்களையும் சேர்ந்து கவனிப்பது இன்னொன்று. அங்கேதான் பிணக்குகள்
2: இன்னும்
0: தந்தை அவர்களுடைய கவனத்திலே அவர்களுடைய பண செலவிலே தான் இவர்கள் வாழ வேண்டும் என்று இல்லை. இவர்கள் தாங்கள் உழைக்கின்றார்கள், விரும்பியதை செய்து, ஆனா ஒரு வழிகாட்டி இருப்பாங்க, வழிகாட்டிக்காக அவர்கள் இருக்கணும். ஆனா எப்படித்தான் சம்பாதிச்சாலும் கொண்டாலும் தனி மனித மகிழ்ச்சி என்று இருக்குது இல்லவா ஐயா, அந்யோன்யம் அதெல்லாம் அசௌகரியம். அவர்கள் தனியே சென்று இருந்து வந்து வந்து போகலாம், இவர்களும் போகலாம் அவர்களும் வரலாம், சொந்தம் அதனால் சொந்தம் விட்டு பிரிவதில்லை. கிருஷ்ணா கூறியதன்படி வழிகாட்டி ஒன்று போனோம், வழிகாட்டி ஒன்று போனோம். இவர்கள் படித்தவர்கள் இப்ப இந்த நாகரிக உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு புரிகின்றது. அந்த வழி அவர் செல்லும் பொழுது அவர்கள் நடை உடை பாவனைகள் அவர்களுடைய பரிமாறல்கள் ஏதும் பிழை வந்தால் பெரியவர்கள் தலையிடலாம், பார்க்க வேண்டும் தாய் தகப்பன கடைசி வரைக்கும் கண்டலங்கா அப்படின்னு கதைகள் இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய சுதந்திரத்துக்கு என்ன செய்கிறது நாங்கள், சரி அம்மா அப்பாவுக்கு பார்க்க வேண்டும் சின்ன குறித்த வீட்டிலே போய் இவர்களும் வந்து எப்படி அந்யோன்யம் இருக்கும், அதுல என்ன இருக்கின்றது, அதுதான் இன்றைய நாகரிகம். அன்று அப்படியில் என் தாயும் தந்தையும் ஒன்றாக அருகருகே இருந்தது நான் பார்த்ததில்லை, அது அன்றைய குடும்பம். அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக பக்கத்திலே அருகில் எங்கள் வீட்டில் கதிரை மேசைகள் இருந்தாலோ இல்லையோ அருகரில் எங்களுக்கு முன்னாலே அவர்கள் பேசுவதில்லை, ஒட்டி உறவாடுவதில்லை. இப்பொழுது அப்படி இல்லை, காலம் மாறி போய்விட்டது. அப்ப காலம் மாறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் மாறத்தான் வேண்டும்,
2: மாறத்தான் வேண்டும். ஆனா ஐயா எனக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இந்த புள்ளிகளுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணம்.
0: என்னுடைய
2: சுயநலம்
0: பாதுகாப்பு நினைக்கிறீங்க, என்ன பாதுகாப்பு, சரி எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும், உண்ணும் போது வெளியே போகும்போது வரும்போது பேசும்போது பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா ஐயா, சரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் பக்குவமாக அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அந்யோன்யமாக வாழ்வதற்கு ஏற்ற வசதி வேணுமே ஐயா, வாழ்க்கை அங்கேதானே. அந்த நேரத்தில் அப்படி வாழ முடியாது என்ற மனமுறிவு அந்த இருவருக்கும் ஏற்பட்டு விட்டால் கூட்டு குடும்பம் ஒற்றுமையாக்கி வைக்க முடியுமா? முடியாது ஐயா. அவர்களுக்குள்ள மனமுறிவு வரக்கூடாது, அதை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்படி பேசுவதால் இருவருக்கும் மனமுறிவு, அந்த குழந்தைகளுக்கு மனமுறிவு வரக்கூடாது என்று பெற்றோர்களும் நினைக்க வேண்டும். நீங்கள்
2: என்ன?
0: அதனால் உங்கள் மகளும் அந்த மகனும் படியாத படிக்காத பிள்ளைகளும் இல்ல கல்வி அறிவுள்ள பிள்ளைகள், ஒற்றுமையான அம்மா அப்பாவோடு வாழ்ந்த பண்பு பாரம்பரியம் அந்த குழந்தைக்கும் தெரியும், அந்த மகனுக்கும் தெரியும், தாய் தகப்பன் தங்களை எப்படி ஓம்பி வளர்த்திருக்கின்றார்னு. அப்ப வெளியே சென்று அவருக்கு மனதுக்குள்ள ஒரு எண்ணம் பண்ணு, நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் போனால் எங்களோட குடும்பத்தில் அந்தஸ்து அப்படி போகும், தாய் தந்தையோட பேர் கட்டு போகணும் அவர்களும் நினைப்பார்கள். அவர்கள் நினைக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்றீர்கள், அது அவர்களுக்கு பாடமா இருக்கும்.
2: அப்புறம் ஒரு செய்தியா, அவங்க வாடகோட பாக்க போனாங்கல்ல, போரூர்னு ஒரு மெட்ராஸ்ல இருக்கு, அது நானும் போரூர் அங்க பிடிச்சிருக்காங்க. அங்க காம்ப்ளெக்ஸ் கட்டி மாடி மாடி கட்டி அந்த இதை விட்டுருக்காங்களாம். 80 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு சொந்தமாயிடும். லிப்ட் எல்லாம் இருக்கு, நான் போய் பார்த்தேன், லிப்ட் எல்லாம் இருக்கு, லிப்ட்ல போய்க்கலாம், அந்த இந்த இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாப்ல. என் பொண்ணு ஒண்ணு என்னட்ட சொல்லி நான் பணம் குத்துறேன், அவரும் பணம் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்ல. ரைட்டு, எப்படியோ சரி நீங்க முதல்ல இங்கே விருங்க, அப்புறமா இடத்த வாங்கிக்கலாம், அந்த இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 80 லட்சம் ரூபாயா அந்த காம்ப்ளெக்ஸ் மாடி
0: நீங்களும் ஒரு நேரம் போகலாம், அவர்களும் வந்து தங்கிக் கொள்ளலாம், போகலாம், வரலாம், இதெல்லாம் செய்யலாம். அது கூட்டு குடும்பம் ஒரு காலம் இருந்தது ஐயா.
2: நான் ஓகே சொல்லிட்டேன் ஐயா, நான் ஓகே சொல்லிட்டேன், வாங்கிடுங்க வாங்கிடுங்க வாங்கிடுங்க அப்படின்ட்டு
0: நாங்கள் உணர்ந்து வாழ்த்துவோம். அந்த புதிய தம்பதிகள் புதிய இல்லம் அமைத்து மங்களமாய் வாழட்டும். வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: அவர்களுடைய அந்நியோன்யங்கள் நிறைவு வரும். நாங்கள் தலையிடக்கூடாது. பெரியவர்கள் வழிகாட்டப்படும் எப்பொழுதுனா அவர்களுக்கு ஒரு ஒரு இடையூறு வரும் பொழுது அன்பாக நன்மையாக போய் சொல்லுவோம்.
2: என் நெத்தியில சுத்தியில் அடி அடிச்ச மாதிரி சொன்னீங்க. நான் வந்து எனக்கு அவங்களை விட்டு பிரியறாங்களேங்கிற ஒரு
0: அதுவே எந்த பெற்றாருக்கும் இருக்கும் ஐயா. ஆனால் அவர்களுடைய நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் ஓம்பி வளர்த்து இவ்வளவு செலவழித்து இவ்வளவு ஓடி ஆடி உங்கள் உடல் வருத்தி உண்ணாமல் கொண்டாமல் இருந்து இந்த திருமணத்தை மங்களமாய் நடத்த வேண்டும் என்று அதை காணும் பொழுது மனதில் எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் காலங்காலமாக அவர்கள் ஒற்றுமையாக மகிழ்வாக சிறப்பாக இருந்தால் மலரும். குறைவு ஏற்பட்டால்
2: சொன்னீங்கல்ல, இந்த உப்பு வரைக்கும் அந்த கண்ணீர் எப்படிதான் வந்துச்சுன்னே
0: தெரியலையா.
2: சாமி கோயில்
0: நன்றி,
2: நானாவே வந்துட்டு
0: நன்றி தேவா. இந்த வேலையில உங்களுக்கு என்ன பாடல் உணர்விலே பெறுகின்றது? இப்படியா நேரத்தில் தந்தையை விட்டு மகள் விருந்து குடும்பங்கள் அப்படி போய் தனி கொடுத்த போகின்றார்கள் என்னும் பொழுது பெற்றாருடைய மனம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் வங்கி தவிக்கும். இந்த வேலையில என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுறீர்கள்? உங்கள் மனதுக்கு ஆறுதல்
2: பெற்றால்தான் தாய்மையை பத்தி ஒரு பாட்டு போடுங்க. அது ஏதாவது ஒரு
0: தாய்மையை பற்றி ஒரு பாடல் உங்களுக்கு வரும், உங்களுக்கு தெரிந்தால் அழைத்து கூறுங்கள், இல்லைன்னா நான் ஒளிபரப்பும் போது
2: நினைத்த
0: பாடலை மீண்டும் ஒரு பாடலை மறுபரிசீலனை செய்து அதை நினைத்துக் கொண்டு வந்து நன்றி தேவா. அடுத்த
2: நன்றி
0: அடுத்த உறவாக அன்பு மகள் கஸ்தூரியும் சியாமலாவும் இணையும்போது

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளை 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 9வது நாள் அறிவன் கிழமை. பழமையாக நாங்கள் அறிவன் கிழமையில் கதம்பத்திலே வந்து இணைந்து அற்புதமான அழகான சிறப்பான ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம். அதற்கு முன்பு இணைந்து வந்த நான், என் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த என் அன்பு தமிழ், இவர்களுக்கெல்லாம் மேலாக ஆளாக உலகெல்லாம் ஆட்கொண்டு கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன், பழமையாக நான் கூறுவது போன்று ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி இன்றோடு அவர்களுடைய பாதம் பணிந்து தலை வணங்கி சிரம் தாழ்த்தி என்னுடைய இருகரம் கூப்பி வணக்கம் நன்றி கூறி, உலகளாவை இருக்கின்ற என் அன்பு நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகமென்று இன்றைய நாள் கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே.

வந்துவிட்டோம், இணைந்து விட்டோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இன்றைய நாள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 18 பாகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். இது 22 பாகை வரை செல்லலாம். ஆனால் இன்று அடிக்கடி மழை பொழியும் என்று கூறும் இந்த காலநிலை மழை காலம்தான். எங்களுக்கு குளிர் அதிகமில்லை. வெளியே சென்று வருவதற்கு பாரதூரமான மழை என்றும் இல்லை, அங்கங்கே பெய்து கொண்டு இருக்கின்றன. நேரம்தான் எங்களுடைய பொழுது விடிந்து பொழுது மறையும் வேளை, அந்த கால எல்லை தான் குறைந்து கொண்டு போகின்றது. இன்றும் 12 மணித்தியாலம் 9 நிமிடங்கள் வரைதான் பகல் தோன்றும் என்று அறிக்கை கூறுகின்றது. இந்த 12 மணித்தியாலம் 9 நிமிடம் எங்களுக்கு 15 மணித்தியாலத்துக்கு மேலிருந்த பகல் குறைந்து கொண்டு வந்து மேலும் குறைய இருக்கின்றன. ஆதலால் இப்பொழுது குறைந்த பகலும் கூடிய இரவையும் காணும் காலம் மழை காலம். இன்னும் ஓரிரு வாரங்களில் இலைகளெல்லாம் பழுத்து, மரங்களிலேயில் செடிகள் இலைகளெல்லாம் பழுத்து விழுந்து தடிக்குச்சி ஆகி இலையுதிர் காலம் முத்தி பனிகாலம் தொடங்க இருக்கின்றது. ஆனால் சோகமான செய்திகள் தான் இந்த கால மாற்றத்தினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், அபாயங்கள், பாரிய அபாயங்கள் என்றெல்லாம் வரும்பொழுது இன்று ஒரு பதிவிலே பார்த்தேன், அது பனி சுனாமி என்று கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே நேபாளத்தில் நடைபெற்றது பூகம்பம் அல்ல, அது பனி சுவாமி சுனாமி என்றும், அதுக்கு பனி சுனாமி. சுனாமி என்பது அடி ஆழம் கடலில் இருந்து எழுந்து மேலே பாய்ந்து உலகத்தை மூட வந்தது தான் சுனாமி. அது கடல் ஹோல் என்று கூறப்படுவது. இவர்கள் ஒரு எதுகை மோனியோடு பேச்சு துணை கூறுகிறார் பனி சுனாமி என்று. சுனாமி என்றது வெள்ளப்பெருக்க அல்ல, அடி ஆழத்திலிருந்து கிளர்ந்தெழும்பி கொதித்து வர்றது தான் சுனாமி, கடல் ஹோல். இவர்கள் இந்த பெயரை வைத்திருக்க அதே போன்று வெள்ளப்பெருக்கு. ஒரு இமயமலையின் உச்சத்திலிருந்து பெரிய மலைப்பாறைகள் உடைந்து விழுந்த பொழுது அங்கே எல்லாம் மலை சரிவுகள் ஏற்பட்டு அது ஆற்றுக்குள்ளே விழுந்து ஆற்றோடு ஆறாக கனமழையாக கன நீர் பெருக்காக தேங்கி சென்று அணைக்கட்டுகளை உடைத்து கொண்டு தான் நாட்டுக்குள்ளே போயிருக்கின்றது என்பதை கூறுகிறார்கள். இன்னும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் இன்று காலை ஒரு பதிவை மூன்றியல் தமிழ் மாணவர் அன்பு உறவுகளுக்கு பதிந்திருக்கின்றார். அதை நீங்களும் பார்த்துவிட்டு ஜெகவர் சாதிக்க அவர்கள் பயங்கரமாக இருக்கின்றது என்ற பதிலையும் போட்டிருக்கின்றார். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை கிருஷ்ணன் நீங்கள் பதிவெடுப்பதற்கு முன்பு அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், அறியாததாக இருக்கலாம். ஆனால் அதை பகிரங்கமாக கொண்டு வந்து பகிரும் பொழுது அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தீர்மானிக்க வேண்டும். முன்பும் அப்படித்தான் ஒரு பதிவை போட்டு எல்லோரையும் ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கியது போல் இருந்தது. இதுவும் நான் உடனே தேடி சென்றேன் செய்தி பகுதிகளில், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வேறு செய்திகள் எதுவும் இல்லை. இப்பொழுது இந்த அறிவியல் சாதனங்கள் கூறி 7வது அறிவென்றொன்றை கண்டுபிடித்து விட்டோம், அதுதான் செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் பெருந்தன்மை அழுதுகிறார். செயற்கை நுண்ணறிவு சிறந்தது தான். நான் அதனால் ஏற்படுகிற விளைவுகள், ஆபத்துக்கள் மக்களை மிகவும் மோசமாக்கி கொண்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற செய்திகள் அது மட்டுமல்ல காட்சிகள் எல்லாம் இந்த ஊடகங்களே சின்ன அறைகளே இந்த படத்தை எடுத்துவிட்டு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு எடுத்தது மாதிரியெல்லாம் காட்டுவார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் நம்புவதற்கு இல்லை. அது ஏஐ, அங்கே இடையில ஒரு எழுத்து போடுவார் ஏஐயில் புனையப்பட்டது என்று போடுகிறது, செயற்கை நுண்ணறிவால் புனையப்படும், அங்கே இருக்கிறதை எடுத்து இங்கு ஓட்டி, இங்கே இருக்கிறதை அங்கே ஒட்டி எல்லாம் செய்வார்கள். நீங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகத்துக்குள்ளே இருந்து ஒலிபரப்புவது போல கூட நாங்கள் செய்ய முடியும். அது எல்லாம் போலி, மக்களை ஏமாற்றுவது. என்னதுக்காக செய்கிறார்கள்? இதை பார்த்தவுடன் எத்தனை பேர் அந்த வலைத்தளத்தை திறக்கின்றார்களோ என்று பார்ப்பதற்காகத்தான் செய்கின்றார்கள். நீங்கள் அதை போட்டதை நான் வேறு இடத்தில் பார்த்தேன் அப்படி காணல. ஆனால் எரிமலை அப்படி வருவது அல்ல, அது ஜோடிக்கப்பட்ட ஒரு படம் போல் எனக்கு தெரிகின்றது. நீங்கள் அது உண்மையான ஒரு தகவல் அல்லது உண்மையான ஒரு தகவல் நிலையத்திலிருந்து பெற்றிருந்தால் அதை எங்களுக்கு இங்கே அனுப்பி வையுங்கள், நாங்களும் பார்க்கலாம். நன்றி கிருஷ்ணா. இனிமேல் கிருஷ்ணா மட்டுமில்லை ஏனையவர்களும், நீங்கள் இங்கே படங்கள் செய்திகளை அனுப்பும் பொழுது முதலில் நீங்கள் தீர்மானியுங்கள் அந்த செய்தி உண்மைதானா, அது உண்மையான நல்ல ஒரு உண்மையான சத்தியமான தளத்திலிருந்து வந்திருக்கின்றதா என்று. அப்படி தொட்டு இப்படி போடுவதால் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம், எல்லோருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்னக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும். செய்தியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யும் பொழுது, இன்னொருவருடைய செய்தியை நீங்கள் பதிவிறக்கும் பொழுது நீங்கள் குற்றவாளியாக சில சமயத்திலே கண்டிக்கப்படுவீர்கள் அரசாங்கத்தினால். மிக கவனமாக இருங்களேன் அன்பு உறவுகள். உங்கள் எல்லோருக்கும் கூற எனக்கும் தான்
நாங்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து விடுவதென்றால் அந்த செய்தியை முதலில் நாங்கள் உணர வேண்டும். இது நல்ல செய்தியா, சரியான செய்தியா, உண்மையான செய்தியா, இது உண்மை படமா அல்லது ஆக்கப்பட்ட படமா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே இப்பொழுது கைத்திறமை, முன்புதான் வரைதலுக்கு கைவினை, கைவேலைப்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். சித்திரங்கள், சிலைகளை எல்லாம் வரைபவர்கள் மினைக்கட்டு இவ்வளோ நாள் சென்று ஓவியத்தை, சித்திரங்களை, சிலைகளை, வடிவங்களை அமைத்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, நுண்ணறிவு வந்துவிட்டு அதை தொட்டு இதிலே போடுவது. அப்படித்தானே இசையமைப்பு இப்பொழுது நடைபெறுகிறது. அங்கே கலையகமும் இல்லை, ஒன்றுமில்லை, இசையமைக்க நிலையமும் இல்லை, ஆங்காங்கே இருக்கின்றது எடுத்து ஒட்டி பொருத்தி போட்டு இசையமைக்கின்றார்களாம். அதனால் தான் இன்று திரைப்படத்தின் இசை உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. நேற்று தினம் புதிய என்னுடைய பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்வுக்கு புதிய திரைப்பட பாடல்களை எடுத்தேன். அங்கே ஒருவருடைய பாடலை பார்த்தேன். அவருக்கு மாலைகள், மரியாதைகள், விருதுகள் கொடுத்து பிரபல்யமாக்கி வைக்கிற ஒரு இசையமைப்பாளர் பாடலை அமைத்துவிட்டு பாடப்படுகிற அந்த பாடலே வருகிற வார்த்தையை கேட்டால் ஒரு அவலட்சணமான வார்த்தைகள். நாங்கள் பிள்ளைகளோடு பக்கத்திலேருந்து அல்ல மனைவி மக்களோடு அப்பா அம்மாவோடு கேட்கக்கூடிய வார்த்தை மாதிரி இல்லை. அது முன்பும் ஒரு தடவை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரும் இன்னொரு நடிகரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தங்களுக்குள்ளே கும்மாளம் போட்டு அது வெளிவந்து விட்டது. அது பிடிபட்டு பெரிய சர்ச்சைக்குரியது. இந்த பாடலும் வருகின்ற அந்த என்ன அந்த குரல்கள் எல்லாம், அவல குரல்களும் ஓலக்குரல்களும் ஒப்பாரி குரல்களையும் கொண்டு வந்து பாடகர்கள் என்று போட்டு அந்த தம்பட்ட மேளங்கள் எல்லாம் படபடபடபடன்று அடித்து அதை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு எத்தனைவருக்கு வருத்தம். எத்தனை குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்குங்க. காதிலே குச்சியை போட்டுக்கொண்டு இந்த காதிலே அந்த ஒலி வாங்கியை போட்டுக்கொண்டு இந்த பாரதியங்களை அடிக்கும் பொழுது அதை அடிக்கின்ற சத்தம் குளர்ற குளறல் பாடல்கள், அது பாடல்களாக இருக்கின்றது. அந்த அநாகரிகம் அதை ரசிக்கின்றார்கள் உலகங்கள். அதுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று கேட்ட அளவுக்கு வந்துவிட்டது. மனித விஞ்ஞானம் வளர வேண்டும், அறிவுகள் வளர வேண்டும், அது மனித நாகரிகத்தை பலதாக்கக்கூடாது. எங்கள் பண்பாட்டு விழுவங்களை சீரமைக்க வேண்டுமே தவிர சீரழிக்கக்கூடாது எல்லா வகையிலும். குறிப்பாக இன்றைய தலைமுறையில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினர் அநியாயமாக்குகிறார்கள் இன்றைய தலைமுறைகள். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் நாங்கள் காணப்போவது என்னவாக இருக்கும்? இங்கே கசூரி எழுதியிருக்கின்றார், அன்பான அழகான பொன்னான புதன் வணக்கம். என் அன்பு மகள் துள்ளி குதித்து அப்பா வந்தாச்சு வந்தாச்சு வருக வருக என்று சொல்லும் வேளையிலே ஜெகவர் சாதிக் அவர்களும் பொக்கிசம் என்ற நிகழ்வை இணைந்துடுவோம் என்று எழுதி படம் அனுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கூறிக்கொண்டு ஆம், இன்றைய நாள் பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: கண்டபடியே கண்டபடி என்ற நிகழ்ச்சியிலே பொக்கிஷத்தில் இணைவதற்கு அன்பு மகள் கஸ்தூரி முதல் நேயராக வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: அழகான காலை. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் அதே மகிழ்வோடு, ஆனா என்ன மப்பு மந்தாரத்தோடு இருக்கிறோம்.
0: அதேதான்
1: 17 பாகம் காலநில.
0: அதே ஒன்று கூட 18 எங்களுக்கு மப்பும் மந்தாரம் உங்களைப் போல் எங்களுக்கும் இடையிடையே தூரல்களும் இருக்குது என்று முன்பே குறிப்பிட்டேன். இந்த காலகட்டம் அப்படித்தான். அதுதான் மகளே, இந்த காலம் மழை காலம். அதாவது வந்து ஓட்டம் என்று கூறுவார்கள், அதுதான் இப்பொழுது எங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவனமாக இருக்கணும், இந்த மழை வெளியே சென்று வரும்பொழுது காலநிலைகள் எங்கள் உடல்நிலைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டு மேலை நாடுகளே அதற்கேற்ற உபகரணங்கள் உண்டு, அதை அணிந்து கொண்டு அதன் உதவியோடு வெளியே சென்று வரலாம். அதுக்கு வேண்டுமில்லை அம்மா. இன்னும் சில நாட்களின் பின்பு நாங்கள் அணுகின்ற உடைகளை வீட்டை வந்து வந்த களை மாற முடியாமல் கலட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்கள். அங்க அது எல்லா இடத்திலும் வைக்க முடியும். அதுக்குரிய இடங்கள்ல போய் நின்று அந்த பாதணிகள், அந்த தொப்பிகள், கையுறைகள் எல்லாம் போட வேண்டும். ஏனென்றால் உலகில் உள்ள சீதோஷ்ண நிலைக்கு சீதோஷ்ண நிலையை சமாளிக்க முடியாத மேனி தான் மனிதனுடைய மேனி. ஏனைய பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சீதோஷ்ண நிலைக்கேற்ப உடல் வெப்பத்தை மாற்றி எடுக்கக்கூடிய தன்மை உள்ள இறக்கைகளாலும் ரூபங்களாலும் மூடப்பட்டவை தான் தடித்த ரூபங்கள், தடித்த மேனியாலும் அமைக்கப்பட்ட பறவைகள். நாங்கள் மட்டும்தான் இதுக்கு அப்பாற்பட்ட நாங்கள். புரிகிறதா? எங்களுக்கு இந்த பனியோட வழியில வெயிலுக்கே போக முடியுமா, அல்லது வெயில் மலையிலே போக முடியுமா, பனியிலே போக முடியும்? இப்போ கரடி, புலி, சிங்கங்கள், ஆடுகள், மாடுகள்லாம் அப்படியே தானே போய் வருகின்றன. இங்கும் மாடுகள் இருக்கின்றன. அதனால் எங்களுடைய மீனி அதற்கு உரியதல்ல. அவர்களுடைய மீனியின் உள் கொழுப்பு மண்டலம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இன்று பகல் வேலை எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்று பொக்கிஷத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். பொக்கிஷத்தில் நீங்கள் கூறியது போல் நீங்கள் வந்து ஒரு சிலர் திரும்பி செல்கின்றீர்கள் என்று இன்று நான் அங்கே பண்டக சாலையிலே ஒரு 5 வட்டி கூட தாருங்கள் என்று

0: வீட்டு வேலை பார்த்தது, அப்புறம்
1: ம்
0: சாப்பாடு செய்த நான்,
1: ம்
0: அதோட போயிருக்கின்றேன் பொழுது காலையில.
1: இவ்வளவு
0: ஆனா
1: 4 மணி,
0: காலையிலையும் அவ்வளவு சிறப்பா இல்ல.
1: 4 மணி 45 நிமிடம் உங்களுக்கு இப்பொழுது இல்லையா?
0: இப்ப
1: சரி, இந்த
0: பள்ளிக்கூடம் பிள்ளைகள பள்ளிக்கூடத்தால எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. நீ அடுத்த சாப்பாடு தேட வேணும்,
1: சரி, அப்ப
0: விளையாடவிட்டு கூப்பிட்டு தான்.
1: வீட்டு பணிகளை அழகாகவும் குடும்ப நிர்வாகத்தை சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய நாள் அப்படி, இன்று இலங்கையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேர்த்திருவிழா மிகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் நிர்வாக ஒழுங்கின்படி,
0: பிரம்மாண்ட
1: அது உலகெங்கும் இல்லாத அளவுக்கு நிர்வாக சீரோடு நடைபெறும். அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். என்ன கேளிக்கை செய்தாலும் நிர்வாக சீர்களும் சமூகத்துக்குள்ளே இடையூறு இல்லாத வகையிலும் செய்கின்றார்கள். அண்மையிலே ஒரு திருவிழா, ஒரு விழா நடந்தது அங்கேதான், பண்டத்தெருப்பு என்ற யாழ்ப்பாண பகுதியிலே. அதனால் அதிசிறந்த வேடிக்கையாக செய்ய வேண்டும், பணம் அதி உச்ச செலவிலே செய்தப்பட்டு காட்சிகளும் சத்தங்களும் ஒளிகளும் கூட்டப்பட்டு அளவுக்கு மிகுந்த ஆடம்பரத்தில் சென்று 500 பேருக்கிட்ட கண்ணிலும் காதிலும் வைத்தியம் பாதிப்பு ஏற்பட்டு யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வைத்தியம் செய்திருக்கின்றார்கள். அறிந்தீர்களா? அறிந்தீர்களா? ஏனென்றால் அளவுக்கு மீறிவிட்டது, அளவுக்கு மீறிவிட்டது. அதுக்கு காரணம், இப்போ குறை எங்களிடம் இருக்க, மேல்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்களுடைய பணத்தால் தான் இங்கே எல்லாம் இப்படி ஆடம்பரம் செய்கிறார்கள். கொட்டிலாக இருந்த ஓலைக்கோட்டை குடிசையாக இருந்த ஆலயங்கள் பெரிய ராஜகோபுரத்தோடு வந்தது வாழ்த்துக்குரியது, வணக்கத்துக்குரியது, போற்றக்கூடியது. ஆனால் அங்கே நடக்கின்ற விழாக்களை அமைத்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் தங்கள் அதி உயர்ந்த வெளிச்சங்களையும் அதி உயர்ந்த ஒலிகளையும் ஏற்படுத்தி மக்களுக்கு பங்கம் விளைவிக்கின்றார்கள். பார்வையாளர் கண்கள் வரை போயிருக்கின்றன என்றதெல்லாம் வந்து இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நான் அறிந்தேன். குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஒலியோ அமைக்கக்கூடாது என்ற அளவுக்கு சட்டங்கள் அங்கே அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பக்தியை காணவில்லை என்ற குறைபாடும் வந்திருக்கின்றது. ஆனால் நல்லூரை பொறுத்தவரையில் அளவுக்கு மிகுந்த பக்தர் கோடி 10,000 15,000 அங்கே இடம் இல்லை. அவ்வளவு நெரிசலாக இருந்தாலும் அந்த விழா சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியானபடி நடைபெற்று கொண்டிருக்குமாங்க. எந்த தில்லுமில்லுகளுக்கும் இடமில்லை. பக்தி என்பது எல்லோரும் வரவுகிறார் என்ற கோஷத்துடன் பக்தியோடு தான் இருந்த சத்தங்கள் தான் எங்களுக்கு கேட்டுதே தவிர அங்கே வேடிக்கை விளையாட்டு பண்ண அதுகள் ஒன்றுமே இல்லையம்மா. சிறப்பாக இருந்தது
0: இந்த முறை, அவ்வளவு சிறப்பாவே இருந்தது. முருகனோட இது பார்க்கவே எனக்கு மெய் சிலிப்பா இருந்தது, அவ்வளவு சிறப்பு.
1: அதை அந்த காட்சி
0: கொஞ்ச நேரம் கண்டு கழித்ததுல எனக்கு மகிழ்ச்சி.
1: அது உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே நாங்கள் பெற்ற பெருமை. இதுதான் சொர்க்கம் என்றது. இங்கே இருந்து கொண்டு அங்கு நடைபெறும் தேர் திருவிழாவை முருகனை வணங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதுல உங்களுடைய
0: நினைவுகள் மீட்டி கொண்டு வந்தேன் ஐயா. எனக்கு ஏன்னா எனக்கு நல்ல நினைவு, 13 வயசுல தேருக்குள்ள போயிட்டு எனக்கு கீழே பார்க்க முடியல தேர். அம்மாட்ட ரெண்டு அழுகே, ஒரே தூக்குங்க, என்ன தூக்கி பாருங்க, தூக்கி காட்டுங்கோண்டு அழுதது மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. இந்த தேர் பாகை
1: உங்களுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் சின்ன வயதில், நாங்கள் சிறு வயதில் இருந்த காலத்தில் இருந்து கூட அந்த நல்லூர் கந்தனுக்கு அவ்வளவு பக்த கோடியர்கள். அதை எனக்கு மகள் ரேவதி பகிர்ந்திருந்தார் இந்த காட்சி ஒன்றை. அவர் பார்த்துவிட்டு உடனே எனக்கும் பகிர்ந்திருக்கின்றார். நான் வலைத்தளத்தின் மூலம் அதையும் பார்த்தேன். முருகனின் அருள் எங்கு பாலித்தாலும் எங்கு சென்றாலும் கிடைக்கும். ஆனால் அருள் இருக்கின்றது, பக்தி இருக்கின்றது. இந்த பணம் என்ற ஒன்று வந்து அது அதை மேவிக்கொண்டு மெச்சிக்கொண்டு தனிப்பட்ட முறையிலே பெருமை காட்டி அது ஆக மோசம். அதை நினைக்க முடியாமல் இருக்குது. இதனால் தான் மற்ற ஏனைய மத உறுப்பினர்கள் குறை கூறுவார்கள். ஏன் எங்களவர்களே குறை கூறுகின்றனர், மூடத்தனமான கொள்கைகளை பல விடயங்களை நடத்துகிறார்கள். செய்ய வேணும் நல்ல காரியம், ஆனால் அந்த நல்ல காரியத்தை கையாளும் வகை பிழையாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, இன்று நல்லூர் தீர்த்தம், இன்று தேர், நாளை தீர்த்தம் என்று நடைபெற இருக்கின்றது. எங்கள் இலங்கையிலேயே சைவ மதத்துக்குள்ளே இந்து மதத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் அமைந்த எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் நல்லூர் கந்தன் ஒரு நடுநாயகமாக இருந்து உலகளாக இருக்கும் மக்களை பரிபாலிக்கின்றார் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நல்லது,
0: கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த நல்லூர் கந்தன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். உடம்புடைக்கு பொக்கிச்சா ஒருத்தர் தவற விடாம எல்லாருக்கும் எல்லா புள்ளியும் கிடைக்கணும் முருகனை வேண்டிக்கிறேன்.
1: அதை விட நல்லூர் ஆலயத்தின் முகப்பு கோபுரங்கள் முன் மண்டபங்கள் எல்லாம் நீங்கள் பிறக்கக்கு முந்தி வேறு மாதிரி இருந்தது மகளே. அவன் அதை பல படங்களில் பார்த்துருவேன். நாங்கள் நேரடியாக அதை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. அதை
0: எனக்கு
1: புனரமைப்பு
0: என்னோட தாத்தா வழி நல்லூர் அடி.

0: அங்க இருந்ததுதான். அதனால அம்மா சொல்ல கேள்விங்கிறதுனால எனக்கு
1: நீங்க
0: தெரியும்.
1: பிறந்திருக்க மாட்டீர்கள் மகளே, நீங்கள் பிறந்திருக்க
0: இல்ல
1: மாட்டீர்கள்.
0: நான் பிறக்க நான் பார்த்த படங்கள் பகானொழி எல்லாம் சில சிலது பார்க்க கிடைச்சது.
1: அதனால் இந்த விஞ்ஞான உலகத்தை போற்றுகிறோம் நாங்கள். பழையதை நினைக்கவும் பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கின்றோம் இந்த வேளையிலே. அது இப்பொழுது இரண்டாவதாக இது நான் என் அன்பு உறவுகளுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த ஏஐ என்ற ஒரு சாதனம் வந்த பின்பு போலியாக மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர்கள், பணம் பறிப்பவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அரசாங்கத்தினுடைய லட்சணை போன்று அவர்களும் அதை உருவாக்கி அந்த படங்களை போட்டு கட்டளை போட்டு பணம் வரவரும். வங்கிகளினுடைய படங்களை போட்டு வங்கியை போன்றே வங்கியாளர்கள் கதைப்பது போன்றே பேசி எத்தனையோ திருமணங்கள் செய்கிறார்கள். மிக கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள். நல்லது. இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோம். வியாபாரத்தை கவனிக்கணும், இனியோர் வந்து கொள்வனவு செய்வார்கள். பொக்கிசத்தில் 1 to 25 வரையும் இங்க பெட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
0: தேதி 9 ஐயா, அதனால 9.
1: ஓ, 9வது எண் பெட்டி உங்களுக்காக கொண்டு வந்து வைத்து விட்டேன். கஸ்தூரியுடைய பெயரில். இப்பொழுது கஸ்தூரி அந்த மந்திரத்தை சொன்னால்தான் பெட்டி திறக்கும்.
0: முருகா அண்டாகாகசம் அபுகாகசம் திறந்தது சீசேம்.
1: முருகன் அருளோடு அது திறந்துதான் இருக்கின்றது. முதல் முதல் வந்து திறந்தபடியால் ஒரு மாதிரி திறந்து விட்டது மகளே. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒரு ஊகம். நீங்கள் கெட்டிக்காரி என்று, கொட்டிக்காரி என்று கூறுவதற்காக இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஆழ்மனது முருகு மூணு எழுத்து. இது ஆழ்மனது சொல்லுதா வெளிமனது சொல்லுதா?
0: இல்ல, ஆழ்மனதுதான் சொல்லுது.
1: ஆனால் அது எங்களுடைய சரவணனுக்குத்தான் ஆழ்மனது சரியா. இது நான்கு எழுத்துலேயே இருக்கிறதம்மா, நான்கு எழுத்துலே இருக்கின்றதம்மா.
0: அது வளமையா நடக்கிறது.
1: இது உலகத்திலே இருக்கின்ற பல இல்லங்கள், ஆலயங்கள் எங்குமெல்லாம் சிறு சின்ன அறைகள் எல்லாம் இருக்கும் இல்லை, அறை என்று கூறுவோம் அறை. அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு அறை. நீங்கள் தரவுகளை கேட்டு முடிந்த பின்புதான் கூற வேண்டும் மகளே. அதற்கு வந்து அந்தரப்பட்டீங்கன்னா உங்களோட சந்தர்ப்பத்தை இழந்து 2 தடவை தான் முயற்சிக்கலாம். இப்போ 1 தடவை அவசரப்பட்டு அமைதியா இருங்கள். இந்த அறை எல்லா அறைகளுக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் செல்லலாம், எத்தனை தடவைகளும் செல்லலாம். இந்த அறைக்கு ஒரே ஒரு தடவை தான் மனிதன் செல்ல முடியும், மனிதனாக செல்ல முடியாது. மனிதன் தன்னை மறந்து போகக்கூடிய ஒரு அறை. அதுதான் பார்த்தீங்களா? அப்ப முதல் சொன்ன விளைச்சி போச்சு. ஏனென்றால் தரவை சரியாக கேட்க வேண்டும். இந்த அறை வந்து எல்லா அறைகளும் எல்லா நேரத்திலும் எல்லோரும் எத்தனை தடவையும் போகலாம். இந்த அறைக்கு மனிதன் ஒரே ஒரு தடவை தன்னை மறந்து போவான் இல்லையா? சிறப்பு. 2 புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்த்து வாழ்த்துக்களை கூறி கடிகாரி
0: ஆகிவிடும்.
1: அப்படி என்றால் இரண்டாவதாக இந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்.
0: முருகந்த இலக்கத்தையே தாங்க ஐயா, அவர் சரவணபவ 6.
1: 6வது இலக்கம், 6வது எண் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்பொழுது 6வது எண் பெட்டியை திறப்பதற்கு கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய மந்திரத்தை தரலாமே.
0: முருகா என்ன சொதப்பாத, நம் பாவம் திறந்துடு சீதே.
1: திறந்து விட்டது மகளே. அதற்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: முருகா 5.
1: கட்டிக்காரி என்று சொல்ல நினைத்தேன். ஆமாம், 4 எழுத்துலே இருக்கின்றது சரியா? இருந்தாலும் இல்ல இல்ல, இருந்தாலும் கிட்டத்தட்ட கட்டிக்காரி சரியா?
0: நான்கு உபதேசம் பண்ணினது தகப்பேன்.
1: 4 எழுத்தில் நான் மறைகளை கொண்ட 4 எழுத்திலே வந்திருக்கிறது மகளே. 4 எழுத்துக்களை கொண்ட பதம் என்ன கூறுகின்ற? இது ஒரு விதமான பொருள், ஒரு அலங்கார பொருள். அலங்கார அது செய், அது பிறக்கும் போது அலங்காரம் அல்ல, சிலது பிறக்கும் போது அலங்கார வடிவத்தில் பிறக்கின்றது. இது வந்து தொங்குகின்ற அலங்காரத்துக்கு உபயோகப்படும் பொழுது அந்த தொங்குகின்றதை பார்த்து நாங்கள் கூறுவோம். தொங்குதல் தெரியுமா? தொங்கு எதம்மா? குரங்கள்
0: நல்ல
1: அது தெரியல காணல, அங்க திருமண மண்டபங்கள் எல்லாம் காணல, தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த தொங்குறதுக்கு என்ன பேர்?
0: தோரணம்.
1: இல்லை இல்லை, தொங்குவதற்கு என்ன பேர்னு தான் கேட்கிறேன், பொருளை கேட்கவில்லை. அந்த தொங்கிக் கொண்டிருப்பதை எப்படி நாங்கள் கூறுவோம்?
0: ஐயோ, தொங்குறதா கூறுறதா?
1: ஆமா,
0: தொங்குறத என்னமோ சொல்லுவாங்களே, தூங்குறதா?
1: தொங்குறது என்று நான் சொல்ல, ஆடிக்கொண்டு தொங்கிக் கொண்டு, ஒரு குடை இருக்கின்றது, அந்த குடையிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அது என்னது? அதே ஆலயங்களில் குடைகளை தூக்கி சுவாமிக்கு பிடிக்கும் பொழுது அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த குடையை சுற்றி தொங்கும். குஞ்சம், அதைத்தான் கேட்டேன், குஞ்சம்.
0: அது எங்களுக்கு குஞ்சம் வந்து தலை முடியல, அந்த முடியல குஞ்சம் கட்டுவாங்க.
1: ஆமா, அதை நீங்கள் எப்படி கூறுவீர்கள்?
0: அது குஞ்சரால் குஞ்சரம் என்று சொல்றதால குஞ்சம் தான்.
1: குஞ்சரம்
0: தமிழ் குஞ்சம்.
1: குஞ்சரம் என்றது யானைக்குட்டி. குடையும் குஞ்சமும் என்று கூறுவார்கள். தேர் திருவிழாவிலே தொங்க விட்டிருப்பார்கள் குஞ்சங்கள், ஆலயங்கள் எல்லாவரையும் தொங்க விடுவதெல்லாம் குஞ்சம் என்று கூறுவது. அந்த அவர்கள் ஒவ்வொரு பொருளை வைத்து பெயரை கூறுவார்கள். குஞ்சரம் என்றது இன்னும் ஒன்றது, இன்னும் ஒன்று, நற்குஞ்சரக்கன்றினை நன்னில் கற்கும் சரக்கன்றதுக்கான கல்வி என்பது இந்த குஞ்சரக்கன்று என்பது யானை. இல்லை இல்லை மகளே, குஞ்சரக்கன்று சொல்வது ஆனைக்குட்டி பிள்ளையாரை. அந்த குஞ்சரக்கன்று அவரை வணங்கினால் கல்வி கற்பது சுலபமாக இருக்கும் என்று சிறு திருவர் பயனிலே உமாபதி சிவாச்சாரியார் கூறியிருக்கிறார். நற்குஞ்சரக்கன்று நற்குஞ்சரக்கன்று நன்னில் கற்கும் சரக்கன்று கான் என்று கூற வருகின்றது. நாங்கள் அந்த தும்பிக்கை யானை, குஞ்சரக்கை யானை, குஞ்சரத்தின் யானை முகத்தானை வணங்கினால் எல்லாம் சுலபமாக நடக்கும். நன்றி. இரண்டாவது தடவை இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கெட்டிக்காரி என்ற பெயரை மீண்டும் பெற்றுக்கொண்டு களைப்படைந்திருக்கிறீர்கள். இருங்கள் இருங்கள், ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் ஓட வேண்டாம். இப்பொழுது இரண்டு பெட்டிகளை திறந்தபடியால் மூன்றாவது பெட்டிக்கு நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கும் வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை கஸ்தூரிக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
0: இன்னைக்கு வந்தையா ரொம்ப எனக்கு தெரிஞ்சது இவங்கட பிறந்த நாள், மஞ்சுளா அம்மாட பிறந்த நாள் ஐயா. அதுல மஞ்சுளா அம்மாண்ட பிறந்த நாள் வந்து நீங்க மஞ்சுளா அம்மாண்ட பாடல எதாண்டாலும் மட்டும்தாங்க.
1: மஞ்சுளான்னு உங்களுடைய வானொலி உறவாளியா?
0: ஒரு பாடல் இருக்கு மறுபுறவி திரைப்படத்துல.
1: இருங்கள் இருங்கள், மஞ்சுளா அம்மாண்டு நீங்கள் கூறுவது எங்களுடைய நேயர்கள் ஒருவரா அல்லது சொந்தக்காரர் ஒருவர்? யாரும்
0: விஜயகுமார், நடிகை மஞ்சுளா.
1: ஓ, நடிகை, சினிமா திரையுலக நடிகை மஞ்சுளா அவர்களுடைய மஞ்சுளா, மஞ்சுளா என்ற நடிகை. சரி, அவருக்கு அவன் ஏடி பூங்கொடி
0: என்று மறுபுறவி திரைப்படம், முத்துராமனும் மஞ்சுளா அம்மா நடிச்சிருப்பாங்க மறுபுறவி திரைப்படத்துல, ஏடி பூங்கொடி என்று ஒரு பாடல் இருக்கு.
1: பாடசாலை மாணவியாக பாடுவா? இதை என் மகள் மஞ்சுளா என்று கேட்டிருந்தார். இந்த பாடலை சிறப்பான ஒரு பாடல், மறுபுறவி திரைப்படம் அடி பூங்கொடி என்ற
0: பாடல்.
1: ஆமா, மறுபடி நல்லது. உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் மீண்டும் கொடுக்கப்படும், மீண்டும் அழைக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க போகும். நன்றி கஸ்தூரி, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் தேவா. இப்பொழுது யார் வந்திருக்கின்றார்? நல்லது கஸ்தூரி, மீண்டும் வாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணன் வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேன்.
1: எங்க இருக்கீங்க?
2: நலமா.
1: எங்க இருக்கு? நாங்கள்
2: கிருஷ்ணகிரியில்.
1: இன்னும் கிருஷ்ணகிரியில் தான் இருக்கின்றீர்கள். நல்லது, நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமாக இருக்கு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பதிவு போட்டிருக்கின்றீர்கள். நான் பேசியது கேட்டீர்களா காலையிலே? இப்போ ஆரம்பத்தில் இல்லை
2: இல்லை.
1: அந்த பதிவு எங்கிருந்து பெற்றீர்கள்? எவ்வளவுக்கு உண்மையானது அது?
2: இந்தோனேசியாவா ஐயா?
1: அது எங்களுக்கு புரியுறதையா, நீங்கள் எங்கிருந்து பெற்று இந்தோனேசியாவிலிருந்து பெற்றீர்களா? அது உண்மை சம்பவமா?
2: அப்படித்தான் தகவல் வந்திருந்தது.
1: யாருடைய எங்கிருந்து வந்த தகவல்?
2: வலைத்தளத்திலிருந்து.
1: வலைத்தளம் சும்மா யூடியூப்ல பார்த்து போட்டு நீங்க தொட்டு இங்காலே போட்டு விட்டீர்கள். நான் தேடி பார்க்கணும் அப்படி ஒன்றும் வந்ததா இல்லை. அதை பார்க்கவே எங்களுக்கு தெரியுது, அது ஒரு புனியப்பட்டது, ஏஐயிலே செய்யப்பட்டது என்று தெரிகின்றது. அதனால் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் பொதுவாகக்கணும். நீங்கள் ஒரு தகவல்களை ஒரு பொது தளத்துக்களே பதியும் பொழுது நன்றாக சிந்தியுங்கள், இது சரியானதா, உண்மையான தகவலா, தகவல் பெற்ற தளம் உண்மையான தளமா, அது சரியான தளமா, உண்மையை சொல் செய்தி சொல்கிற தளமா. இப்பொழுது எல்லாம் பொய் பொய்யா நடைபெற்று கொண்டு இருக்கிற முன்பு மறுபடிய அப்படித்தான் ஒரு ஒரு செய்தியை போட்டு நாங்கள் அதன் இங்கே ஜெகவர் சாதிக்கவர்கள் சோகத்தோடு இருப்பவர் அவர் ஐயோ பயமாக இருக்கிறது ஐயா என்றார். அதை பார்த்து விட்டு நீங்கள் அனுப்பும்பொழுது உங்களுக்கு அது புதினமாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம், நீங்கள் அதை சரியானதாக என்று தெரிந்துதான் அடுத்தவர்களுக்கு பதிய வேண்டும். கிருஷ்ணா, புரிகிறதா? நீங்கள் அதை சரியானதாக என்று தெரிவு செய்த எத்தனை ஊடகங்கள் இருக்கின்றன, பொய் ஊடகங்கள் பல இருக்கின்றன. சும்மா ஒரு பொய்யான செய்தியை உருவகித்து விடுவார்கள். இப்பொழுது ஏஐ என்ற நுட்பம் வந்தவுடன் அதை எல்லோரும் திறந்து பார்க்கும்போது அவர்களுக்கு வியூவர்ஸ் கூடி அவர்களுக்கு இந்திய ரூபாய் கிடைக்குமே தவிர மக்களின் மனதை அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் செய்ய அனுப்புறது சரியா என்றதை பார்த்து தயவு செய்து அனுப்புங்கள். இனிமேல் சும்மா தொட்டு இதில் தொட்டு அதில் போட்டு அது உங்களுக்கு புதினமாக இருக்கலாம், முன்பின் தெரியாததாக இருக்கலாம், எல்லாருக்கும் அப்படி தெரியாத நினைக்கக்கூடாது. எல்லோரும் எல்லோருக்கும் வலைத்தளம் பார்க்கும் வாய்ப்பு இருக்கின்றன.
2: ஆமாங்க,
1: எல்லோருக்குமே. இன்று ரேவதி ஒரு பதிவு எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் போட்டிருந்தார். அதிலே பார்த்து எங்களுடைய நல்லூர் முருகன் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் நல்லூர் முருகன் ஆலயத்தில் தேர்த்திருட பார்த்தவிட எனக்கு மகிழ்வாக இருந்தது. அது நல்ல. ஆனால் அதே போன்ற செய்தி அடுத்த பார்த்தா நீங்கள் பொதுத்தளத்தில் வலைத்தள எங்களுடைய புலனத்தில் எழுதியிருக்க எல்லோரும் பார்க்கக்கூடிய தளத்தில் எழுதியிருந்து ஒரு படம் என்ற போட்டிருக்கு. அப்படி வரவதில்லை எரிமலை, அப்படி வரவே மாட்டாது, அப்படி எரியாது எரிமலை, அப்படி எரியறதில்லை. 50,000 அளவு உயரத்துக்கு புகை வந்தோன்னு இவர்கள் கணக்கு பார்த்து எழுதின மாதிரி எழுதி அனுப்பியிருக்க நீங்களும் அதை நம்பிவிட்டீர்கள். ஆனால் எனக்கு அது சரியானதாக தெரியவில்லை. அப்படியான பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை நீங்கள் இப்போ இதை ஒரு இந்தோனேஷிய மகன் பார்த்தால் என்ன நினைப்பான், அவனை இங்கே செத்து விடுவான், ஐயோ இந்த நாட்டில் இப்படியா என்று. இதனால் நீங்கள் விசாரணைக்குள்ளடக்கப்படுவீர்கள். இந்த தகவல்களை நீங்கள் பரிமாறும் பொழுது சரியான பேசப்படுங்கள் தயவு செய்து. தகவல்களை நீங்கள் பரிமாறும் பொழுது சரியான தகவலா, இதனால் மற்றவருக்கு பாதிப்பு உண்டா என்பதை தெரிந்து போட வேண்டும். அதனால் யாராவது உங்கள் மீது விசாரணைக்கு உட்படுத்தினால் என்ன செய்வது, என்ன அது உதாரணம், என்ன அறிகுறி, என்ன அத்தாட்சி உங்களிடம் இருக்கின்றது, வலைத்தளத்தை பார்த்து போட்டு விட்டேன் என்று கூறுவீர்கள். அப்படி தப்ப முடியாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். செய்திகளை பரிமாறும் பொழுது மிக கவனமாக இருங்கள். தொட்டு போடுவது பெரிய விடயம் இல்லை. ஏன்னா வேறு தளங்களை நான் பார்த்தேன், எத்தனையோ செய்திகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். இந்த இதை பற்றி யாரும் எதுவும் கதைக்கு பேசவே இல்லை. நீங்களும் அதை சரியாக அல்லது உங்களுக்கு தெரிந்தவுடன் பேசி பார்த்து அந்த தளத்துக்கு அடித்து கேளுங்க, இது உண்மைதானா எப்படி இருக்குன்னு கேட்கலாம் தானே. அப்படி கேட்டு பார்க்க வேண்டும். கேட்டு பார்த்து விட்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாமல் விடுங்கள், அது வேறு விடயம். அடுத்தவர்களுக்கும் நீங்கள் அதுவும் குரூப்பிலே, குழுவினரிலே, ஒரு நண்பருக்கு அனுப்பியிருந்தாலும் காரியமில்லை, ஒரு குழுவிலே அனுப்பும் பொழுது குழுவினர் உள்ளவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் அல்லவா. முன்பும் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா, நல்ல என்னுடைய அன்புக்கு அன்பால் தான் சொல்லுகிறேன், அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் வீராவத்தோடு வந்திருக்கின்றீர்கள், பொக்கிசத்துக்களை செல்லப் போகின்றோம். 6வது எண், 9வது எண் போய்விட்டது. ஒரு சந்தோஷமான செய்தி, இன்று 25 பெட்டிகள் இருக்கின்றன. அப்போ யாரும் திரும்பி போக முடியாது போகலாம். இப்பொழுது உங்களுடைய எண்ணை தாருங்கள்.
2: 5.
1: வழக்கமாக 5 கிருஷ்ணாவினுடைய அதிர்ஷ்ட எண் என்று கூறுவார்கள். சரி, மந்திரத்தை அழகாக கூறுங்களேன் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்துவிடு சீசே.
1: அழகான மந்திரம் சிறப்பாக உச்சரித்தீர்கள், பெட்டி மகிழ்வாக திறந்து விட்டது. இப்பொழுது 2வது பரீட்சை உங்கள் மனதிலே, ஆள் மனதிலேயும் சரி ஒளி மனதிலேயும் சரி, எது சரி என்று இத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று கணிக்கின்றீர்கள்.
2: 3.
1: ஓ, 3, அவ்வளவு சுச்சுப்பியர் சின்னனா இணைத்து விட்டீர்களோ, அதனால் உங்களுக்கு பெண்ணம் பெரிதாக 7 எழுத்திலே கொடுக்கப்படுகின்றது. அந்த 7 எழுத்துக்கள் மிகவும் சுலபமானது ஐயா. அந்த 7 எழுத்துக்களை கொண்டது அது ஒரு உணவுக்கு நாங்கள் எங்கள் உணவோடு சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு பொருள். அது வந்து இத்தனை நோய்களை கண்டிக்கின்றது. உணவுகளுக்கு மிக மிக முக்கியமாக சேர்ப்பார்கள். அது உங்கள் அடுக்கலையிலே இருக்கின்றது, வெள்ளை நிறமாக இருக்கும். தனியாக வராது, அது சேர்ந்துதான் இருக்கும். சாதாரணம் நீங்கள் ஒவ்வொரு தினமும் பார்ப்பது, அது இல்லாமல் உணவருந்த மாட்டார் ஒரு சிலர். ஒரு சில உணவுக்கு அது மிக மிக முக்கியமாக சேர்ப்பார்கள். வெள்ளை நிறமாக இருக்கும்,
2: வெள்ளை நிறமாக
1: தனித்தும் இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். அது
2: தாளிப்பார்கள் ஐயா.
1: என்ன ஐயா?
2: தாளிப்பார்களா அது?
1: அது என்ன தாளித்தாரண்டா?
2: கடுகு உளுந்துன்னு சொல்லுவோம்.
1: அப்படியா? அந்த ஐந்தரை பட்டி அந்த அந்த வாசனை அந்த அது மருத்துவத்தோடு சேர்ந்தது தான். அதற்காகத்தான் அதை அம்மாவர்கள் உபயோகிக்கின்ற எல்லாம் எல்லா நாட்டவர்களும் உபயோகிக்கின்றார்கள். அதை எப்படி சொல்றது? தளி தளி என்னன்னு சொல்றது? தாளித்தல், தாளித்த. ஆமாம், தாளிதத்துக்கு ஒரு சிலர் போடுவார்கள், தாளிப்பார்கள். தாளிக்காமலும் அப்படியே வெடி போடுவார்கள், இடிச்சு போடுவார்கள், குத்தி போடுவார்கள், அதில் சார் எடுத்து போடுவார்கள். நல்ல சுலபமானது, உங்கள் வீட்டில் இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய சமையல் அறைக்கு தான் இருக்கும். நீங்கள் அழைப்பது போற பெயராம் சிலவளை இருக்கலாம், நீங்கள் கூறினாலும் சரி. அடுக்கலையிலே இருக்கும் அஞ்சரப்பட்டிக்கு, அது போட இடம் காணாது, அதை போட மாட்டார்கள். அது மூடி வைக்கிற பொருளும் அல்ல, சிறந்தபடி வைக்கலாம். சரி, இது இது இந்த இதோட சம்பந்தப்படாத ஒரு கேள்வி. அஞ்சரைப்பட்டிக்குள் இருக்கும் பொருட்கள் என்னென்ன?
2: ஐந்தரைப்பட்டிக்குள் இருக்கும் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு.
1: இதுக்குள்ளே அமையாது, அதுக்கு இதுக்குள்ளே அமையவில்லை. இந்த பொருள் பக்கத்தில் இருப்பேன். இது கேள்விகளை அடங்காத ஒன்றை கேட்டு சிலபடி உங்களோட ஊரில் அஞ்சரைப்பட்டிக்கு இதை போடுகிறார்களோ தெரியாது. இது அல்ல, பக்கத்தில் இருக்கும், அங்கே இருக்கும், அடுக்கலைக்கே இருக்கும். ஆனால் வாசம், அது இருக்கிற இடத்துல வாசம் இருக்கும், அதனுடைய வாசம். அதை தொட்டு நாங்கள் அதில் நாங்கள் அதை தொட்டு அதை ஏதாவது செய்தோம்னா கையிலே அந்த வாசம் இருக்கும், ஒட்டிக்கொள்ளும். ஆனால் சிறப்பாக
2: பெருங்காய்
1: அது தனியாக தான் இருக்கும். ஐயா கட்டியாக இது இது கூட்டமாக இருக்கும்.
2: இல்லை, பெருங்காயத்தூள் வந்து
1: இல்லை, அது எனக்கு புரிகிறது. அது விளக்கம் தேவையில்லை. பெருங்காயம் இல்லைன்னு கூறிவிட்டேன், வேறவனுக்கு வாருங்கள். இல்லை அது இப்படி என்று நீங்கள் மாதாடோ அதுதான் கூற போகின்றீர்களோ? இல்லை, அது இல்லை. இது சாதாரணமான ஐயா, அது சின்ன விடயம். உங்கள் உங்கள் அடுக்கலைகளே இருக்கின்றது, நீங்கள் சாப்பிடுவதற்குள்ளே இருக்கின்றது. ரசத்துக்கெல்லாம் பாவிப்பார்கள். சின்ன விடயம் சொல்ல முடியாமல் இந்த பெரிய விடயத்தில் அறிவிக்கின்ற அடுக்கலைகளை இருக்கும் ஐயா, தனியா இருக்கா கூட்டமா இருக்கும் ஐயா? வெள்ளை நிறம்,
2: வெள்ளை நிறத்தை
1: அது வெள்ளை மட்டும் பால் போல வெள்ளை என்றல்ல, வெள்ளை நிறமானது. சரி, இப்பொழுது உங்களை எப்படியும் மளிகை கொண்டு வந்த உங்களை விடையிலா வியாபாரம் என்றால் அதுதான், எப்படியாவது தட்டிவிட வேணும். என்னென்றால், நீங்கள் உணவு சமைக்கும் பொழுது அதுக்கு பதிலாக கூட்டு பொரியல் கூட்டு என்றெல்லாம் செய்வீர்கள் அல்லவா? அதற்கு என்னென்ன என்னென்ன பொருட்களை பாவிப்பீர்கள்?
2: என்னென்ன பொருள்? உப்பு.
1: ஓ, ஒன்று வேறு
2: பருப்பு.
1: வேறு
2: சமைப்பதற்காக
1: இந்த ரெண்டு தான் தேவைப்பீர்கள். நன்றி, மீண்டும் பாருங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடு நூல் ஐயா.
1: எழுதி கொள்கிறேன். பிறந்தது மண்மேல் என்ற பாடல், என்ன காரணத்துக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள்?
2: பிடிச்சிருக்கு ஐயா, மயான கண்டத்துல நடிகர் திலகம் பாடுவதை
1: உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த முறை வந்து அப்படின்னு சொல்ல பாருங்கள், இல்லையென்றால் விளங்கப்பட்டு விட்டுறது உங்களுக்கு. இது இந்த பெட்டியை யாரும் நீங்கள் அல்லது வேறு யாரும் இப்போ அனுஷியா இருந்தா பட்டுன்னு சொல்லியிருப்பா. வாழ்த்துக்கள் மீண்டும். பூண்டு, இது யார் கூறினது? அனுஷியா
2: தானே?
1: பூண்டு, பூண்டு தானே ஐயா. என்னன்ற ஐயா பூண்டு?
2: வெள்ளை.
1: ஆனா பூண்டு என்று சாதாரண எல்லாவற்றையும் கூறுவது, புல் பூண்டுகள் எல்லாவற்றையும். இதுக்கு கூறுவது வெள்ளை பூண்டு. சரியா?
2: அதே
1: சொல்லவில்லை. ஏன் அதை சொல்லவில்லை? சொல்லவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் இவ்வளவு கொடுத்து எத்தனையோ உதாரணங்கள் கேட்டுக்கொண்டு வந்தேன். பூண்டு என்று சொல்லியிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். முதல்ல நீங்கள் பூண்டு என்று சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன் கிருஷ்ணா. இப்பொழுதுதான் குறிப்பிட அதான் நான் யோசித்திருந்தேன். அப்ப நாங்கள் என்ன உங்களோட கதை? வாழ்த்துக்கள்.
2: பரவாயில்ல,
1: சரி, அதை கூறிவிட்டீர்கள். உங்களுக்கு அதை வெள்ளை பூண்டு தான் கூறுவோம். அடுத்தது அது தனியா இருக்குமோ? இருக்காது, கூட்டமாகத்தான் கொத்தாக இருக்கும். அதே போன்று வெங்காயம். அடுத்தது வெங்காயம், இது வெள்ளை. உணவில் மிக முக்கியமான ஒரு பொருள் தானே தம்பி, பார்த்தீர்களா? உங்களுக்கு சிந்திக்கிறீர்கள், குறுக்கு வழியே சிந்திக்கிறீர்கள், டக்குன்னு சிந்தித்து பார்ப்போம் என்னுகிறீர்கள். கொஞ்சம் விசாலமாக சிந்திக்க வேண்டும். வெள்ளை பூண்டு இவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தேன். கடைசியாக முடித்த பின்பு பிறப்பது மண்மேல் இறப்பதற்கான ஞானம் வந்த பிறகுதான் இது வந்தது உங்களுக்கு, வெள்ளை பூண்டு. சரி, இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு செல்லுங்கள். வெள்ளை பூண்டு உங்களுக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். குறிப்பிட்ட இறுதி நேரத்திலாவது அடுத்தது அதை கூறுவது வெள்ளை பூண்டு என்று கூறுவார்கள். சரியானது. கடைகளில் போயிட்டு வெள்ளை பூண்டு இருங்கள், கடைகளில் நாங்கள் சென்று பூண்டு என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த பூண்டு போட்டதாக கருக்குன்னு கேட்டால் ஆனால் உண்மையான பெயர். அப்போ அதை தெரிந்து கொள்ள நான் கேட்டேன். இத்தனை பொருள்களை கேட்டுக்கொண்டு வந்தேன். ம், நன்றி. இப்பொழுது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 23 ஐயா.
1: அட்டேங்க அப்பா, 2, 3, 5, 25, 23 வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் மந்திரம்? எங்கே உங்கள் மந்திரம்?
2: அண்டகாகசம், அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்து விடு சிசே.
1: ஓ, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, இதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
2: 5.
1: கெட்டிக்காரன், நீங்கள் பார்த்து விட்டீர்கள், கெட்டிக்காரன் 5 தான் இருக்கின்றது. சரி, அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது ஒரு பெண்ணின் பெயர். புராண இதிகாசத்திலே உள்ள ஒரு பெண். இப்ப வந்து ஒரு காதலனை பெற்றுவிட்டு ஒரு அரசன் இளவரசனை வந்த இடத்தில் மயக்கம் கொண்டு காதலித்து விட்டு அவரினால் அவரை காந்தர்வ மனத்தை புரிந்துவிட்டு விட்டுவிட்டு போய் மீண்டும் இவர் செல்ல முடியாமல் தவித்து தான் தான் மனைவி என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கின்றார். அடையாளங்கள் இருந்தும் அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்த ஒரு பெண். அவையார்? நீங்கள் கேள்வி கேட்கலாம், 2 கேள்விகள் கேட்கலாம் என்னிடத்தில்.
2: இது ராமாயணத்துல வர்ற?
1: இல்லை இல்லை, ராமாயணத்தில் வர மாட்டேன்.
2: மகாபாரதமா?
1: இல்லை, 2 கேள்விகள் கேட்டுவிட்டீர்கள் ஐயா. 2 இல்லை, புராணத்தில் இருக்கின்ற. சாவித்ரி எப்படி ஐயா புருஷனால மறக்கப்பட்டவ? 3வது தடவை நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள், மன்னிக்க வேண்டும். உங்களுடைய மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் விலங்கிடப்பட்டு விட்டீர்கள். வந்துவிட யாராவது பல சுலபமானது. நன்றி, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யாரை இணைப்போம் என்று பார்க்கும் பொழுது முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அழைக்க வேண்டும். 6474 6415 என்ற வளமையான எண்ணோடு கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

0: கோவை மாநகர் நாகப்பன் அவர்களும் பதிவு செய்கின்றார். நான் ஆயுதமாக இருக்கின்றேன், வணக்கம் என்று அவருக்கு நாங்களும் வணக்கம் கூறி வரவேற்போம். அவர் வருவார் பொக்கிஷத்தில் விளையாட என்னும் வேளையிலே அடுத்த உறவு எங்களுடைய நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் ஓம் நமசிவாய வருகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: ஓம் நமசிவாய.
0: ஓம் நமசிவாய. தேவா, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமோடன் வளமோடன் உங்கள் ஆசீர்வாதத்துடன் எல்லோரும் நல்லா இருக்காங்க. எப்பவும் நேயர்கள் அனைத்து பேரும் நல்லா இருக்காங்க.
0: எல்லோருடனும் நீங்களும் நலமாக இருந்து எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: ஐயா, கொஞ்சம் லைட்டா வெப்பமாகவும் மப்பாவும் அப்படியே தான் இருக்கு.
0: எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாங்களும் நீங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லையே?
1: ஒரே மாதிரி தான். வார்த்தை தப்பாது.
0: நன்றி தேவா, நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். வேட்டைக்கு வந்து
1: வியாபாரத்தை
0: இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணனுக்கு ஒரு பதம் கொடுத்தேன், அவர் கூறவில்லை. அது உங்களால் முடியுமா?
1: 23
0: பெண்கள் பேர் கூற வேண்டாம், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு வாருங்கள். நீங்கள் சொன்னால் அவருடைய விலங்குடை படம். சரி, அப்ப நீங்கள் அவர் இருக்கட்டும், அப்படியே நீங்கள் வாருங்கள். என்ன, எந்த எண் பட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: 7.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: 7வது தேவாவின்
0: ஆதரவோடு 7வது பெட்டியை திறப்பதற்கு ஒரு தடவை அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள், கேட்போம்.
1: அண்டகா கசம் அபுகா குகும் திறந்தது திசை.
0: அற்புதம் ஐயா, இப்படி அழகாக மந்திரத்தை உச்சரிக்கின்ற உடனடியாக பெட்டி திறந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 7வது என் பெட்டியினுடைய மந்திரம் கூறியவுடன் தடங்கள் இல்லாமல் திறந்து விட்டது. நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு பஞ்சபூதம் 5, அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு பஞ்சபூதம் 5, எங்களுக்கும் பஞ்சபூதம் 5. ஆனா இங்க இருப்பது அப்படி இல்லையே ஐயா. அவ கேட்டிக்காரன் சொல்லாமல் 3 எழுத்துக்களும் சின்ன எழுத்து, சின்ன 3 எழுத்து. இந்த 3 எழுத்தம் கூறுவது ஒரு மிருகத்தின் பெயரை, வனத்திலே வாழுகிற மிருகம். நன்றாக சொல்லி பேசி முடிந்த பின்பு கொருங்கள். வனத்திலே வாழும் மிருகம், அது மக்கள் மத்தியிலும் வாழப்படுகின்றது. ஆலயங்களில் தான் அநேகமாக இருக்கும். விநாயகரை வணங்கும் போது அவர் முகத்தை நாங்கள் பார்த்தால் இந்த மிருகத்தின் எண்ணம் வரும். இதற்கு ஒரு 55 பெயர்கள் இருக்கின்றன அந்த மிருகத்துக்கு. அதிலே ஒரு பெயர் 3 எழுத்திலே இருக்கின்றது. திரு சீராழி கோவிந்தராஜன் ஐயா அந்த பாடலே திருப்புவழி எல்லாம் இருக்கின்றது இந்த பதம்.
1: மூஞ்சூர்.
0: ஆஹா, அதை சின்ன எழுத்து ஐயா. 5 இல்லை, இது 3 எழுத்து. விநாயகனே என்ற ஒரு பாடல் இருக்கின்ற தெரியுமா? அந்த பாடலே இந்த பதம் இருக்கிறது 2வது வரியிலே. அந்த பாடலை, அந்த பாடலை பாடுங்கள்.
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே.
0: அடுத்த வரி முதல் முதலாக என்று பொக்கிஷத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் கெட்டிக்காரன் நீங்கள். சரி, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அடுத்த வரி அருகில் எங்க மனைவியிட கூறா இல்ல அம்மாவோட இருங்க கூறுவா?
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே. 3
0: அந்த அதுல வருகிறது எங்க வே என்று ஆரம்பிக்கும்.
1: எங்கும்
0: முகத்தோனே என்று வருது. 2வது வரி முகத்தோனே என்று வருவதற்கு முதல் ஒரு பதம் வருகிறது, அதுதான் இது.
1: ஆமாயா, முகத்தோனே விநாயகனை விடுத்து முகத்தோனே.
0: அம்மாவுடன் கேளுங்களேன், அம்மா உடனே கூறுவார் அந்த துவாரத்தை, அந்த பாடலை. அதுல 2வதுல இருக்கிற முதல் எழுத்து, முதல் பதம் இப்படையில அது நீங்கள் புரிய ஆகணும் என்று நான் உரித்து விட்டேன். நன்றாக அடுத்தவர்கள் தெரிந்து விட்டது சொல்லி விடுவார்கள்.
1: ஆகா, நல்ல பதம் கொடுத்துருக்கீங்க எனக்கு.
0: சரி, விநாயகர், விநாயகர் என்ன முகத்தோடு இருக்கின்றார்?
1: யானை முகத்தோடு.
0: ஓ, அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு பெயர், இன்னும் ஒரு பெயர், யானை என்ற மிருகத்துக்கு 55 பெயர்கள் உண்டு, சொற்கள் உண்டு. அதுலேயே ஒரு சொல் இந்த திரை இந்த பாடலில் அப்படியே இருக்கிறது. எங்க மீண்டும் ஒரு தடவை விநாயகனை பாடுங்கள்.
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே
0: விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளை முகத்தோன் வேளை அது வேளம் என்பது கொஞ்சம் கடினமான பதம் என்றபடியால் உங்களுக்கு உதவி செய்தேன். முதல் முதலாக வந்தபடியா உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்தேன். மற்றவர்கள் ஏற்றுக் கொள்ளுவார்கள்.
1: நன்றி.
0: வேளம் எல்லோரும்
1: தெரிஞ்சு
0: வேளம் என்பது அதனுடைய பொருள், நல்ல ஒரு பதம் வேளம் என்ற பதம். உங்களுக்கு 2 கிடைக்கின்றது, 2 கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட கட்டி காரணம் சொல்லுவோம். இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள், இன்னும் ஒரு பெட்டிக்கு ஆளாகிறீர்கள். திரவங்களை இன்னொரு பெட்டியை
1: 17
0: உங்களுக்கு திரவணும். 17 செல்வோம். 17 இலக்கம் வாழ்த்துக்கள். 17 இலக்கம் பெட்டியை திரவங்கள் தேவா.
1: அண்டக்கா கசம் அபுக்கா குகும் திறந்துடு திசை.
0: திறந்து விட்டது இந்த திசை கொடுக்குறது திசை என்ன வரும் சரி, அது திறந்து விட்டது கிட்டத்தட்ட சரி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்து இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எண்ணுகிறீர்கள்?
1: இப்போது அதே எழுத்து 4
0: 3 இப்பொழுதும் அதே எழுத்துனா வேளம் என்பதற்கு 3, அதே போன இங்கே 3, உங்களுக்கு 3 தான் அதிர்ஷ்டம். சரி, இது மிகவும் சுலபமான ஒரு பதம் ஐயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இனங்களும் வாழ்கின்றது என்றால் அதுக்குள்ளே என்ன இருக்கின்றது? இது இருந்தால் தான் வாழலாம் நாங்களெல்லாம். இது இருந்தால் தான் அல்ல, இது இருந்தால்தான் வாழலாம். ஆனால் கண்ணால் காண முடியாது, அதை கண்ணால் காண முடியாது.
1: காற்று இல்லை மூச்சு
0: இல்லையா என்ன? நாங்க அது இல்லையென்றால் எங்களுக்கு பேர் என்ன? அப்ப அது இருந்தால்
1: உயிர்.
0: அதுதான் அதுதான் கெட்டிக்கா.
1: நன்றியா நன்றியா நன்றியா ஐயா.
0: உயிர் வந்து விட்டது பாத்தீங்களா? உயிர் அது இருந்தா தானே ஐயா. எல்லா உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் இல்லையா?
1: வாழ்க்கை
0: முதல் முதல் வந்து ஒரு மாதிரி நாங்கள் வெற்றிகரமாக 2 பெட்டிகளை
1: பெற்று.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்
1: ஐயா? இப்ப லண்டன்ல இருந்து பேசினாங்கல்ல, அவங்களுக்காக வந்தால் மகாலட்சுமி. முதல்ல வந்தாங்கல்ல அவங்களுக்காக வந்தால் மகாலட்சுமிங்கிற பாட்டு வேணும். அவங்க குரலை கேட்கவே கொடுத்து வைக்கணும். அப்படி பேசுறாங்க மீரமா மாதிரியே குரல்.
0: ஆமா, பிள்ளைகள்
1: தங்கத்தாம்பரி மாதிரி.
0: வந்தால் மகாலட்சுமி என்ற பாடல் உங்களுக்காக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் முதல் முதல் இன்று புத பொக்கிஷத்துக்கு வந்து நான் மன்னிக்க ஒன்றும் தடுமாற்றத்துக்கு பொக்கிஷத்தில் வந்து 2 பெட்டிகளை ஓரளவு உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவம் இன்னும் வரவில்லை, தொடர்ந்து வந்தால்
1: உங்களுக்கு
0: மேலும்
1: மாத்திரை போட்டுருக்கேன்.
0: நன்றி, மீண்டும் பாருங்கள். மீண்டும் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?
1: நன்றி நன்றி
0: நன்றி மகனே நன்றி நன்றி. இப்பொழுது அன்பு உறவினர் இருவர் அழைக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு எனக்கு முதலில் கிடைக்கின்றது பார்ப்போம். ஞானசேகரன் மகனுடையது கிடைத்துவிடுது. வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். இரவு வணக்கம் நலமாக அமையட்டும். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நன்றி. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ஞானசேகரன்?
2: சொல்லுங்கப்பா.
0: உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை வெப்பம் உயர்ந்து இருக்கிறதப்பா. நாளை தான் மழை வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக எங்க வானிலை அறிவிப்பாளர் சொல்லியிருக்கிறார்.
0: ஓ, அப்படியா? இந்த அண்மையிலே நேபாளத்தில் நடந்த அழிவு எதனால் ஏற்பட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த ஊடகங்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள், எதனால் என்று கூற முடியுமா?
2: எனக்கு இந்த பனிமலையோடைய அழுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா மழையோ நிலச்சரிவோங்கிறது அங்கு அதிகமா ஒன்றும் இருந்ததுக்கான வாய்ப்பு தெரியல.
0: பல தடவைகளில் நடைபெற்றதுனால
2: அதுதான் கொஞ்சம் அதிகமான அழுத்தம்.
0: மலை நாடுகளில் ஏற்படும் மண் சரிவு போன்று அங்கே பனிச்சரிவு ஏற்படுது. அது இமயமலையிலே உயரத்திலே பனிக்கட்டிகள் தான் மலைகள் போன்று உருவாகியிருக்கும். அது வற்றாதது, அது உருகாதது. இந்த முறை அது உருகி மலையே விழும், அந்த பனிமலையே கீழே விழும் பொழுது உடைந்து மண்சரிவோடு சேர்ந்து கற்களும் உருண்டு தண்ணீராகவை எல்லாம் பெருகி எத்தனையோ கனஅடி அளவு தண்ணீர் வந்து அந்த கால்வாய்களை புகுந்து அந்த கால்வாயினுடைய தடுப்பை முறித்து கொண்டு தான் உள்ளே வந்திருக்கின்றது என்று இப்பொழுது ஆய்வுகளிலே கண்டுபிடிக்கப்படும். அங்கே பூகம்பம் ஏற்படவில்லை, பனிச்சரிவு தான். அது பனிமலை முறிந்து உடைந்து விழுந்திருக்கின்றது, அவ்வளவு பெரிய மலை. நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் வந்தபடியதை கவனிப்போம். இங்கே 5, 6, 7, 9, 17 பெட்டிகள் சென்று விட்டன. இந்த 23வது என் பெட்டியை அன்பு கிருஷ்ணா திறந்து விட்டு அதை கூறவில்லை, அதனால் அவர் விலங்கிட்டு இருக்கின்றார். வேறு பெட்டி திறக்க முடியாமல் அதனுடைய தரவுகளை கேட்டீர்களா என்னவென்று? அந்த ஒரு பெண்ணினுடைய பெயர் புராணத்தில் இருப்பவர், கணவனால் மறக்கப்பட்டவன். கூறினால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். கேட்கின்றதா நான் பேசுவது?
2: கண்ணகி.
0: கண்ணகி இல்லையே, கணவலால் மறக்கப்பட்டவர்.
2: மலாயினி.
0: மன்னிக்க வேண்டும், 2 தடவை முயற்சித்து விட்டீர்கள், அது அல்ல. இப்பொழுது நீங்கள் உத்தியோகபூர்வமா உங்கள் பெட்டிக்கு வாருங்க. உங்களுக்கு இப்பொழுது எந்த எண் பெட்டி வேண்டும்? இப்ப சியாமலா வந்தா உடனே கூறிவிடுவார் எந்த பெட்டி வேண்டும்.
2: 8ஆம் இலக்கம் அப்பா.
0: 8. வாழ்த்துக்கள். எங்கே 8வது என் பெட்டியை கொண்டு வருவோம்? கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டேன். மந்திரத்தை உங்கள் அந்த பொன்னான குரல், அழகான குரல், சிறப்பான குரல் துணியுடன் கூறுங்கள்.
2: அண்டா காகசம் அபு காகம் திறந்தது சீசே
0: சபாஸ், திறந்தது பெட்டி எந்தவித தங்க தடையுமின்றி. கிட்டத்தட்ட அதனுள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: 4.
0: கெட்டிக்காரன் என்று சொல்லலாம், கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் என்றால் அது 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு ஆணின் பெயர், ஒரு இளவரசன், இளைஞனின் பெயர். இவன் வந்து மகாபாரதத்திலே போரிட்டவன், ஆனால் முடிவதற்கு முன் அவனை கொன்றுவிட்டார்கள். மிகவும் பிரபல்யமாக அவனுடைய பெயர் இப்பொழுதும் கூறப்படுகின்றது. பிரபல்யமான ஒரு வீரனின் மகன், ஒரு திரைப்படமும் வந்தது. கேட்கின்றதா ஞானசேகரன்?
2: கேட்கிறதா?
0: கூறுங்கள். போருக்குள்ளே போனவர்
2: கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்கிறது.
0: போரினுள் நுழைந்தவர் வெளியிலே வர முடியாமல் போய்விட்டது. அவர் கொண்டு விட்டார்கள் அவரை. பிரபலமானவனுடைய பாண்டவர், பாண்டவர்
2: அடுத்த முறை வருகிறேன்.
0: ஐயோ, என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
2: சரியப்பா, நன்றி அப்பா.
0: என்ன பாடல் ஒளிபரப்ப வேணும் ஞானசேகரன்?
2: என்னப்பா
0: என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்? உங்களுக்கு விருப்பமான பாடல்?
2: பொம்மை படத்துல இருந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை.
0: நல்லதோர் நல்லதோர் பாடலை அந்த பாடல், நீயும் பொம்மை. அதான் ஜேசுதாஸ் அவர்கள் முதல் பாடிய பாடலா இருக்க வேணும் தமிழ் படத்துல.
2: இன்னைக்கு பார்த்தாலும் அது புதிதாக பார்ப்பது போல இருக்கும் அந்த படம்.
0: பாலச்சந்தர் திரைப்படம் இல்லையா பொம்மை? அந்த அது வந்து அந்த அவர் வந்து இன்னும் தட்டுப்படவில்லையா அந்த பெயர்? மீண்டும் பாருங்கள்.
2: சரிப்பா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் எடுத்து அடைந்திருந்தார்? இவர் வரும்பொழுது அவர் அழைத்தார், இப்பொழுது வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம், அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே சரவணா, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது இங்கே 2 பெட்டிகள் சொல்லாமல் இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை இன்னைக்கு வெப்பம் கூடுதலாக இருந்தது, மழைக்கு வாய்ப்பு இல்லாத சூழலில் இருக்கிறது.
0: தினமும் மழை பொழிவது கடினம் தானே? தினமும் ஏதோ ஒரு தடவை கொட்டு மழை கொட்டி குளிர வைத்து விட்டது, நீ அவை தான் பற்றி காய்ந்த பின்புதான் அடுத்த மழை வரும். இவையெல்லாம் மேலே செல்ல வேணும் ஈரப்ப. சரி, இந்த எதுக்கும் அதை பொறுமையோடு சமாளிக்கத்தான் வேண்டும் நீங்கள். சரி, இப்பொழுது வந்துவிட்டோம் இவ்விடயத்துக்கு. இரண்டு பட்டிகள் கூறப்படாமல் இருக்கின்றன, உங்களால் கூறினால் ஒரு புள்ளி கிடைக்கும், அதை பார்க்க போகின்றீர்களா அல்லது நேரடியாக
3: ஒரு
0: உங்கள்
3: பெட்டிக்கு
0: பட்டி?
3: விடை சகுந்தலை. சகுந்தலை
0: சாகுந்தலை என்ற 23வது எண் பெட்டி. கிருஷ்ணா, நீங்கள் திறந்த பெட்டிக்கு இவர் சரியான பதிலை கூறியபடியால் அவருக்கு ஒரு புள்ளி செல்கின்றது, அத்துடன் உங்கள் விலங்கு உடைக்கப்படுகின்றது, நீங்கள் மீண்டும் பெறலாம். இந்த பதிலை தந்தவர் சரவணன், வாழ்த்துக்கள் சரவணா. சாகுந்தலை என்பது துஷ்யந்தனால் மறக்கப்பட்டவர் இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படியே இருங்கள் வாரேன். சரவணன், சரவணனோட பெட்டி தயாரிக்கப்பட்டு விட்டது, சரவணனுடைய பெட்டிக்குள்ளே ஒரு புள்ளியும் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்த பதம் எங்களுடைய ஞானசேகரன் திறந்த பெட்டி எண் 8. அது ஒரு ஆணின் பெயராக இருக்கின்றது, அவர் கூறவில்லை, முயற்சித்தோடு மீண்டும் வருகிறேன் சென்று விட்டார். அந்த தரவுகள் கேட்டீர்களா? பாரதத்திலே இவன் ஒரு வீரனுடைய மகன். இவன் பாரத போரிலே இவனுடைய சந்தர்ப்பம் வரும்பொழுது இவன் போர்க்களங்களுக்கு உடைத்து கொண்டு உள்ளே சென்று திருப்பி வர முடியாமல் கௌரவர்களினால் கொல்லப்படுகின்றான். சிறந்த வீரர், இன்றும் அவன் போற்றப்படுகின்றான். அவன் பெயரில் திரைப்படமே வந்தது, அற்புதமான பாடல்கள் உண்டு அந்த திரைப்படத்திலே. கூறினால் உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி கிடைக்கும். நேரம் கலக்கின்றது, முடியாவிட்டால்
3: இந்த சொல் வரையறேன்.
0: நேரம் கடக்கின்றது,
3: அபிமன்யு
0: தேடி கண்டுபிடித்து விட்டு, ஆனால் விரைவில் வரவனும் கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், அவருடைய விலங்கு முடைக்கப்படுகின்றது, ஞானசேகரன் மீண்டும் வரலாம், உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி உங்கள் பெட்டியில் சேர்கின்றது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், அபிமன்யு, சாகுந்தலை என்ற இரண்டு பதங்களையும் தந்துவிட்டார். நீங்கள் நான் கேட்ட பின்புதான் தேடல்லே சென்று கண்டுவான, காலம் தாமதிக்காமல் கூறி பழகி கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள்.
3: இல்ல, பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தாங்க.
0: அட்ரஸை கேட்க உங்க வாய்ஃப் சொல்லி கொடுத்தாங்களா? பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச. இதனால்தான் கிருஷ்ணனுக்கும் குருவன் அபிமன்யு மகளிடம் கேளுங்கள் குருவார். வாழ்த்துக்கள் மகளே, நீங்கள் கூறிய நீங்கள் சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பாதி புள்ளி தரலாம், ஆனால் இங்கே பட்டி இல்லை, கணவனுடைய வயிறை தேய்த்து விடுவது. வாழ்த்துக்கள் இருவருக்கும், வாழ்த்துக்கள். கெட்டிக்காரர்கள், கெட்டிக்காரர்கள். சரி, அடுத்து உங்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டு பெட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றது. இங்கே 5, 6, 7, 8, 9, 17, 23 சென்று விட்டன. அது மட்டுமல்லாம்
3: இப்பொழுது திறக்கப்படாமல் தானே,
0: அது உங்கள் பெட்டி யாரும் தொடமாட்டார்கள், அப்படியே இருக்கின்றது. பக்கத்திலே 17 தொட்டார் தேவர், 16 தொடவில்லை. சரி, இப்பொழுது இலக்க 8, 16 சென்று விட்டேன். சரவணன் பேரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் குரலில் அழகாக அந்த மந்திரத்தை கூறுங்கள்.
3: அந்த காக்கசம் அபு காக்குகும் திறந்திரு சிசி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, கேட்டுக்கொண்டிருங்கள், உதவி செய்யுங்கள், உங்கள் கணவருக்கு அவர் சொல்ல போகின்றார். சரியான பதில் எடுத்தாங்க,
3: போயிட்டாங்க, அங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க,
0: தோட்டத்துக்கு போயிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. சரி, இந்த பதம் வந்து பொது பதம், மனிதருக்குள்ளே ஒரு விடயத்தை, ஒரு தொழிலை செய்வதை வைத்து அவருக்கு பொது பெயராக இருக்கின்றது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இந்த பெயர்லேயே ஒரு திரைப்படமும் வந்தது. அவர் செய்யும் தொழில் இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் தொழில். யார் அவர்? இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் தொழில், ஒரு திரைப்படமும் வந்தது.
3: என்ன தெரியலே,
0: இது தெரியவில்லையா? நீங்களும் அதுல ஒரு ஆள் ஐயா.
3: ஓ, 5 எழுத்தாங்க.
0: அது நான் கூறவில்லையோ, உங்களை கேட்கவில்லையோ, மன்னிக்க வேண்டும். ஓஹோ, 4 எழுத்து.
3: விவசாய
0: அதுதான் ஐயா, விவசாயி, விவசாயி. அவர்தான் இந்த உலகத்துக்கு.
3: நாங்கள் தான், நாங்கள் தான்,
0: நீங்கள் தான். பாத்தீங்களா, இரண்டு புள்ளிகள் மேலும் உங்களுக்கு கிடைச்சு. இன்னும் மறுபடியும் சிறப்பான பதில கூட மேலும் கண்டுபிடிக்க, உங்களையே நீங்கள் கண்டுபிடிக்க. சரி, அடுத்து எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு?
3: 8 திறந்தாச்சு, இன்னும் 7 திறக்கப்படாமல் இருக்கா?
0: அதுவும் திறந்து போயிடுது. வேளம், அதுதான் எங்கள் தேவா திறந்த வேளம். வேள முகத்தோனே,
3: ரொம்ப சிரமப்பட்டாரு
0: அந்த வேளம். யானை முகத்தோனே என்று வந்துட்டு கேருங்கள். ஒன்பது அதுதான்.
3: அவர் நாகப்பன் தான் அடிக்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு.
0: இல்ல அவர் இன்னும் அது வந்து கஸ்தூரி சிறந்த யாரும் நாங்கள் ஒரு தடவைதான் செல்வோம், அதை பார்க்க மாட்டோம். அது எது? கல்லறை. சரியா? ஒன்பது. இப்ப உங்களுக்கு 5, 6, 7, 8, 9, 16, 17, 23 சென்று விட்டது. ஏன் என உள்ளன?
3: 11.
0: சரி, 11 சரவணன் பேரில் தாருங்கள், தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று? இல்லை, இப்ப நீங்க பெட்டியை திறக்க வேண்டும், மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் மந்திரத்துக்கு, கிருஷ்ணண்ட மந்திரத்துக்கு, எங்களுடைய மாளிகம் போன்றோர் எல்லோரும் நல்ல மந்திரம் கூறுவீர்கள், சுத்தமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: 4 எழுத்து.
0: கெட்டிக்காரன் என்று நான் சொல்ல நினைக்க கிடையாது, 4 என்று சொல்லிவிட்டு. 2 எழுத்துல இருக்கின்றது. இந்த 2 எழுத்துக்கள் இல்லாத, இது கண்ணாலும் காணலாம் காணாமலும் இருக்கலாம் இந்த இந்த பொருளை. இது பொருள் என்றும் கூறலாம், பொருள் இல்லாமலும் இருக்கின்றது, காற்றாகவும் இருக்கலாம். இது வந்து இந்த உலகத்தில் இல்லாத இடம் இல்லை, அநேகமாக எங்கள் ஆகிய நாடுகளிலே அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் இதை ஏற்படக்கூடாது, உணவு பரிகாரங்களை செய்கின்றீர்கள். இது இருந்தால் நோய் வரும், துன்பம் வரும், எத்தனையோ எல்லாம் வரும். 2 எழுத்து. சீதோஷ்ணத்தில் இருக்கின்றது, காற்றில் இருக்கின்றது, மலையில் இருக்கின்றது, வீட்டில் இருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் இது இருக்கும். நாங்கள் அதை அழித்துக் கொண்டே இருக்கின்றோம்.
3: அழித்துக் கொண்டே இருக்குமா?
0: ஆமாம். ஆனால் இது மக்கள் மத்தியிலே உள்ள பண்புகளுக்கும் இது அப்படி புலைவிடுபவர்களை பார்த்து இப்படி கூறுவோம், குறிப்பாக பெண்களுக்கு. மக்கள் நாங்கள் பிழை குற்றம் காண்பிப்பதற்கெல்லாம் கற்பித்துக் கொண்டு போவோம், இப்படி இந்த சொல்லை உபயோகிப்போம். அப்படி வாரதை இப்படி கூறிக்கொள்வோம்.
3: பாவின்னு சொல்லுவாங்களா?
0: பாவி இல்லை, பாவி அல்ல, பாவி அல்ல, கிட்டத்தட்ட பாவி அல்ல. இது இது இது அவரிடம் படிந்தால் பாவியாகி விடுவார். பாவம், அந்த பாவம் அவருக்கு. பெண்கள் வாழ்க்கையிலே இது படியாமல் கரை இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்கு இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். அடுத்தவர்களுடன் நாங்கள்
3: பொய்யானது,
0: இப்ப அடுத்தவர்களுடன் நாங்கள் குறை கற்பிப்பது, மற்றவர்களுக்கு கற்பிப்பது, இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி செய்யாதவர்களுக்கு பிழையாக கற்பித்து விட்டோன்னு அதெல்லாம் பெரிய விபரீதமாக வந்துவிடும். இப்போ நீங்கள் இந்த இப்படி இருந்து பேசிவிட்டு உங்கள் இல்லத்தில் மேசை கதிரைகள் கட்டிடங்கள் இருந்தால் கை விரலால் இப்படி தொட்டால் தெரியும் அது என்ன இருக்குது, அதில் இருக்கும். அது அதுக்கு இன்னொரு பேர்
3: மாசு.
0: மாசு தூது, தூசு வந்து மாசை தான் ஏற்படுத்துறது. பெண் மாசு அடைந்து விட்டால் அவருக்கு மரியாதை இல்லை. ஆண்கள்லே சும்மா நல்லவர்களுக்கு தான் மாசு கற்பிப்பார்கள். மாசு என்ற பதம் சிறப்பான பதம், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். இரண்டாம் முறையில் நீங்கள் 2 புள்ளிகளை உங்கள் பட்டியலே மீண்டும் சேர்த்து கொண்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்? மாசு என்பது சரியான பதம். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: நல்லது கண்ணே, கனவு கணிந்தது நன்றி உனக்கு.
0: நல்லது கண்ணே, அந்த பதில் சொல்லி தந்ததுக்கு பாடலாமே. நல்லது கண்ணே, கெட்டிக்காரு, கெட்டிக்காரு.
3: கனவு கணிந்தது நன்றி உனக்கு, அந்த பாடல் தான்.
0: நல்லது கண்ணா, நல்ல பாட்டு. நல்லது கண்ணே, கனவு கணிந்தது நன்றி உனக்கு. வாழ்த்துக்கள். இது என்ன திரைப்படம் என்று தெரியுமா? பார்ப்போம். அவற்ற பாடல் தான். சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும், அடுத்த புள்ளியை சேர்ப்பதற்காக ஓடி வாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஓய்வு. கெட்டிக்காரன் அவர்களுடைய விலங்கை உடைத்து நீங்களும் 2 புள்ளிகளை பெற்று பெருமதியாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன். நன்றி சரவணன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். அடுத்த உறவாக யார் அழைக்கின்றார்கள்? எங்கே அழைக்கின்றவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். நின்றுவிட்டது உங்களுடைய அழைப்பு, ஓடி வாருங்கள். கண்டுபிடி, கண்டுபிடி.

0: நானும் இருக்கின்றேன் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கன்று பதிவு செய்தவர் எங்களுடைய அன்பு உறவு நாகப்பரவர்கள் வருவார் என்ற வேளையில் அடுத்து நீங்கள் கேட்ட திரைப்படத்தின் பாடல் சரவணா ராமன் தேடிய சீதை என்று அன்பு கிருஷ்ணன் பதிவு செய்திருக்க நன்றி கிருஷ்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவா யார் வரப்போகின்றீர்கள்? மகள் சியாமலா அழைக்கின்றால் பார்ப்போம். வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே.
1: வணக்கம் பா.
0: உங்களுக்குரிய பதில்கள் பல சென்று விட்டன. எங்க சென்றீங்க?
1: வந்ததுல இருந்து வந்து இப்பதான் வெளியில போயிருந்தேன் போயிருந்தேன்.
0: மழை பொழிந்ததா? அங்கே
1: அங்கேயும் தான் போன. ஆனா என்ன ரொம்ப சோதிச்சுட்டுப்பா.
0: என்ன
1: மழைத்தளம்
0: என்ன நடந்தது?
1: ரேடியோவே வரலப்பா.
0: அப்படியா? சில இடங்கள் அப்படித்தானம்மா. இது அலை வரிசை என்றால்
1: வரும். ஆனால் நேற்று மழை மழை வர மாதிரி கூட இல்லைப்பா. ஆனாலும் ரொம்ப என்னன்னு தெரியல. சுத்தமாக ரெடி எடுத்தா நானும் இங்கே மாடியில் முளைக்கு முளை நின்று பார்க்குறேன். எங்கேயுமே வந்தேன்.
0: அதுக்குத்தான் சொல்கிறதும்மா, அதுக்கு பேர் அலை.
1: எல்லாமே என் பொண்ணு வேற ஒரு பாட்டை வச்சுட்டு சாத்தாட்டு இந்த பாட்டை பாடி காட்டு வேண்டிய
0: வான் அலை அல்லவா அலைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இணைவதற்கு கடினமாக இருக்கும் அலை.
1: அதுதான்ப்பா நானும் கூடவே சேர்ந்து அலைஞ்சேன். அப்போ கூட வரலப்பா.
0: கிடைக்கவில்லை. இப்பொழுது நல்ல நல்ல பதில்கள். இந்த சாவுந்தலை வந்தது, அபிமன்யு எல்லாம் வந்தவுடன் உங்களை நினைத்தேன். விலங்கிட்டு விட்டார்கள் இருவர். அவருடைய விலங்கு ரெண்டையும் சரவணன் வந்து உடைத்து விட்டார். வாழ்த்துக்கள். அதிலே ஒரு விலங்கை சரவணனுடைய மனைவியா இருந்த விஜயத்தை உடைத்து
1: விட்டது.
0: வாழ்த்துக்கள் என் பெண் பிள்ளைகளுக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இப்போ இருக்கின்ற எண்கள் மகளே 1, 2, 3, 10, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. 25 பட்டிகள் என்று கொண்டு வந்தேன்.
1: 25 கேட்டவுடனே எனக்கு ஒரே சந்தோஷம்.
0: பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சரி, இப்பொழுது எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? மகளுக்கு
1: ஒண்ணுப்பா. ஒண்ணுப்பா.
0: ஒன்று
1: எழுத்துக்களமா
0: இருக்கும் சியாமலா? எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள்
1: நினைக்கிறீங்க?
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரி. ஐந்து எழுத்துக்கள். ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன. ஐந்து எழுத்துக்களை கொண்ட இந்த பதம் ஒரு பறவையின் பெயர். இந்த பறவை சிவப்பு அலகு, பச்சை நிறம், சிவந்த கால்கள், கழுத்தில் வரை இருக்கும், அல்ல அழகாக பேசி நாங்கள் சொல்லிக் கொடுப்பதே அது. அது அதனுடைய மறு பெயர். அவசரப்படக்கூடாது. இது வந்து ஒரு பதில் தான் அவசரப்படும். அது நீங்கள் சொன்ன பச்சைக்கிளி தான். அதுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு ஐந்து எழுத்திலே. முயற்சி பண்ணுங்கள். திரைப்பட பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. கவிஞர்கள் இந்த பதத்தை உபயோகித்துக் கொள்வார்கள். இலக்கியத்திலே இருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பிள்ளைகளுக்கு பெயரும் சூடியிருப்பார்கள். இந்த பெயரை பெண்களுக்கு பெயராகவும் சூட்டியிருக்கின்றார்கள். பாடல்கள் ஆரம்பத்தில் சில பாடல்கள் இருக்கின்றன.
1: கண்டுபிடிக்கிறேன்.
0: அகரத்திலே ஆரம்பிக்கும் மகளே. அகரம் இலே ஆரம்பிக்கும். இறுதி வந்து குரலிலே முடியும். இதுவும் ஒரு நல்ல பெயர், நல்ல பதம். நாங்கள் அதிகம் பாவிப்பது குறைவு. ஆனால் எங்கள் பழக்கத்திலே இருக்கின்றது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாம் பெயர் உண்டு. பாடல்கள் இருக்கின்றன. ஒரு பாடல் வருகின்றது இல்லை, அதை தொட்டால் என்ன என்று வரும் அந்த பாடல். பச்சை கிளி தான் அம்மா. நீங்கள் கூறுவது சரி, பச்சை கிளி தான். ஆனால் அதுக்கு ஒரு பெயர் உண்டு. தத்தை என்று இருக்கின்றது. இல்லையா? நீங்க தான் கொண்டு தத்தை என்ற பேர் இருக்கு, அதே ஒன்று இதுகம் இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது அம்மா.
1: அதனால எடுத்து வருது.

0: எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து ஊடல் பாடலாக இருக்க வேண்டும். பல பாடலில் இருக்கின்றது. எனக்கு அந்த பாடலில் முதல் வரி வருகின்றது, இட வரியில் வருகின்றது. முடியவில்லையா சியாமளா? நம்பிக்கை உடைக்க கூடாது அல்லவா? எல்லோரும் பார்த்தேன்னா சியாமளா சொல்லிவிடும் என்று. உங்களுக்கு தெரியும் மகளே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்.
1: எனக்கே தெரியும்னு தெரியுது, ஆனா தக்கடி வரலையே.
0: ஐந்து விரல் பட்டால் என்ன அந்த வரியோடு ஒரு பாடல் வரும். ஐந்து விரல் பட்டால் என்ன தொட்டால் என்ன, அதுதான் அந்த பதம்.
1: ஐயோ வேற மாதிரி ஆயிட்டா என் நிலைமை. தேவா பாட்டு வேணும் மாதிரி ஆகி போச்சா என் நிலைமை. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் வத்தி சொன்னார் அவரு.
0: இப்போ இப்போ அப்படித்தானே எங்களுடைய,
1: நானும் இப்போ அது மாதிரி ஆயிட்டானே.
0: கிருஷ்ணன் பூண்டு வண்டு வைத்து கொண்டு லாவு லாவண்டுலாகி வந்தார் வெள்ளை பூண்டுவுக்கு.
1: அப்பா யாரா சொல்லட்டும்ப்பா, நான் யோசிச்சுட்டு வரேன்.
0: ஐந்து விரல் ஐந்து அந்த பாடல் வரி உங்களுக்கு தெரியும். ஐந்து விரல் பட்டால் என்ன, அங்காலே இந்த பதத்தை வைத்து தொட்டால் என்ன என்று வரும்.
1: ஓஹோ,
0: ஐந்து விரல்
1: பட்டால்
0: என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன
1: அப்பா
0: மீண்டும் வர வேண்டுமா? சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் மகளே? வந்தாலும் வரவிட்டும் பாடலை தாருங்களேன், உங்களை விருப்பமான பாடல். சென்று விட்டீர்களா சியாமளா? பாடல் தரவில்லை சியாமளா, இருக்கின்றீர்கள். என்ன பாடல் வேண்டும் மகளே உங்களுக்கு?
1: அப்பா அஞ்சுகம்.
0: அதுதான் அம்மா, அஞ்சுகம் கண்டுபிடிச்சு. அந்த பாடல் வரியை பார்த்தீங்களா? ஐந்து விரல் பட்டால் என்ன அஞ்சுகத்தை தொட்டல், அஞ்சுகம் என்பது.
1: நீங்கள் சொல்லும் போது இது வரல, அப்புறமா
0: போகிற நேரம் பிடிச்சிட்டீங்க கேட்டிக்கார். அஞ்சுகம் என்பது சரியான பதில்.
1: நான் திறந்து நானே திறந்துட்டப்பா.
0: அதுதான் உங்கள் பெட்டியை நீங்களே திறந்து உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை பெற்று கெட்டிக்காரை கெட்டிக்காரை கெட்டிக்காரை மூன்று தரம் சொல்லுவேன். இரண்டால் இறுதி நேரத்தில் சரவண என்னுடைய கிருஷ்ணாவும் தானே கடைசி நேரத்தில் தான் பூண்டு கண்டுபிடிச்சார். அதே போல தான் நீங்களும். அஞ்சுகம் என்பது எத்தனையோ பேருக்கு பேர் உண்டம்மா, பழைய பெயர்கள் இல்லை, புதிய பேர் குழந்தைகளுக்கு எல்லாம் அஞ்சுகம் என்று என்னுடைய ஒரு மாணவி படித்திருந்தார்.
1: ஒரு அரசியல் தலைவரோட அம்மா பேர்
0: அஞ்சுகம். அஞ்சுகத்தை அதில் பாடல், அஞ்சுகத்தை தொட்டால் என்ன, ஐந்து விரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால் என்ன, பாடல் நல்ல பாடல். அஞ்சுகம் கட்டிக்காரை, வாழ்த்துக்கள் சியாமளா. உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியில் வந்து சேர்ந்து விட்டதே. இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். எந்த இரண்டாவது எந்த எந்த பெட்டி? இரண்டாவது பெட்டியா? இரண்டா
1: இரண்டாவது
0: மந்திரத்தை, அதான் டப்பு மந்திரத்தை சொல்லக்கூடிய திறந்து விட்டதப்பா. அட இது என்னடா இவ்வளோ வேகமாக இருக்கு. சரி சரி, வாழ்த்துக்கள். இதற்கு எத்தனை எழுத்துக்கு இருக்கும்?
1: இது ஐந்து எழுத்துப்பா.
0: இல்லை அது முதல் வந்தாரு.
1: ஐந்து
0: இது இதற்கு எத்தனை எழுத்துருக்கும்?
1: ஐந்து எழுத்து தான்ப்பா சொன்னேன், முன்னாடி நாலு எழுத்து சொன்னா ஐந்து எழுத்து இருந்தது.
0: ஆனால் நீங்கள் கிட்டத்தட்டவன் கட்டிக்க அறை இல்லை, இது மூன்று எழுத்துல இருக்கு. ஊகம் சரிப்படவில்லை, அதனால் பதில் வேணும் என்று எண்ணுகிறேன் சியாமளா. சியாமளா மந்திரத்தை கூறுங்கள். வாழ்த்துக்கள் உங்கள். இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் அம்மா. எங்களுக்கு விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு உரியவர் அல்லாதவர் பெயர் மேல் உலகத்திலே இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையின் இறுதியை நான் கூறி முடிக்க கிடையாது. நீங்கள் ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது. அதனால நீங்கள் சந்தர்ப்பத்துக்களை அவருக்கு வேறு பெயர் இருக்கம்மா. அதான் கேட்க யமனை நேரடியாக கேட்க. சரி, யமன் தான் யமன். எங்களுக்கு இறுதி வாழ்க்கையில் இறுதியை தேர்வாக அவர் அவருக்கு யமன் என்று கூறுகிறீர்கள். யமன் அல்ல, யமன் என்று கூறுவது. யமன் என்று பேச்சு வழக்கிலே கூறுகிறோம். அவருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது மூன்றளத்திலே.

0: புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வருகின்றது. ஹரிச்சந்திரன் திரைப்படத்திலே அந்த பாடல் வருகின்றது. அதுல யார் போய் சொல்லுவார்? நமன் நமன் நாங்கள் இல்லை, உங்களை எல்லாம் சொல்றது நமன்.
1: நமன் அவர்
0: ஆமா பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. அந்த பாடல் அம்மா ஹரிச்சந்திர இதில் இருக்கின்றது, யார் போய் சொல்லுவார் என்ற இடத்தில் இவரை உதைத்ததற்கு அந்த வரி கொண்டு வருகிறது பாடல்லே. மரளி தன்னை காலால் உதைத்தவர், மரளி என்பது அவருடைய ஒரு கெட்டிக்காரி. அற்புதமான பதில், ரெண்டையும் தந்திரி நல்ல பொருளை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தமிழில் இருக்கின்ற பதங்கள், நாங்கள் பாவிப்போம். மரளி அதிகம் எவனை பற்றி யாரும் பேசுவதில்லை. மரளி தன்னை உதைத்த நாதா என்று வரும் அந்த பாடல் ஹரிச்சந்திர புராணத்திலே. மரளி, அதாவது மார்க்கண்டேயர் காப்பாற்று. சரி, வாழ்த்துக்கள் மார்க்கண்டேயர். இப்பொழுது இரண்டு பெட்டிகளை நீங்கள் கேட்டபடியால் உங்களுக்கான பாடலை கூற வேண்டும்.
1: பேசியது அது என்ன படம்?
0: பேசியது நான் இல்லை
1: கண்கள் தான். செங்கமலத்தீவுப்பா?
0: ஆமா,
1: செங்கமலத்தீவு தான் படம்.
0: பேசியது நான் இல்லை. இப்பொழுது வலைத்தளங்களில் செங்கமலத்தீவு திரைப்படத்தை பற்றி பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பழைய பழைய பாட்டு புத்தகம் உங்களுடைய வேம்பர் மணிவண்ணனுடைய இதிலே தான் வரும். பேசியது நான் இல்லை,
1: அவர் சொல்றதுதான் சரியான தகவல் இருக்குப்பா. நிறைய படங்கள்ல படங்களும் இதெல்லாம் மாறி வரும்பா.
0: ஐயோ, அது ஏன் கேட்கிறீர்கள்? எம்ஜிஆர் நடித்ததுக்கு ஜெய்சங்கர் என்று போடுவாங்க, பாலசுப்புனியம் என்ன சௌந்தரா என்று பாலசுப்புனியம் பாடினு பாலமொழி
1: பாடகர்கள்
0: கண்டுபிடிக்கிறது. குரலை வச்சுதான் நானும் கண்டுபிடிக்கிறது அநேகமா. ஜி வரலட்சுமி எல்லாம் மாறி போடுவேன். மனோரமாவே டூயின் பாட்டு சௌந்தரராயன் மனோரமாண்டு போடுவாங்க. எல்லாம் விளைச்சலும் சும்மா கண்டுபடல போடுறாங்களா? ஊடக தர்மம்
1: போடுவாரு.
0: அவர் வந்து பழைய பாட்டுகள் எல்லாம் எல்லாம் எல்லாம் சிறந்த நல்ல இதை எடுத்து போடுவார். அவர் வந்து
1: நல்ல ஒரு விஷயத்தை பண்ணிட்டு
0: நல்ல தளம் வந்து தளம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் மீண்டும் வர வேண்டும். வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் தெரியாத 12 மணி. வாழ்த்துக்கள் 12:53. கஸ்தூரி கிருஷ்ணன், தேவா, ஞானசேகரன், சரவணன், சியாமலா ஆகியோர் வந்து விளையாடி கொண்டு செல்கின்றார்கள். ஞானசேகரன் கிருஷ்ணன் உடைய விலங்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வரலாம், இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மீண்டும் 2 பெட்டிகளுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 3, 4, 10, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25. உங்களை நம்பி பல பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றன. ஓடி வாருங்கள். வந்துவிட்டார் கஸ்தூரி. வணக்கம். வணக்கம் கஸ்தூரி. இரண்டாவது சுற்றுக்கு வந்துவிட்டார் கஸ்தூரி. வாழ்த்துக்கள். வாருங்கள். இப்பொழுது கூறப்படாமல் தடைப்பட்ட பதங்கள் எத்தனை பதங்களை நீங்கள் உணர்ந்தீர்கள்?
2: ஓரளவுக்கு எனக்கு ஈஸியா தான் ஐயா இருந்தது.
0: இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது வந்தபடியே கவனிப்போம். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இங்கே 3, 4, அதைத் தொடர்ந்து 10, அதைத் தொடர்ந்து 12, 13, 14, 15, 12 வேண்டும். வாழ்த்துக்கள். இலக்கம் 12 பெட்டியை, எண் 12 பெட்டியை கஸ்தூரி உங்கள் பெயரில் கொண்டு வைத்து விட்டோம். இப்பொழுது நீங்கள் வந்து திறந்து விட்டது கெட்டிக்காரி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று ஊகிக்கின்றீர்கள்?
2: 12, 3 இல்ல இல்ல இல்ல அப்படித்தான் சொல்ல. 4
0: சில வேல 4 என்றபடியா 4 தான் கட்டிக்காரி. தட்டி தவறி கட்டிக்காரி. எப்படி எப்படி கட்டிக்காரி? தட்டி தவறி கட்டிக்காரி. 4 எழுத்துக்கள் கொண்டது மகளே. இது வந்து இது கூறுகின்ற கருத்து எதுவாக இருக்கலாம் என்றால், இப்பொழுது சில பாகங்கள், உதிரி பாகங்கள், ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி உதிரி பாகங்கள் சிதறி கிடக்கும். அதே போன்ற ஒரு மனிதருடைய உடல்களும் சிதறி கிடக்கும். அந்த சிதறி கிடப்பதை கூறும் ஒரு பதம். அதை கொண்டுதான் இது மனிதனா மிருகமா வாகனமான்னு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சிதறப்பட்டுவே இருக்கும், அங்கங்கு காணப்படும், ஒன்றாக ஒரு இடத்தில் இருக்காது. பிறகு அவற்றை சேர்த்தாதான் உருவமாக வரும். இல்லை இல்லை, அதுக்கு ஒரு சொல்லி, அதுக்கு ஒரு சொல்லி இருக்கு. ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல நீங்கள் படித்திருப்பீர்கள். நாலு எழுத்து மகளே. பறந்து எல்லாம் இருக்கும். உடலங்க அதாவது வந்து இந்த உடல்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் அங்காலே. அதுக்கு ஒரு பொருள், அதுக்கு ஒரு பதவி இருக்கின்றது.
2: அங்கம்
0: ரெண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள் மகளே, என்ன செய்வது? நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் போல் தெரிகின்றது. அப்படித்தான், மீண்டும் பெறத்தான் வேண்டும்.
2: நன்றி.
0: நீங்கள் நீங்கள் சரியான இடத்துல நின்றீர்கள். அந்த பார்த்தை பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அது கூறுவார்கள், செய்தியிலெல்லாம் கூறுவார்கள். இப்ப ஒரு ஒருவரை ஒருவரை ஒருவரை அழைத்து விட்டு அவரை அங்காங்கு சிதறி போட்டு விட்டு போவார்கள். அது அதுகளை கொண்டு இவர்கள் இது உருவங்களை அறிந்து கொள்வார்கள். அங்காங்கு கிடக்கும் வெடி வந்து அடிபட்டு விபத்துகள்ல இறந்து விட்டா துண்டு துண்டா இருக்கும் அங்காங்க. இல்லை இல்லை இல்லை இல்லை. கஸ்தூரி வந்து விலங்கிட்டு கொண்டார், தனக்கு தானே விலங்கிட்டு கொண்டார். ஆர் வந்து அந்த விலங்கு உடைக்க போகின்றீர்கள். உடைத்தால் தான் கஸ்தூரி வர முடியும், அல்லது அவ வந்து உடைக்க வேண்டும்.
3: பெண்களுக்குள் காதல் வந்து
0: கிருஷ்ணன், நீங்கள் மீண்டும் அழைக்கலாம் தானே, ஒரு தடவை அழைத்தீர்கள், வாருங்கள் மீண்டும் அழையுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கீங்க ஐயா?
0: நலமா இருக்கின்றீர்களா? அழகி சாந்தி ராசா அப்படி இருக்கின்றார்கள். அந்த
1: அங்க
0: சத்தம் கேக்குது போல் இருக்கு, அவருடைய சத்தம் இல்ல என்ன
1: சத்தம் வெளியே இருக்கு,
0: வெளியே வெளியே. அப்ப தர்மபுரியில இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில்
0: வெயில் கடுமையா இருக்கு,
1: மழை வரும்
0: போன்று, மழை வரும் போன்று ஆனா மழை இல்லை,
1: கூட இன்னைக்கு வர
0: மழை வரும் போன்று ஆனா மழை இல்லை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இருப்பினும் வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எண்ணிக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வுல நீங்கள் போட்டி போட்டு புள்ளிகளை பெற வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒருவர் தனக்கு ஒரு விலங்கிட்டு விட்டு சென்று விட்டார். கஸ்தூரி எண் 12 திறந்து சொல்ல முடியாமல் சென்று விட்டார். கேட்டீர்களா அந்த தரவுகளை? இல்லை
1: இல்லைங்க ஐயா.
0: சரி,
1: அவங்க
0: அவர்
1: கேள்வி சொல்லுங்க ஐயா.
0: அவர் வந்து திறந்த பட்டி எண் 12 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த ஒரு விபத்து நடந்துவிட்டால், ஒருவர் இறந்து விட்டால், அவருடைய உடல்கள் ஒன்றாக இல்லாமல் சிதறி கிடக்கும், ஆங்காங்கு கிடக்கும் இல்லையா? அதே போன்று ஒரு பொருள் அழிந்து விட்டால் அதனுடைய துண்டுகள் எல்லாம் எங்கெங்கோ இருக்கும், அதை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த அப்படி சிதறி கிடப்பதை ஒரு பதத்தால் அழைப்பார்கள். அது என்ன பதம்? மகளே, 4 எழுத்துகள்.
1: பிண்டம்.
0: என்னையாமா?
1: பிண்டம்
0: இன்பமா? ஆள் இறந்து விட்டது இல்ல, துண்டு துண்டா பிறந்து இன்பம் என்று
1: பிண்டம்.
0: பிண்டம் என்பது முழு உடலையும் சேர்ந்தது, அது அல்ல. பிண்டம் என்பது அது ஒரு, அது வந்து இறந்த பின்பு அவருடைய ஞாபகமாக ஒரு உருவகத்தை வைத்துக் கொள்வதுதான் பிண்டம். ஒரு சின்ன பிடியாக, ஒரு பிடி
1: திதி பண்றதுக்கு.
0: ஆமா, அதற்கு முன்பு நாங்கள் உடல்லே, நாங்கள் உருவம் பெறுவதற்கு முன்பு இருப்பது கருவுக்குள்ளே பிண்டம், சரியா? அதுதான் பின்பு கை கால் மூக்கு கண் எல்லாம் வந்து வந்து வளர்ந்து 10 மாதிரி நாங்கள் குழந்தையாக இருக்கிறோம். அது ஒரு பிறந்த, அது பிறந்தவில்லை வேறு. இது சாதாரண ஒரு விபத்து நடந்து விட்டது, ஆள் அடையாளம் தெரியவில்லை, ஆங்காங்கு துண்டுகள் எல்லாம் சிதறி கிடக்கு, அதை கொண்டு வந்து பொருத்தி உண்டாக்கி ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்வார்கள். இது மனித உடலா மிருகத்தின் உடலா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த துண்டங்களை கொண்டு, அந்த துண்டு துண்டாக பறந்திருக்கும், சிதறி கிடக்கும், சிதறி கிடப்பது. சரி, அதில் என்ன, அது இன்னொருத்தர் பெட்டி தானே, நீங்கள் உங்களுடைய சொந்த பெட்டிக்கு பாருங்கள். 3, 4 இருக்கின்றது, 10 இருக்கின்றது, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 இத்தனை இலக்க எண்கள் உண்டு. எது வேண்டும் உங்களுக்கு?
1: 3 இருக்குதாங்கய்யா.
0: வாழ்த்துக்கள், 3 உங்களுக்காக கொண்டு வரலாம். கொண்டு வந்து வைத்து விட்டேன் சாந்தி, எண் 3 பெட்டியை. உடனே மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம்.
1: அண்ட காக்கசம் அது அபு காக்கசம் திறந்திருச்சி சே,
0: திறக்கவில்லை. அருபுரு என்று கூறு, திருப்பி கூறுங்க.
1: அருபுரு
0: அண்டகாகசம், அண்டகாகசம், அருபுரு அண்டகாகசம் வந்து அது தவறு, தவறப்பட்டு விட்டது முழுமையாக. அழகாக
1: அண்டகாகசம், அண்ட காக்கசம், அபு காக்கசம் திறந்திடு சீசே.
0: இப்படிதானே திறந்தது பெட்டி, பார்த்தீங்களா? கெட்டிக்காரி. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்?
1: 5.
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரி 6 எழுத்துக்களை கொண்ட பெட்டி. 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களை கொண்ட பெட்டி, நீங்கள் ஆலயங்களுக்கு எல்லாம் செல்வீர்கள். இந்து மத சைவ மத பிள்ளை எல்லாம் ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரங்கள் எல்லாம் இருக்கும், கோபுரங்கள் எல்லாம் பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு ஆலயத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒரு பெருவிழா, அது என்ன?
1: குடமுழுக்கு.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் குடமுழுக்கு. கும்ப அபிஷேகம் என்று கூறுவார்கள், அது சரியான பதம் குடமுழுக்கு. கெட்டிக்காரி, உங்களுக்காக நான் 2 புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்கின்றேன். அது மட்டுமல்லாம் உங்களுக்கு 2வது பெட்டியின் திறக்கும் அனுமதி கிடைக்கின்றது. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, நல்ல பதம். சரி, அடுத்து எந்த பதம் வேண்டும்? எந்த பெட்டி
1: அடுத்து என்ன? நான்கு
0: நான்கு நான்கு இருக்கின்றது. அதை உங்கள் பெயரிலே கொண்டு வந்தால் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதை கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது சாந்தி, நான்காவது பெட்டி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்டகாக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே.
0: சிறப்பு சிறப்பு. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நான்கு.
0: கட்டிக்காரே, பார்த்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது கண்ணாடிக்குள்ளாலே. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காட்டப்படுகின்றது. சரி, அதிலே காட்டப்படுகின்ற பொருள் பதம் எங்கள் உடலுக்கு ஒரு பெயர். எங்கள் உடம்பு கை கால் மூக்கு எல்லாம் சேர்ந்த ஒரு உடம்பு. அதுக்கு எத்தனை சொற்கள் இருக்கிறது? அதிலே ஒரு பதம் இந்த பதம். எப்படி அழைப்பேன்? நான்கு எழுத்துக்களால் அழைக்கப்படும். எப்படி? இதை எப்படி சொல்லுவது? உருவம் வந்து வட்டமா இருக்கு, சதுரமா இருக்கு, நீட்டா இருக்கு, கோணலா இருக்கு, அதுல உருவங்கள் இல்லை. அது இல்லை எங்கடாக்கு கூறப்படுவது.
1: தூய தமிழா இருக்கும் அது? அது
0: தூய தமிழ்ல சாதாரணமா தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பேச்சு வழக்கில் உபயோகிப்போம் அது.
1: வேற ஏதாவது தரவு தரவு இருக்குதாங்க ஐயா? வேற ஏதாவது?
0: வேற என்னம்மா தர? எங்களோட உடம்புக்கு நான் வேற என்ன தரவா தர முடியும்? பல பல பொருட்கள் இருக்கு, சொற்கள் இருக்குன்ற. வேற எப்படி அழைக்கலாம் இந்த உடம்பை?
1: எழுத்து கம்மியா வருதுங்க ஐயா.
0: நான் எழுத்து தானே
1: இல்ல, நான் நினைப்பது எழுத்து கம்மியாக இருக்கிறது.
0: என்ன?
1: மேனி.
0: என்னமா?
1: மேனி.
0: மேனி இல்லாமா? மேனி மேனியா? மேனி மேனி நுடங்காது தும்பிக்கையான் பாதம். அது மேனி என்பது ரெண்டு எழுத்து. நல்ல பதம் மேனி, நல்ல பதம். அதே போன்று நாலு எழுத்துல இருக்குதாம்மா. அப்போ இப்படி சொல்லுவோம்மா, மேனி மேனி என்று சொல்லுவோமோ? மேனி நல்ல பதம் கொண்டு வந்திருக்க. மேனி கட்டிக்காரி அது நல்லம். ஆனால் என்னிடம் இருப்பது அது அல்ல. இன்னும் ஒன்று இருக்கின்றது. மேனி நுடங்காது தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் சமக்கு வக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். காலம் எடுக்கிறது மகளே.
1: சரிங்க,
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டுமா? என்ன பாடல்?
1: மேனி பொன்மேனி
0: பொன்மேனி தழுவாமலோ அந்த பாடலா?
1: பொன்மேனி உருகுதே.
0: ஓ, வெண்மேனி உருகுதா? சரி, பொன்மேனி உருகுது அந்த பாடல். வெண்மேனி
1: பொன்மேனி உருகுதே
0: உருகுதே. சரி, பார்ப்போம். அடுத்த முறை வந்து கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இரண்டு பதங்கள் இப்பொழுது கட்டுப்பாடு இருந்தது. அடுத்த ஒரு உடம் சொல்கின்றேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன். இல்லை, கஸ்தூரியை போடுகின்ற ராஜராஜனும் கஸ்தூரி வருகிறத்தில் அழைக்கின்றீர்கள். ராஜராஜனுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் ராஜராஜன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நலம் நலம் அறிய ஆவல் ஐயா.
0: நலம் நலம் அறிய ஆவல் என்று கூறினீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். உங்கள் நலத்தை தந்தீர்கள், கேட்டுக்கொண்டோம், மகிழ்ச்சி. இப்பொழுது நீங்கள் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை கூற முடியுமா? தர்மபுரியில
2: ஐயா சற்று குளிராக உள்ளது ஐயா.
0: சற்று கிடைத்த தகவலின்படி தர்மபுரியில கொஞ்சம் குளிராக இருக்கின்றது. வாழ்த்துக்கள்.
2: இப்பொழுது
0: நேரடியாக நாங்கள் போட்டிகள் நுழைவோம். இங்கே இரண்டு பெட்டிகள் விடை காணாமல் இருக்கின்றன. அவர்கள் விலங்கிட்டு கொண்டார்கள் தங்களுக்கு தாங்கள். இதை திறந்தால்தான் அவர்கள் மீண்டும் வந்து இணைய முடியும். ஒன்று வந்து நான்காவது இலக்கத்தில் உள்ள பெட்டியில் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்களுடைய சாந்தி அவர்களால் திறக்கப்பட்டது. உங்களால் கூற முடியுமா? உடம்புக்கு இன்னும் ஒரு பெயர். உடம்புக்கு இன்னும் ஒரு பதம்.
2: சரீரம்.
0: வாழ்த்துக்கள். சரியான பதத்தை குறிப்பிட்டார் ராஜராஜன். உங்களுக்கு உங்களுக்காக உங்கள் பெட்டியிலே ஒரு புள்ளியை சேர்த்து கொண்டேன். அவர் திறந்த பெட்டி, அதனால் உங்களுக்கு ஒரு புள்ளி. அடுத்த பதம் சொல்லப்படாம சந்தோஷம், மகிழ்ச்சி, சாந்தி, உங்களுடைய விலங்கு உடைக்கப்பட்டுவிடும். சரீரம், சரியான பதில். அடுத்தது கஸ்தூரி ஒரு பெட்டியை திறந்து சொல்லாமல் இருக்கின்றது அந்த பெட்டி. ராஜராஜன் இலக்கம் 12, 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்துக்கள், இந்த விபத்துக்கள், இழப்புக்கள் நடந்த பின்பு ஒரு உடம்பு சிதறப்பட்டு சின்ன பின்னமாக கிடைக்கும் பொழுது அந்த துண்டங்களை எல்லாத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. எப்படி அதை கூறுவார்கள்? உங்களுக்கு வழக்கறியில் வழக்கு மன்றங்களெல்லாம் வந்திருக்கும் அந்த பதம். அடுத்து பத்திரிகைகளில் ஊடகங்களெல்லாம் அந்த பதங்களை உபயோகிப்பார்கள். நாங்களும் உபயோகிப்போம். அது எதுவாக இருக்கலாம்? அதாவது வந்து ஒரு உடம்பினுடைய பகுதிகள் அங்காங்கு சிதறி கிடக்கின்றன, அவற்றை எப்படி கூறுவது?
2: உடம்போட பகுதிகள்.
0: ஆமாம், உடம்பு. இப்போ உடம்பாக இருந்திருந்தால் ஒரு அடையாளம் கண்டுகொள்ளலாம். அடையாளம் காணப்பட முடியாமல் ஆங்காங்கு எல்லாம் சிதறி கிடக்கின்றது. கையொரு பக்கம், காலொரு பக்கம், அப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றது. இருந்து கொண்டு வந்து பொருத்தினாத்தான் அதை தெரியும். இறந்த பின்பு இறந்த உயிரின் உடல்கள் ஆங்காங்கு சிதறப்பட்டு இருக்கும். அந்த உடலங்களை கூறுவது எப்படி? அந்த சிதறி கிடக்கும் பொருட்களை எப்படி கூறுவது? 4 எழுத்துல கூறப்படுகிறது.
2: கூறுகள்
0: அல்ல, அல்ல.
2: தொகுப்பு
0: அல்ல. முயற்சித்து விட்டீர்கள் நீங்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்கள். இது நீங்கள் கூறவில்லை, 2 தடவை கொடுத்து விட்டேன் சந்தர்ப்பம். இப்பொழுது 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 இவ்வளவும் இருக்கின்றன. எது வேண்டும்?
2: 18.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் மந்திரம் கொண்டு வந்து வைத்து விட்டேன் பெட்டி?
2: அண்டா காக்குசும் அபு காக்குசும் திறந்துடு சீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது பெட்டி. ஒரு ஊகம், எத்தனை எழுத்துக்களான பதம் அங்கே இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐயா, 18வது பெட்டி என்பதனால் ஒரு 5 இருக்கும் ஐயா.
0: ஒரு 2 கூட்டி 7 ஆக தருகின்றார்கள். வேண்டுமா வேண்டாமா?
2: வேண்டும் ஐயா.
0: சரி, நன்றி, தந்து விட்டேன். 7 எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கு காணப்படுகிறது. நான் மீண்டும் சரிபார்க்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 தான் அங்கே காணப்படுகின்றது. இந்த பொருள், இது ஒரு பொருள். இதை நாங்கள் சுகாதார ஆரோக்கியமானதாக உபயோகிக்கின்றோம். நாங்கள் தூங்கும் வேளைகளே, உட்காரும் வேளையிலே, செல்லும் வேளையிலே எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கின்றது. இது உடலுக்கு லேசை லேசாக இருப்பதற்கு கூறப்படுகின்றது. இது மன்னிக்க வேண்டவர்கள் தெரியாமல் கலந்து கொண்டிருந்தார்கள். சரி, இது வந்து மரத்திலிருந்து, இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. மிகவும் மென்மையானது, பாரம் குறைந்தது. 7 எழுத்தில் கூறப்படுவது. புரிகின்றதா
2: ஐயா? அதாவது நம்ம உடம்பு மேலே போட்டு தேய்க்கிறதாங்க ஐயா?
0: இல்லை இல்லை, தேய்ப்பதில்லை. நாங்கள் அதை எங்களோட சேர்த்து எங்களோட சுலபமாக எங்களுக்கு சுகத்துக்காக வைத்துக் கொள்வோம். தூங்கும்போது, உட்காரும்போது, எல்லாவற்றுக்கும் உபயோகிக்கிற பொருளுக்கு இது உபயோகப்படுகின்றது. இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது.
2: மரக்கட்டைகள்
0: இல்லை, இல்லை, மரக்கட்டை அண்டும் இல்லவா ஐயா? அது உடம்பை நோக்க பண்ணும் அல்லவா? இது மெதுவாக இருக்கு.
2: ஆமாங்க ஐயா.
0: அது மிகவும் சுலபமாக இருக்கு. ஆங்கிலத்தில் சாஃப்ட் என்று கூறுவார்கள். மெதுமையாக
2: கூறுவாங்க.
0: மெதுமையாக, சாஃப்ட், மெதுமையாக இருக்கும், சாஃப்டாக
2: இருக்கும், மென்மையாக இருக்கும்,
0: மென்மையாக இருக்கும், மெதுமையாக இருக்கும். இது மரத்திலும் இருக்கின்றது, செடியிலும் இருக்கின்றது. அநேகமாக மரத்தால் தான், மரத்தில் வருவதை தான் இந்த இது இங்கே நான் கூறுவது. மரத்தில் இருப்பதை, செடியிலும் இருக்கின்றது. இது பாரம் குறைந்தது.
2: பஞ்சுமெத்தை,
0: அது பஞ்சுமெத்தை. இந்த பஞ்சு எடுக்கப்படுகின்ற மரம் தோடு சேர்ந்து வரும். ஒரு மரத்தில் எடுக்கப்படுகின்றது இந்த பஞ்சு.
2: இளமம் பஞ்சு.
0: வாழ்த்துக்கள், சரியானதான். இலவம் பஞ்சு பருத்தியை விட மென்மையானது, பருத்தியை விட ஆரோக்கியமானது. ஆனால் கிடைப்பது அரிது. பருத்தி செடி வளர்த்து பெரிய உற்பத்தியை செய்கிறார்கள். இலவம் பஞ்சில் தூங்கினால் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு இலவம் பஞ்சு என்ற பதம் ஒரு நல்ல பதம். அதை கண்டுபிடித்த உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கின்றன. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கும் அனுமதி பெற்று விட்டீர்கள். இரண்டாவது எந்த இலக்கம் எந்த எண் வேண்டும்?
2: என்னென்ன
0: இருப்பது? மகன் 13, 14, 15, 19, 20, 21, 22, 24, 25.
2: 21
0: உங்களுக்கு தேவை வேண்டும். வேண்டிய பதம் இங்கே பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள். ராஜராஜன்
2: அண்டகாகுசும் அபுகாகுசும் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஏழு.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன் என்றால் ஆறு எழுத்திலே இருக்கின்றது. ஆறு எழுத்திலே இருக்கின்றது. இந்த ஆறு எழுத்திலே சொல்லப்படுகிற இந்த பொருள் ஒரு ஆபரணம், அணிகள் என்று கூறுவார்கள். ஆபரணம் குறிப்பாக பெண்கள் உபயோகிப்பார்கள். ஆனால் இன்றைய பெண்கள் அதை உபயோகிப்பதில் மணமக்களுக்கு இதை இதை அணிவார்கள். எங்களுடைய மதத்தில் உள்ள தெய்வங்களே பெண் தெய்வங்களுக்கு காணப்படுவது. இது கேள்விகள் என்னிடம் கேட்கலாம், வினாக்கள் என்னிடம் கேட்கலாம், உங்கள் தேவைக்கு இரண்டு தடவை கேட்கலாம். இது ஒரு ஆபரணம், மிகவும் பெரியது.
2: மாங்கல்யம்.
0: எல்லா பெண்களும் மாங்கல்யம் அணிந்திருக்கிறார்கள் ஐயா. மா க நான் அது கூறவில்லை, அதை கூறவில்லை.
2: சரி, தங்காபரணம் தானங்கய்யா?
0: ஆமாம், தங்கத்திலேயும் இருக்கின்றது, இப்பொழுது எல்லாம் வித்தியாசமாயும் இருக்கின்றது வேறு லோகங்களில். அன்று தங்கத்திலே இருந்திருக்கலாம்.
2: அனைத்து பெண்களும்
0: இல்லை. மணமாகிய பெண்கள் திருமண நாளில் எங்களுடைய தெய்வங்களிலே பெண் தெய்வங்களிலே காணப்படும், அநேகமாக காணப்படும். ஆண்களுக்கும் அரச காலத்திலிருந்து அந்த பழைய காலத்திலே அது பணத்தை மிகமான பணம் உள்ளவர்கள் அதை அணிவார்கள்.
2: சரிங்க ஐயா. ஐயா அது காலில் அணிவதா? இல்லை,
0: காலில் இல்லை, இடையில் அணிவது. இடுப்பில். இப்பொழுது கண்டுபிடித்து விட்டீர்கள்.
2: ஒட்டியானம்
0: கட்டிக்காரன் ஒட்டியானம் என்பது சரியா? ஒட்டியானம் சரியான பதம். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியில் சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம் அதை கூறுங்கள்.
2: ஏன் விருப்பமான பாடல்? ஆஹா கல்யாணத்துல வரும் இவர் நானி நடித்த படம். மலையின் சாரலில் அணைய தோன்றது நடுங்க தோன்றது.
0: ஓ, அப்படி இன்னொருக்கா கொடுங்கள். மலையின் சாரலிலா?
2: மலையின் சாரலில் நனைய தோன்றது நடுங்க தோன்றது. பிழைகள் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது.
0: சிறப்பு, சிறப்பு. பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து பாடலாமே ஞாயிற்றுக்கிழமைகளிலே. சிறப்பு, நன்றாக.
2: லேட்டா வந்துட்டேங்க ஐயா, ஞாயிற்றுக்கிழமை.
0: சரி, பார்ப்போம் அடுத்த வாரம். இப்பொழுது சரியான பதத்தை இரண்டு தடவையும் கூறி இன்னும் ஒருவருடைய விலங்கை உடைத்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி.
0: எங்கே சாந்தி, நீங்கள் பாருங்கள். உங்களுடைய பெட்டி திறக்கப்பட்டு விட்டது, கூறப்பட்டு விட்டது. ஓடி வாருங்கள் சாந்தி. உங்கள் விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது, அப்படிதானே?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்
1: பதில் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய பெட்டிக்கு.
0: கூறிவிட்டார்கள் சரீரம், அது சொல்லாம மேனி கூறினீர்கள், உடம்பு கூறினீர்கள், சரீரத்தை மறந்து விட்டீர்கள், பார்த்தீர்களா? சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது பாருங்கள், 10 இருக்கின்றது, 13, 14, 15 இருக்கின்றது, 19, 20, 22, 24, 25 எது வேண்டும்?
1: 10.
0: சரி, மந்திரத்தை தாருங்கள்.
1: ஏனென்றால்
0: நான்கு எழுத்திலே இருக்கின்றது. சரியா? நான்கு.
1: சரிங்க.
0: இது வந்து உயிரினங்கள் செய்கின்ற ஒரு விடயம், தங்களை அறியாமல் செய்வார்கள். உண்ணுவது, உறங்குவது, நடப்பது, இருப்பது, சிரிப்பது போன்று ஒரு ஒரு விடயம் தங்களை அறியாமல் வந்து கொள்ளும். அது நீங்கள் ஒரு போர் அடி, ஆங்கிலத்தில் போர் அடிக்கிறான்னு சொல்வார்கள், அது என்னன்னு சொல்கிறது, சோர்வு. சோர்வடைகிற நேரத்தில் இது உண்டாகும், தங்களை அறியாமல். அதை தடுக்க முடியாது. அதை எப்படி கூறுகிறது? விடயம் புரிந்து விட்டதோ? உங்களுக்கு சரியான போர் அடிக்கிறேன்னு கூறுவீர்கள், அதாவது என்ன சோர்வாக இருக்கு, இது என்ன படம், இது என்ன இது, அல்லது ஒரு ஒரு அலுப்பு, ஒரு ஒரு சலிப்பு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஓய்வு, ஒரு ஒரு உட சோர்வு அடைகிற நேரத்தில் நாங்கள் செய்வது, எங்களை அறியாமல் செய்வது. எல்லா உயிரினங்களும் அதை செய்யும். அதுக்கு உண்மையான காரணம் வேறு, நாங்கள் அதுக்கு ஏதோ சொல்லிக்கொள்வோம். ஆனா இவர் போகும்போது தனியே போக மாட்டார், பக்கத்தில் உள்ளவர்களையும் செய்ய
1: செய்தாவி
0: தனி வழி போகாது என்று கூறுவார்கள் இல்லையா? கொட்டாவி எங்களை அறியாமல் ஒரு டயர், அது பேர் எப்படி கூறுவது? நீங்கள் அப்படி
1: கொட்டாவி,
0: கொட்டாவி எங்கும் கூறுவது தான் கொட்டாவி. அதை காரணம் என்னவாம்மா கொட்டாவி வருவதற்கு? உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பகுதியில் சேர்கின்றன, வாழ்த்துக்கள். அது காரணம்
1: என்னவென்றுமான
0: ஒரு தடவை உள்ள அழுத்து கொள்வோம் கொட்டாவி. இது எங்களை அறியாமல், எங்களுடைய இயங்கு தசை எங்களை அறியாமல் செய்யும் ஒரு தொழில். வாழ்த்துக்கள் கொட்டாவி. அடைய அதுக்கு வந்து போட்டிக்கு வந்து விட்டது, கண்டுபிடியில வந்து விட்டது அது. வாழ்த்துக்கள் சாந்தி. அப்ப உங்களுக்கு ஒக்சிஜன் காணாது, அடிக்கடி போர் அடிக்குதோ? உடம்ப முடித்து கொண்டு போவார். கொட்டாவி என்பது எங்கள் மீளப் பெறுகின்றோம், பிராணவாயுவை மீளப் பெறுகின்றோம், உள்ள பற்றாக்குறை காரணம், அதான் காரணம். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 13, 14, 15, 19, 20, 22, 24, 25. 15 உங்களுக்கு வேண்டும். சரி, 15 வெட்டி எண்ணை கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் தரவுகளை தரப்போகின்றேன். அதற்கு முன்பு மந்திரத்தை
1: கூறுங்களேன்.
0: சபாஷ், திறந்து விட்டது வெட்டி. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: ஒரு மூன்று.
0: ஒரு மூன்று என்றபடியால் ஒரு இரண்டை சேர்த்து ஐந்திலே திறகின்றேன். வாழ்த்துக்கள். சரி, இது கூறுவது என்னவென்றால், இது வந்துவிட்டால் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, மனித வாழ்க்கையிலே. ஏன் மிருகங்களுக்கு கூட, இப்போ மான் தண்ணி குடிக்க போகுது காட்டுக்குள்ளே, உங்கும் இங்கும் பார்த்து கொண்டு போகும், என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும். அதே போன்று பயமும் தான், வேறு காரணம் இருக்கின்றது. உங்களுக்கும் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இது ஏற்பட்டதுன்றா பிரிவு பிளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்டு கொண்டிருக்கும். நம்பத்தகாதது அது எது? நம்பிக்கை இல்லாததுன்னு கூறுவது. ஒரு வருடம் அல்லது ஒரு விடயத்தை சந்தேகம் மத்தியார் சுத்தி வளர்ச்சி கூறுகின்றார். சாந்தி நேரடியாக உடைத்து விட்டார். சந்தேகம் என்பது அன்று எங்களுடைய கிருஷ்ணர் பாடல் கேட்டாரே, சந்தேகம் வந்துவிட்டா சந்தோஷம் கேடு. சந்தேகம்
1: சந்தோஷ கோடு
0: இல்ல, சந்தேக கோடு சந்தோஷ கேடு. வாழ்த்துக்கள் சந்தேகம். அப்ப எத்தனை பெட்டி திறந்து விட்டீர்கள்? ரெண்டு பெட்டி திறந்து பாடலையும் தந்து விட்டீர்கள். வெட்டிக்காரன் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டு பொன்மணி இருவதை என்ற பாடலை கேட்க காத்து கொண்டிருங்கள். மீண்டும் ஒலிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம். இன்னும் பெறலாம், நீங்கள் வரலாம், பெட்டிகள் உண்டு, நேரம் உண்டு. இப்பொழுது கஸ்தூரி பலதரவை நீங்கள் அழைத்து விட்டீர்கள், இங்கே காணவில்லை. இரண்டாம் சுற்றுக்கு வருவதற்காக அழைக்கின்றீர்கள். இப்போ இரண்டாம் சுற்றுக்கு சாந்தி வந்து சென்று விட்டார், எங்கே வர வேண்டும். கிருஷ்ணா நீங்களும் அழைத்தீர்கள், உங்கள் இங்கே பெட்டிகள் உண்டு. 13, 14, 19, 20, 22, 24, 25. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 6 பெட்டிகள் இருக்கின்றன. ஓடி வாருங்கள். நேரம் சரியாக 1:23 தான் இருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை வழக்கத்தை போல நிறைவு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் பேச வேண்டியது இருக்கின்றது, உங்களுக்கு பதில் கூற வேண்டியிருக்கின்றது. பாடல்கள் ஒளிபரப்புவதற்கு 8 பேர் வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் மீண்டும் இறுதி நேரத்தில் ஓடி வந்து விட்டார். கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணா வணக்கம், இரண்டாவது சுற்று. விலங்கு உடைத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது. இப்பொழுது உங்களுக்காக இங்கே உங்களுக்காக ஒரு பெட்டி ஒன்று இருக்கின்றது. 12வது பெட்டியை திறந்த கஸ்தூரி அதனுடைய பதத்தை கூறவில்லை. என்னவென்று, இந்த உடல்கள் சிதறி கிடப்பதை எப்படி கூறுவது தெரியுமா?
3: சடலம்
0: அல்ல, அல்ல, மன்னிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டிக்கு வாருங்கள். எந்த என்னையா? 24. வாழ்த்துக்கள். 24 மந்திரத்தை கூறுங்கள். கட்டிக்காரன் கிட்டத்தட்ட 3 எழுத்துக்கள் இதுவும் ஒரு பெண், இதுவும் ஒரு பெண். மகாபாரதத்தில் உள்ள ராஜ மாதா பாண்டவர்களை பெற்றவர். என்ன பெயர்? என்று என்ன சோதனை காலம் கிருஷ்ணன், நீங்கள் தானே திறந்தீர்கள் இந்த பெட்டியை. மந்திரம் கூறாமல் மந்திரம் கூறினீர்களா இல்லையா?
3: கூறிவிட்டேன்.
0: அப்ப கூறுங்கள், பெயரை கூறுங்கள். மிகவும் சுலபமான பெயர் மகனே. கங்கை வந்து நதி அல்லவா? பெண்களுக்கும் கங்கை என்று பேர், கங்கா என்று வைத்திருப்பார்கள். சரி, அது அல்ல, பொருந்தவில்லை. பாரதத்திலே இருக்கின்றார். பொருந்தவில்லை கிருஷ்ணா. பாரதத்தில் உள்ளவர்களை தெரியும், பாண்டவர்களை தெரியுமா உங்களுக்கு? பாண்டவர்கள் யார்? 5 அவர்களை பெற்றவர். அவர்களை பெற்ற தாய் அவதான். கூறினால் 2 புள்ளிகளையும் மேலும் பெறலாம், நேரத்தையும் சுருக்கி கொள்ளலாம். அறையா? கைகை எப்படி வரும்? அது ராமாயணம் அல்லவா? எல்லா பொம்பளைகளையும் தெரியுது, இந்த பொம்பளை தெரியவில்லை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பெற வேண்டும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இப்பொழுது சாந்தி 2வது தலைவியாக ஓடுவீர்கள். சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
4: பதில் சொல்லிட்டாங்களாங்க ஐயா?
0: ஆமா, அந்த 12 கஸ்தூரி திறந்த பெட்டிக்கு கூற முடியுமா? அந்த உடல் சிதறி கிடப்பது
4: அது
0: கொஞ்சம் கடினம். சரி, இப்பொழுது 24வது பெட்டி கிருஷ்ணா கூறியதுக்கு விவரம் கேட்டீர்கள், அதுக்கு என்ன பதில் உண்டு?
4: பாண்டவர்களுடைய தாய்.
0: ஆமா,
4: காந்தாரி.
0: காந்தாரி பாலு கட்டிக்காரி ராம் என்ன, பாரதத்தை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் நாங்கள் தயவு செய்து. வாழ்த்துக்கள். பாண்டவர்களுடைய தாய் காந்தாரி, அப்படித்தானே கூறுகிறீர்கள்? அந்த கண்ணை கட்டி கொண்டு போதானே? பிழை பிழை பிழை பொருந்தவில்லை. பாரத அதான் பாரதத்தை நாங்கள் மறுபடியும் இருக்கா படிக்க விடும் போல் கிடக்கின்றது. பொருந்தவில்லை மகளே.
4: நினைவிற்கு வந்துவிடும்.
0: பாருங்கள். பதிமூன்று பதினாலு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எது
4: திறக்கிறீங்க?
0: பதிமூன்றை திறக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் கொண்டு வந்து வச்சுவிட்டேன் உங்கள் பேரிலே. மந்திரத்தை கூறுங்கள் சாந்தி. கொஞ்சம் தடுக்கப்பட்டது, இருந்தாலும் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
4: ஐந்து
0: இல்லை, கிட்டத்தட்டவும் இல்லை, மூன்று எழுத்துக்களே இருக்கின்றது. நீங்கள் சரியா வாழ்த்து. ஊகம்தானே இது வந்து கூறுவது. எங்கள் திதிகளை, எங்கள் நட்சத்திரங்களுக்கு பின்பு திதிகள், பதினைந்து திதிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்பதாவது நாள் வரும் திதியின் பெயர்
4: நவமி.
0: வாழ்த்துக்கள். மூன்று எழுத்துக்கள் நவமி, சரியான பதம். மேலும் இரண்டு எழுத்து இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பெட்டியை திறவுங்கள். பதினாலு, சரி பதினாலு. எங்கே மந்திரம்? சரி, இதுகளில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? எத்தனை எழுத்துக்கள் காணலாம் இதுகளில்?
4: மூன்று. மூன்று
0: மூன்று. இப்பொழுது அதுக்கு இரண்டு கூட சொல்லி ஐந்திலே தருகின்றேன். சரியா? இந்த ஐந்தழு சொல்லு மிகவும் சுலபமான சொல்லு. ஆனால் இதை நீங்கள் விரும்ப, நீங்கள் அப்படியானவர் அல்ல. இந்த உலகத்திலே ஒன்றுமே புரியாமல், எது செய்தாலும் புரியாமல் இருக்கிறவரை பார்த்து நாங்கள் கூறும் ஒரு பதம். ஒன்றும் விளங்க இல்லை உங்களுக்கு. நாங்கள் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. மது பிள்ளைகள் இருக்க புரிதன் கூட நீங்கள் சில போல சொல்லுவீர்கள், புரிதன் கூட உங்களை சொல்லுவார். ஒன்றும் வகையில் புத்தி அதுக்கு ஒரு பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
4: அப்பாவி
0: அல்ல அல்ல,
4: அதனால எதுவும் அறியாத.
0: நேரம் செல்கின்றது, விரைவாக வர வேண்டும்.
4: எதுவும் அறியாத,
0: ஒன்று எப்படி சொன்னாலும் புரியாதப்பா. எப்படி சொல்லுவோம்? எது சொன்னாலும் புரியாது. திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியா இருக்கேன். சரி, சில சமயம் நீங்கள் சலித்து கொண்டு உங்கள் கணவரை சொல்வீர்கள், உங்கள் கணவர் உங்களை சொல்வார், நீங்கள் சில பிள்ளைகளை சொல்வீர்கள், நண்பர்களை சொல்வீர்கள், தோழர்களை சொல்வீர்கள். நேரமாக மகளே, அடுத்தவர்கள் வழிபட வேண்டும், நேரம் செல்கின்றது.
4: சரிங்கய்யா,
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: வருகிறேன்,
0: பார்ப்போம் யார் உறவுனது. மீண்டும் நீங்கள் அழைத்து வரலாம், யார் வருகிறேன் பார்ப்போம். அடுத்த உறவாக யார் இணைப்பில் இருக்கின்றீர்கள்? ஓடி இன்னும் சில நிமிடங்கள் கூட்டப்பட்டு இருக்கின்றது. நேரம் என்றால் இன்னும் இங்கே கூறப்படாமல் பற்றியது. தேவா வந்து விட்டார். தேவா இங்கே சென்று விட்டார். தேவா வந்துவிட்டு இங்கே இப்பொழுது ஒரு பதம் ரெண்டு பதம் கூறப்படாமல் இருக்கின்றது. அதை விட மூன்று நான்கு பெட்டிகள் இருக்கு. ராஜ்குமார் வந்து விட்டார். இவர் அவிழ்த்து விடுவார். ராஜ்குமார் வாருங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இப்பொழுது இங்கே மூன்று பதங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள் முதல், அது வேண்டாம். இரண்டாவது இப்பொழுது இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி கிருஷ்ணா திறந்து விட்டது. பாண்டவர்களுடைய தாயின் பெயர்
2: குந்தி.
0: குந்தி என்பது சரி. இந்த தடுமாறு என்னுடைய மகள் சாந்தி வந்து சொன்னார் காந்தாரி என்று விட்டார். துரியோதன நாக்களின்
2: தாயார்
0: அவங்க. சரி, சிறப்பான பதிலை தந்த ராஜராஜன் உங்களுக்கு ஒரு புள்ளி சேருகின்றது. வாழ்த்துக்கள். அவருடைய பெட்டி என்றபடியால் நீங்கள் திறந்தீர்கள். இப்பொழுது இது இது மன்னிக்க வேண்டும், இது திறந்தது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் அதை திறந்தவர். இவ வந்து முயற்சி பண்ணி பார்த்தவர். இப்போ கிருஷ்ணன் விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. நன்றி. அடுத்த விலங்கு எங்களுடைய சாந்தி இப்பொழுது திறந்தார் பதினான்காவது எண்பெட்டியை. அது கூறாமல் இருக்கின்றது. அது வந்து எப்படி சொன்னாலும் ஒன்றுமே புரியாத ஒருவரை பார்த்து நாங்கள் பேசுவது. நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறும் ஒரு பதம்.
2: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டு. எப்படி சொன்னாலும் புரியும். நண்பர், நீங்கள் நல்ல நண்பனாக இருப்பார். எப்படி சொன்னாலும் அவருக்கு புரியாட்டி நீங்கள் உடனே திட்டி விடுவீர்கள். எப்படி மற்றவர்கள் ஒன்றும் புரியவில்லை என்றால் நாங்கள் இப்படி எப்படி கூறினாலும் புரியாது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
2: ஐயா எப்படி போனாலும் உபயோகம்.
0: சரி, அதுக்கு நீங்கள் நேரம் செலவழிக்க தேவையில்லை. ஒரு தடவை முயற்சித்து விட்டு உங்கள் பட்டிக்கு போகலாம்.
2: சரிங்க ஐயா.
0: சரி, இப்பொழுது 19 20 22 தான் இருக்கின்றது, மூன்று பட்டிகள் உண்டு.
2: 22 போய்க்கலாங்க.
0: 22 போய் பார்க்கலாம். சரி, கொண்டு வாருங்கள். வைத்துவிட்டேன், மந்திரத்தை கூறுங்கள் ராஜராஜன்.
2: அண்டகாகுஷம் அபோகாகுஷம் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது, சபாஸ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே இருக்கிற பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டதாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 5.
0: கிட்டத்தட்டவும் கட்டிக்காரன் இல்லை, மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது.
2: சரிங்க ஐயா,
0: இது ஊகம் தானே மகனே. சரி, இந்த மூன்று எழுத்துக்களும் கூறும் பதம் விரைவாக போவோம். இது வந்து இந்த சிற்பங்களை செய்பவர்கள், சித்திரங்களை வரைபவர்களின் கையிலே இருக்கின்ற ஒரு பொருள்.
2: தூரிகை.
0: வாழ்த்துக்கள், சரியாக. தூரிகை எழுதாத நல்ல பாடல். தூரிகை பாடல்கள் இருக்கின்ற தூரிகை என்ற சரியான பதத்தை கொடுத்து ராஜராஜன் மீண்டும் 2 தனது பையில் சேர்த்துக்கொண்டு 2 பட்டிக்கு ஆளாகிறார். 2 இப்பொழுது 19 20 இருக்கின்றது, 25 இருக்கின்றது. எது வேண்டும்?
2: 25 எடுத்துக்கலாங்க.
0: 25 எடுத்துக்கொள்வோம். மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
2: அண்டகாகுசம் அபுகாகுசம் திறந்துடு சீசே.
0: விரைவாக கூறி அழகாக திறக்க வைத்தீர்கள் திறந்து விட்டது பெட்டி. அதற்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: 4.
0: 4 முதல் தந்த இதை விட இது வந்து கூடவாக இதுதான் என்று 2வது 3வது கூடுதல் எழுத்துக்களை கொண்டது, 7 எழுத்துக்களை கொண்டது.
2: 7 எழுத்துக்கள். சரிங்க ஐயா.
0: சரி, இதுல இது வந்து ஒரு மலர், ஒரு பூ. இந்த பூ, இந்த பூவுக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. உங்களுக்கு வழக்கமான பெயர் எல்லோருக்கும் தெரியும், இப்படியும் ஒரு பெயர் உண்டு, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சூரியன் போகும் திசையெல்லாம் தன்னை திருப்பி கொண்டு போகும் ஒரு பூ.
2: சூரியகாந்திங்க ஐயா?
0: ஆமா, சூரியகாந்திக்கு இப்படி இன்னும் ஒரு பேர் உண்டு.
2: சூரியகாந்திக்கு இன்னொரு பேராங்க? சூரியகாந்திக்கு இன்னும் ஒரு பெயர் என்று தமிழ் பேராங்க அது?
0: ஆமாம் ஆமாம்.
2: ஐயா எத்தனை எழுத்து?
0: 7 எழுத்துக்களை கொண்டது.
2: அக்க புஷ்பம் அங்கயா?
0: அக்கபுஷ்பம் 7 எழுத்து. அந்த இஷ் வந்து விட்டது அப்படி அல்ல.
2: பொழுது வணங்கி.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம். பொழுது வணங்கி, பொழுது என்பது சூரியனுடைய பொழுது, நேரத்தை. அது சூரியனை மட்டுமல்ல, நேரத்தை அப்படியே வணங்கி கொண்டு போகும். அது போறது பொழுது. எப்படி பொழுது அங்கே போகின்றதோ அதை வணங்கி கொண்டு பொழுது வணங்கி என்ற சரியான பதத்தை சேர்ந்த மேலும் 2 பெற்றுக்கொண்டு கட்டிக்கார் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்விலே சொல்கின்றார். வாழ்த்துக்கள்
2: ராஜராஜன்.
0: பொழுது வணங்கி, இது பல வாரங்களுக்கு முன்பு எங்கள் பக்ஷத்திலே வந்த ஒரு பதம். வாழ்த்துக்கள், சிறப்பு.
2: நன்றி.
0: இன்னும் 2 இருக்கின்றன. எனக்கு நீடிக்க நேரம் கிடைத்திருக்கின்றது. இந்த 2 முடியும் வரை நான் வானொலியில் இருப்பேன். எங்கே யார் வரப்போகின்ற? இன்னும் 4 கிடம் இருக்கின்றது. யார் வரப்போகின்றீர்கள்? ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம், நீங்கள் தான் வர வேண்டும் என்று நான் நினைத்தேன், வந்துவிட்டீர்கள். வாருங்கள், இப்பொழுது உங்களுடைய பதம் அங்கே கூறப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்து இங்கே 2 உண்டு. அதை விட 2-3 சொல்லாமல் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த உடல்கள் எல்லாம் சிதறி போன பின்பு அந்த அவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பதத்தால் அழைப்பார்கள். அந்த பதம் புரியுமா? எதுவும் இல்லை, பொருந்தவில்லை. அடுத்த பட்டி வந்து எப்படி சொன்னாலும் வேற அது ஒரு தான் இருக்கும். புத்தியே இல்லை. நாங்கள் எப்படி சொன்னாலும் புரியாதவரை பார்த்து நீங்கள் எப்படி கூறுவீர்கள் அவரை பார்த்து? மரமண்டை, மரமண்டை, அசமண்டை அல்ல, மரமண்டை என்று கூறுவீர்கள். சரியா? இது ஒரு மரமண்டை என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள். சரியா? அது அதுக்கு உங்களுக்காக ஒரு புள்ளி வெட்டுப்பட்டியாக இருந்து இப்பொழுது ஒரு புள்ளி சேருகின்றது. அங்கே அடுத்தது சொல்லாமல் இருக்கின்ற பதம் மரமண்டை சிதலம் சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது இரண்டு பெட்டிகள் சுத்தமாக இருக்கின்றது. அந்த இரண்டையும் திறப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கின்றது. வாருங்கள்.
3: என்ன இலக்கம்ப்பா?
0: 19:20.
3: சரிப்பா. 19:19.
0: எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்டா காகசம் அபு காகவும் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
3: 6.
0: அந்த பெருசாக போக வேண்டாம் மகனே. இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. இரண்டு எழுத்துக்கள். இந்த இரண்டு எழுத்துக்கள் ஒரு கவிதை பிறப்பதற்கும் ஒரு உயிர் பிறப்பதற்கும் காரணமாக உள்ளது. சுருக்கமாக சொன்னோம்.
3: கரு,
0: கரு, வாழ்த்துக்கள், சிறப்பு, சரியான பதம், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கரு என்று கூறி இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டார். வெற்றுப்பட்டியா இருந்ததை நிறைத்து கொண்டார். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்தது 20 மட்டும்தான் இருக்கின்றன. அந்த 20வது பெட்டி உங்களுக்காக நீங்கள் சொல்லாமலே கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்.
3: அண்டா காக்கசம் அபு காக்கும் திறந்திரு சீசே.
0: திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் ஞானசேகரன்?
3: 4.
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் 5 எழுத்திலே இருக்கின்றது. சரியா? இது வந்து ஒருவருடைய பெயர். இவர்தான் இந்த திருவாரங்கள், திருவாசகங்கள், திருப்புவாசகங்கள் எல்லாவற்றையும் செய்து திருமுறை ஆக்கியவர். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அவர் புராணங்களை அமைத்தவர், புராணங்களாக்கினவர். ஞானசேகரன் நாயன்மார்கள் பாடிய எல்லாவற்றை முறைப்படி எடுத்து திருமுறைகள் என்ற வகையிலே ஆக்கி வைத்தவர்.
3: திருமுறை
0: என்றால் இவருடைய பேர் தான் வரும் ஞாபகத்துக்கு. திருவாரங்கள், திருவாசகங்கள் எல்லாவற்றையும் திருமுறைகளாக வகுத்து கொடுத்தவர்.
3: சம்பந்தர்
0: அவர் பாடியவர் அல்ல மகனே. இவர்கள் பாடியவற்றையெல்லாம் வரையறுப்பாக முறைப்படி புகுந்து திருமுறைகள் என்று பெயர் வைத்து ஆக்கி கொடுத்தவர். உங்களுக்கு தெரியும். அது அவரும் ஒரு சித்தர் அல்ல ஐயா, திருமூலர். அவர் திருமந்திரத்தை, அவற்ற திருமந்திரமும் இந்த திருமுறைகளான இருக்குது. அவற்றையெல்லாம் ஒன்றாக வாழ்த்துக்கள். அவர்தான் இறுதியாக உங்கள் வாயால் கேட்க வேண்டும் என்று சுற்றி வளைத்து கொண்டு வந்து வந்து கெடுத்து கொண்டீர்கள். கெட்டிக்காரன் மீண்டும் 2 புள்ளிகளை பெற்று கொண்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தீர்கள். வாழ்த்துக்கள். நிறைவுக்கு இன்னும் கொண்டு வரவில்லை. பெட்டிகள் எல்லாம்
3: சூரியகாந்தி வந்துட்டாப்பா பேரு சூரியகாந்தி.
0: ஆமா, அதுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: ஞாயிறு திரும்பி,
0: ஞாயிறு திரும்பியும் கூறலாம். அதை விட பொழுது வணங்கி என்று என்னிடம் இருந்தது. இந்த பெயர் பொழுது வணங்கி ராஜராஜன் கூறியிருந்தார். பொழுது வணங்கி வாழ்த்துக்கள். ஞாயிறு திரும்பி அது பதம், அந்த பதம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நன்றி. உங்களுக்கான பாடலும் குறிப்பிட்டு சென்றீர்கள் தானே. உங்கள் எல்லோருடைய பாடலும் கிடைக்கும். நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: நேரம் 1:42 நிமிடமாக காட்டுகின்றது எங்களுக்கு. இந்த வேளையில் நிகழ்ச்சி 25 பெட்டியிலும் 23 பெட்டிகள், 24 பெட்டிகள் விடுவிக்கப்பட்டு விட்டன. ஒரு பெட்டி விடுவிக்காமல் இருக்கின்றது. அந்த பெட்டி வந்து 12வது பெட்டி கஸ்தூரி திறந்தது. எல்லோரும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீர்கள். அவ்வளோ பெரிய விடயமல்ல. நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பதம். அதை கூறுவது இப்போ ஒரு விபத்து நடந்து விட்டன. அங்கே எல்லாம் சிதறி கிடக்கின்றது. ஒருவருடைய உடல் அல்லது ஒரு மிருகத்தின் உடல் என்னவோ அந்த விபத்திலே சிதறி அது இறந்து விட்டது. இறந்து விட்டது. அது என்ன மிருகம் அல்லது என்ன யார் என்பதை அடையாளம் காணுவதற்கு அந்த துண்டங்கள் துண்டங்கள் துண்டங்களாக இருக்கும். அவையெல்லாம் ஒன்று சேர்த்து அல்லது அதில் இருக்க அடையாளங்களை பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுகளெல்லாம் பத்திரிகைகள் ஊடகங்களையெல்லாம் செய்திகளையெல்லாம் கூறுவார்கள். அவற்றை கூறுவது சரியான பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது, சீதலம் என்று கூறுவது. தெரிந்து கொண்டீர்களா? சிதலம், அங்கே சிதலங்களாக கிடந்தன, அவற்றை ஒன்று சேர்த்துத்தான் அடையாளம் காணப்பட்டன என்றெல்லாம் காணப்பட்டது என்றெல்லாம் செய்திகளிலே பரவி இருக்கும், பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். சிதலங்கள் சிதலம் என்று கூறுவது. நன்றி. நாங்கள் இன்று கண்டுகொண்ட பதங்கள் 25 பதங்கள் கொண்டு வந்து 25 கண்டுகொண்டோம். படிக்கின்றேன் முறைப்படி. அஞ்சுகம், மரலி, குடமுழுக்கு, சரீரம், வெள்ளைப்பூண்டு, குஞ்சம், வேளம், அபிமன்யு, கல்லறை, கொட்டாவி, மாசு, சிதலம், நவமி, மரமண்டை, சந்தேகம், விவசாயி, உயிர், இலவம் பஞ்சு, கரு, சேக்கிளார், ஒட்டியானம், தூரிகை, சகுந்தலை, குந்தி, பொழுது வணங்கி ஆகிய 25 பதங்களை கண்டுகொண்டோம். இந்த சிறு தொண்டு எங்கள் அன்னை தமிழ்த்தாய்க்கு நாங்கள் செய்வதாகும். எத்தனை பதங்கள் அத்தனையும் நாங்கள் உபயோகிக்கின்ற பதங்கள் மறைந்து மருவிப்போய் கிடக்கின்றன. ஒரு சில பதங்கள் என்று தெரிந்து கொண்டோம். அதற்கு இன்றைய பொக்கிஷம் நீங்களும் உதவி செய்தீர்கள். அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு உதவி நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து கஸ்தூரி முதல்நேயராகவும், கிருஷ்ணன், தேவா, ஞானசேகரன், சரவணன், சியாமலா, சாந்தி, ராஜராஜன் இவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்து சென்றார்கள். இந்த 8 உறவினர்களுக்கும் எங்கள் தமிழ் தொண்டிலே எனக்கு உதவியாக எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் சிறந்து உலகளாக இருந்து கேட்கும் உறவுகளுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கின்றது என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். இப்படியான பதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இவற்றை தெரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். சிறப்பாக இருந்தது. பங்கு பற்றி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று அவர்கள் எழுதியவள் உங்கள் அனைவருக்கும் நானும் வாழ்த்து கூறிக்கொண்டு இப்பொழுது பெற்ற புள்ளிகளை பார்ப்போம். கஸ்தூரி 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். தேவா 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஞானசேகரன்

ஏனியோரும் 4-3-2 என்று பதில். புள்ளிகள் பெறுவதை விட நீங்கள் உங்களோட முயற்சிகள் பெருமுயற்சியாக இருந்து இதை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. ஒருவருக்கு ஒரு பதத்தை கொடுத்துவிட்டு அதற்குரிய தரவை தரும் பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டு முயற்சி பண்ணுகிறீர்கள். எங்கள் தமிழை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது, தமிழை எடுத்துக்கொள்வது, தமிழை பெற்றுக்கொள்வது என்பது அறிவதற்கு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவை இந்த வானொலியை, சர்வதேச வானொலியாம் மொன்றியல் தமிழ் வானொலியை. அதனால் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்க வேண்டும். அது வந்து 1:30 முடியும். வளமையாக நான் விரைவாக அந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று 20 பதங்களை கொண்டு வந்தேன். இப்பொழுது வருகைக்கு எங்கள் உறவுகள் இணைந்து கொள்வது அதிகமாக இருக்கின்றபடியால் 5 பெட்டிகளை கூட கொண்டு வந்தேன். அடுத்த வாரமும் இப்படித்தான் வரும், ஆனால் விரைவாக முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இது வந்து 1, எங்களுடைய விவேகம் புத்திசாலித்தனம், 2 சிந்திக்கும் ஆற்றல் ஞாபக சக்தி, அத்தோடு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். அதைத்தான் முருகா கடவுளே எனக்கு அது வேணும் இது ஒன்று கேட்கிறீர்கள். ஆதலால் இதற்கெல்லாம் விவேகம் இருக்க வேண்டும். அந்த விவேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் தாய்மொழியிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். அதிக நேரம் பிடிக்காமல் நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இணைந்து கொண்ட என் அன்பு நேயர்களை உங்களுக்கும் இந்த முக்கியமான பதம் சிதலம் என்றதை மறந்து விடாதீர்கள். சிதலம் என்றது முக்கியமான ஒரு பதம், அதை தேடி பாருங்கள், கிடைக்கும். மேலும் அதை பற்றி பேசி பாருங்கள். அடுத்தது நீங்கள் தந்த பதில்களிலேயும் நான் உங்களோடு கூறியது நகைச்சுவைகள் பல இருந்தது, யாரையும் புண்படுத்துவதாக இல்லை. நகைச்சுவையோடு விவேகமாக விவரமாக நாங்கள் சென்றோம் என்ற திருப்தியோடு 2026 9வது நாள் அறிவன் கிழமையிலே ஒலித்த கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு வந்த பொக்கிஷத்தை இனிது நிரம்புக்கு கொண்டு வர உள்ளேன். இந்த வேளையிலே என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலாக எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஏகன் அவருக்கு அவர்கள் தாழ் பணிந்து ஓம் நமசிவாயோ என்று கூறி என் அன்பு உறவுகளை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் அறம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இறைவா நல்லதே நடக்க வேண்டும், நல்லருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் நிறைவுக்கு வந்துவிட்டது. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: நீங்க சொன்னீங்கல்ல இந்த வந்த உப்பு வரைக்கும் அந்த கண்ணீர் எப்படிதான் வந்துச்சுன்னே
1: தெரியலையா.
0: கந்தசாமி கோயில்ல
1: நன்றி
0: நானாவே வந்துட்டு
1: நன்றி தேவா. இந்த வேளையில உங்களுக்கு என்ன பாடல் உணர்வு நிலைபெறுகின்றது? இப்படியா நேர்த்து தந்தையை விட்டு மகள் விருந்து குடும்பங்கள் அப்படி போய் தனி குடும்பம் போகின்றார்கள் என்னும் பொழுது பெற்றாருடைய மனம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் வங்கி தவிக்கும். இந்த வேளையில என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? உங்கள் மனதுக்கு ஆறுதல்
0: பெற்றால்தான் பிள்ளையா, பெற்றால்தான் பிள்ளையாங்கிற
1: திரைப்படத்துல
0: இருந்து ஒரு பாடு போடுங்க.
1: என்ன பாடல்?
0: அது நல்லா எம்ஜிஆர் சூப்பரா இருக்கீங்க. அது
1: என்ன பரி இருக்கு?
0: அத பேசிக்கிட்டப்ப உணர்ச்சி வசப்பட்டு மாத்த. தாய்மையை பத்தி ஒரு பாட்டு போடுங்க. அது ஏதாவது ஒரு
1: சரி தாய்மையை பற்றி ஒரு பாடல் உங்களுக்கு போடும். உங்களுக்கு தெரிந்தால் அழைத்து கூறுங்கள், இல்லைன்னா நான் ஒளிபரப்பும் போது
0: தருகின்றேன்.
1: பாடலை மீண்டும் ஒரு பாடலை மறுபரிசீலனை செய்து அதை நினைத்து கொண்டு வந்து நன்றி தேவா. அடுத்த
0: நன்றி.
1: அடுத்த உறவாக அன்பு மகள் கஸ்தூரியும் சியாமலா இணையும் வேளையிலே கஸ்தூரிக்கு இணைப்பு கிடைத்திருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் கஸ்தூரி வணக்கம். கஸ்தூரி உங்களை இணைத்து விட்டேன் மகளை, எங்கே காணவில்லை, அழைப்பில் இருக்கின்றீர்கள், சென்று விட்டீர்களோ, இணைப்பு சரியாக வரவில்லையோ. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கஸ்தூரி

0: ஷியாமளா, இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள். கஸ்தூரினுடைய ஒலி எனக்கு கிடைக்கும் என்று எண்ணி அவரை அமர்த்தும் போது அவருடைய ஒலியும் வரவில்லை. என்ன நடந்தது கூறுங்கள், வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இப்பொழுது பதங்கள் சொல்லோடு பாடல். இப்பொழுது இங்கே கிடைத்த சொல் தெரிவி செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கஸ்தூரி வந்துவிட்டார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. கஸ்தூரி, நீங்கள் லண்டன்லேயே எப்படி இருக்கின்றீர்கள்? எங்களுக்கு மழை வருவது போவது பெருமழை அல்ல, தூறல், ஒரு 18 பாகை வெப்பத்தின். அங்கே இப்பொழுது எப்படி இருக்கிறது வெப்பநிலை? மழை பெய்து கொண்டிருக்கின்றதா? ஆமாம். ஏனென்றால் இப்பொழுது இங்கேயும் அதே மாதிரி இப்பொழுது மேலை நாடுகளிலே நாங்கள் இருக்கின்ற குளிர் நாடுகளிலே காலநிலை இப்படி இருக்கும் என்ற இது வந்து மழைக்காலம் ஓட்டம் என்று கூறுவார்கள். அந்த காலநிலை அது இது வந்து ஒரு மாசம் அப்படித்தான் இருக்கும். இன்னும் ஓரிரு வாரங்களால் இந்த மழை பனியாக மாறிவிடும். சரியா? சரி. வெப்பம் இடையிலேயே சூரிய பகவான் பெறுவார். ஆனால் அவருடைய வெப்பம் உங்களுக்கு தோற்றாது. என்ன, காற்றிலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு இரவு நேரத்தில் நன்றாக குழந்தை விடும். நாங்கள் பகலிலே வெப்பமாக இருக்கணும், தூங்குவோம். தூங்கும் போது நள்ளிரவு நேரம் எங்களை அறியாமல் குளிர் வரும், இழுத்து மூட வேண்டும் கம்பளி போர்வைகளை, இல்லையா? வீட்டுல கம்பளி சட்டைகளை நாங்கள் நாட வேண்டி வரும். பழையபடி பழைய கம்பளி உடைகள் எல்லாம் தட்டி எடுத்து எல்லாம் சரிப்படுத்தி அடக்கி வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது வீட்டில். ஏனென்றால் இனி வீண கோடை காலத்து உடைகளை எல்லாம் ஒதுக்கி விட வேண்டியதான், ஓரம் கட்ட
1: வேண்டியதான்.
0: நல்லது. நேற்றைய தினம் வருவீர் என்று, நேற்று முன் தினம் என்ன நடந்தது பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு?
1: எனக்கு கடுமையா கொஞ்சம் வயிற்று வலி இருந்தது, அதனாலயே நான் எந்திரிக்க முடியல.
0: இப்பொழுது அப்படியம்மா?
1: பரவாயில்லையா, கொஞ்சம் குறைவா இருக்கு, நலம் தெரியல என்னன்னு.
0: அப்ப அதுக்கு வைத்தியம் ஒண்ணும் பார்க்க, சனியார் லீவு நாட்கள்ல வந்து விட்டதோ?
1: சாதாரண
0: இழப்பு தான், சென்னும் அது பண்ணணும் இது பண்ணணும், 1000 ரூபாய்க்கு தொண்டு போட்டு விட்டார்கள். கவனமா இருக்கணும். இரண்டால் மருந்து கால்
1: உடனடியா எனக்கு வருத்தம் வந்தா போக மாட்டேன் மருத்துவரை பாக்குறதுக்கு. பாவம், அவரே எல்லாம் சொல்ல கொடுக்க கூடாது.
0: அதனால்தான் நான் கூறுவேன், மருந்து கால் மதி முக்கால் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் பதத்துக்கு வருவோம். வானம், உடல் உறுப்பு அல்லது உணவு, சுவை வகைகள், நிறங்கள், கடல், வீடு, சித்திரம், அறிவு, சொந்தம் சென்று விட்டது, மகிழ்ச்சி என்ற பதங்கள் இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து பேசலாம். அறுசுவையை பற்றி பேச போங்க. வாழ்த்துக்கள். சரி, இந்த அறுசுவைகள் உணவு, அதில் சுவை என்றால் அது அறுசுவைகள் என்று அறிந்திருக்கின்றோம். அதை விட வேறு சுவை இருக்கின்றதோ என்னவோ நீங்கள் கூறலாம். என்ன எடுத்து என்ன விதத்தில் உணவு
1: சுவைகள் தானே, ஒரு அறுசுவைகள் தானே முக்கியமா எல்லாராலையும் போற்றப்படுறது. அறுசுவைகள்,
0: அந்த அறுசுவை தானா? சரி,
1: அறுசுவைகள் தானே. இரண்டா சுவைகள் 6, அதே மாதிரி ஸ்வரங்கள் 7.
0: ஆமா, அந்த சுவைகளை பத்தி இப்பொழுது பேசுவோம்.
1: அந்த மாதிரி கிரகங்கள் 9 சொல்லிவிட்டேன்.
0: சுவைகளை பத்தி பேசுவோம். சுவைகள்ல உங்களுக்கு விருப்பமான எந்த சுவை, சுவைகள்ல எது மிக நல்லது எது கெட்டது குறுங்களேன் கேட்போம்.
1: எனக்கு கூடுதலா துவர்ப்பும் பிடிக்கும், புளிப்பும் பிடிக்கும்.
0: என்ன காரணம்?
1: ரெண்டுமே உடம்புக்கு நல்லது.
0: ஆரசுவையும் நல்லது தானே, மாரசுவையும் இல்லாமல் உடம்பு இயங்காதே.
1: விரும்பி சாப்பிடுறது துவர்ப்பு நான் விரும்பி சாப்பிடற காரணம், எங்க அம்மாவோட நான் இருந்த காலங்கள எனக்கு அம்மா வாழைப்பூ ரொம்ப பழகினாவா, இந்த வாழைப்பூ கொத்துவா, வாழைப்பூ கொத்தைக்குள்ள அந்த நடுவுல ஒரு வெள்ளியா ஒரு இது ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டா துவர்க்கம். அதே மாதிரி எங்கட அந்த பிளாங்கா சாப்பிடுக்குள்ள அந்த வாயெல்லாம் ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும்.
0: சரி, அந்த துவர்ப்பு உடல் அந்த அரசு வகையிலே துவர்ப்பும், அடுத்த என்ன உப்பு அப்படியா? இந்த துவர்ப்பும் புளிப்பும் நீங்கள் விரும்புகிறீர்கள், அதுக்கு காரணம் கூறுங்கள். சுவையா அல்லது உடல் நலத்துக்கு பொருத்தமானதா?
1: சுவைதான் கூடுதல். நான் அறிஞ்ச அந்த சாப்பாடுகளாலே எனக்கு அந்த பிடிபட்டு போச்சு.
0: சுவை உங்களுக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. அந்த
1: புளி விட நல்லா ரசம், புளிக்குளம் கரகுளம் வச்சா சும்மா விளசாதோட விட நல்லா
0: சிறப்பு சொல்லும் பொழுது நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு அது நல்ல சுவையை கொடுக்கும். இது எல்லோருக்கும் பொருத்த பாடுடையதா?
1: ஒரு சில இதுகள் வந்து எல்லாருக்கும் பொருத்தப்பாடாதான் இருக்குது. ஏனண்டா வயசு வித்தியாசம் இல்லாம சில சில சில சுவைகள் எல்லாருக்கும்
0: நீங்கள் எடுத்துக்கொண்டது உவர்ப்பும் புளிப்பும், அதை பற்றி தான் பேசலாம்.
1: துவர்ப்பும் புளிப்பும், துவர்ப்பு நல்லது தானே ஐயா எல்லாருக்குமே? குறிப்பிட்ட அதாவது 15 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்குமே நல்லது.
0: நல்லதன்று பிடிக்கும், அது ஒரு புறம் இருக்கு. அது உடல் நலத்துக்கு எந்த வகையிலே நல்லது, என்ன நோய்களுக்கு அதுக்கு வராமல் தடுக்கக்கூடிய சக்தி எதுவும் இருக்கின்றதா, அதை
1: கூறுங்களேன். கூடுதலா எங்கடையில மஞ்சள் காமால மற்றது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு துவர்ப்புள்ள பொருட்கள் உதவும் என்று சொல்லப்படுது.
0: சிறப்பான கருத்து, கேட்டுக்கொள்வோம், மீண்டும் கூறுங்கள். அநேகமாக இது எங்களுடைய நாடுகளிலே, ஆசிய நாடுகளிலே, இந்திய நாட்டிலே கூடுதலாக இந்த மஞ்சள் காய்ச்ச ஒரு பொல்லாத வருத்தம். அதற்கு இந்த உணவை அதிகம் சேர்த்து கொண்டால் அது நெருங்காது.
1: வாழைப்பூ நல்லது, வாழைப்பூ மற்றது வாழைத்தண்டு, அந்த மரவள் தாமரத்தண்டு, வாழைப்பூ மற்றது விளாங்க, இதுகள் ரொம்ப நல்லது. துவர்ப்பு சுவையில உள்ள பொருட்கள் அது.
0: ஆதலால் துவர்ப்பு சுவைகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வதால் மஞ்சள் காமாலை என்ற நோய் வருவதை கொஞ்சம் தடுக்க முடியும் என்று கூறுகிறீர்கள்.
1: மற்றது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவுதா?
0: சிறப்பு சிறப்பு. அடுத்தது புளிப்பு கூறினீர்கள். புளிப்பு,
1: புளிப்பு வந்து செரிமானத்துக்கும் பசிய தூண்டுறதுக்கும் உதவுமா?
0: உதவும். அப்ப நோயை கண்டிப்பதற்கு புளிப்பு ஏதாவது செய்கிறதா? புளி
1: ஓ அப்படி இருக்கு. ஏனென்றால் ஐயா இப்ப நாங்கள் உடம்பு அலுப்பா இருக்கு ஏலாது என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் புளி விட்டு ரசம் மிளகு ரசம் வச்சு குடிச்சா எங்களுக்கு செரிமானம் கொடுத்து உடனே பசி கொண்டருது தானே?
0: ஆனா அது தனியா புளிய வைத்து வைப்பு, அதுக்கு வேற எல்லாம் சேர்க்கின்றார்களே.
1: அது மிளகு சீரகம் சேர்க்கிறதா? மிளகு சீரகம், வெண்ட பூண்டு எல்லாம் சேர்க்கிறது தான்.
0: இஞ்சி
1: அதுல முன்னா நிக்கிறது புளியா?
0: புளி அதுல மேல் மேல் மேல் மேன்மையா இருப்பது புளி. புளிய வைத்துதான் புளி ரசம்.
1: புளி அதிகமா இருக்கும் அதுல.
0: புளி ரசம்
1: காய்ச்சல் இருந்தாலும் சும்மா சுருக்கண்டு வாயில புளி தெரியும்.
0: அதனால்தான் காய்ச்சல் நோய் வந்து வந்து நோயாளிகளுக்கு புளிச்சாதம் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு எல்லாம் புளிச்சாதம் விருப்பமா இருக்கு. இந்த ஐயர் மேல எல்லாம் தூர பேடம் பொதியாக கட்டிக்கணும்.
1: கூட விரும்பி சாப்பிடுறேன்.
0: புளிப்பு இருக்கின்றதா நீ அம்மா? புளியிலே ஒரு விதமான கிருமி இருக்கின்றது. அந்த பக்டீரியா எங்கள் உடல் நலத்துக்கு போயிடும் என்று கூறுவோம். சிறப்பான கருத்துக்கள். சுவைகளே உங்களுக்கு பிடித்தது உவர்ப்பும் புளிப்பும், அதை பற்றி அழகாக எடுத்து கூறி சென்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த சுவை உணர்வு வரக்கூடிய பாடல் ஏதாவது இருக்கின்றதா உங்களுக்கு தெரிந்த பாடல்கள்?
1: அந்த என்ன உன்னால் முடியும் தம்பி படத்துல ஐயா என்ன சமையலோ
0: அத பாடலா?
1: அதுல எல்லாமே இருக்குமே இல்லையா? அதுல என்ன ருசித்து பார்க்க ரசம் தான், ராகம் வசந்தா
0: என்ன திரைப்படம்? தூங்காதே தம்பிய.
1: உன்னால் முடியும் தம்பி.
0: உன்னால் முடியும் தம்பி, இதை சாப்பிட்டா உன்னால் எல்லாம் முடியும். சிறப்பு கஸ்தூரி அவர்கள், உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வந்து இணைந்து சிறப்பித்து உணவுகளை பற்றி எடுத்துக்கொண்ட விடயத்திலே இரண்டு சுவையை பற்றி மிதப்படுத்தி பேசி அதனால் வரும் நன்மைகள், அதில் உள்ள அது அந்த சுவை உள்ள உணவுகளை பற்றி கூறினீர்கள். வாழ்த்துக்கள். பிரயோசனமான ஒரு சம்பாஷணை செய்தோம். உடல்நலத்தை கவனித்துக்
1: கொள்ளுங்கள். இதை கொண்டு வந்தது உங்களுக்கு ரொம்ப அழகா தலைப்பு கொண்டு இருக்கிறீங்களா ஐயா? இரண்டா உலக எழுத்தறிவு தினமாம் இன்றைக்கு.
0: ஓ அப்படியா, உலக எழுத்து அறிவு தினம். சிறப்பு சிறப்பு. ஒவ்வொரு நாளும் நல்ல
1: எழுத்தறிவு தினம். அப்ப அதனால எனக்கு கேட்ட உடனேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்கள் அழகா அந்த ஒவ்வொரு சொற்களும் கொண்டு வந்ததே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கு உங்களுக்கு நன்றி. அதோட எங்க மீரா அம்மாவுக்கு நன்றி சொல்லி கொண்டு இந்த தேவ மாதாவுக்கும் பிறந்த நாளாம் அந்த மேரி மாதாவோட ஆசீர்வாதம் எல்லா சொந்தங்களுக்கும் கிடைக்கணும் என்றும் வேண்டிக் கொள்றேன். அதோட இன்னைக்கு சங்கீத மாமேத வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவுக்கு நினைவு தினம்.
0: ஓ, அவர் இத்தனை திரைப்படங்களுக்கு பதவி சிறந்த திரைப்படங்களுக்கு
1: ரொம்ப இந்த அவட்ட வயலின் இசையெல்லாம் மறக்கவே மறக்காது. அதுல
0: அவர் வாயால பேசுவது குறைவு, வயலினால் தான் பேசுவார். சிறந்த திரைப்படங்களுக்கு சீரமைத்தும் இருக்கின்றார். பிரபல்யமானவர்கள் நடித்த திரைப்படங்களுக்கு எல்லாம் சீரமைத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் நன்றி. இந்த அறிவு தினத்திலும் எங்களுக்கு இந்த இதில் ஊட்டியதற்கு, இதை நினைவூட்டியதற்கு நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அவர்கள் எல்லோருக்கும். உங்களுடைய
1: நினைவு
0: உங்கள் மூலம் பகிர்ந்து கொண்டு அன்னை மேரியினுடைய அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி
0: அம்மா. நாளை உங்கள் பொக்கிஷம் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் இணைந்து விருப்பமான சொற்களை நீங்களே தெரிந்து அதற்குரிய வரவிலக்கணங்களை அது உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களுக்கும் கூறி, எங்களுக்கு தெரிந்தவற்றை உங்களோடும் கூறி பகிர்ந்து கொள்ளும் ஒரு பக்குவமான சொல்லோடு பாடல் நிகழ்வாக இருக்கும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி. சென்னையிலிருந்து வருகின்றார் போல் தெரிகின்றது. யானை வரும் முன்னே, மணி யோசை வரும் பின்னே என்பதற்கு இணங்க அவருடைய அழைப்பு வரவேற்கும் போது நான் இணைத்து பார்த்தேன், நினைக்கவில்லை. இவர் தேவா பாடல் தெரிந்து விட்டது, வந்து விட்டாரோ தெரியவில்லை. பார்ப்போம், அழைத்து பார்ப்போம். வணக்கம் தேவா. வணக்கம். இல்லை, தேவா பாடலை தருவதற்கு வந்தாரோ தெரியவில்லை. எங்கே தேவா, யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து பார்ப்போம். மீண்டும் இருவர் இணைப்பில் போட்டி போடுகின்றார்கள். இப்பொழுது ரேவதியின் இணைப்பு கிடைத்துவிடும். வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். இல்லை, வணக்கம் தேவா. வணக்கம் தாய். சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்ற பாடல் உங்களுக்கு வேணும். அகத்திய திரைப்படத்தில் நான் தருகின்றேன். நன்றி, இணைந்தவைக்கு வாழ்த்துக்கள். தாயை சிறந்த கோயிலும்
2: இல்லை. அடுத்தது பேசினாங்கல்ல,
0: ஆமா,
2: அருமையா தமிழ் உச்சரிப்பு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: கஸ்தூரி அவர்கள்
2: வாழ்த்துக்கள்.
0: தங்க தாமரை, நன்றி தேவா. வாழ்த்துக்கள். அடுத்தவரமாக இப்பொழுது ரேவதி ஆயத்தமாக இருக்கின்றார் போட்டி போட்டுக்கொண்டு. தேவாவுடன் வருவது, தேவாவுடைய இணைப்பு கிடைத்தது. இப்பொழுது அழைக்கின்றார் இன்னொருவர், அவரை பார்ப்போம். வணக்கம், வணக்கம், ஆதார் அட்டையுடன் இணையுங்கள். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
3: தேமதுர தமிழிசையை உலகம் முழுவதும் பரவ செய்து கொண்டிருக்கும் நமது கனடா எம்டிஆர் வானொலியில் இணைவது நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பம் சரவணங்க.
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன், யாம் இருக்க பயமேன், வாருங்கள் வாருங்கள், அபயம் தாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாக?
3: நல்லவனாக இருக்கின்றோம்.
0: வல்லவனாக? வல்லவனுக்கு வல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக.
3: அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: வல்லவனுக்கு வல்லவன்
3: இருக்க முடியல.
0: இருக்கலாம், இருக்கலாம், இருக்கின்றீர்கள், நீங்களும் இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு வல்லவனுக்கு வல்லவன் என்று கூறும் கருத்தை நாங்கள் நேர்மறையாக பார்த்தால், ஒருவர் நன்றாக படித்து உயர்ந்து வரும் பொழுது அவரை விட நானும் படித்து அவரை போல், நானும் படித்து அவரை போல் மேலே வருவேன், அது வல்லவனுக்கு வல்லவன். இந்த சண்டை குஸ்திகள் போடுறதுல வல்லவன் பார்ப்பது இல்லை. சரியா, நல்லது. அங்கே என்ன மாதிரி உங்களுக்கு வருண பெருமா, வருண பகவான் அருள் புரிந்தார் தானே?
3: இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, நேற்று தான், நேற்றுக்கு நேற்று முன்தின மழை.
0: ஐயா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அளவாத்தான் ஐயா கொடுப்பார். அளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொடுத்தா சிச்சி, இது என்ன இந்த மழை இப்படின்னு வெறுத்து விடுவீர்கள் இல்லையா? எதுக்கும் ஒரு காலம் உண்டு, அது போல எதுக்கும் ஒரு
3: இப்போதைக்கு. இப்போ இந்த காலநிலையில பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் மழை பொழி இருக்கலாம். ஆனா அவ்வளவு நாள் வெயில் அதிகமாக வெப்பநிலை காணப்பட்டது. எவ்வளவு மழை பெய்தாலும் தெரியாது இப்போதைக்கு.
0: ஓ சரி, இப்பொழுது நீங்கள் இணைந்த வழியில் நாங்கள் சொல்லோடு பாடல்கள் நுழைவோம். வானம், இந்த உடல் உறுப்புகள், நிறங்கள், கடல், வீடு, சித்திரம், அறிவு, மகிழ்ச்சி, இவற்றிலே எந்த பதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உரையாடப் போகின்றீர்கள், கூறப்போகின்றீர்கள்?
3: கடல்.
0: கடல் அன்று வந்து கடலை பற்றி, காற்றை பற்றி எடுத்து கடலை பற்றி எல்லாம் பாடினா சொல்லுவாருங்கள். கடல் என்ற பதத்தை நீங்கள் விரும்பி எடுத்திருக்கின்றீர்கள். இந்த கடலை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றி எங்களுக்கு கூறுங்கள் என்று கேட்போம். என்ன கடல் என்றால் என்ன, ஏன் கடல் வந்தது, ஏன் இப்படி, அதாவது உங்களுக்கு தெரிந்த கடலை பற்றி பேசுங்கள் என்று பார்ப்போம். அப்படி வருகிறது வார்த்தைகள் வல்லவன் அல்லவா, நல்லவன் அல்லவா?
3: கடல் என்றாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா இருக்கிறது. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கடல், சங்கமாமகமிடம் அரபிக் கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, மூன்று கடலும் சங்கமமாகிற இடம் கன்னியாகுமரி.
0: அந்த கடல் மூன்றையும் கூறுங்கள். கன்னியாகுமரி,
3: அரபிக் கடல்,
0: அரபிக் கடல்,
3: இந்திய பெருங்கடல்,
0: ஓ
3: வங்காள விரிகுடா,
0: ஓ இந்திய
3: வங்காள விரிகுடா, மூன்று சங்கமமாகும் சங்கமாகும், சங்கமமாகும் ஒரே இடம் கன்னியாகுமரி.
0: அரபிக் கடல், இந்திய பெருங்கடல், இந்து சமுத்திரம், அதானே?
3: ஆமா ஆமா.
0: இந்த மூன்றும் ஒன்று சேரும் இடம்
3: முக்கடல்.
0: எப்படி கூறுகிறது, அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு.
3: முக்கடல் சங்கமமாகும் இடம்.
0: ஓ, முக்கடல் சங்கமமாகும் இடம். வாழ்த்துக்கள் அறிந்து கொண்டோம் உங்கள் மூலம். பார்த்தீங்களா, நல்ல வேலை இந்த கடல் என்ற பதத்தை எடுத்து இப்படி நீங்கள் சரி அதை பற்றி கூறுங்கள். பார்த்துருக்கின்றீர்களா அந்த இடத்தை?
3: கன்னியாகுமரி மாவட்டம் போயிருந்ததுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அங்குதான் செல்லவில்லை, ஒரு முறை சென்று தான் வரணும்.
0: அன்று கூறினீர்கள் கன்னியாகுமரி சென்று வந்தேன் என்று கூறியிருந்தீர்கள். அங்குதான் இருக்கின்றது முக்கணி, முக்கடல் சங்கமம். அந்த இடம் எப்படி இருக்கும், அதை பற்றி என்ன குறுங்களை அறிந்ததை குறுங்களை எப்படி இருக்கும் என்று. மூன்றும் அந்த மோதிக்கொள்ளும் இடங்கள்,
3: மூன்றும், ஆமா மூன்றும் மோதிக்கொள்ளும் இடத்துல அந்த விவேகானந்தர் பாறை அங்க இருக்கு. அப்புறம் கன்னியாகுமரி அம்மன் ஆலயம் இருக்கிறது அங்கே. அதுக்கு கேள்விப்பட்டதுதான், நான் போய் அங்க பார்த்தது
0: இல்லை.
3: திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. மிக உயரமான திருவள்ளுவர் சிலை இருக்கிறது, விவேகானந்தர் பாறை.
0: அதுல ஒரு செய்தி படித்தேன், இப்பொழுது சுனாமி வந்த காலத்திலே ஓங்கி எழுந்து வந்த அலைகள் திருவள்ளுவர் முடியை தொட முடியாமல்
3: காலை மட்டும் தொட்டு விட்டு
0: காலை வணங்கி சென்றது என்று கருத்தை ஊடகங்கள் எல்லாம் கொண்டார். காலை வணங்கி சென்றது, வந்தது அள்ளி கொண்டு போவது உலகத்தை, சமுதாயத்தை. அவர் அந்த அலை கூட திருவள்ளுவரின் காலை வணங்கி சென்றது. நல்லது நல்லது, கூறுங்கள் மேலும் கூறுங்கள்.
3: மேலும் கூறும்போது நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் தான், கடலூர் மாவட்டத்தில் இருக்கு.
0: மாவட்டமே கடலூர் மாவட்டம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகாமையிலே கடலூர்ல சில்வர் பீச் இருக்கு. சென்னையிலே மிக நீளமான கடற்கரை சென்னையில மெரினா பீச். அடுத்ததாக நீளமான கடற்கரை பார்த்தீங்கன்னா கடலூர்ல வந்து மெரினா சில்வர் பீச் தான் கொஞ்சம் நீளமான கடற்கரை. அந்த கடற்கரை ஒட்டி பார்த்தீங்கன்னா மக்கள் பூம்புகார் கடற்கரை ஒட்டிய நகரமாக இருக்கிறது தரங்கம்பாடி.
0: அது அவை இருக்கின்றது. சரி, இந்த கடல் வந்து இருப்பதனால் எங்களுக்கு இது நன்மை உண்டா, அல்லது கடலை பற்றி வேறு என்ன கூறணும், கடலில் நாங்கள் என்ன செய்யலாம், கடல் எவ்வளவு எப்படி எல்லாம் எங்களுக்கு நன்மைகள் செய்கிறது, கடல்னால் ஏற்படும் தீமைகள் என்ன என்ற பற்றி எல்லாம் கருத்தாட முடியுமா?
3: தீமைகள் வந்து இயற்கை சீற்றம் எப்போதாவது வரும்போது தான் தீமைகள் கிடைக்கும். மற்ற எல்லா நேரங்களிலும் கடல் ஒரு கடல் அம்மான் தான் சொல்லுவாங்க. கடல் அம்மா, கடல் அம்மன் தான் சொல்லுவாங்க.
0: கடல் அம்மா பாடல்,
3: எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய அந்த குணமுடைய கடலம்மா.
0: கடலம்மா, என்ன வளங்கள் இருக்கின்றது, கடல் வளங்கள் என்னென்ன நாங்கள் உபயோகிக்கின்றோம் கடலில் இருந்து?
3: கடலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உணவு வகைகள், உணவு வகைகள், கடல் உணவுன்னு சொல்லிட்டு நிறைய கடல் கிடைக்குது. அப்புறம் வந்து
0: கடல் வாழ் பிராணிகள், கடல் வாழ் உயிரினங்களை உணவாக பயன்படுத்துகிறோம். வேறு என்ன பொருளாதாரத்திலே வரக்கூடிய வேறு என்ன இருக்கல? என்ன உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல, கடல் அலை தாளாட்டி விட்டதோ? சரவணா, சென்று விட்டார் நல்ல நேரம் கொடுத்திருந்தேன், நல்ல உரையாடுவோம் என்பதற்கு கிடையாது. வலைத்தளம் உங்களுக்கும் சதை செய்து விட்டதா? ஆஹா, இங்கே கஸ்தூரி அவர்களும் அதை ஆமோதித்து எழுதியிருக்கின்றார். கன்னியாகுமரி என்ற இடத்திலே அராபிக் கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் எல்லாம் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் என்று அவரும் அதை கூறியிருக்கின்றார். ரேவதி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துதான் அறிவித்திருக்கின்றார். எங்கே சரவணன், மீண்டும் நீங்கள் அழைக்க வேண்டும், பாடல் கூற வேண்டும், மிகுதியை பேச வேண்டும், வாருங்கள், இணையுங்கள். நேரம் சரியாக 12:34 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:04 என்று இந்தியாவிலும் இலங்கையிலும் காட்டிக்கொண்டோம். இந்த வேளையில் ஏனைய நாடுகளும் அந்தந்த அமைப்புக்கேற்ப நேரத்தை காட்டி கொண்டிருக்கின்றது. பிறப்பு காலத்துக்கேற்ப இன்னும் சில நாட்களிலே, இன்னும் ஒரு அடுத்த மாதம் வரும்பொழுது எங்களுக்கு இந்த நேரம் மாறி வரக்கூடிய இந்த நேரம் 11 இருக்கு. 11:30 நான் கூறுவேன், உங்களுக்கு 1 நேரம் முந்தி செல்வோம். வந்துவிட்டால் ரேவதி, வணக்கம் ரேவதி, வணக்கம் வணக்கம் ரேவதி, உங்களை இணைத்து விட்டேன், வாருங்கள் ரேவதி, வணக்கம் வணக்கம், என்ன சுணக்கம், தயக்கம் வேண்டாம், இணைந்து கொள்ளுங்கள் ரேவதி, உங்களை இணைத்து 12 ஆகிவிட்டது, கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை. வணக்கம் வணக்கம் ரேவதி, இல்லை, அவர் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருடைய இணைப்பு கடினமாக இருக்குது. நல்ல சரவணன் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் சரவணா, வணக்கம்
3: வணக்கம். ஏதோ இணைப்பு துண்டிக்கப்பட்டு,
0: அது கடற்கரை மாவட்டம், கடல் அலை தாளாடி விட்டது உங்களுக்கு அலை. சரி, அந்த அதுலயே நாங்கள் என்ன, கடல் வாழ் பிராணிகள் எல்லாம் அந்த உயிரினங்களை நாங்கள் உணவாக உலகளாக இருக்கும் மக்கள் பாவிக்கின்றார்கள், அல்லது வேறு என்ன இருக்கின்றது அங்கே கடல்ல?
3: கடல் வழியாக வாணிபம் எல்லாம் நடந்து,
0: வாணிபம் நடப்பதற்கு, பிரயாணம் செய்வதற்கு எல்லாம் உதவுகின்றது. வேறு இந்த நவரத்தினங்களுக்கு ஒன்று கடலுக்குள்ளே இருக்கின்றார்கள், அது என்ன? முத்து நவரத்தினங்கள், அது முன்படி முத்து விளையும் அனுகூலமானது கடல் தான் இல்லையா? எல்லாவற்றையும் சிறந்த இந்த உலகத்தில் இந்த அட்டூழியங்களில் அன்றைந்து இறைவன் கோபம் கொண்டு இதை அழிக்க வேண்டும் என்ற இறுதியிலே வந்து எத்தனையோ தடவைகள் இந்த பூமியை உள்கொண்டு விட்டது இந்த கடல் என்று படித்திருக்கான் இல்லையா? ஆழக்கடல் அது இரண்டாவது, அதனுடைய நீளம் ஆழம் இதுவரை யாரும் காணவில்லை என்று கூறுகின்றார்கள். உண்மைதான்,
3: கண்டுபிடிக்க முடியல.
0: அப்படியான பெருமைகளை கொண்டது கடல் என்று அறிகிறோம். இந்த கடலுடைய காற்று எங்களுக்கு எப்படி உதவி செய்கின்றது?
3: கடற்கரையில் காற்று வாங்குவதற்கு நிறைய மக்கள், நிறைய உலகளாவிய மக்கள் இந்த கடற்கரையில உல்லாசமாக இருப்பதை நாம பார்க்க முடியும்.
0: நீங்கள் உல்லாசமாகத்தானே கடலோரம் வாங்கிய காத்து பாடுவீர்களவா? உங்களை பாடுவோர் பாடலாம் என்ற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்ததே அந்த பாட்டு தானே. அடுத்து இந்த கடல் காற்று வந்து இந்த பூமியிலே உள்ள உயிரினங்கள் அத்தனைக்கும் முதலில் அந்த உவர்ப்பு துவர்ப்பு என்று மகள் கஸ்தூரியை பேசியவர்களே, இந்த உவர்ப்பு என்ற சாமான் உடலுக்கு மிகவும் முக்கியமானது, உயிரினங்களுக்கு முக்கியம். அதனால்தான் இந்த கடல் இருந்து வீசும் காற்றிலே உப்புத்தன்மை இருக்கின்றது. அந்த உப்புத்தன்மை பச்சை பசையில் என்று வளர்கிற பயிரினங்கள் உயிரினங்கள் அத்தனைக்கும் அது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அது எங்கள் வாயுவோட கலந்து எங்களுடைய உடலில் சேர்ந்து எங்கள் உடல் சுகமாக இருப்பதற்கு வைத்தியசாலைக்கு நாங்கள் சென்றால் அங்கே ஏற்றுவா ஊசி மூலம் ஒரு கட்டி தொங்க விட்டு போத்தல் போத்தலாக ஏற்றுவார்கள் சோடியம். அதுக்கெல்லாம் அந்த கடல் காற்றிலே இருக்கின்றது ஐயா. உப்பு ஒரு மிகவும் முக்கியமானது, உப்பு விளைகிறது அங்கே. இப்படியாக பல விடயங்களுக்கு. சரி, இந்த வழியே கடல் என்றவுடன் உங்களுக்கு என்ன பாடல் ஞாபகத்துக்கு வருகின்றது? ஒரு பாடல் குறுங்களே.
3: பாடல் பார்த்தீங்கன்னா
0: அது முதல் எழுத்தாக வருமானம் என்று
3: மனதில்,
0: ஐயா முதல் எழுத்தாக வருமானம், முதல் எழுத்தாக வருமானம் என்று இடையிலேயும் அந்த கடல் என்ற பதமும் வரலாம், அது வரலாம், அதுல ஒன்றும் இல்லையா?
3: அதான்
0: அது ஆழ்மனது
3: மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் வங்காள கடலை அந்த பாடல்.
0: அட்ரா சாக்கியன்னார் வங்காள கடலே, அட்ரா சாக்கிய நல்ல பாடல் வங்காள கடலே. எல்லோருக்கும் வங்காள கடல் பிடிக்கும், அது வர்த்தகத்துக்கும் சிறந்தது, வாழ்க்கைக்கும் சிறந்தது.
3: எங்க ஊரில் இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளாகவே கடற்கரை இருக்கு அந்த வங்காள.
0: மனதில் உறுதி வேண்டும் திரைப்படுது பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடலே தந்துருக்கீங்களா. அந்த பாடலை கேட்க அதில் அப்படி இப்படி எல்லாம் மாதிரி நல்ல பாடல் கேட்டு மாடுவோம். உங்களுக்கு இடையூறு
3: ஒரு அந்த சிறு அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆன காலகட்டங்களில் எங்களுக்கு இது படம் பார்க்கணும்னு ஆவலாக இருக்கும். ஒரு திடீர்னு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போயிட்டு தேட்டருக்கு போயிட்டேன். தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கணும்னு உள்ளே போயிட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன படம் துவக்கிட்டாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி படம் துவக்கிட்டு போய் நான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்ன படம்னே தெரியல. அந்த என்ன அப்பதான் நினைச்சேன் என்ன நம்ம படம் என்ன படம்னு பார்க்காத தியேட்டருக்குள்ள வந்துட்டுமே என்ன படமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பாடல் வந்த பிறகுதான் தெரியும் அது மனதில் உறுதி வேணும் தெரிய படம்னு சொல்லிட்டு.
0: உங்கள் அரசரைக்குப்பத்துல தியேட்டர் இல்லையா?
3: இல்ல இல்ல எங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர் தியேட்டருக்கு போனா எங்க ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறமாக இருக்கலாம்.
0: முன்னொரு காலத்தில் நாங்களும் அப்படி, நான் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய விவசாய பகுதி நிலத்துக்கு பட்டணத்திலிருந்து விடுதியிலிருந்து என்னை அழைச்சி கொண்டு சென்று அங்கு வைத்திருந்தார்கள். அங்கு இந்த படம் பார்க்க சொன்னால் 16 மைல் சென்றால்தான் ஒன்று தரை மார்க்கம் ஒன்று கடல் மார்க்கம், நாங்களாக போக முடியாது பெரியவர்கள் இல்லாமல். அப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளுக்கு வாழ்ந்தேன். நல்லது நல்லது. அப்போ படம் என்னவென்று பெயர் தெரியாமல் படம் ஒன்று பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு ஓடி சென்று நுழைவீச்சுக்கிட்டே பெற்றுக்கொண்டு உள்ளே புகுந்தால் படத்தை பற்றியா தெரியாது பார்த்து கொண்டிருக்கீர்கள். பாடல் வந்தவுடன் தான் புரிந்தது உங்களுக்கு இல்லையா? அது மறக்க முடியாத சம்பவம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். கடல் என்ற பதம் தாங்கி அழகாக நீங்கள் உதாரணங்கள் எல்லாம் கூறி அளவலாவிக் கொண்டோம். சிறப்பு அன்பு யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள். இந்த யாம் இருக்க பயமேன் என்று வரி கூறும் பொழுது அன்புதான் கூடுகின்றது எப்போதும். அது ஒரு விருப்பமான பதம், யாம் இருக்க பயமேன் என்றது இல்லையா? நல்லது. நாங்கள் அப்பொழுது இன்று உங்கள் ஊரில் காக்கை வரவில்லையா வீட்டுக்கு?
3: இன்றைக்கு வந்து சாப்பிட்டுதான் போச்சு.
0: நல்லது. நண்பர் உங்களை பார்த்து நண்பர் ஆகிவிட்டார், உறவினர் போல் வரப்போகின்றார். இதுதான் சொந்தம், அவரும் ஒரு சொந்தமாக வந்துவிட்டார். காக்கை நாங்கள் இனி அடுத்த முறை வரும்போது காக்கை சிறகு நிலை நந்தலாலா உங்களுக்கு
3: அவங்க வருவாங்க. தாயும் பிள்ளையும் தான் வருவாங்க.
0: அடைங்கப்பா, இப்ப உறவுகளோட வந்து விட்டார்களோ சொந்தங்களோட வந்து
3: அப்படி வரும்போது அந்த தாய் மட்டும்தான் அந்த உணவு வந்து வாங்கிட்டு போவாங்க. பிள்ளை வந்து பார்த்து பயந்து ஓடும். ஒரே
0: குழந்தை ஓடிவிடும். கொஞ்ச நாளையிலே உங்கள் அம்மா தாய்மையினுடைய அரவணைப்பில் அது வந்து சேரும். வாழ்த்துக்கள் சரவணன், இதமாக பேசினோம், மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி.

0: ஆரம்பித்து வைத்தார் கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய கைவிசேஷம் சிறப்பு தான். அவரை தொடர்ந்து வந்து இணைந்தார்கள் தேவா, கஸ்தூரி, ரேவதி இன்னும் வரவில்லை. சரவணன் இணைந்து விட்டு செல்கின்றார். இப்பொழுது ரேவதி அழைத்திருந்தார். ஒரு தடவை அவருக்கு இழைப்பு இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது, ஏனோ தெரியவில்லை. பார்ப்போம் அடுத்தவர்கள் யார் வருகின்றார்கள். இங்கே பதிவிட்டவர்கள் பலர் ஷியாமலா அழைத்து விட்டு ஓய்ந்து விட்டார். ஷியாமலா நீங்கள் மீண்டும் வரவை வைகின்றதா அங்கே அல்லது உங்களுடைய வலைத்தளம் பிள்ளையா ஓடி வாருங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, ஒருவர் எடுத்து பேசிய பதத்தை நீங்களும் மீண்டும் மற்றவர்களும் எடுத்து பேசலாம். வித்தியாசமான கருத்துக்களை கொடுக்கலாம். நீங்களும் வந்து விட்டார் என்று எண்ணுகிறேன். இல்லை, மீண்டும் ரேவதி உங்களுடைய அழைப்பு இப்பொழுது வருகின்றது. பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. ரேவதி, பிடிப்பது கடினமாக இருக்கிறது. உங்களை வீசி வலை வீசி பிடிக்க வேண்டும். வருகிறீர்கள், இங்கே பெயர் விழுகிறது, அழைத்தவுடன் மறைகின்றது. என்ன காரணம்? என்ன மழை பெய்கின்றதா அங்கே?
1: இல்லையப்பா, இல்லையே. அந்த ஸ்பீக்கர் போட்டிருந்தேன், அவன் எதனால தெரியல, ஸ்பீக்கர் போட்டுதான் பாட்டுலாம் பாடுவேன்.
0: ஓ, நீங்கள ஒலி, அதனால தான் சில வித்தியாசம் ஸ்பீக்கர்லயே பாடுகிறீர்களோ?
1: ஆமா.
0: ஆஹா, இப்போ நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கும் தானே மகளே?
1: நல்லா கேக்குது.
0: அப்ப ஏன் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஸ்பீக்கர்ல கேட்க வேண்டும்? ஸ்பீக்கருக்கு வரும்பொழுது மகளே ஒரு நாளிகை இரண்டு நாளிகை தாமதித்தால் அங்கே கிடைக்கும். வானொலிக்கு கிடைப்பதை விட அது ஒரு, அதனால தான் சில பிழைகள் ஏற்படுவது. ஸ்பீக்கர்ல நீங்கள் பாடும் பொழுது எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ல இருந்து நீங்கள் பேசும்பொழுது உங்களோட ஒலி ஸ்பீக்கர்ல இருந்து இங்கே வருவதற்கு அந்த இடையூறுகள், நேரடியாக வந்தால் சிறப்பாக இருக்கும் மகளே. இப்பொழுது ஒரு தடவை ஸ்பீக்கர் நிறுத்திவிட்டு பேசி பாருங்கள். அதனால தான்
1: சில
0: நீங்கள் பாடும் போது அந்த உச்ச ஸ்தாயிக்கு செல்லும் பொழுது ஸ்பீக்கர்ல பண்ண வெளிவராது, இங்க எங்களுக்கு வராது. அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அம்மா. இந்த ஸ்பீக்கருக்கும் இத்தனை என்ற ஒரு கணக்கீடு இருக்கின்றது, ஒலி வாங்கி வெளியில விடுகிறதுக்கு. அதுக்கு தன்மையாக தான் வாங்க வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதில் நான் கூறிய பதங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த பதம் உங்களுக்கு விருப்பம்? பேசியவர்களுடைய பதத்தை மட்டும் பேசலாம். உடல் உறுப்புகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி பேச போகின்ற என்ன உடல் உறுப்புல எந்த உறுப்பு என்ன மாதிரி பேசுங்கள் கேட்போம். உடல் உறுப்பை பற்றி, கண்ணுகளை பற்றி, கண்ணை பற்றி எங்கே? கண்ணே கண்ணே கண்ணே கண்ணே கண்ணா பேசுங்கள். கண்ணை பற்றி என்ன கூற போகிறீர்கள்?
1: கண்ணு வந்து ரொம்பவும் முக்கியமானது. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது எதையும். ரொம்ப அந்த பார்வை இல்லாதவர்களோட இதெல்லாம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அதே போல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எழுத்துன்னு சொல்றதுனால எண்ணும் எழுத்தும் கண்ணே அவை கண்ணெனப்படும் சொல்றாரு திருவள்ளுவர் வந்து. எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென தகும் அப்படிங்க. வேற ஒரு அது ஃபுல்லா வரல பார்த்துருக்குறது கரெக்டா. அதே மாதிரி கற்றவர்களை வந்து கண் இருந்தவங்க கற்றவங்க, கல்லாதவங்க புண்ணுக்கு சமமாக அவர்களோட கண்ணு புண்ணுக்கு சமம்னு சொல்றாரு.
0: அது அவர்களுடைய பிழை இல்லையே அம்மா, அது இயற்கை.
1: அவர்களுடைய பிழை இல்லையாப்பா, ஆனால் கண்ணிருந்து
0: அவர் கல்வி கற்கலாம். கூறியது அப்படி இல்ல, கண்ணிருந்தும் கற்காதவர்கள் கண்ணிருந்தும் பார்க்காமல் நல்ல
1: விடயத்தை,
0: கண்ணிருந்து நல்ல விடயங்களை பார்க்காமல் நல்ல விடயங்களை பேச போனோம், நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும். அதற்கு கண் ஊனமுற்றவர்களால் முடியாது, இருந்தும் முடியாமல் இருக்கும். அதே போன்று படிக்க வசதி இருந்தும் எல்லாம் இது வந்து படிக்காமல் கற்காமல் இருப்பவர்கள் உடைய கண்கள் பொண்ணுக்கு சமன் என்றுதான் கூறியிருக்க.
1: பார்வையற்றவர் கூட அழகாக
0: அறிவியல் சாதனங்கள் வந்த பின்பு அவர்களுடைய எங்களிடம் ஒரு அன்பர் வந்து எங்களோட பேசுகிறாரு. கடந்த வாரம் வந்து பேசியிருந்தார். அவர் தொடு உணர்வு மூலம் பேசுகிறார், இலக்கங்களை அறிந்து கொள்கிறார். பணங்களை நான் கேட்ட போது பணங்களை எல்லாம் தொடு உணர்ச்சி மூலம் தொட்டு உணர்வதால் அவர் அறிந்து கொள்கிறார். ஐந்து ஐந்து ரூபாய், பத்து ரூபாய், நூறு ரூபாய், ஆயிரம் ரூபாய் வித்தியாசங்கள் இல்லாமல் அவர் உணர்ந்து கொள்கிறார். அதற்கு என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். கண் மட்டும் தேவையானது அல்ல. கண் இல்லாத எத்தனை அறிவாளிகள் இருக்கின்றார்கள், கண் இல்லாத எத்தனை அறிவாளிகள் இருக்க. கண் இருந்தும் படிப்பறிவு இல்லாதவர்களைத்தான் அவர் கூறுகிறார். தான் வள்ளுவர் கூறுங்க.
1: ஆமாமாப்பா, இப்ப கண்ணு இல்லாதவங்க நடக்கும்போது கல் இருந்தாக எடுத்து போட்டு அவங்க வந்து நடக்கிறாங்க பாதையில. ஆனா கண் இருக்கவங்க அந்த செயலை செய்வதில்லை.
0: அதுல அவருடைய கண்கள் புண்கள். கண் என்பது மிகவும் ஒரு பிரதானமான ஒரு உணர்வு. உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தை பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, இத்தனை விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கண் மிக மிக முக்கியம். இப்பொழுது வலுவற்றோர்களுக்குள்ளே கண் இழந்தவர்கள், கண் பார்வை குறைந்தவர்களுக்கு கூட அவர்கள் வல்லவர்களாக இருப்பதற்கு அறிவியல் சாதனங்கள் வளர்ந்து அவர்கள் அதை புத்தி கூர்மையாக பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். கண்ணுள்ள நாங்கள் அவர்களை போன்று இதை செய்ய மாட்டோம். அவர்களுக்கு கிடைக்கின்ற பயிற்சிகளை உற்சாகமாக உணர்வாக உள்வாங்கி வைத்துக் கொண்டு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது சாதகமாகின்றது. புரிகிறதாம்மா? என்ன அவர்களுக்கு தேவைப்படுது? தொடு உணர்வாலே அவர் இப்பொழுது சூப்பர் சிங்கர்ல இதுல ஒன்றில் வந்து பாடியிருந்தார் புருஷோத்தமன் இன்னொரு பேர். அவருக்கு ரெண்டு கண்ணும் இல்லை, அவருக்கு மட்டுமில்ல தம்பியா இருக்கும் இல்லை, சிறப்பாக பாடி முதலாவது பரிசு பெற்றிருந்தார். அண்ணன் அவருடைய திறமைகள் எல்லாம் அப்படி பலர் இருக்கின்றார்கள். எங்கள் நாட்டில் ஒருவர், எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்களுடைய பெரிய பேருந்து நிலையத்திலிருந்து 5 மைல் தூரம் உள்ள ஊரில் வாழ்பவர். பெரிய பேருந்து நிலையத்திலிருந்து 5 மைல் பெரிய பேருந்து நிலையத்தை ஏன் கூறுகிறார், அங்கு மக்கள் ஜனக்கூட்டம் அதிகமாக வருகின்றது. அவர் அதை அறிந்து அந்த 5 மைல் தூரத்தை எத்தனை வீதிகள் ஒழுங்கைகள் எத்தனை வாகனங்களை கடந்து தனியே வந்து அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர் பார்த்து வைத்திருக்கிறார். அதிலே உட்கார்ந்து தன்னுடைய நிலையை விளங்கப்படுத்தும் பொழுது மக்கள் போவோர் வருபவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள், பணம் கொடுப்பார். அந்த காலத்தில் 10%, 5%, 20%. அவர் வந்து வயலின் என்ற அந்த இசைக்கருவியை அழகாக வாசிக்கக்கூடியவர். அவர் அதிலே இருந்து வெறுங்கையை நீட்டி தான் சும்மா இருந்தோன்னும் கேட்கவில்லை, யாசகமாக கேட்காமல் தன்னுடைய வித்தியை காட்டினார். வயலின் வாசிப்பார், பாடல்களை வாசிப்பார், கேட்கும் பாடலை வாசித்து காட்டக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்திருக்கு. கண் இல்லை, கண் பார்வை இல்லை. பின்பு நேரம் அறிந்தவுடன் நேரத்தை போவது, சில சமயம் அவர் குறிப்பால் உணர்வாரோ தெரியவில்லை, அந்த நேரம் பெறுதொன்னு எல்லாம் சுற்றி காட்டி கையால் பொறுக்கி பொறுக்கி பையிலே போட்டுக்கொண்டு தன்ன பாதையை பிடித்து வீட்டுக்கு நடந்துதான் போவார். 5 மைலுக்கு ஒரு நாளைக்கு 10 மைல் நடப்பார். இன்னும் ஒருவர், அவருக்கு பார்வை இல்லை, அவர் மூக்கு துவாரத்திலே புல்லாங்குழலை வைத்து அழகாக பாடல்களை வாசிப்பார். அம்மா அவர்களோட திறமைகள், அம்மா எத்தனை வாத்தியங்களை எல்லாம் இசைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஞானம், அவர்கள் வெளியிலே பார்வைக்கு தான் கண்ணில்லையே தவிர உள்ளுக்களை மனக்கண் அவர்களுக்கு திறந்திருக்கும். சரி குருங்கள், நான் தானே கூறுகிறேன் கண்ணவர், நீங்கள் எல்லாம் கூறணும்.
1: அதாவது அவர்கள் வந்து ஒருமிக்க மனசு சிந்தனை வெளிப்புற இடர்பாடுகள் இல்லாம அவங்க அந்த மாதிரி செய்யறதுனால அவங்களால நல்ல திறமையா இருக்க முடியுது. எந்த பார்வையற்றவரும் ஒன்றும் பிச்சை எடுத்து பிழைப்பதில்லை. அவர்கள் அவர்களுக்குரிய ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் அவர்கள் பிழைக்கிறார்கள்.
0: சிறப்பு, தங்களுடைய கிடைக்கின்ற ஒரு திறமையை வெளிக்காட்டுகிறார்கள். நாங்கள் அதை பார்த்து அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கின்றோம்.
1: அதே போல எங்களும் அந்த ரயில்ல எல்லாம் இங்க வேர்க்கல்ல அந்த பசங்க விளையாடுறது அதெல்லாம் கொண்டாந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அவங்களுக்குன்னு குடுக்கறாங்க. அங்க போயிட்டு ஏதோ அவங்க பிழைப்பை பாக்குறாங்கப்பா. யாரும் பிச்சை எடுத்து சாப்பிடறது இல்லை. ஆனா நல்லா இருக்கிறவங்க கை நீட்டி காசு கேக்குறாங்க.
0: நல்லா இருக்க கை நீட்டி காசு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கூட வஞ்சனம் சூதுகள் பொறாமைகள் ஊழல்களை செய்கிறார்கள். கண்ணிருந்தபடியால் கண் பட்டினத்தை இடத்துல பாடின கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன் காலமெல்லாம் அருணகிருந்தார் பாடியதா இருக்கணும். கண்ணிருந்தும் குருடாய் ஆகிவிட்டது, கண் இருந்தும் குருடனாய்த்தானே போகிறார்கள். எத்தனை பேர் எவ்வளவோ செய்கின்றார்களம்மா, அவருடைய கண் எதுக்கு உதவும், உதவாது. அதனால் எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அந்த சிரசில் இருப்பது கண். அந்த கண் என்ற உறுப்பு மிகவும் முக்கியமானது. எந்த உயிரினத்துக்கும் கண் மிக முக்கியம், பார்வை முக்கியம், பார்வை முக்கியம், பார்வை முக்கியம். குருங்கள் நீங்க தான் குற வேண்டும்.
1: அதனாலே நம்ம வந்து நம்ம உடல் அழியும் போது எல்லாமே வந்து எப்படியோ ஒண்ணு அடக்கம் செய்யப்படுறாங்க, நெருப்புலயோ இல்ல மண்லயோ. அதனால கண் தானம் தருது சிறப்பு. யாரோ ஒருத்தருக்கு அந்த ஒரு கண் இருவருக்கு பயன்படுமாப்பா. ஒரு கண்ண ஒரு விழிய ரெண்டு ஒருத்தருக்குள்ள ரெண்டு பேர் கொடுப்பாங்களாம்.
0: ஓ, ரெண்டு அப்போ ஒரு கண்ணினுடைய கண்ணுக்குள்ள இருப்பதை எடுத்து இருவருக்கு உபயோகிக்கலாம்.
1: கொடுப்பாங்களாம். அப்போ ரெண்டு பேருக்கு அதனால பார்வை கிடைக்கிறது.
0: விஞ்ஞான வளர்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது சிறப்புகள், சிறப்புகள். அதனால் இருக்கும் வரை நாங்கள் எங்கள் கண் அமைத்துக் கொண்டு சரியாக செய்யாது விட்டாலும் இன்னொரு புலனற்றவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த கண்ணை அவர் வைத்துக் கொண்டு உழவு செய்யலாம், என்ன நல்லது செய்யலாம். ஆதலால் கண் என்பது மிகவும் போற்றப்பட வேண்டியது. எங்கள் வாழ்க்கைக்கு எண்ணும் எழுத்தும் எவ்வளவு அத்தியாவசியமோ அது கண்ணா கண்ணுக்கும் மேலானது. அப்ப கண் அதுக்கும் மேலானது. கண் தான் மிகவும் பிரயோசனமானது, பயன்படக்கூடியது. அதுக்காக உடம்புல வேறு ஒன்றும் வேண்டாம், தனியாக கண்ணை மட்டும் அமைத்துக் கொண்டு லாவலாம. இந்த உடல்கள் எல்லாம் அந்த உறுப்புகள் எல்லாம் இயங்கி தொழில்பட்டு நாங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பார்வை மிக முக்கியமானது.
1: அதே போல ஒரு திருக்குறள் அப்பா, அந்த கண்ணுதான் அழுமா. அதாவது எந்த உறுப்புக்கு உடல் வலி வந்தாலும் அதை வெளிக்கொண்டு வந்து கண்ணுல அழுகை மூலமா தான் கால் வலிக்குது, கை வலிக்குது. அப்ப அந்த கண் உறுப்பு தான் அழுமா, தண்ணீர் கொட்டுமா. கண்கள் தான் அந்த வருத்தத்தை தெரிவிக்கின்றது.
0: வருத்தத்தை மட்டும் தெரிவிப்பது மட்டும் இல்லையம்மா, உலகத்தில் அதிசிறந்த விரகத்தை கொடுக்கக்கூடிய உணர்வுகளை காட்டுவதே கண் தானே மகளே. கண்ணால் பேசவா என்ற திரைப்படம் வந்தது. கண்ணிலே என்ன உண்டு, எத்தனை பாடல்கள். கண் கண் தானே, கண் பேசுமம்மா. கண்ணை பார்த்து ஒருவர் பார்ப்பதை, கண்ணை பார்த்து ஒருவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளலாம். எப்படி எப்படி அறிகிறது? அது முகத்திலே அம்மா, கண்ணிலே. கண்ணிலே எப்படி தெரியும் அவர் என்ன உணர்வோடு இருக்கின்றார் என்று? தெரியுமா தெரியாதா? சரி, ஒருவர் கோபமாக இருக்கின்றாரா, கவலையோடு இருக்கின்றார்களா, அனுதாபம் காட்டுகின்றாரா, எங்களை பார்த்து இறங்குகின்றாரா என்றெல்லாம், என்னை பார்த்து மயங்குகிறாரா, என்னை மயக்குகின்றாரா என்று கண் இல்லையா? அதனால் தான் எங்கள் நாட்டில் கண் சுழித்து விட்டால் கண் சிமிட்டுதல் என்று இருக்கின்றது, தெரியுமா? நீங்கள் எல்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது சின்ன கண் சிமிட்டுகளை எதிர்நோக்கி இருப்பீர்கள், அதுக்குள்ள எல்லாம் விரத்தின் ஓடி இருப்பீர்கள் இல்லையா? அந்த கண் சிமிட்டிலே இருக்கின்றது வித்தியாசங்கள், எவ்வளவு அந்த கண்ணிலே இருக்கின்றது. அதைத்தான் எங்கள் நாட்டில், எங்கள் நாட்டிலே கண் சிமிட்டு வேறக்கு மரியாதை இல்லை, கண் சிமிட்டுறவன் கண்ணடிப்பவன். பெரும் போர் நிகழும் பொழுது கூட ஒரு போரை நிறுத்தவும் அதை ஆரம்பிக்கவும் கண்ணிமை போதும் அம்மா. அதனால்தான் நேரங்களுக்கு, அதனால் நேரங்களை கணித்தவர்கள் எல்லோரும் நாளிகை, வினாடிகள், தற்பரைகள், மணித்தியாலங்கள், நாள், வருடம் என்று கணித்தவர்கள் அதற்கும் மெல்லிதாக குறைவாக கண் இமைக்கும் சுமட்டு, கண் சுமட்டும் என்று கண் இமைக்கும் வேளையிலே என்று கூறுவார்கள். எங்கள் உயிர் வந்து இங்கே பிறந்து இந்த உலக விட்டு செல்வதற்கு கண்ணிமைக்கு நேரம் போதும், புரியுறதா? நின்று விடுவதற்கு கண்ணிமைக்கு நேரம் போதும். அதனால் உடல் உறுப்புகளை
1: தெரியாது
0: நடக்கலாம், விபத்து கண்ணிமைக்கு நேரத்தில் நடந்து விடுதப்பா. நல்ல வேலை கண்ணிமைக்கு நேரத்திலே கை கொடுத்து என்னை காப்பாற்றி விட்டாயிரு. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு கூட அதுக்கு அந்த இதை சொல்லுவார்கள், கண்ணிமைக்கு நேரம். விழி மூடு, விழி என்பது. சரி, இப்போ கண்ணை பற்றி இவ்வளோ தூரம் பேசிய உங்களுக்கு கண் என்ற பொருள் வரக்கூடிய ஏதாவது அது இடைவரி, நடுவரி, முதல் வரி எங்கும் வரலாம், ஏதாவது பாடல் ஒன்று கூற முடியுமா உங்களுக்காக?
1: உறங்காதே காதலன் வருவான், கலங்காதே பெண்ணே பெண்ணே மயங்காதே, பெண்ணையை வழங்க தயங்காதே, கண்ணே கண்ணே உறங்காதே.
0: சிறப்பு. என்ன திரைப்படம் மகளே இது?
1: அப்ப திரைப்படம்
0: நான் பார்த்தேன், நல்ல ஒரு பாடல். கண்ணே கண்ணே உறங்க, ஏன்னா கண் உறங்கிவிட்டால் காரியங்கள் எல்லாம் பிழைத்து விடுமாம். அந்த கண் எவ்வளோ முக்கியமானது பார்த்தீர்களா, கண்ணை முழுத்துக்கொண்டு முழித்துக்கொண்டு வலிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். தற்செயலால் கண்ணிமைக்கும் பொழுது மறைந்து விட்டால், கண்ணிமைக்கும் பொழுது கூட எங்களுக்கு மிகவும் பெரிய நேரமாக இருக்குது, எத்தனையோ முடியங்கள் தாமதித்து போகின்றது கண்ணிமைக்கும் நேரம். வாழ்த்துக்கள் மகளே, கண்ணை பற்றி உடல் ரோப்புகளே கண்ணை பற்றி எடுத்து நன்றாக பேசி மகளை வச்சீர்கள், பாடலும் தந்தீர்கள், கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது நான் அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி
0: அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் ஆயத்தமாக இருக்கின்றார் வந்து எங்களோடு வழக்காடுவதற்கு, ராஜராஜன் தர்மபுரியிலிருந்து. வணக்கம் ராஜராஜன்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலம் நலம் அறி ஆவல், நான் நலமாக உள்ளேன், அனைவரும் இங்கு நலம்
0: நலம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற பொழுது நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: ஆமாங்க ஐயா.
0: ஆமா, நலமாக இருக்கின்ற மகிழ்வாக இருக்கின்ற நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: ஆமாங்க ஐயா.
0: ஆமா,
3: நல்லவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.
0: நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கின்றீர்களா? ஆம்,
3: நல்லவனா இருக்கிறதுனாலே மகிழ்ச்சியா இருக்க முடியும், கெட்டவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது.
0: நல்லவனுக்கு தானே நான் கேட்டு, நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கின்றீர்களாண்டு. ஆம், நல்லவனுக்கு நல்லவன் நல்லவன். வாழ்த்துக்கள்.
3: கெட்டவங்களுக்கே நல்லவங்க தாங்க.
0: வாழ்த்துக்கள் நம்மனே. அங்கே உங்களுடைய தர்மபுரியிலே எப்படி இருக்கின்றது? மழை குணம், வெயில் தன்மை, இரவு நேரம். இப்பொழுது இரவு நேரம்
3: வெயில்,
0: பகல் வெயில் தான்
3: இப்பொழுது. ஆமாங்க, இப்ப கொஞ்சம் குளிர் வந்துருச்சுங்க ஐயா.
0: இரவு நேரத்தில் இனிமேல் காலத்திலே பகலில் கொஞ்சம் வெயிலாகவும் இரவு நேரம் குளிராகவும் தான் இருக்கும்.
3: ஆமாங்க, இப்ப தர்மபுரி சுத்தி மலைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா சிறுமலை, ஒரு பக்கம் பார்த்தா தொப்பூர் கணவாய் மலைகள்னு அப்படி சுத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிலுக்கு வெயிலும் இருக்கும், மலைக்கு மழையும் இருக்கும். இது ஒரு பீடபூமின்னு சொல்லுவாங்க, சொல்லி இங்கிலீஷ்
0: பீடபூமியா? அப்ப தர்மபுரி பக்கம் ஒரு பீடபூமி. வாழ்த்துக்கள். பூமி சாஸ்திரத்திலே பூமி என்று பீடபூமி என்று கூறுவார்கள். சரி, நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம் உங்களுக்காக. இங்கே வானம், உடல் உறுப்புலே அது முடிந்து விட்டது, நிறங்கள், அடுத்த வீடு, சித்திரம், அறிவு, மகிழ்ச்சி என்ற பதங்கள் இருக்கின்றன. நீங்கள் எந்த பதத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள்? அதை பற்றி பேசுவோம்.
3: நிறங்கள் பற்றி,
0: நிறங்கள் பற்றி பேசுவோம். வாழ்த்துக்கள். நிறங்களை பற்றி பேச வந்திருக்கின்றீர்கள். எங்கே நிறங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்வோம் உங்களிடமிருந்து.
3: ஐயா, ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து ஒவ்வொரு மனநிலை, அதை நீங்க சொன்னீங்கல்ல, மகிழ்ச்சி, சோகம், துக்கம் அந்த மாதிரி இருக்குங்க ஐயா.
0: கூறுங்க
3: ஐயா. இப்ப மஞ்சள் நிறம் பாத்தீங்கன்னு வைங்களேன், மஞ்சள் நிறம்னாலே வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி, அது முக்கியமா பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சி, ஏன்னா வந்து தங்கம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும்.
0: அதனாலங்கய்யா.
3: ஆண்களுக்கு பொறுத்தவரையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம். அதுவும் இல்லாம மஞ்சள் நிறம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலுமே வந்து பளிச்சுன்னு தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பஸ், அந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா இண்டிகேட் இது வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மஞ்சள் கலர்ல பிளிங்க் ஆகும். நார்மலா இருக்கும்போது பிளிங்க் ஆகாது, க்ளோஸ் பண்ணும் போது துல்லியமாக தெரியும். ஓ, இந்த இடத்துல வந்து ஒரு கிராசிங் வருது, இந்த இடத்துல மக்கள் வந்து கடந்து போவாங்க, அப்ப இந்த இடத்துல மஞ்சள் கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணா தூரத்துல இருந்து வர வாகனங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் மஞ்சள். வேற எந்த கலர்லயுமே அந்த ஒரு
0: அறிவித்தலுக்கு மஞ்சள்.
3: சிகப்பு பாத்தினாங்க ஐயா, முதல்ல வந்து சிகப்புனாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு இதுவா பாப்பாங்க, ஒரு கோபம், ஒரு பயம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா சிகப்பா இருக்கும், ஆம்புலன்ஸ் பார்த்தா சிகப்பா இருக்கும், நம்ம ரத்தம் பார்த்தா சிகப்பா இருக்கும். ஆனா அதுதாங்க அழகு, ஏன்னா ரோஜா வந்து சிகப்பு ரோஜா தான் அழகு என்ன பொறுத்த வரையும். நிறங்கள் வந்து நம்மளோட மனங்கள் பொறுத்தது. இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த சிகப்பு நிறம் வந்து பயமா தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆம்புலன்ஸோட சிகப்பு நிறம் நம்மளுக்கு பயமா தெரியும். இதே காதலுக்காக காதலிக்கு வந்து ஒரு சிகப்பு ரோஜா கொடுக்கும் போது நம்ம மனம் வந்து புத்துணர்ச்சியா தெரியும், அழகா தெரியும்.
0: அதுல நானும் ஒரு கருத்தை கூறந்து, அதிகமான உணர்வை கொடுப்பது சிகப்பு, அதுல காதல் என்றது அதிகமான அன்பு, நான் உன்னிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கின்றேன் என்பதை எடுத்துக்காட்டுவதாக சிகப்பை கொடுக்கிறார்களோ. சரி,
3: ஆமாங்க ஐயா, உன்னோட கருத்து அதாங்க ஐயா.
0: அடுத்து
3: நீல நேரம்.
0: ஆமா, ஒரு இளம் பையன் ஒரு யுவதியை விரும்பி விட்டார். அந்த விருப்பம் சரியில்லை என்றால் தாப்பன் தாய் தந்தையர் சிவப்பு கொடி காட்டி விடுவார். இல்லை, மறுப்பு மறுப்பு என்பது சிவப்பு கொடி காட்டுவார்கள். அடுத்து எங்களுடைய வீதிகளிலே போகும்போது போகப்படாத ஒரு வழிப்பாதை என்றால் அங்க முன்னுக்கு சிவப்பு போட்டு விடுவார்கள். இல்லையா? எச்சரிக்கை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து கூறுங்கள். நீலம்.
3: நீளம் பாத்தீங்கன்னா கடலோட வந்து வண்ணம், ஆனா கடலோட ஒரிஜினல் வண்ணம் நீளம் இல்ல, அது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அந்த நம்ம நம்ம கண் பார்வைக்கு வந்து அது நீளமா தெரியுது. வானத்துக்கும் கலர் இல்ல, ஆனாலும் அந்த நீளம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு. எல்லாமே இந்த கடற்கரையில உட்காந்து நிறைய பேர் சிந்திப்பாங்க பாருங்க, கவிதை எழுதுறவங்க இல்ல, மனசு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி வேணும், அழகா ஒரு கடற்கரையில போய் வானமும் கடலும் சேர்ற இடத்துல அமைதியா போய் உட்காந்து அருமையா இருக்குங்க, ஒரு புத்துணர்வு ஏற்படும்.
0: சிறப்பு. அடுத்து
3: அடுத்தது பச்சையா. பச்சை என்றாலே வளம், வளமை, பாட்டு கூட அப்படி கேட்கலாம், பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படி பாட்டோட பே சொல்லிட்டு.
0: அந்த பச்சை கொடியை பாருங்கள், தொடர் வந்து செல்லும் பொழுது இறுதிப்பட்டியிலே ஒருவர் இருப்பார், அவருக்கு அவர் வழிகாட்டி காட்னு கூறுவாரு. அந்த காடு வந்து இரண்டு கொடி வச்சிருப்பார், ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் பச்சை. அவர் நிறுத்தியவுடன் சிவப்பை காட்டி விடுவார் ஆபத்து என்பதையும் நிறுத்து என்பதையும், பச்சையை காட்டினவுடன் தான் அந்த போய் வந்து புறப்படும். ஆமா, அதே
3: போன்று
0: ஆமா, அதுக்கு அங்கே சைகை காட்டி கைகாட்டி மரம் ஒன்று வைப்பார்கள். அந்த தூரத்திலிருந்து வரும்பொழுது அந்த கைகாட்டி மரத்தை சிவப்பு எரிந்து கொண்டு தான் அந்த வாகனம் நின்றுவிடும்,
3: வாகனம் நின்றுவிடும்.
0: பச்சை விழுந்தால்தான் அந்த அங்கே ஸ்டேஷன் அந்த புகைவண்டி நிலையத்தில் எல்லாம் கிளியரா இருக்கு, நீ போகலாம், சுத்தமாக ஆபத்திலே போகலாம் என்பதை காட்டுவதற்கு பச்சை விழும். அடுத்து அது சென்று செல்ல வேண்டும் என்றாலும் அங்கே அவர் பச்சை கொடியை காட்டினால் தான் அது நகரம். பச்சை என்பது அனுமதி, அனுமதி. சிறப்பு, சிறப்பு,
3: அனுமதி.
0: இப்ப
3: கருப்பு, கருப்புக்கு போலாம்
0: ஐயா? கருப்புக்கு போவோம்.
3: கருப்பு என்றாலே முதல்ல வந்து ஒரு மர்மமா தான் இருக்கும், இருட்டு,
0: ஒன்றும் தெரியாது.
3: அது பாத்தீங்கன்னா கருப்பு வந்து ஒரு கம்பீரம் ஐயா. கருப்பு உடை அணிந்து போனாலே வந்து நம்மளுக்கு ஒரு கம்பீரமான
0: தோற்றம்.
3: நிறைய திரைப்படங்கள்லயுமே வந்து கருப்பு கருப்பாவே போட்டு வராங்க. இப்ப மக்கள் அனைவருமே கருப்பு விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு அதிகாரத்தையும் காட்டும். இப்ப எங்களோட பாத்தீங்கனாலே ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் வெள்ளை.
0: நீங்க உங்களுடைய ஆடைகளும்
3: நீதிபதிகள் அதுல இருக்கிறவங்க. அடுத்து வெள்ளை பாத்தீங்கன்னா தூய்மை, அமைதி, எளிமை. எளிமை தாங்க வெள்ளை. கதர், காந்தியிலிருந்து எல்லாருமே கதர் தானே.
0: வெள்ளை தூய்மை, உள்ளம் தூய்மை என்பதை காட்டுவதற்கு வெள்ளை ஆடைய போட்டு காட்டுகிறார்கள். உள்ளம் முழுக்க கருப்பு தான்.
3: வழக்கறிஞர்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கும், அமைதியாக இருப்பார்கள், எளிமையாக இருப்பார்கள் போன்றதுக்கும், இரட்டையில வந்து கருப்பு வந்து அதிகார தோரணையோடு இருப்பார்கள், மக்களுக்கான நீதிகளை வாங்கி தருவார்கள்,
0: அந்த இருளை போக்குவார்கள், இருளை போக்கி விடுவார்கள், இருளை அகற்றி தூய்மையை கொடுப்பார்கள், குற்றங்களை களைந்து குறைகளை களைந்து நிறைவான முடிவை தருவார்கள். சிறப்பு. இந்த ஏழு நிறங்களையும் விட வேறு நிறங்கள் கலக்கப்பட்டிருக்கிறதுக்கு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இந்த ஏழு நிறங்கள் தான் மூல நிறமாக காட்டப்படுகிறது. அப்படியே தானே ராஜராஜன்.
3: நிறங்கள் என்பதே இல்லை, முதலில் வந்து சூரிய ஒளி மட்டும்தான். அந்த சூரிய ஒளி வந்து ஒரு கண்ணாடியில் பிரதிபலித்து போவதனாலதான் ஏழு நிறங்கள் முதன்மையான நிறங்கள் வருகிறது. அதை பிரிசம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஐயா. பிரிசம் எஃபெக்ட்.
0: ஓ, கூறுங்க, மேலும் கூறுங்க.
3: சூரிய ஒளிய வந்து ஒரு கண்ணாடியில வந்து நாம ஒரு கண்ணாடி வழியா, அந்த கண்ணாடிக்கு பேரு கூட ஒண்ணு இருக்கு, டக்குன்னு ஞாபகத்துல வரலங்கய்யா. டிப்ரஷன் ஆஃப் லைட், நான் வந்து பிசிக்ஸ்ல படிச்சது அது. டிஃப்ராக்ஷன், லைட் வந்து அப்படியே வளைந்து நெளிந்து போகும், ஒரு நேரான ஒரு பாயிண்ட்ல போயிட்டு அந்த பிரிசம் கல்லுல பட்ட உடனே முக்கோண வழியில
0: இருக்கும்
3: மாதிரி இருக்கும்
0: பிம்பம்.
3: ஒளி, அந்த ஒளி வந்து பிம்பம் வந்து நேரா போன பிம்பம் அந்த பிரிசத்தின் மேல பட்ட உடனே ஏழு முதன்மை நிறமாக மாறும்,
0: மாறுகின்றது. எங்கள் கண்கள் விழித்திரையிலே அது படும் பொழுது எங்கள் கண் விழித்திரையிலே அது அப்படி காட்சி கொடுக்கும்.
3: ஆமாங்கய்யா,
0: சிறப்பு.
3: வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், விபிகேஆர். நல்ல
0: வயலட்டுக்கு பாவிக்கிறது ஐயா, வயலட் நிறம்.
3: ஊதா,
0: அது எதற்கு பாவிக்க, அது அது என்னதை கூறுகின்றது?
3: ஐயா ஊதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுவுமே ஒரு கம்பீரத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் ஐயா.
0: மகிழ்ச்சிக்குரிய தானே ஊதா,
3: மகிழ்ச்சிக்குரியதுதாங்க. படைப்பாட்டலுக்குமே வந்து
0: சலசலப்பு இல்லாமல் ஊதா ஊதா ஊதா ஊதா பாடல் இருக்கு. இந்த ஏழு வர்ணங்கள் நீங்கள் கூறின வர்ணங்களுக்கு ராஜராஜனுக்கு பிடித்த வர்ணம் எது? எந்த நிறம் உங்களுக்கு பிடித்தது?
3: முதலில் சொன்ன வண்ணம் மஞ்சள்.
0: அதான் உங்களுக்கு பிடிக்குமோ?
3: ரொம்ப பிடிக்கும் ஐயா.
0: வாழ்த்து. மங்களகரமானது இல்லையா மஞ்சள்?
3: மங்களகரமாக இருக்கும்.
0: சரி, இந்த மஞ்சள் நிற வண்ணங்கள் என்னென்ன நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள்?
3: மஞ்சள் நிறத்துல வாகனங்கள் பார்த்துருக்கேன், ரோஸ் பார்த்துருக்கேன், என்னோட சர்ட் நான் மஞ்சள் கலர் வச்சிருப்பேன், சந்தனமும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கும்.
0: சந்தனம்
3: கோல்டன் கோல்டன் எல்லோன்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அது
0: ஆமா. பவன் வந்து கூறினீர்கள், பவன் என்று மஞ்சள் என்று கூறினீர்கள் அல்லவா?
3: ஆமாங்க.
0: அதனால் தான் என்னவோ தங்கத்தை கொண்டு வந்து தாலியாக மங்கள காரியத்தில் உபயோகிக்கின்றோமோ தெரியாது இல்லையா? அது ஒரு காரணமா இருக்கலாம்.
3: ஆமாங்க.
0: மங்களா மஞ்சள்.
3: இன்னொரு காரணம் வந்து அது ஆன்மீக கதிர் ஒளியை வந்து டைரக்டாவே வந்து பாஸ் பண்றதுக்கான ஒரு எனர்ஜி வந்து அந்த தங்கம் என்ற ஒரு மெட்டல் இடம் இருக்கு. தங்கமே ஒரு மெட்டல் தான்.
0: ஆமா ஆமா.
3: பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜில வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரகிக்கும் ஒரு இது பாத்தீங்கன்னா மஞ்சள் இது தங்கத்துக்கு இருக்கு.
0: அதனால தான்
3: பெண்கள் தங்கம் அணிய சொல்றது
0: அணிந்து கொள்ளுகிறார்கள். கையிலே மோதிரம் நாங்கள் அணிந்து. ஆலயங்களிலே மூலவர் இருக்கும் அந்த கர்ப்ப கிரீடத்தை அமைக்கும் பொழுது அடியிலே இந்த நவரத்திரங்களுக்குள்ள போடப்படுகின்ற திரவியங்களிலே தங்கமும் ஒன்றாக இருக்கின்றது. சிறப்பு.
3: ஆமாங்க. அதே போல நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை கொடுத்தோம்னா அதை அவங்க கழுவிட்டு திருப்பி அந்த சுவாமி சிலையில போட்டு அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி நம்ம கிட்டே கொடுப்பாங்க.
0: புரிதத்துக்குரியது சிறப்பு. இப்படி இந்த நிறங்களை வர்ணிப்பதாக உங்களுக்கு ஒரு பாடல் ஞாபகம் இருக்கிறதா? என்ன பாடல் உங்களுக்கு பிடித்த நிறம் அல்லது நிறங்களிலே வந்த பாடல்களை சிறந்தது நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? ஒரு பாடலை தருவீர்கள் எங்களுக்கு?
3: ஐயா அலைப்பாயுதல பச்சை நிறமே பச்சை நிறமே, அதுல எல்லா ஒரு நிறமுமே வந்துடும் ஐயா.
0: அப்படியா?
3: பச்சை வரும், மஞ்சள் வரும், சிகப்பு வரும், கருப்பு வரும், வெள்ளை வரும், ஆரஞ்சு நிறத்தை அந்த படத்துல

0: அது மேலும் விரிவுபடுத்தி ஒரு தெளிவான வண்ணங்களை பற்றிய சிந்தனைகளை தந்து கொண்டு உங்களுடைய உரையாடல் இருந்தது, சிறப்பாக இருந்தது. உரையாடலுக்கு உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர வேண்டியதில்லை, உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதுக்கு அதுக்குரியவர் தான் நீங்கள். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக இருக்கின்றது. நன்றாக பேசி நன்றாக எடுத்துரைத்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. கடந்த முறை நிலத்தை பற்றி எவ்வளவோ கூறினீர்கள், நிறத்தை பற்றி அழகாக கூறி செல்கின்றீர்கள். என்றென்றும் வாழ்க. நன்றி மகனே. நன்றி நன்றி.
1: நன்றிங்க நன்றிங்க நன்றி.
0: நேரம் சரியாக 1:10 எங்களுக்கு காட்டிக் கொள்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு என்ன நேரம்? 10:40 என்று ஈழத்திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்பகுதியிலும் காட்டும் வகையில் இணைய நாடுகளிலும் அவரவர் காலநிலைக்கேற்ப நேரங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றன. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது சொல்லோடு பாடல்.

0: எளிமையான இந்த வழியிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று நாங்கள் கேட்டவுடன் இல்லாயோ நேரல் வந்து என்றவுடன் ஓடி வந்து நேரலியில் இணைந்து பேசும் வேளையிலே நான் வைத்திருந்த பதங்களுக்குள்ளே ஒவ்வொரு பதமாக தேடி பிடித்து உங்களுக்கு விருப்பமான பதங்களை பற்றியும் அந்த பதத்திலே வரும் கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு சென்றீர்கள். அந்த வகையிலே முதலில் வந்து இணைந்த அன்பு நேயர் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திருப்புவனத்திலிருந்து தஞ்சாவூரை விட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்று அங்கு குழந்தைகளோடும் மனைவியோடும் மகள் மருமக்களோடும் மகிழ்வாக இருக்கும் வேளையிலே அவர் வந்து சொந்தம் என்ற ஒரு பதத்தை எடுத்து பல விடயங்களை பகிர்ந்து விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பாக பிரிவினை என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாகங்களை பிரித்து கொண்டு செல்வதுதான் அந்த பாக பிரிவினை என்று கூறுவது. அன்பு சொந்தம் உறவுகளையும் பிரித்து கொண்டு செல்வதாக இருக்கும் என்றதுக்கு அமைய ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்ற ஒரு பாடலை பாடியும் காட்டியிருந்தார் சர எங்களுடைய கிருஷ்ணா. உங்கள் பாடலை தருகின்றேன், எல்லோரும் கேட்போம்.
1: போதனையால் மனம் மாறி மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகே மஞ்சள் குங்குமம் இழந்தான் பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: கேட்ட வழியில் சொந்தம் என்ற பதத்தில் வந்து பேசிய கிருஷ்ணன் ஒற்றுமை என்பதை நிலைநாட்ட வேண்டும், ஒற்றுமை தான் சிறந்தது, வேற்றுமை கூடாது என்பதை கருத்தோடு வந்து ஒரு பாடலை தந்து ஒற்றுமை, கூட்டு குடும்பம் வேறு ஒற்றுமை வேறு, கூட்டு குடும்பம் உறவுகளுக்குள்ளே கூட்டாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சொந்தம் விட்டு போகாமல் அவருடைய பண்புகள் பாரம்பரியங்கள் எண்ணங்கள் இருந்தால் சிறப்பு, அதற்கு மிக முக்கியமானது ஒற்றுமை என்பதை வலியுறுத்தி செல்லும் பாடலை தந்திருந்தார். கேட்டு மகிழ்ந்த வேளையிலே தேவா உங்கள் விருப்பமாக நீங்கள் பேசிவிட்டு ஒரு பாடல் தடுமாற்றமாக இருக்கின்றதன் மீண்டும் அதை வந்து கூறினீர்கள். இந்த பாடல்தான் ஒலிக்கின்றது அகத்தியர் என்ற திரைப்படத்திலிருந்து, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அன்பின் மிகுதி. இந்த பிரிவுகளுக்கும் துன்பங்களுக்கும் அது அறிவுரை கூறுவதற்கும் அதுதான் காரணம். இங்கே அடுத்த உறவாக எங்களுடைய சாந்தி வந்திருக்கிறார். வணக்கம் சாந்தி, இறுதி நேரத்தில் வருகின்றீர்கள், வாருங்கள். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி முடித்து விட்டீர்களா ஐயா?
0: எல்லாம் நடைபெற்று முடிந்து பாடல் ஆரம்பித்தவுடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லையா?
1: பாடல் ஆரம்பித்த உடனே பாடல் கேட்டேன், நிகழ்ச்சியும் கேட்டேன், அதான் முடிஞ்சிருச்சா, அது பாட்டு ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு கேட்டேன்.
0: இப்பொழுது ஆரம்பித்தது ஒரு பாடல் தானே மகளே?
1: ஆமாங்க ஐயா.
0: ஆனால் நீங்கள் அழைக்கின்றீர்கள், நேரம் இருந்தது எடுத்தேன், கூறுங்கள். எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேங்க
0: ஐயா. முன்பே அழைத்து பார்த்து தடை ஏற்பட்டதோ? உறவுகள் சொந்தங்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொந்தங்கள் நீங்கள் இந்த பதங்களை கேட்டிருப்பீர்கள், என்ன பதத்தை கொண்டு பேசுவதாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: மீதி இருக்கும் பதம் என்ன ஐயா? அறிவு இருக்கு இல்லைங்க?
0: அறிவு இருக்கு, அறிவை பற்றி கூறப்போகிறீங்க. வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருந்துட்டு அறிவு யாரும் கேட்கவில்லை என்று வந்து கேட்கின்றீர்கள். சரி, அறிவு பற்றி பேசுவோம், பேசுங்களேன். அறிவு,
1: அறிவு தளவாட முடியாத செல்வம் வந்து அறிவு தாங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள். அறிவு என்பதை யாரும் திருட முடியாது. ஒருவரிடத்து இன்னொருவரிடத்தில் திருட முடியாத சொத்து என்றால் என்றால் அது அறிவு, கல்வி. அதை யாரும் நாங்கள் திருட முடியாது இன்னொருவரிடமிருந்து. வாழ்த்துக்கள் சிறப்பு. ஏனென்றால் திருடினாலும் அது அவரிடம் குறையாமல் வளர்ந்து கொண்டு தான் இருந்த. இப்போ செல்வம் இருக்கிற இடத்துல அந்த செல்வத்தை நாங்கள் திருடி சென்று விட்டால் அங்கே குறைவு ஏற்படுவோம். அறிவு உள்ளவர்களிடமிருந்து அறிவே நாங்கள் திருடினால் அவருடைய அறிவு குறைவுபடாது. வாழ்த்துக்கள், நல்லதொரு கருத்து. அடுத்து என்ன கூறுவீர்கள் அறிவை பற்றி? அறிவு எப்படி கிடைக்கின்றது? அறிவு என்றால் எங்களுக்கு எப்படி அந்த அறிவு கிடைக்கின்றது?
1: படிப்பு அறிவு இருக்கு, எழுத்து அறிவு இருக்கு, கேட்பதினால் வர அறிவு, அதாவது படிக்கிறத விட கேட்கிற அறிவு வந்து இன்னும் நல்லா மனசுல பதியுங்க ஐயா.
0: அதை விட வேறு வகையில் அறிவு பெறலாமா? படிப்பு,
1: அனுபவ அறிவு.
0: அனுபவ அறிவு வாழ்க்கையில. அப்ப இந்த நீங்கள் கூறின என்னென்ன கூறினீர்கள்? படிப்பதனால் அறிந்து கொள்ளலாம், கேட்பவையால் அறிந்து கொள்ளலாம். அனுபவத்தால் அறிவை பெற்று இந்த நாளிலையும் இந்த அறிவு சிறந்த அறிவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
1: அனுபவ
0: அறிவு சிறப்பு. சரி, உதாரணங்களை கொண்டு பாருங்கள். அனுபவ அறிவு தான் சிறந்த அறிவு.
1: ஆமாங்க ஐயா. இப்போ எங்க இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, காமராஜர் எல்லாம் அவ்வளவா நிறைய படிக்கல, ஆனா அவரு அனுபவத்தால அவரு நல்ல பேர் வாங்கினாருங்க ஐயா. அவர் நல்ல மனிதர், அது ஒரு உதாரணமுங்க ஐயா.
0: அனுபவத்தால அவர் தந்தார். அதுக்கு முன்பு மந்திரியா இருந்தாரா, இல்ல அதுக்கு முன்பு படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை? அப்ப எந்த அனுபவத்தினால அவர் தந்தார்? அதுக்கு முன்பு அவர் பெற்ற அனுபவமா, இல்ல மற்றவர்கள் பெற்ற அனுபவம்? என்ன அனுபவத்தை தந்தார்
1: அவரு? அவரு அரசியல் அனுபவம், அவருடைய அவருக்கு அரசியல், அவருக்கு அரசியல் அனுபவம் கிடைச்சது.
0: அவருடைய அரசியல் பயணத்தில் மக்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தபடியால் அவர் அந்த அனுபவத்தை கொண்டு சிலபடியாக. ஆனால் அவர் நன்றாக ஆங்கிலம் பேசுவாரு, எப்படி ஆங்கிலத்தில் உரையாடி இருக்கின்றார்.
1: ஆமாங்க,
0: எல்லாம் குறுங்கள் குறுங்கள். அதை விட இன்னொரு அறிவு
1: அவருடைய
0: இருக்கின்றது.
1: ஆலோசனை. ஆமாங்க ஐயா, அவருடைய ஆலோசனையை கேட்டே வந்து மத்திய அரசு எல்லாம் நிறைய செய்திருக்காங்க
0: அனுபவம்
1: அவரு. ஆமா,
0: அனுபவம் என்பது மகளே, பார்த்த அனுபவம் அல்லது பட்ட அனுபவம் மட்டுமல்ல அறிந்த அனுபவங்களும் இருக்கின்றது இல்லையா. பல விடயங்களை அறிந்து அலசி பார்த்து இதுக்கெல்லாம் இந்த இந்த அறிவுகளுக்கு எல்லாம் மேற்பட இன்னும் ஒரு அறிவு இருக்கு. அதை நீங்கள் தொட்டு பார்க்கணும். இன்னும் ஒரு அறிவு இருக்கின்றது, கூறுங்கள் பார்ப்போம். வரும் வரும், அதுதான் பகுத்தறிவு. அவர் ஒரு பகுத்தறிவு கொண்டவர். நீங்கள் சொன்ன கல்வியோ படிப்போ அனுபவமோ இல்லை, அந்த படி பகுத்தறிவு. நாங்கள் எங்களுக்கு அந்த அறிவு மிக மிக முக்கியம், பகுத்தறிவு. கேளுங்கள், கூறிக்கொண்டு வாருங்கள். இந்த பகுத்தறிவு அற்றவர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் அனுபவப்பட்டாலும், எவ்வளவு முதுமை பெற்றிருந்தாலும், பகுத்தறிவு இல்லை என்றால் வாழ்க்கையில் நடமாட முடியாது. மக்களோடு நாங்கள் உறவாட முடியாது, ஒரு விடயத்தை செய்ய முடியாது. அந்த அறிவு நிகர நிறைவாக இருந்தது காமராஜரிடம். அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் சில விடயங்களை செய்யும் பொழுது எதனால் பெற்றீர்கள் அந்த அறிவு?
1: நான் பெற்றது படிப்பால் பெற்றேன், அனுபவத்தால், தாய் தந்தையால்,
0: எல்லாவற்றையும் தந்து பகுத்தறிவால் தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். பார்த்து பகுத்தறிவால் தான் செய்கிறீர்கள். அவர்கள் சொற்படி, இவர்கள் சொற்படி, அதனால் தான் இந்த இவற்றையெல்லாம் முழுமையாக தருவதற்கு கல்வி அறிவு இருக்கின்றது இல்லையா. கல்வி கற்றவுடன் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். அதை நாங்கள் கல்வி கற்றிருந்தால் எங்களுக்கும் இந்த அறிவு எல்லாம் வரும். இவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்து செயலாற்றும் திறமை எங்களுக்கு ஏற்படுகின்றது. சிறப்பு சிறப்பு அறிவை பற்றி மேலும் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள், தெரிந்த அறிவினால் ஏற்பட்ட நன்மைகளை கூறுங்களேன். சரி, ஒரு வினா ஒன்று மகளிடம் கேட்கின்றேன். ஒரு குடும்பத்திலே கணவன் அறிவாளியா, மனைவி அறிவாளியா? எக்கச்சக்கமான கேள்வியோ இல்லை,
1: சாதாரணமாக நல்லா இருக்கலாம் குடும்பம் அப்படி சொல்லுவாங்க.
0: நீங்க வழி வேறு வழி போற வழியும்
1: பெண் புத்தி வந்து
0: அறிவியல் பேசிக்கொண்டு வருகிறோம். காற்றல்லே பேசும் பொழுது ஒரு குடும்ப தலைவி என்று ஒருவர் இருக்கும் பொழுது அந்த குடும்ப தலைவி என்பதுதான் அந்த இல்லத்தை சிறப்பாக வைக்கவோ, எவ்வளவு பெரிய பணத்தை திரட்டி கொண்டு வர கணவனாக இருந்தாலுமோ, கணவன் பிள்ளைகள் அந்த குடும்பத்தை இல்ல அரசிதான் ஆளுகின்றார். ஆளுவதற்கு அவவுக்கு அந்த பகுத்தறிவு இருக்க வேண்டும். அதுக்காக அவருடைய கல்விமானாக பெற வேண்டுமோ, படித்து வாரதாண்டா அல்ல, அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கறதே அல்ல, அதில் தான் நினைத்து பகுத்து ஆய்ந்து அறிந்து கொள்ற பகுத்தறிவு நிறைய இருக்க வேண்டியது ஒரு பெண்ணுக்கு. அந்த பின்புத்தி என்பதற்கு நீங்கள் எடுத்த கருத்தை நான் சொல்றேன். அவர் யோசித்து சிந்தித்து தான் செய்வார். அவர் கணவன் வந்து வெளியே சென்று வந்து இவ்வளோ வித்தியாசமான குண அம்சங்களோட வந்து விழுந்தெழும்பு இருந்தாலும் இவோ பகுத்தறிந்து பொறுமையை கடைபிடித்து தான் பேச வேண்டும். அவரை இன்னும் சாதுவாக்க வேண்டும். அதுக்குத்தான் எல்லாவற்றையும் விட அன்பு என்று கொண்டிருக்கின்றது. அதனாலே அவரை ஆளலாம். சரியா, அது எல்லாம் வேணும் இந்த பெண்கள். இது எப்படி வருகின்றதுன்னா, நம் முன்னோர்கள் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, வாய்க்கு வாய் காட்டி எடுத்தறிஞ்சு எல்லாம் பேசுகிற இத்தனை பேர் இருக்கின்றார்கள். அதல்ல பெண் புத்தி. பெண் புத்தி என்பது பின்புத்தி. ஏனென்றால் நன்றாக சிந்தித்து பகுத்தறிந்து பார்த்துத்தான் ஒரு வார்த்தையை விடுவதென்றாலும் அவர் விட வேண்டும். அப்படி என்றால் எந்த விதமான சிக்கலும் இல்லை. விட்டு கொடுத்தல் வேண்டும். ஆண்களுக்கு முற்கோபம் இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டார்கள், ஆணவத்தில் பேசுவார்கள், வெளியே சென்று பல விடயங்களை ஆராய்ந்து விட்டு பல விதமான உணர்ச்சி இதோடையெல்லாம் பெறுவார்கள். இவற்றையெல்லாம் அடக்கி இந்த நான்கு விரல்களும் செய்கிற விளையாட்டை நான்கு விரலையும் அமர்த்தி பெருவிரலால் அமர்த்தி வைப்பது போது அது கட்டை தான் அந்த விரல். கட்டை விரலால் எல்லாவற்றையும் மறை மூடி பொத்தி வைத்திருப்பார்கள். பொத்தி வைக்கிற அந்த கட்டை விரல் தான் உதவுகின்றது. அதே போன்றுதான் பெண்ணென படுவல். அதனால் தான் அதுக்கு எவ்வளவோ குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்கள் கேட்கிறார்கள், சொன்னால் கேட்குறாங்க சொல்லி கேட்டு நடக்கலாம் தானே சில பேர் கூறுகிறார். எதை கேட்பது? 50,000 ரூபாவுக்கு அவள் ஒரு ஆடை வாங்கிவிட்டா எனக்கு 1,00,000 வேணுமென்று கேட்டால் அதை கேட்டு ஆண் நடக்காது விட்டால் ஆண் கூடாதவன். சரியா? விரலுக்கேற்ற வீக்கத்தை பாரு. பாமா விஜயன் திரைப்படத்தை பாருங்கள். விரலுக்கேற்ற வீக்கத்தை கொண்டு வாழ்பவள், பகுத்தறிந்து வாழ்பவள் தான் பெண். அதனால் ஒரு குடும்பத்திலே ஆணை விட பெண் தான் அறிவாளி என்று கூறப்படுகின்றது. அறிவாளி திரைப்படம் பாருங்கள். இதை வைத்துத்தான் அன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீர்தூக்கி வந்தன. கூறுங்கள் அறிவு என்பதற்கு மேலும் கூறுங்கள்.
1: விவேகானந்தர்ல அந்த அறிவுனாலதான் வந்து உலக புகழ் பெற்றாரு. அவரு போய் அமெரிக்காவில உரையாற்றியதுனால அவர் நல்ல பெயர் வந்தது அவருக்கு.
0: என்ன காரணத்தின் அவர் படித்து அறிந்து அதன்படி வாழ்ந்தார் இல்லையா?
1: ஆமாங்க ஐயா. அவரு ஆமா அவருடைய குரு ராமகிருஷ்ணர், அவருடைய குரு அதன்படி அந்த வழிபடி
0: அவர்கள்
1: கொஞ்சம் ஆன்மீகமும் கலந்திருந்தது. ஆமாங்க ஐயா.
0: அவர்களிடம் வாழ்ந்து காட்டியவர்கள் வாழ்ந்தார்களம்மா, அதனால் அறிவாளி. அதைத்தான் நாங்களும் பின்பற்ற வேண்டும், அதே போன்று வாழ வேண்டும். இப்பொழுது அப்படி இல்லை தானே? எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றது என்று வந்து விடுமோ. அதெல்லாம் இந்த பகுத்தறிவு என்பதற்கு பகுத்து ஆய்ந்து அறிவதுதான் பகுத்து அறிவு. பகுப்பட பிரித்தார், பகுத்து பார்த்து தான் நாங்கள் செய்யப்படும். உடனே செய்யும் பொழுது பகுத்து ஆய்வு செய்தார் பாருங்கள். சோதிடர்கள், ஞானிகள், யோகிகள் கூறும்போது உடனே எல்லாவற்றையும் கூற மாட்டார்கள். சிந்தித்து ஒரு வார்த்தை வெளிவிட்டாலும் அது அமிர்தமாக இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த அறிவு சம்பந்தமாக பகுத்தறிவு, பட்டறிவு, கேட்டறிவு, அம்மா அப்பாவை தந்த அறிவு, கணவன் மனைவியோட வாழ்ந்த அனுபவ அறிவு எல்லாவற்றுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகிறது? ஒரு பாடலை கேட்க வேண்டும் போல், என்ன பாடலை கேட்க வேண்டும் போல் தோன்றுகின்றது?
1: அது ஏறு பெற்றோர் 1000 அந்த பாடல் இல்லையா?
0: படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு அந்த பாடல் இருக்கின்றீர்கள். இதுதான் பகுத்து அறிவு. நீங்கள் அதில் ஒரு வரியை இடையில தொட்டு தடுமாறும் பொழுது பகுத்து விட்டு நான் கூறுவேன். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு.
1: மேதைகளும் பாரினில் உண்டு.
0: படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு பாடம் படிக்காத
1: மேதையாங்கம்மா.
0: அதையோ உற்று பார்க்கிறோம். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 படிக்காத மேதையில் எண்ணுகிறேன். பாடலை பார்த்தால் அப்படித்தான் இருக்கின்றது. பார்ப்போம், தேடி பார்ப்போம்.
1: அறிவினால்தான் உலக புகழ் பெற முடியும். உதாரணம்,
0: சாதாரணமான ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு சமையல் செய்வதற்கு கூட அந்த சமையல் அறிவு இருக்க வேண்டும். எதை போட்டால் உப்பு, காரம், புளி, அரசுவை, ஒரு சுவையை நாங்கள் தேவையேண்டா, அதுக்கேற்றதில் பொருக்கு அறிவு என்ற ஒன்று வேணும் அம்மா. அறிவு என்ற ஒன்று இல்லாமல் எதையும் நாங்கள் சீராக செய்ய முடியாது. அதனால்தான் 6 அறிவு என்று 6வது அறிவு ஒன்றை எங்களுக்கு கொடுத்து மனிதனாக படைத்து விட்டான். மற்றவர்களால் ஒரு குறைந்த அறிவுள்ளவர் அந்தந்த அறிவு அளவுக்கு தான் அவர்கள் செய்வார்கள் மற்ற உயிரினங்கள். இந்த மனிதனுக்குத்தான் 6வது அறிவை கொடுத்து இப்போதான் 7வது அறிவுக்கும் வந்துவிட்டான். ஏஐ என்ற ஒன்றை கண்டுபிடித்து விட்டான். அப்படி அறிவியல்கள் வளர வளர அறிவுகள் விரிந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது ஒன்று எனக்கு தெரிந்தவர்கள் பகுத்தறிவு தான். பகுத்தறிவு இல்லாதவர்களுடன் வாழவே முடியாது. பகுத்தறிவு இல்லாதவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து போக முடியாது. பகுத்தறிவு இல்லாதவிட்டார்கள் தனக்கு இல்லாதவர்கள் தனக்கு ஒரு நல்ல வழியை தேட முடியாது. பகுத்தறிவு இல்லாதவனை யாரும் விரும்ப மாட்டார்கள், முட்டாள் என்று கூறிவிட்டு போவார்கள். ஆதலால் அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. அதிலே இந்த பகுத்தறிவு பாருங்கள், ஊர்ந்து செல்லும் பாம்பு கூட பகுத்து அறிந்த அந்த உணர்வினாலே அறிந்து அறிந்து தான் எங்கே சென்று அடைய வேண்டுமோ அங்கே சென்று அடைந்துவிடும். பகுத்தறிவு. காகத்தை பாருங்கள், எங்கெல்லாம் ஓடி சென்று உழவெல்லாம் செய்துவிட்டு இறுதியில் தன் வீட்டுக்கு சென்று விடும். அப்படி ஒவ்வொரு இதங்களும் செய்யாததையெல்லாம் செய்வது இந்த பகுத்தறிவு படைத்த மனிதன் தான். இந்த பகுத்தறிவு கொண்டவர் தான் எந்த வழியில பகுத்தறிந்து போட்டு நான் போக வேண்டும், நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு செய்கிறார். அதனால் தான் துன்பங்களை அனுபவிக்கின்றார். எண்ணற்ற நோய்களை தான் காவிக்கொண்டு திரிகின்றார்.
1: சிறப்பு நாள் கிடைப்பது பாதி, அனுபவத்தால் கிடைப்பது மீதி.
0: என் தந்தையார் கூறுவார், நான் பாடசாலைக்கு செல்லும் பொழுது மிதிவண்டியிலே செல்ல மிதிவண்டி பிற்பகுதியில் உயரமாக கட்டுக்கட்டாக புத்தகங்களை அடக்கி கொண்டு போகும்போது சிரிப்பார். இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் விட அனுபவம் தான் முக்கியமானே. உலகத்தை படி என்று கூறுவார், உலகத்தை படி. அதனால் தான் வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான். பூரணத்துவ ஒரு மனிதன் பூரணத்தை பெற வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்து வைத்தியசாலையில் எல்லா ஒழுங்குகளும் செய்து சத்திர சிகிச்சை ஆயத்தமாக மயக்க மருந்து கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பு ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் சொன்னாராம், சற்று நிறுத்துங்கள், இந்த புத்தகத்தை முடித்து விட்டு வருகிறேன் என்று. ஏனென்றால் இந்த அறுவை சிகிச்சையில் நான் மயங்கி விட்டால் என் புத்தி வேதளித்து விட்டால் பின்பு இதை பெற முடியாது. அதற்கு முன்பு இதில் என்ன கூறப்பட்டிருக்கின்ற அறிய வேண்டும் என்று. அதனால் தான் அவர்கள் அறிஞர்களாகவும் உலகத்தில் போற்றப்படுகிறார். ஆனால் அதற்கு வாழ்ந்து காட்டினார்கள். இது நாங்கள் படிப்பறிவு பதவியில் பெறுவது படிப்பினாலே பெற்று போட்டு எங்கள் சொந்த தேவைக்கு நடந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பு மகளே, அதனால் படித்ததனால் மட்டும்தான் அறிவல்ல, பாடம் படிக்காத மேதைகளும் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் எங்களுடைய காமராஜர், நீங்கள் சொன்னவர். அவர் படிக்காத மேதை. சரியா? வாழ்த்துக்கள் மகளே, அந்த திரைப்படந்தாண்டு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டி எனக்கு அறிவித்தல் கிடைத்து விட்டது. அதனால் இந்த பாடல்களை தொடர்ந்து எல்லோருடைய பாடலையும் நான் உங்களுக்கான நிகழ்ச்சியில் தருகின்றேன். நன்றி மகளே. இறுதி நேராக இருந்தாலும் வந்து இணைந்து சிறப்பித்து அறிவு என்ற பதத்தை தொட்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. மேலும் பல பேசலாம், அடுத்த முறை பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். பாடல்களை தொடர்ந்து தருவதற்கு இன்னும் எனக்கு நேரங்கள் பற்றாக்குறையாக இருப்பதனால் உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இடம் கொடுத்து இவருடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பகல் வேளையில் ஆறுதலாக நீங்கள் நேயர் நிலத்தோடு இதையும் கேட்டு மகளிடலாம் என்று கூறிக்கொண்டு நான் காட்டலை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயல்கின்றேன். மூன்றாம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தின் கதம்பம் வளமை போல் என்றும் ஆரம்பித்த வேளையிலே எங்களுக்கு அன்பு உறவினர்கள் வந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமானதை பதத்தை கொண்டு வந்து அந்த பதத்திலே பல கருத்துக்களை பகிர்ந்து சென்று தெரிந்தது தெரியாததென்று நாங்கள் கலந்து பெற்றுக்கொண்டோம் என்ற திருப்தியோடு மூன்றியல் தமிழ் வானொலியின் 2026 9வது மாதம் 8வது நாள் கதம்பத்திலே ஒலித்த சொல்லோடு பாடல் நிகழ்வை எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதம் வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அளித்த அன்பு தமிழ் வெற்றுக்கெல்லாம் ஆளாக இருந்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய் என்ற மந்திரம் கூறி அவர்கள் தாழ் பணிந்து இன்றைய வல்லமை தந்தமைக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கும் இந்த வேளையில் உங்களோடு இணைந்து அவரிடம் நாங்கள் மீண்டும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, இறைவா எங்களுக்கு அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், அவதிகள் வேண்டாம், நாட்டில் அமைதி சமாதானம் சமதர்மம் வேண்டும், அதற்காக நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி அழகாக மகிழ்வாக நிறைவு பெறுகிறது சொல்லோடு பாடல்.

வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு, இதய ராகங்களோடு வந்து பேச இருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து கிருடாச்சேரி காளிதாஸ். இதோ முதல் பாடல்.

இதய ரகங்களில் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டீங்களா? ஆமாம், இந்த படம் பேருன்னு சொல்லாமே உங்களுக்கு குரல் கொடுத்தது யார்? விஜய். ஆமாம், இளைய தளபதி என்று இளைஞர்களால் இன்று தமிழகத்தில், ஏன் உலகத்தில் உள்ள இளைஞர்களால் அழைக்கப்படும் ஒரு சினிமா ஸ்டார், இன்று வசூலிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் ஒரு நாயகன் விஜய். விஜய் அவருடைய பிறந்தநாள் ஜூன் 22 நடக்கிறது. அவர் ரசிகர்கள் அவர் பாடலை வேதவாக்காக நினைக்கிறார்கள் அல்லவா? ஆகவே இந்த வாரம் விஜய் நடித்த படத்திலிருந்து பாடல்கள், பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் அவர் இசையமைத்து இசையில் பாடிய பாடல்களும் கலந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதோடு சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் குட்டி ஸ்டோரி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து, அதில் விஜயை குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தரோடு. இசை அனிருத் ரவிச்சந்தர் தான் அந்த படத்திற்கு. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஆளப்போறான் தமிழன். ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், விவேகா அவர்களுடைய வரிகளில்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளே, விஜய் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதய ராகத்தில். அடுத்து வரும் பாடலுக்கு முன் இப்பொழுது கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படம் ஆளப்போறான் தமிழன் பாடல். அந்த பாடல் 140,000 மில்லியன் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு யூடியூப்பில் வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பல அரசியல்வாதிகள் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பயந்துதான் இருந்தார்கள். விஜய் கண்ணசைந்தால் அசைவதற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் போல இன்றும் விஜய் அரசியலில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் 1974 ஜூன் 22 சென்னையில் பிறந்தார். தந்தையார் சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர். அவருடைய தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர், அவரும் பாடகர். அவர் அம்மாவும் பாடகர். ஆகவேதான் அவரும் பாடல் பாடி கலக்கியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் சச்சின் என்ற திரைப்படத்தில் வாவாயின் தலைவா தேவி பிரசாத் சங்கா மகாதேவனுடைய குரலில் தேவி பிரசாத் இசையில்

எம்டிஆர்எஃப்மோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் விஜய் தன்னுடைய படத்தில் டைட்டில் சாங்காக வைத்திருக்கும் பாடல்களை தன்னுடைய ரசிகர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அறிவுரை சொல்வது போலவே இருந்திருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் அப்படித்தான். நாளை நாளை என்று இன்று இழக்கக்கூடாது என்று, இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் என்பதை நீ மறக்காதே போன்ற வரிகளை கொடுத்து நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தையும் விட்டுவிடாதே என்று பல விழிப்புணர்வு வார்த்தைகளை கொடுத்து ஒரு பாடல். இது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் எல்லா புகழும் என்ற பாடல்.

எம்டிஆர்எஃப் மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தமிழ் இசை உங்களோடு. அடுத்து விஜய் பாடல்களில் வருவது தில்லி என்ற திரைப்படத்தில் சூரத்தேங்காய் என்று தொடங்குகின்ற வித்யாசாகர் இசையில் அமைந்த பாடல்.

தளபதி விஜய் அவர்கள், இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுந்தரலிங்கம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, அவரது தந்தையார் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படமாகும். அவர் பாடல்களில் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்திருப்பார், அனைத்து கவிஞர்களும் எழுதியிருப்பார். அடுத்து கூட ஒரு வைரம் தவறுகள் எழுதிய பாடல், என்ன பாடல் என்று இந்நேரம் வகித்திருப்பீர்கள். விண்ணிலவை தேடி மேகம் வந்ததை வைரமுத்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். காதல் அறிவானதா சுகமானதா, காதல் அழகானதா சுமையானதா, கேள்வி கேட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஆமாம், இது துள்ளாத மனமே துள்ளும் என்ற திரைப்படத்தில் மேகமாய் தூது போகிறேன் என்ற பாடல். இந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

எம்டிஆர்எஃப்மோடு இணைந்து இதய ராகங்களில் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதய ராகங்கள் பாடல் இப்பொழுது எம்டிஆர் மூலம் ஒளிபரப்பு.

விஜய் தன்னுடைய ரசிகர்களை இந்த அளவுக்கு கட்டிப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார். அவர் பாடலில் வருகின்ற அந்த டைட்டில் சாங் வேகம்தான் எல்லா பாடல்களிலும் அப்படி ஒரு சிறு கருத்தையும் வைத்திருப்பார். வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா என்று தன் நண்பர்களை கூப்பிடுவது போல் தன் ரசிகர்களை கூப்பிடுகிறார். அப்பன் சொத்து தாத்தா சொத்து வேண்டாம், சொந்தக்காலில் வாழ்ந்து பார்ப்போம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆயுளை பார்த்து வாழ வேண்டாம், ஆயுள் ரேகை தேயும் வரை உழப்போம், ஆயுளை நீட்டிப்போம் என்று கூட அதில் தன்னம்பிக்கையான வரிகளை போட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக அதிலுள் ஆட்டம் விஜயை போல கதாநாயகர்கள் இப்போ உள்ள கதாநாயகர்கள் ஆடுவது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் அவர் இயற்கையிலே ஒரு நாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஜயோடு ஆடுவதற்கு அனைத்து கதாநாயகிகளும் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் பயமாகவும் இருக்குமாம், ஏனென்றால் விஜயின் ஸ்டெப்புக்கு ஈடுகொடுத்து ஆடுவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கும் என்று கருத்து இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், ஆமாம், சுறுசுறுப்பான பாடல்தான். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிதான் என்ற ஒரு கருத்து கொடுத்த பாடல். திப்பு இசை, தினா அவர்கள் இசையில் திப்பு அவர்கள் பாடியது. திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நீ எந்த ஊர் என்ற பாடல்

0: நாம அண்ணன் தம்பிட.
1: ஆல் இஸ் வெல். ஆமாம், எதுவும் நன்மைக்கு என்று நாம் சொல்வது போல் மனதை தேற்றிக்கொள்ள ஆல் இஸ் வெல் இந்த வரியை பிரபலமாக்கிய படம் நண்பன். நண்பன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அது வெற்றுமொழி படத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டது என்றாலும் கூட அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கும் அவர் நடித்திருக்கும் காட்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஒரு மாணவனுக்கு அவன் பிடித்த கலையில் அவன் பிடித்த துறையில் தான் அவன் படிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அவர் அதில் கொடுத்திருப்பார். அப்பொழுதுதான் அவனை எண்ணங்களும் சிந்தனைகளும் வெற்றி பெறும் என்ற அந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் நண்பன் திரைப்படம். நண்பன் திரைப்படத்தில் அவருக்காக நண்பர்கள் பாடுவது போல அவரை நினைத்த பாடல் தான் இந்த பாடல். இது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் விவேகா அவர்களுடைய பாடல். ஹரிஷ் ஜெயராஜ் என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் நண்பன் படத்தில்.

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணுங்க எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தா கூட விட மாட்டேன். என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டா மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?

நீங்கள் கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் தென்றல் வரும் என்று தொடங்குகிற பாடல். இது இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் அவர்களும் பவதாரிணியும் பாடிய பாடல். நல்லது அன்பவர்களே, இதுவரை இதே ராகங்கள் கேட்டு சித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் என்று கூறி உங்களது விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து கிருடா செரிகாளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக இவள் ஒரு சீதை என்ற படத்திலிருந்து பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்திலிருந்து திருமுருகன் அருகினிலேயே வள்ளி கூரத்தி என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நந்தா என் நிலா என்ற படத்திலிருந்து நந்தா நீ என் நிலா நிலா நாயகன் வடிவில் காண்பது சுகமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு காவியம் என்ற படத்திலிருந்து நானோ உன் அடிமை எனக்கோ தனி பெருமை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக லலிதா என்ற படத்திலிருந்து சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் ஓர் இரவு என்ற படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ ஒரு மகாராணி என்ற படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SV பாலசுப்ரமணியம், P. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்தான முத்தல்லவோ என்ற படத்திலிருந்து மாறுகழி பணியில் மயங்கிய நிலையில் ஊர்வசி வந்தால் என்னை தேடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது எப்படி இருக்கு என்ற படத்திலிருந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலை சூழவா என்ற படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முடிசூடா மன்னன் என்ற படத்திலிருந்து தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏன் என்ற படத்திலிருந்து இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக மழை மேகம் என்ற படத்திலிருந்து ஆகாய கங்கை இன்று மண்ணில் வந்தது, ஆனந்த தீர்த்தம் என்னை ஆட சொன்னது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். அன்பு உறவுகளே, வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை உங்களிடம் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வாரம் ஒரு நாள் நிகழும் சொல்லோடு பாடல் நிகழ்வில் அன்புடனே வந்து இணைந்து அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு தங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை பதிவு செய்து சென்ற நேயர்கள் விரும்பும் பாடல்களாக இப்பொழுது முதல் காற்றலையில் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் என்ற தலைப்பில் அவர்கள் தந்த பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன.

இந்த நிகழ்வில் முதல் பாடலாக ஒலிக்கும் பாகப் பிரிவினை திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். ஒற்றுமையாய் வாழ்வதாலே என்ற முதல் வரியை கொண்ட பாடல் விருத்தத்துடன் பாடுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று கிருஷ்ணகிரியிலிருந்து கேட்ட பாடலாக

குங்குமம் இழந்தார். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்ட

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் தாயிற் சிறந்த கோவிலுமில்லை என்ற வரியெடுத்து அகத்தியர் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில். தேவா, நீங்கள் கேட்ட பாடல் தானே இதுவோ அந்த பாடல்.

தொடரும் பாடல் இங்கிலாந்து நாடு லண்டனில் இருந்து அன்பு கஸ்தூரி நீங்கள் கேட்ட பாடல். அற்புதமாக வந்து உரையாடி நிகழ்ச்சியை அலங்கரித்த வேளையிலே உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து என்ன சமையலோ என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காற்றலையில் ஒலிக்கும் காதக்கினிய கீதங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து சென்ற பங்களித்து சென்ற நேயர்கள் வந்து கேட்ட பாடல்கள். அந்த பாடல்கள் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி வந்து அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை தந்தார். அவர் கேட்ட அந்த பாடல் இருவர் உள்ளம் என்ற மிகவும் பழைய திரைப்படுத்து பாடல். ஆனால் சிறப்பாக பாடுகின்றது கண்ணே கண்ணே உறங்காதே என்ற வரியடுத்து.

மீண்டும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்கு பயமே என்று நாங்கள் அழைக்கும். அன்பு சரவணன், நீங்கள் வந்து பேசி மகிழ்ந்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக அதுக்குரிய கதையையும் கூறி சென்றீர்கள். சுவாரஸ்யமாக இருந்த வேளையிலே நீங்கள் கேட்ட பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து வங்காள கடலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மபுரி ராஜராஜன். நீங்கள் பேசி மகிழ்ந்து சுவாரஸ்யமாக பல கருத்துக்களை தந்துவிட்டு கேட்ட பாடல் பச்சை நிறமே பச்சை நிறமே என்று அலைப்பாயுது திரைப்படத்திலிருந்து தெளிவாகி பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோமா? படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் என்று வரி கொண்ட படிக்காத மேதை திரைப்படுத்த பாடல். அழகாக பேசி மகிழ்ந்து சிறப்பித்துவிட்டு இறுதி நேயராக வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து முடிவுக்கும் கொண்டு வந்தார் தர்மபுரி சாந்தி. அவர்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இதோ அந்த பாடலும் கேட்டு மகிழும் வண்ணம் வானலையில்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தேனான பாடல்களாக எங்கள் காதோரம் ஒலித்து சென்றதல்லவா? இன்றைய கதம்பத்தை அலங்கரித்து சிறப்பித்து சென்ற உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடலாக கேட்டாலும் நாங்களும் விரும்பும் பாடலாக ஒலித்து ஓய்ந்தன. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இன்றும் முதல் படலை அனுப்பி வைத்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகர். ஞானசேகரன் எப்பொழுதும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்பார். இன்றும் அப்படி கேட்கும் வேளையிலே கருந்தேள் கண்ணாயிரம் என்ற திரைப்படத்திலிருந்து நேற்று வரை விண்ணில் இருந்தாளோ என்ற பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல், எந்த ஊர் என்றவனி இருந்த ஊரை சொல்லவா என்ற அந்த பாடல் காட்டு ரோஜா என்ற திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு அன்பு நேயர் நாகூர் நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக்கவர்.

அவர் கேட்டவேளையிலே எனது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நானாக நான்லே தாயே என்று பாடுகின்றது. அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருப்பவர் வேறு யாருமல்ல, மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் வேளையிலே அந்த பாடலை கண்ணன், சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் தூங்காதே தம்பி திரைப்படத்திலிருந்து, நானாக நான் இல்லை தாயே என்ற அற்புதமான பாடலை.

முடியும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். நீ பொட்டு வச்ச சங்கக்குடம் பூமிக்கு நீ மகுடம் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் பொன்மனச் செல்வன் திரைப்படுத்து பாடல்.

முன்னிர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் குங்குமம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த வேளை அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்த ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நரமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து கை வலிக்குது மாமா என்ற பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தான் பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படுத்து பாடல் சக்கர கட்டி என்ற வரி தாங்கி பாட வருகின்றது. அந்த பாடலை அன்போடு எழுதி அனுப்பி கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார் நெய்வேலி அரசடி குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன். சரவணன் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளை நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அன்புடன் வந்து அடுத்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அன்னை வாழும் திருநகராம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பக்தி பாடலை இன்று அவரோடு இணைந்து நாங்களும் பக்தியோடு கேட்டு மகிழ்வோம்.

பிரபுகள் தரும் இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் அந்த பாடல் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்காக இது யாருக்காக என்று கேட்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன் உங்களுக்காக என்று அந்த பாடலை ஒலிபரப்புகிறது. மூன்று தமிழ் வானொலி உலக தமிழரோடு கேட்க ஆவலாக இருக்கும் நீங்கள் ஒலிக்கின்றது பாடல். இணைந்து விடுவோம் அனைவரும் கேட்டு மகிழலாம்.

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக என்றால், அது கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷுக்காக ஒலிக்கின்றது. நான் தேடிய கவிதை என்ற ஒரு பாடல், எங்கே எனது கவிதை என்ற திரைப்படத்தின் தந்திருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஜனவரி நிலவே என்ற பாடல் கேட்போமா? என்னுயிர் நீதானே திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோஜ் நீண்டகால உறவு கேட்டுக்கொள்கிறார். ஒலிக்கின்றது பாடல்.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் எல்லாமே என் ராசாதான் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அழகான மஞ்சப்புறா என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இந்த முற்பாடல் சொர்க்கத்தின் வாசல்படி என்ற வரி கொண்டு உண்மை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிரான்சி அனுப்பி வைத்த வேளை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். எங்கே அவரை இணைத்து விடுவோம்? வணக்கம் வணக்கம், அவர் சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் இங்கே எனக்கு வரவேற்பு போட்டு இந்த நிகழ்ச்சியை ஆதரித்து பலர் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். வருக வருக. இந்த வேளையிலே எங்களுடைய ராஜ்குமார் அவர்களுடைய மருமகனார், மருமகன் ராஜராஜன் அன்பு நேயர் 2-3 நாட்கள் தொடர்ந்து வந்து தன்னையும் எங்களோடு குடும்பத்தில் இணைத்து கொள்ள சொல்கிறாரே, எவ்வளவு ஆர்வம் அவருக்கு என்கிறது. அன்போடு அவரை வரவேற்று கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இணைந்த உறவுகளில் நாகப்பன் அவர்கள் இணைந்து சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் வருவார் என்றேன். அதற்கிடையிலே கிருஷ்ணன் அழைக்கின்றார், அவரிடம் செல்வோமா? வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டது ஐயா, பேசுகின்றீர்களோ? இருங்கள், அப்படியே இருங்கள். உங்களோட ஒலி எனக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய தொடர்பு ஏதும் பழையதற்கே ஒரு பழையது. நீங்கள் தானே முதல் நேர்? இப்பொழுது கேட்கின்றதா? நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை போல் தெரிகின்றது. இல்லை இல்லை, அப்படியே இருங்கள், ஒன்றும் தவறில்லை, அப்படியே இருங்கள். எங்களுடைய ஒலியை நான் ஒலி வலியத்து பார்க்கின்றேன். பேசுங்க. இல்லை கேட்க, உங்களுடைய சத்தம் எனக்கு சரியாக கேட்கவில்லை. அப்படி இருங்கள், அவசரம் இல்லை, அவசரம் இல்லை. உங்களுடைய ஒலி எனக்கு வருவது குறைவாக இருக்கிறது. இப்பொழுது நான் பேசுவது கேட்கின்றதா? உங்களுடைய ஒலி எனக்கு கேட்கவில்லை. ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் அழைக்கின்றீர்களா? என்னையா, நீங்கள் கூறுவதை எனக்கு கேட்கவில்லை. இல்லை, ஏதோ ஒரு சத்தம் இருந்தது. உங்களுடைய ஒலி எனக்கு துல்லியமாக விளங்க புரியவில்லை. பாருங்கள், உங்கள் வலைத்தளத்தில் ஏதாவது ஆளிகளை அமர்த்தி விட்டீர்களோ? நீங்கள் பேசுவது எனக்கு மெதுவாகத்தான் கேட்கிறது. நீங்கள் பேசுவது எனக்கு குறைவாகத்தான் சத்தம் வருகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லையே. அப்படியே இருங்கள், பார்ப்போம். இப்பொழுது பேசுங்கள், கேட்கிறதா? தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், கே எஸ் கிருஷ்ணன் தெரிகின்றது, கேட்கின்றது. ஆனால் எனக்கு என் காதுக்கு மட்டும்தான் வருகின்றது, ஏனையோருக்கு செல்லுகின்றதோ தெரியவில்லை. இந்த என்ன குறைபாடு ஏற்பட்டதோ? நீங்கள் ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் அழைத்து பாருங்கள், பார்ப்போம். அழையுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய. உங்களுடைய சத்தம் எனக்கு வருகிறது இல்லையே. அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: கேக்குதுயா, எனக்கு நல்லா கேக்குதுயா.
1: வணக்கம் நாகப்பன். வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களை இணைத்து விட்டேனே.
2: இணைத்து நான் இணைப்பில் இருக்கிறேன் ஐயா, கேட்கிறது.

0: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வெளியில வரலங்கம்மா. வெளியில சத்தம் கேட்கல. இப்ப கேக்குது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கேக்குது கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: அப்பாடா இப்பதான் சரிது. ஏதோ ஒரு சிறு கோளாறு நடைபெற்று விட்டது பார்த்தீர்களா? அது நீங்கள் முதலில் வந்து இணைந்து கொண்டிருந்தீர்கள், தொடர்ந்து இணைப்புகள் வந்தது. நீங்கள் பேசுவது எனக்கு கேட்டுதான், அந்த ஒலி வந்து துல்லியமாக எனக்கு ஏதோ ஒரு சத்தம் தான் கேட்டதே தவிர விளங்கவில்லை. இப்பொழுது சரியாக புரிகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: கோவை என்ற நலம் தானே, என்ன இன்னொரு பேர் வைப்போம், நலம். நல்ல நாடு, நல்ல நலமுள்ள நாடு. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். காலநிலை இப்பொழுது எண்ணளவில் தான் அது 22 பாகை 23 பாகையாக இருக்கும். ஆனால் வெப்பம் அந்த அளவுக்கு இருக்காது எங்களுக்கு. சிறப்பு இப்பொழுது அங்கே நீங்கள்
0: இன்றைய தினம் வந்து திருவோணம்.
1: ஆமாம், நீங்கள் கேரளா
0: ஓணம் பண்டிகை கொண்டாடங்கள்லாம்